0: நேரம் காலை 5:35. இசை அமுதம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். வருவான் வடிவேலன் திரைப்படத்திற்காக.
1: பத்து மலை பார்த்து கழித்திருப்போம்.

0: இதரினமா தந்திருக்கிறது கதா
1: கரிசம்
0: பரிகர்தா
1: பரணி
0: தகதி

நிலையத்தில் நேரம் காலை 5:53. இசை அமுதம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக கேட்கலாம் ராமு திரைப்படத்திற்காக.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நிறைவடைகிறது இசை அமுதம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். இந்தியா கனடா நாட்டு மக்களின் நலன்களுக்காக கனடாவுடன் இணைந்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையில் ஈடுபட இந்தியா உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். கரும்பு விவசாயிகளின் பிரச்சினைகள் குறித்து ஆராய குழு ஒன்றை மத்திய அரசு நியமித்துள்ளது. சவுதி அரேபியாவில் நிலவும் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு அங்கு வசிக்கும் இந்தியர்கள் அந்நாட்டின் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. தில்லி மாநகராட்சி பள்ளியைச் சேர்ந்த 500,000 மேற்பட்ட மாணவர்களுக்கு சீருடை மற்றும் புத்தகப்பை வாங்குவதற்காக தலா 1,370 ரூபாயை தில்லி அரசு மாணவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தியுள்ளது. கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கத்தை பெற தகுதியுடையவர்கள் டிசம்பர் 15 விண்ணப்பிக்குமாறு மாநில அரசு அறிவித்துள்ளது. ராமநாதபுரத்தில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா கலந்து கொண்டு கர்ப்பிணிகளுக்கு சீர்வரிசை பொருட்களை வழங்கினார். மகளிருக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக அமைச்சர் திரு காந்திராஜ் கூறியுள்ளார். பெங்களூரு கண்டோன்மெண்டிலிருந்து தூத்துக்குடிக்கும் சென்னை சென்ட்ரலுக்கும் நாளை சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மத்திய மாநில அரசுகளின் மானியத்துடன் கூடிய சூரிய மின் உற்பத்தி திட்டம் குறித்த விழிப்புணர்வு முகாம் விழுப்புரத்தில் நடைபெற்றது. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் விருதுநகர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 4வது 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் 24 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஜக்ஷீர் சிங், நிஷ்சல் சன், தேவ்ரூபா ரேலியா, தன்வீர் ரெட்டி, ஷைனா மணிமுத்து ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, நேரம் காலை 6:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100

0: புதிய காலை நிகழ்ச்சியில் முதலாவதாக கேட்கலாம் சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்ட மாணவர்களுக்கான ஒரு முக்கியமான அறிவிப்பு. 2026-2027 கல்வியாண்டில் உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை பெற்றுள்ள மாணவர்களுக்கு கல்வி கடன் பெறுவது தொடர்பான வழிகாட்டுதல்களும் விண்ணப்ப நடைமுறைகளும் எளிதாக அரசால் வழங்கப்படுது. அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், மெட்ரிக் மற்றும் சிபிஎஸ்இ பள்ளிகள் என அனைத்து வகையான பள்ளி மாணவர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் 4வது தளத்தில் இயங்கி வரும் கல்வி உதவி மைய கட்டுப்பாட்டு அறையை நேரில் அணுகி மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். மேலும் ஏதாவது விவரங்கள் தேவைப்பட்டால் அலைபேசி எண்கள் 9976903873. மீண்டும் ஒரு முறை 9976903873. மற்றும் ஒரு அலைபேசி எண் 9698810699. மீண்டும் ஒரு முறை 9698810699. உயர்கல்வி சேரும் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் இந்த கல்வி உதவி மையத்தை பயன்படுத்தி பயன்பெறுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிக்கிறார்.
1: சிலு சிலு வென குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது, வெடிக்குது வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது.

0: நேரம் காலை 6:10.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் ஆர். ரீனா அவர்கள்.
2: இன்று நாம் சிந்திக்க எடுத்துக்கொண்ட தலைப்பு மனித குலத்தின் ஆகச்சிறந்த உந்து சக்தியான நம்பிக்கை. நம்பிக்கை என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது நம் மூச்சு காற்று. இரண்டு அறையில் நாம் தேடும் ஒற்றை மெழுகுவர்த்தி வெளிச்சம் அது. வாழ்க்கை என்னும் பெருங்கடலில் நாம் தடும்பாறும் போது நம்மை மூழ்கடிக்க விடாமல் தாங்கி பிடிக்கும் மரக்கலமே நம்பிக்கைதான். நம் தமிழ் இலக்கியங்கள் நம்பிக்கையை மிக ஆழமாக பதிவு செய்துள்ளன. மாபெரும் வள்ளுவ பெருந்தகை முயற்சியும் நம்பிக்கையும் உடையவர்கள் ஒருபோதும் தோற்பதில்லை என்பதை சொல்லியிருக்கிறார். வாழ்வில் தடைகளும் சோதனைகளும் வராமல் இருக்காது. ஆனால் அந்த தடைகளைக் கண்டு நாம் அஞ்சி ஓடினால் வரலாறு நம்மை பக்கங்களில் சேர்க்காது. துன்பங்கள் வரும்போது கலங்காமல் அவற்றை எதிர்கொள்ளும் துணிச்சலை தருவது நம் நெஞ்சில் இருக்கும் தன்னம்பிக்கை மட்டுமே. அதைத்தான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் எத்தகைய தடைகள் வந்தாலும் நம்பிக்கையோடு முயல வேண்டும் என்பதை தன் கவிதை வரிகளில் உணர்த்தியிருக்கிறார். வாழ்க்கை என்பது எப்போதும் ஒரே சீராக இருப்பதில்லை. ஏமாற்றங்களும் தோல்விகளும் நம்மை நிலைக்குலைய செய்யலாம். ஆனால் விழுவதெல்லாம் எழுவதற்காகவே தவிர வீழ்ந்து கிடப்பதற்காக அல்ல. விழுந்த வேகத்தில் மீண்டும் எழுந்து ஓடுவதில்தான் மனித வாழ்வின் சுவாரஸ்யமே அடங்கியிருக்கிறது. மகாகவி பாரதியார் நமக்கு ஏற்படும் சோதனைகளைக் கண்டு நாம் ஒருபோதும் அஞ்சக்கூடாது என்றும், வீழ்ந்தாலும் மீண்டும் எழுவோம் என்ற நம்பிக்கையை நமக்கு எப்படி ஊட்டுகிறார் பாருங்களேன். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மடம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல நல்ல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் ஏதி கொடும் குற்றுக்கு இறையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியின் இந்த ஒற்றை வரி தோற்றுப்போய் அமர்ந்திருக்கும் ஒவ்வொரு மனிதனின் முதுகிலும் தட்டி எழுப்பும் அற்புதம். அந்த அத்தியாயத்தை நம்பிக்கைதான் நம்மை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்லுகிறது. வெறும் மனக்கோட்டை கட்டுவது மட்டுமல்ல நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை உழைப்பு என்னும் உரம் இட வேண்டும். உழைப்பில்லாத நம்பிக்கை வெறும் பகற்கனவு. ஆனால் என்னால் முடியும், என் உழைப்பு வீண் போகாது என்ற நம்பி உழைப்பவனுக்கு இந்த உலகமே வசப்படும். இதனைத்தான் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் மனிதன் தன் மீது தன் உழைப்பின் மீதும் வைக்க வேண்டிய நம்பிக்கை பற்றி மிக அழகாக எடுத்துரைக்கிறார். உனக்குள்ளே உறைந்து கிடக்கும் எரிமலை நீ அறிவாய். உன்னால் முடியாதது எதுவும் இல்லை. உலகை வெல்ல புறப்படுவாய். நமக்குள் ஒரு பேராற்றல் தூங்கிக் கொண்டிருக்கிறது. அதை தட்டி எழுப்ப வேண்டியது நமது தன்னம்பிக்கைதான். நமக்குள் இருக்கும் திறமையை நாம் நம்ப தொடங்கும் போது தடைகள் யாவும் தகர்ந்து போய் விடுகிறது. நம்பிக்கை என்பது ஏதோ ஒரு நாள் மட்டும் வந்து போகும் விருந்தாளி அல்ல, அது நம் வாழ்வின் நிரந்தர வழிகாட்டி. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களின் வரிகளை நினைவு கூறுகிறேன். முட்களின் மேல் நடக்கிறாய் என்று வருந்தாதே, நீ செல்லும் பாதை ரோஜா தோட்டத்திற்கு சொந்தமானது. இன்றைய கஷ்டங்கள் யாவும் தற்காலிகம்

0: மனைவி, நாளை நமக்கான விடியல் காத்திருக்கிறது என்று நேர்மறையான எண்ணமே நம்பிக்கை. எனவே தோல்விகளை உங்களை சூழ்ந்தாலும், உலகம் உங்களை எள்ளி நகையாடினாலும், உங்கள் மீது நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் கைவிடாதீர்கள். நம்பிக்கையை விதையுங்கள், நிச்சயம் ஒரு நாள் வெற்றியை அறுவடை செய்வீர்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இணைத்தானும் நல்லவை கேட்க. விளங்கியவர் ஆர். ரீனா அவர்கள்.
2: உங்க உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

0: தொடக்கு பாடுதே.
1: மதுரை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் உங்கள் அந்தோணிதாசனின் வணக்கம். நிறைய நிகழ்ச்சிகளை நம்மளுடைய மதுரை பண்பலை 103.3 தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறாங்க. கேளுங்க, ரசிங்க, வாழ்த்துங்க. மதுரை பண்பலை 103.3.

வாடிக்கையாளர்கள் விருப்பதற்கேற்பது. 8-300-37-57.

0: அக்டோபர் 15 இந்நாளின் சிறப்பு. இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த தினமான அக்டோபர் 15 தேதி அன்று அவரின் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் உலக மாணவர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. அவர் பிறந்த ஆண்டு 1931.
1: கைகளை சுத்தமாக வைத்திருக்கும் பொருட்டு 2008 ஆண்டில் ஐநா பொது சபையானது ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 15 உலகளாவிய கை கழுவுதல் தினம் கடைபிடிக்க ஒப்புதல் அளித்துள்ளது.
0: கிராமப்புற பெண்களின் உழைப்பை அங்கீகரிக்கும் விதமாக கடந்த 2008 ஆண்டு முதல் அக்டோபர் 15 தேதி சர்வதேச கிராமப்புற பெண்கள் தினம் கொண்டாடப்படுகிறது.
1: 1878 ஆண்டு அக்டோபர் 15 மின் குமிழ் தயாரிக்கும் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தை எடிசன் தொடங்கினார்.
0: 1946 ஆண்டு அக்டோபர் 15 தேதி சர்வதேச நீதிமன்றம் அமைப்பது தொடர்பான தீர்மானத்தை ஐநா பாதுகாப்பு பேரவை ஏற்றுக்கொண்டது.
1: 1956 ஆண்டு அக்டோபர் 15 போர்டான் என்ற முதலாவது நவீன கணினி மொழி முதல் தடவையாக குறியீட்டாளர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது.
0: 2003 ஆண்டு அக்டோபர் 15 தேதி சீனா முதல் தடவையாக சென்சோ 5 விண்கலத்தில் விண்வெளி வீரர்களை அனுப்பியது.
1: மொகலாய பேரரசர் அக்பர் அவர்களின் பிறந்த தினம் 1542 ஆண்டு அக்டோபர் 15.
0: இந்திய கர்நாடக இசைப்பாடகர் முடிகொண்டான் வெங்கட்ராம ஐயர் அவர்களின் பிறந்த தினம் 1897 ஆண்டு அக்டோபர் 15 தேதி.
1: இந்திய விடுதலை போராட்ட வீரர் மருதநாயகம் அவர்களின் நினைவு தினம் 1764 அக்டோபர் 15.
0: இந்திய குரு சீரடி சாய்பாபா அவர்களின் நினைவு தினம் 1918 ஆண்டு அக்டோபர் 15 தேதி.
1: தென்னிந்திய திரைப்பட இசையமைப்பாளர் TR பாப்பா அவர்களின் நினைவு தினம் 2004 ஆண்டு அக்டோபர் 15.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று ஒலிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாக இனி கேட்கலாம். கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள். இன்று காலை 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள். அதைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் கொய்யா சாகுபடி குறித்து பாலமேடு கோணப்பட்டி விவசாயி பி ராமநாதன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 நற்றினை பதிப்பகம் வழங்கும் இன்று சொல்வோம் நன்று சொல்வோம், வழங்குகிறார் முனைவர் வைகை செல்வன் அவர்கள். இன்று காலை 6:55 பூந்தளிர், காலை 7:00 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். நவராத்திரி 5ஆம் நாளான இன்று பெங்களூர் ஸ்ரீ பனசங்கரி அம்மன் கோவில் பற்றிய சிறப்புகள் வழங்குகிறார் பரமக்குடி மே ஸ்ரீனிவாசன் அவர்கள். இன்று காலை 8:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 8:02 பாட்டு வேணுமா. காலை 8:30 சக்தி உலா அபயம் அருளிடும் அம்பிகை, ராமநாதபுரம் திருவெற்றியூர் அருள்மிகு ஸ்ரீ பாகம்பிரியால் சமேத வல்மீக நாதர் சுவாமி திருக்கோவில் பற்றிய சிறப்புகள் வழங்குகிறார். அதைத் தொடர்ந்து காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை. இன்று காலை 9:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 9:30 சுல்தான் அண்ட் கோ ஐடிபி ஆடிட்டர்ஸ் வழங்கும் மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி காலம் போற்றும் கலாம் சிறப்புரை வழங்குகிறார் முனைவர் அப்துல் காதிர் அவர்கள். இன்று காலை 10:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 10:02 மெல்ல வரும் பாட்டு. முற்பகல் 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 11:02 கண்ணாடி மாளிகை. மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதம் முன்னிட்டு நேரலையில் பங்கேற்கிறார் மார்பக புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் சதீஷ்குமார் அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஜி கீதா. நண்பகல் 12:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 12:02 கிராமப்புற பெண்களுக்கான சர்வதேச தினத்தினை முன்னிட்டு தேனி மாவட்ட பெண் விவசாயிகள் பி சாரதா எஸ் பொன்மணி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் RP பரிமலாதேவி அவர்கள். பகல் 1:00 வசந்த கானங்கள், 2:00 துள்ளல் தாளம், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். இன்று பிற்பகல் 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 3:02 NCERT விளம்பரதார நிகழ்ச்சி, 3:32 இருபட பாடல்கள் அரண்மனை 3 மற்றும் தலைவி திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்கலாம். மாலை 4:00 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்கலம், 4:30 பண்பலையின் ஆட்டக்கலம் தொடரும். 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 5:02 மாலை தென்றல். 6:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், இன்று மாலை 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். இன்று இரவு 7:00 நலம் தரும் நவராத்திரி அண்ணாநகர் சர்வேஸ்வரர் திருக்கோவிலிருந்து நேரலை நிகழ்ச்சி விளம்பர காத்திருக்கிறது. இன்று இரவு 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 பட்டாம்பூச்சிகள். இன்று இரவு 8:30 உழவர் உலகம் பழமர நடவு முறைகள் குறித்து தேனி பெரியகுளம் தோட்டக்கலைத்துறை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பழவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் சி சங்கர் அவர்களுடன் நேர்முகம். அதைத் தொடர்ந்து வேளாண் தகவல்கள் கேட்கலாம். அதைத் தொடர்ந்து வேளாண் பழமொழி சிந்தனைகள் கேட்கலாம். இன்று இரவு 9:00 இணைய ஓசை, 10:00 பட்டுச்சிறகு, 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும்.

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்ன நான் சொல்றேன்,
0: இன்றைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
2: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகாலாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: நேரம் காலை 6:30. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இனி கேட்கலாம்.
4: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள்.
5: பசிபிக் பெருங்கடல்ல பொதுவா கிழக்கிலிருந்து மேற்கா வீசுற வர்த்தக காற்று சூடான கடல் நீரை இந்தோனேஷியா ஆஸ்திரேலியா பக்கம் தள்ளிக்கிட்டு போகும். இது படகுகளை இலகுவா தள்ளிக்கிட்டே வணிக திசை நோக்கி போறதுனால அவர்களோட வேலையெல்லாம் சுலபமாகுதுன்னு வர்த்தக காற்றுன்னு இதற்கு பேர் வச்சிருக்கிறாங்க. இப்படி ஆஸ்திரேலியா பக்கம் தள்ளிக்கிட்டு போறதால இந்த பக்கம் தென் அமெரிக்காவுடைய பெரு ஈக்குவடார் கடற்கரை பகுதியில் ஆழ்கடலில் இருக்கக்கூடிய குளிர்ந்த ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச தண்ணி மேலே வரும். இந்த இயற்கையான நீரோட்டம் கடலில் வாழ்கிற உயிரினங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இப்போ கொஞ்சம் வருஷங்களாக இந்த காற்று ரொம்ப பலவீனமாகிக்கிட்டே வருது. இதனால் மேற்கு பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய வெப்பமான தண்ணி கிழக்கு நோக்கி நகரத் தொடங்குது. இதனால மத்திய கிழக்கு பசிபிக் கடலோட மேற்பரப்பு வெப்பநிலை அதிகரிக்க தொடங்குது. இதுதான் எல்நினோவுடைய தொடக்கம். கடல் சூடானா அங்கே இருக்கக்கூடிய காத்தும் சூடாகி மேலே வரும். எந்த இடத்துல மேலே வருதோ அங்கே மேகங்களும் மழையும் அதிகமாகும். அதே நேரத்தில் வேறு பகுதிகளில் காற்று இறங்குறதால, அதாவது தாழ்வு நிலை குறையிறதால அங்கே வறட்சி ஏற்படுது. இதனால் எல்நினோவை ஒரு கடலில் ஏற்படுற நிகழ்வுன்னு நாம் சொல்லிட முடியாது. நம்ம இந்தியாவை பொறுத்தவரை எல்நினோ ரொம்ப முக்கியம். இந்திய பெருங்கடலோட வெப்பநிலை, கடல் இருமுனை நிகழ்வு, காற்றழுத்த மாற்றங்கள், கடல் வெப்பநிலை, பனிப்பரப்பு மாதிரியான பல காரணிகளால் மழை நிர்ணயிக்கப்படுது. அதே போல் தமிழ்நாட்டோட முக்கிய மழை வடகிழக்கு பருவமழை தான். எல்நினோவோட தாக்கம் நம்ம நாட்டில் வந்தால் தென்மேற்கு பருவமழையை மட்டுமே நமக்கு கிடைக்கும். ஒரு தடவை ஏற்படுச்சுன்றதுக்காக ஒவ்வொரு வருஷமும் ஒரே மாதிரியான மழையை எல்நினோ

ஏற்படுத்தும்னு நம்ம சொல்லிட முடியாது. ஆனால் அதோட தாக்கம் ஏதோ ஒரு வழியில் நம்மளை பாதிச்சிரும். ஒரு சில பகுதியில் அதீத மழையாகவும், சில பகுதிகளில் கடுமையான வறட்சியாகவும், சில இடங்களில் வெப்ப அலையாகவும், கடற்பகுதியில் மீன் வளங்கள் பாதிப்பாகவும், சில பகுதியில் காட்டுத்தீ அபாயமாகவும் விளைவுகளை நமக்கு ஏற்படுத்தும். இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம்னா அது நாம தான். நம்ம ஆடம்பரத்துக்காகவும் வசதிக்காகவும் நிலக்கரி, பெட்ரோல், டீசல்னு எல்லாத்தையும் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தி அதில் உருவாக

0: காரணம்னா அது நாம தான். நம்ம ஆடம்பரத்துக்காகவும் வசதிக்காகவும் நிலக்கரி, பெட்ரோல், டீசல்னு எல்லாத்தையும் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தி அதில் உருவாகிற வெப்பந்தான் உலக வெப்பநிலை உயர்வுக்கும் அத்தனை பேரிடர் சம்பவங்களுக்கும் காரணம். இதோட முக்கிய வெளிப்பாடு தான் எல்நினோ. இப்போ கூட பார்த்தீங்கன்னா போன ஆகஸ்ட் மாதம் என்ஓஏஏ மதிப்பீட்டின்படி எல்நினோ வலுப்பெற்றுக்கிட்டே வர்றதா சொல்கிறாங்க. கிழக்கு பசிபிக் பகுதியில் கடலோர மேற்பரப்பு வெப்பநிலை வழக்கத்தை விட 2% அதிகமாக உயர்ந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இனி வரக்கூடிய அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரையிலான மாதங்களில் கூட வரலாற்றிலேயே, அதாவது 1950 பின்னால் பதிவான ரொம்ப வலுவான எல்நினோ நிகழ்வுகளை அளவை தாண்டறதுக்கு 70% வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இது ஒரு முக்கியமான எச்சரிக்கை. இந்த ஆபத்துகளை நாம் தடுத்துட முடியாது, ஆனால் சமாளிக்க முடியும். அதனால் மழை பெஞ்சா உடனே அதை சேமித்து வைங்க. விவசாயத்தில் ஒரே பயிரையே நம்பாமல் உள்ளூர் சூழலுக்கு ஏற்ற பயிர்களையும் நடுங்க. வெப்ப அலை அதிகரித்தா பாதுகாப்பான சூழலை நாமே உருவாக்கிக்கிடணும். கடலோர வாழ் மக்கள் முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும். முடிந்த மட்டும் காடுகளை, மரங்களை, நிலங்களை அழித்து சந்தைப்படுத்தாமல் அதை பாதுகாக்கணும். இதுக்கெல்லாம் நாம் பொறுப்பாக செஞ்சோன்னா ஓரளவு இந்த மாதிரியான பாதிப்புகள்லேருந்து தப்பிச்சுக்கிறலாம்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் பேராசிரியர் ஜி. பிரேமா அவர்கள்.

0: இன்று பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 28ஆம் நாள் வியாழக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மையத்தில் நடைபெற உள்ள பயிற்சி வகுப்புகள் பற்றி அறிவிப்பு. இம்மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று, அதாவது நாளை, தென்னையில் ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை குறித்த பயிற்சி KVK வளாகத்திலும், தென்னையில் முக்கிய பூச்சிகள் மற்றும் நோய்களை அடையாளம் காணுதல் மற்றும் மேலாண்மை முறைகள் பற்றிய பயிற்சி சி புதுப்பட்டி பகுதியிலும், 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று, வேளாண்மையில் பண்ணை இயந்திரங்களை திறம்பட பயன்படுத்துதல் குறித்த பயிற்சி KVK வளாகத்திலும் நடைபெற உள்ளது. விருப்பமுள்ளவர்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் இம்மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை என்று பால் மதிப்பு கூட்டல் பயிற்சி நடைபெற உள்ளது. இந்த இலவச நேரடி பயிற்சி வகுப்பிற்கு முன்பதிவு அவசியம். பதிவு செய்ய காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை அழைக்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. அலைபேசி எண் மீண்டும் 94 88 57 57 16. விருப்பம் உள்ளவர்கள் இந்த இலவச பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, தென்னையில் சொட்டு நீர் பாசனம் பற்றிய அறிவிப்பு. தென்னையின் வேரானது மரத்தின் அடிப்பகுதியிலிருந்து 200 சென்டிமீட்டர் ஆழம் வரையும், 100 சென்டிமீட்டர் ஆழம் வரையும் சென்று தண்ணீரை உறிஞ்சக்கூடியது. சொட்டு நீர் பாசனம் மூலம் நீர் பாய்ச்சுவதற்கு மரத்தின் அடிப்பகுதியிலிருந்து 100 சென்டிமீட்டர் ஆழத்தில் 4 நீர் சொட்டிகளை சமமான இடைவெளியில் பொருத்தி, 1 மணி நேரத்திற்கு 30 லிட்டர் என்ற அளவில் 2.5 மணி நேரம் நீர் பாய்ச்ச வேண்டும். 8 நாட்களுக்கு 1 முறை இந்த முறையில் நீர் பாய்ச்ச வேண்டும். இவ்வாறு தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய தகவல் குறிப்பு தெரிவிக்கிறது. அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இயற்கை களைக்கொல்லி தயாரித்தல் பற்றி தெரிந்து கொள்வோம். இயற்கை களைக்கொல்லி தயாரிக்க தேவையான பொருட்கள் 10 லிட்டர் கோமியம், எருக்க நிலை 2 கிலோ,

0: உப்பு 2 கிலோ, சுண்ணாம்புக்கல் 1/2 கிலோ, சுண்ணாம்பு பவுடர் சேர்க்கக்கூடாது. தேவைக்கேற்ப எலுமிச்சை பழம். இயற்கை களைக்கொல்லியை எவ்வாறு தயாரிக்கலாம் என்றால், எருக்கணிலை 2 கிலோவை நன்றாக இடித்து அல்லது மிக்சியில் போட்டு அரைத்து அவற்றை கோமியத்தில் ஊறவிட வேண்டும். பிறகு சுண்ணாம்பு கல்லையும் அவற்றில் போட்டு ஊறவிட வேண்டும். கல்லுப்பை தூளாக்கி அதனுடன் கலந்து 1 வாரம் வரை ஊற வைக்க வேண்டும். 1 வாரத்தில் இயற்கை களைக்கொல்லி தயாராகிவிடும். இந்த இயற்கை களைக்கொல்லி கரைசல் 1 லிட்டரை 9 லிட்டர் தண்ணீரில் கலந்து களைகள் நன்கு நனையுமாறு தெளிக்க வேண்டும். தெளிக்கும் பொழுது 1 எலுமிச்சை பழத்தின் சாறு கலந்து தெளிக்க வேண்டும். இவ்வாறு தெளிப்பதால் சிறிய களைகள் முதல் பெரிய களைகள் வரை நன்றாக காய்ந்துவிடும். களைக்கொல்லி தெளிக்கும் பொழுது பயிர் சாகுபடி செய்திருந்தால் அவற்றின் மேல் படாதவாறு தெளிக்க வேண்டும். இது முற்றிலும் இயற்கையான களைக்கொல்லி. செலவு குறைவு, பலன் அதிகம். சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பானது. குறிப்பாக ரசாயன களைக்கொல்லி மண்ணை மலடாக்கிவிடும். இந்த களைக்கொல்லி மண்வளத்தை காக்கும். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, நேரடி நெல் விதைப்பு முறை என்பது நாற்றங்கால் தயார் செய்து நடுவதற்கு பதிலாக நெல் விதைகளை நேரடியாக வயலில் விதைத்து சாகுபடி செய்யும் நவீன மற்றும் நீரை மிச்சப்படுத்தும் முறையாகும். முந்தைய பயிர் அறுவடைக்கு பிறகு வயலை 2 முதல் 3 முறை நன்றாக உழவு செய்ய வேண்டும். மண்ணில் தேவையான ஈரப்பதம் இருக்கும் போது உழவு செய்து வயலை சமன் செய்ய வேண்டும். இதற்கு 1 ஏக்கருக்கு சுமார் 30 கிலோ நெல் விதைகள் தேவைப்படும். நேரடி விதைப்பு கருவிகள் அல்லது டிராக்டர் கருவி மூலம் 2 முதல் 3 சென்டிமீட்டர் ஆழத்தில் வரிசையாக விதைகளை விதைக்கலாம். இவற்றின் நன்மைகள் என்னவென்றால், பாரம்பரிய நடவு முறைக்கு தேவையான அதிகப்படியான தண்ணீர் மற்றும் ஆள்பலம் இதில் மிச்சமாகிறது. மண்ணின் கட்டமைப்பு பாதுகாக்கப்பட்டு அடுத்த பயிருக்கு செழிப்பான சூழல் அமைகிறது. பயிரின் வேர்கள் ஆழமாக சென்று செடி நன்றாக வளர உதவுகிறது. இவ்வாறு தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில கொய்யா சாகுபடி குறித்து பாலமேடு கோணப்பட்டி விவசாயி பி ராமநாதன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
1: கொய்யா சாகுபடி அப்படின்னு சொல்லும் போது இதற்கான நீர் பாசனம் அதே சமயம் உர மேலாண்மை அப்படின்றது என்னென்னலாம் செஞ்சிருக்கீங்க?
2: நாங்க தண்ணிங்கிறது 5 நாளைக்கு ஒருக்கா சொட்டு நீர்ல தண்ணி விடுறோம். அதுக்கு அந்த பாத்தி நிறைய அளவுக்கு விட்டுருவோம். 5 நாள் 6 நாள் அதிகபட்சம். மழை காலத்துல நாங்க தண்ணி பாய்ச்சலே கொஞ்சம் குறைச்சிக்கிருவோம். மற்றபடி அந்த உரத்தை பொறுத்த வரைக்கும் 6 மாசத்துக்கு ஒரு ட்ரிப்பு, ஒரு 2 வருஷத்துக்கு மேல வரும்போது 15 கிலோ 15 கிலோ குப்பை போடுறோம். நாங்க ரசாயன உரம் எல்லாரும் 1 மரத்துக்கு 2 கிலோ 1.5 கிலோ போடுவாங்க. நாங்க வந்து அந்த குப்பையில் இருக்க பூச்சிகள் சாகணும்ன்றக்காண்டி 200 கிராம் மட்டும் ரசாயன மருந்து போடுறோம். நாங்க அதை ரசாயன உரம் போட்டு அந்த குப்பையை போடுறோம். 6 மாசத்துக்கு ஒருக்கா போடுறோம். நாங்க 3 மாசத்துக்கு ஒருக்கா செடியை சுத்தி மண்வெட்டியை வச்சு சுத்தி களை வெட்டி விடுறோம். அந்த களை வெட்டி விடுறதுனால களைகள் ரொம்ப வந்துடாது. 3 மாசத்துக்கு ஒருக்கா வெட்டுறதுனால உரம் வந்து 6 மாசத்துக்கு ஒருக்கா போடுறோம்.
1: கொய்யா மரம் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு பூச்சி தாக்குதலும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அதே சமயம் நோய் தாக்குதலும் இருக்கதா செய்யுது. இது எல்லாத்தையும் நீங்க தவிர்க்கணும் அப்படின்னா என்னென்னலாம் செஞ்சுட்டு இருக்கீங்க?
2: பொதுவா வெயில் காலத்துல அந்த அக்னி நட்சத்திரத்துல நல்லா வெயில் அடிச்சிட்டாலே அந்த பூச்சி தாக்குதல், அதாவது பூச்சிகளோட முட்டைகள் பெரும்பான்மை அழிஞ்சிரும். அந்த அக்னி நட்சத்திரத்துல கொஞ்சம் மழைகளை பேஞ்சாலோ அல்லது கொஞ்சம் மோடமா இருந்து சரியா வெயில் அடிக்காம இருந்தாலோ அந்த வருஷத்துல பூச்சிகளோட தாக்குதல் அதிகமா இருக்கும். அதுகளுக்கு எல்லாம் நாங்க மருந்து அடிக்கிறோம். மருந்து அடிக்கிறோம் அப்படின்னா எல்லாருமே பூச்சி கொல்லின்னு சொல்லி பூச்சி கொல்லி அடிக்கிறாங்க. நாங்க வந்து என்ன பண்றோம்னா அந்த பூச்சி கொல்லியவே பவர் கம்மியா வச்சு பூச்சி விரட்டி மாதிரி யூஸ் பண்றோம். அதாவது 200 லிட்டர் தண்ணிக்கு 6 லிட்டர் தான் நாங்கள் மருந்து கலக்கிறோம். அதனால் அது வந்து ஒரு பெரிய அளவில் அது வந்து பூச்சிகளை விரட்டிடுமே தவிர பூச்சி கொல்லியாது வந்துடாது. மற்றபடி இந்த வேப்பெண்ணெய் இப்போ நீம் கோல்டுன்னு சொல்லி போட்டு வர்றாங்க, அந்த வேப்பெண்ணெய் நாங்கள் அடிக்கிறோம். இது ரெண்டும் மாற்றி மாற்றி அடிக்கிறோம் பூச்சி தொந்தரவு இருக்கும்போது.
1: இது எல்லாமே வந்து பூச்சி தொந்தரவு ஏற்படுறதுக்கு முன்னாடி. இப்போ சில சமயம் பார்க்கும்போது நமக்கு பூ பூக்கிற தருணத்திலேயே நிறையா பூ உதிர்ந்து போயிடும், பிஞ்சுகள் உதிர்ந்து போயிடும். அதே சமயம் காய்க்கும் போது பார்த்தா ஒரு மாதிரி அந்த காயில் வந்து சின்ன சின்ன அந்த கருப்பு கருப்பு
2: தவிர்க்கலாம்.
1: இப்போ பழங்களுக்கான உற்பத்தி அப்படின்றது வந்து நீங்கள் பக்கத்தில் எங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் நேரடியாக கொண்டு போய் விற்கிறீங்களா இல்லை இங்கே வந்து அவங்களே எடுத்துகிட்டு போயிடுறாங்களா?
2: பக்கத்தில் முடுவார்வட்டின்ற ஊரில் மார்க்கெட் இருக்குங்க. அந்த மார்க்கெட்டுக்கு நாங்கள் கொண்டு போயிடுறோம். அங்கே வியாபாரிகள் வந்து ஏலம் எடுத்து போயிடுவாங்க. ஆனால் என்றைக்கு விவசாயிகளும்

0: நேரடியாக கொண்டு போய் ஜனங்கள்கிட்ட விற்றாங்கன்னா நிறைய கிடைக்கும். அதுக்கு டயம் இருக்கிறவங்க அதை செய்கிறாங்க. எங்களுக்கு அந்த டயம் இல்லாதனால மார்க்கெட்டில் கொண்டு வைக்கிறோம், ஏலம் போடுறாங்க, வியாபாரி எடுத்துகிட்டு போய் விற்கிறாங்க.
1: இப்போ வந்து நிறைய இப்போ சொல்கிறாங்கல்ல, இப்போ இந்த கொய்யா பழம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் இந்த ஜூஸாக தயாரித்து விற்கிறாங்க, இப்போ அந்த மாதிரிலாம் விற்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆர்வம் இருக்கா?
0: ஜூஸாக தயார் பண்ணுறதுக்கு நிறைய மிஷினரி வேணுங்க, அதுக்கு தகுந்த இடம் பரப்பு வேணும், அதை மார்க்கெட்டிங் பண்ணி வெளியில் கொண்டு போகணும். அது கொஞ்சம் பெரிய வேலையை நினச்சி நாங்கள் அந்த வேலையெல்லாம் செய்யலை. கொய்யா காயை விற்றுட்டு முடிச்சிடுறோம். ஆனால் ஜூஸுக்கு இங்கே பாலமேட்டில் ஒரு நாலஞ்சு இடத்துல ஜூஸுக்குன்னு வாங்குறாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் வாங்குறாங்க. அதான் அழுகலையும் வாங்குறாங்க, புழு வச்சதையும் வாங்குறாங்க, டேமேஜையும் வாங்குறாங்க, கருங்காயும் வாங்குறாங்க, இந்த காயில் திட்டு திட்டா உள்ளதையும் வாங்குறாங்க. அதெல்லாம் வாங்கி அவங்க மொத்தமாக அரைச்சு போட்டு ஜூஸாக தயார் பண்ணுறாங்க. அது ஒரு கெடுதலான விஷயம் நான் நினைக்கிறேன்.
2: இதுவரை இன்றைய இன்று ஒரு செய்தியில் கொய்யா சாகுபடி குறித்து பாலமேடு கோணப்பட்டி விவசாயி பி ராமநாதன் அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.

0: நேரம் காலை 6:45.
1: நற்றினை பதிப்பகம் வழங்கும் இன்று சொல்வோம் நன்று சொல்வோம் வழங்குபவர் மேனாள் கல்வித்துறை அமைச்சர் முனைவர் வைகை செல்வன் அவர்கள்.
2: நற்றினை பதிப்பகம் உலகத்தரமான நூல்களை மலிவு விலையில் வழங்கும் பதிப்பகம். நற்றினை பதிப்பகம் தொடர்புக்கு 9486177208.
3: அன்பு நண்பர்களே, அருமை குழந்தைகளே, வணக்கத்துக்குரிய பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். நண்பர்களே, அம்மா என்று சொன்னால் அன்பு என்று பொருள். விளைவிக்க முடியாத அன்பு எது தெரியுமா நண்பர்களே? தாயின் அன்புதான். இந்த உலகத்தில் நாம் முதலில் கேட்ட இசை எது? எந்த இசையை நாம் கேட்டிருக்கிறோம்? அம்மாவின் தாலாட்டுதான் ஒவ்வொரு குழந்தையும் முதல் முதலில் கேட்ட இசை. நாம் முதலில் அறிந்த முகம் எது தெரியுமா நண்பர்களே? அம்மாவின் முகம்தான். நாம் முதலில் உணர்ந்த அன்பு எது தெரியுமா நண்பர்களே? அம்மாவின் அன்புதான். இந்த உலகத்தின் சொர்க்கம் எங்கே இருக்கிறது என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணல் மஹமது நபி அவர்களிடத்தில் கேட்டபோது அவர் சொன்னார், தாயின் காலடிதான் நமது சொர்க்கம் என்று சொன்னார். குழந்தை பேச தெரியாத போது அதன் அழுகையை வைத்தே பசியை உணர்கிறாள் தாய். குழந்தை நடக்க தெரியாத போது அதன் கையை பிடிக்கிறாள். குழந்தை விழுந்து விட்டால் அடிபட்டு விட்டதா என்று பதறுகிறாள். அதே குழந்தை வளர்ந்து பெரியவனான பிறகும் சாப்பிட்டாயா என்று கேட்கிறாள். நண்பர்களே, இதுதான் தாயன்பு. ஒரு குழந்தை பள்ளிக்கு செல்லும்போது தாய் அதன் பையில் புத்தகங்களை வைக்கிறாள். ஆனால் அந்த புத்தகங்களோடு அன்பையும் ஒழுக்கத்தையும் சேர்த்து அனுப்புகிறாள். ஒரு தாயின் வளர்ப்பு சரியில்லை என்று சொன்னால் குழந்தையின் வாழ்க்கை சிதலமடைந்து போகிறது, சீர்கெட்டு போய்விடுகிறது. ஆக தாயினுடைய வளர்ப்பு மிக மிக முக்கியம். ஒரு குடும்பத்திலிருந்து இன்னொரு குடும்பத்திற்கு திருமணமாய் வாழ்க்கைப்பட்டதற்கு பிறகு அவள் சரியில்லாமல் இருந்தால் என்ன சொல்லுகிறார்கள்? வளர்ப்பு சரியில்லை, தாயின் வளர்ப்பு சரியில்லை என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? அதைத்தான். குழந்தை தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்றால் தாய் மகிழ்ச்சி அடைகிறாள். தோல்வியடைந்தால் உலகமே அதை குறை சொன்னாலும் பரவாயில்லையப்பா, அடுத்த முறை முயற்சி செய் என்று ஆறுதல் சொல்லுகிறாள். வெற்றியின் போது நம்முடன் எத்தனையோ பேர் இருப்பார்கள். தோல்வியடைந்து விட்டால் யாரும் நம்மிடம் வரமாட்டார்கள். ஆனால் வெற்றியின் போது நம்முடன் புகைப்படம் எடுக்கும் பலர் வரலாம். ஆனால் தோல்வியின் போது நமது கண்ணீரை துடைக்க வருபவர்களில் தாய் மிக முக்கியமானவர். நண்பர்களே, மகன் வெளியூரில் வேலைக்கு சென்றிருக்கிறான். அம்மா தொலைபேசியில் கேட்கிறாள், சாப்பிட்டாயா என்று. சாப்பிட்டேன் அம்மா. என்ன சாப்பிட்டாய்? சாதம். என்ன சாதம் அம்மா? நான் சாப்பிட்டேனா இல்லையா? சாப்பிட்டது முக்கியமல்லடா, என்ன சாப்பிட்டாய் என்பதுதான் முக்கியம். தாயின் அக்கறைக்கு அளவே கிடையாது. மகன் 50 வயதானாலும் சரி, அவளுக்கு அவள் குழந்தைதான். ஆனால் நாம் ஒன்றை சிந்திக்க வேண்டும். குழந்தையாக இருக்கும்போது அம்மா நமக்காக இரவெல்லாம் விழித்திருக்கிறாள். அவள் வயதான போது நாம் அவளுக்காக சிறிது நேரம் ஒதுக்குகிறோமா? இல்லை, ஒதுக்க வேண்டும். அவள் நம்ம

0: உடம்பிலே உயர்ந்த பரிசுகளை கேட்பதில்லை, நமது அன்பான வார்த்தைகளையும் சிறிது நேரத்தையும் எதிர்பார்க்கிறாள். அம்மாவுக்கு ஒரு புதிய சேலை வாங்கி கொடுப்பது மகிழ்ச்சி. ஆனால் அவளுடன் அமர்ந்து பேசுவதும் அவளுடைய உடல்நலத்தை கவனிப்பதும் அதைவிட முக்கியமல்லவா? நண்பர்களே, தாயை மதிப்பது என்பது நமது பண்பாட்டின் அடையாளம். அதே நேரத்தில் தாய்மார்கள் ஒவ்வொருவரும் மரியாதையுடனும் பாதுகாப்புடனும் வாழ்வதற்கான சமூக சூழலை உருவாக்குவதும் நமது கடமை. அதற்குத்தான் திருவள்ளுவர் நம்முடைய வள்ளுவப் பேராசான் மிக அற்புதமாகச் சொல்லுகிறான், அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இல்லறத்தில் அன்பும் அறமும் இருந்தால் வாழ்க்கை சிறக்கும் என்பதுதான் இதனுடைய பொருள். தாய் நமக்கு கொடுத்த உயிரை நாம் திருப்பி கொடுக்க முடியாது, ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை உருவாக்க முடியும். தாய் உயிரை கொடுக்கிறாள், தியாகத்தால் வாழ்க்கையை வளர்க்கிறாள், அன்பால் நம்மை மனிதராக்குகிறாள். அம்மா அருகில் இருக்கும்போதே அவளிடம் அன்பாக பேசுங்கள். ஏனெனில் சில உறவுகளின் அருமையை அவை இல்லாத போதுதான் உணர்கிறோம் என்பதை இன்றைய சிந்தனையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்றி நண்பர்களே, நாம் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நற்றினை பதிப்பகம் வழங்கிய இன்று சொல்வோம் நன்று சொல்வோம். வழங்கியவர் மேனாள் கல்வித்துறை அமைச்சர் முனைவர் வைகை செல்வன் அவர்கள்.
2: நற்றினை பதிப்பகம், நவீன தமிழ் இலக்கியத்திற்கான நிலையான அடையாளம். நற்றினை பதிப்பகம் தொடர்புக்கு 9486177208.

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்னண்ணா சொல்றே,
0: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. என்ன குமாரு ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: நேரம் காலை 6:55.
5: மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 ல நேர்கள் கேட்க இருப்பது குட்டிசின் குரலில் பூந்தளிர். இன்றைய நமது பூந்தளிர், வணக்கம்.
6: கருணியா கார்த்திகா.
5: எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
6: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
5: ஓகே, உங்களுக்கு என்னென்ன கலர்லாம்
6: பிடிக்கும்? பிங்க் அண்ட் கிரீன்.
5: சரி, எங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க கேப்போம்.
6: குருவி ஒன்று வண்டரா, குழந்தை நின்றரா, பாவம் மனத்து பசி தரா, பாப்பா நிலை குடுதரா, குருவி அங்க இல்லையே கொட்டி கொட்டி தின்றரா, மீறி பறந்தரா, பாப்பா நல்ல கொண்டாளா.
5: ஒரு ரைம்ஸ் எல்லாம் பத்தாது, ரெண்டு ரைம்ஸ் வேணும். இன்னொரு ரைம்ஸ் சொல்றீங்களா?
6: One finger, chop, chop, chop. Two finger, cut. Three finger, bend. Four finger, cross. Five finger, clap.
5: Super, thank you. இன்றைய நமது பூந்தளி நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற குழந்தைக்கும் குழந்தையின் கனவுகள் நிறைவேறவும் வாழ்த்துக்கள்.

வணக்கம் நேர்களே, உற்சாகமான காலை வணக்கம். நேரம் காலை 7 மணி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பொது அறிவிப்புகள், வேலைவாய்ப்பு செய்திகள், நாளிதழ் செய்திகள், ஆலய அற்புதங்கள் போன்ற பல பயனுள்ள தகவல்களோடு திரையிசை பாடலும் கேட்டு ரசிக்கலாம். இது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள்.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்கலாம். ஆசை திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் குரல்ல பாடல் இதுவும்

காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மதுரையில் இன்னைக்கு காய்கறி அப்புறம் பழங்களோட விலை நிலவரம்லாம் என்ன அப்படிங்கிறத இப்போ கேட்கலாம். உருட்டு தக்காளி இருக்கு இல்லையா, அது வந்து கிலோவிற்கு ரூபாய் 25 முதல் 26 வரைக்கும் விற்பனை செய்யப்படுது. சின்ன வெங்காயம் வந்து 85 முதல் 90 ரூபாய் வரைக்கும், பெரிய வெங்காயம் 40 முதல் 50 ரூபாய் வரைக்கும், கத்திரிக்காய் 40 முதல் 45 ரூபாய் வரைக்கும், வெண்டைக்காய் 25 முதல் 28 ரூபாய் வரைக்கும், முருங்கைக்காய் 70 முதல் 80 ரூபாய், பச்சை பட்டாணி வந்து ரூபாய் 170 முதல் 180 ரூபாய் வரைக்கும் விற்கப்படுது. பட்டர் பீன்ஸ் அது வந்து ரூபாய் 100 முதல் 110 ரூபாய் வரைக்கும், பாகற்காய் 60 முதல் 65 ரூபாய் வரைக்கும், உருளைக்கிழங்கு 36 முதல் 45 ரூபாய் வரைக்கும், பச்சை மிளகாய் கிலோவிற்கு 40 முதல் 45 ரூபாய் வரைக்கும், இஞ்சி வந்து 100 முதல் 200 ரூபாய் வரைக்கும்.

பவுண்டு வந்து 260 முதல் 280 ரூபாய் வரைக்கும் விற்கப்படுது. தேங்காய் வந்து ஒன்றிற்கு ரூபாய் 65 முதல் 68 ரூபாய் வரைக்கும் விற்கப்படுது. கீரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிலோவிற்கு ரூபாய் 30 முதல் 36 ரூபாய் வரைக்கும். வாழைக்காய் ஒன்றிற்கு ரூபாய் 4 முதல் 5 வரைக்கும். வாழைப்பூ இருக்குல்ல, அது வந்து 15 முதல் 20 ரூபாய் வரைக்கும் விற்கப்படுது. பழங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாழைப்பழம் ஒன்றிற்கு ரூபாய் 5 முதல் 8 ரூபாய் வரைக்கும். பப்பாளி வந்து 45 முதல் 50 ரூபாய் வரைக்கும். ஆப்பிள் வந்து 200 முதல் 210 ரூபாய் வரைக்கும் விற்கப்படுது.

0: நேரம் காலை 7:25.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செய்தில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
3: அன்பர்களே, நவராத்திரியிலே 5வது நாள் இன்று பெங்களூரு ஸ்ரீ பனசங்கரி அம்மன் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் கனகபுரா சாலையிலே இந்த கோவில் உள்ளது. இந்த அம்மனுக்கு சாக்கம்பரி தேவி என்று மற்றொரு பெயரும் உண்டு. இந்த அம்மனின் ஆதிமூல கோவில் கர்நாடக மாநிலத்தில் பாதாமி என்னும் இடத்தில் உள்ளது. சாக்கம்பரி தேவி என்றால் காய்கறிகளுக்கெல்லாம் இவளே தாயாக இருக்கிறாள். 7வது நூற்றாண்டில் பாதாமி சாளுக்கிய மன்னர்களால் கட்டப்பெற்றது. இவர்களுக்கு பனசங்கரியே குலதெய்வம். துர்காசுரனை அழித்திட ஈசன் சாக்கம்பரி தேவியை அனுப்பினார். பன என்றால் அம்பு, சங்கரி என்றால் பார்வதி. சாக்கம்பரி தேவி வில்லம்போடு சென்று அரக்கனை வென்று பாதாமியில் கோவில் கொண்டாள். பல ஆண்டுகளுக்கு முன் பெங்களூருவில் பசப்பா ஷெட்டி என்னும் சிறந்த பக்திமான் வாழ்ந்து வந்தார். அவரது குலதெய்வம் பாதாமி பனசங்கரி அம்மன். ஒரு முறை நோய்வாய்ப்பட்டிருந்தமையினால் அவர் பாதாமி செல்ல இயலவில்லை. அம்பாள் அவர் கனவில் தோன்றி பாதாமியிலிருந்து தன்னை கொண்டு வந்து பெங்களூருவில் பிரதிஷ்டை செய்து வழிபடுமாறு கூறினாள். மனம் மகிழ்ந்த அவர் பாதாமிக்கு சென்று தன் கனவை பற்றி கூறி அங்கிருந்து அம்பாளின் விக்கிரகத்தை கொண்டு வந்து இங்கு பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். இக்கோவில் கிபி 9வது நூற்றாண்டில் கட்டப்பெற்று பின்னர் முதலாம் கெம்பே கவுடா மன்னரால் புனரமைக்கப்பட்டது. வாயிலில் உள்ள மேடையில் ராகு பகவானால் எவ்வித பாதிப்பும் தோஷங்களும் வராமல் இருக்க உப்பை காணிக்கையாக செலுத்துகிறார்கள். கொடிமரத்தை அடுத்து முக மண்டபம், அடுத்து அர்த்த மண்டபம், விமானத்துடன் கூடிய கருவறை என ஆலயம் அமைந்துள்ளது. நவகிரக மண்டபத்தில் சிவன், பார்வதி, விஷ்ணு, நரசிம்மர், கணபதி, பிரம்மா போன்ற சுதை சிற்பங்கள் தூண்களிலே உள்ளன. கருவறையில் பனசங்கரி அம்மன் ஒரு பெண் சிங்கத்தின் மீது அமர்ந்திருக்கிறாள். தனது காலடியில் ஒரு அரக்கனை மிதித்தபடியும் 8 கைகளில் திரிசூலம், டமருகம், வில், அம்பு ஆகியவற்றை ஏந்தி போர்க்கோலத்தில் வீற்றிருக்கிறாள். இவளை வழிபட மனதில் அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அம்பாளுக்கு எலுமிச்சம்பழ மாலை சாற்றி வழிபடுகிறார்கள். 9 வாரங்கள் தொடர்ந்து எலுமிச்சை மாலை சாற்றி நெய்தீபம் ஏற்றி வழிபட கோரிக்கைகள் நிறைவேறிடுமாம். ஆலயத்தில்

0: சுயம்பு அனுமார் சன்னதியும் வற்றாத கிணறும் உள்ளது. டிசம்பர் அல்லது ஜனவரி மாதத்திலே பனசங்கரி ஜாத்வி விழா சிறப்பாக நடைபெறும். 10 நாள் திருவிழா இது. நவராத்திரியும் சிறப்பாக நடைபெறும். இங்கு பானை போன்ற கல் உள்ளது. அந்த கல்லின் மீது தேவியின் பாதம் பொறிக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் அந்த பானையின் கழுத்தின் இருபுறமும் தம் கைகளை வைத்து பூஜை செய்கிறார்கள். கைகள் தானாக நகர்ந்து சென்று கூடினால் கோரிக்கை நிறைவேறிடுமாம். கைகள் நகரவில்லை எனில் கோரிக்கை நிறைவேறாதாம். நம் வாழ்வில் ராகுதோஷம் வராமல் காத்து இன்னல்களை நீக்கி வரங்கள் அருளும் பெங்களூரு ஸ்ரீ பனசங்கரியம்மனை வழிபட்டு பேரொருள் பெறுவோமாக. ஓம் சக்தி பராசக்தி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி போத்தி செதில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி செதில் மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சியில அடுத்ததாக நாளிதழ்கள்ல வந்த செய்திகள்ல சிலவற்றை இப்பொழுது கேட்கலாம். மதுரை சேதுபதி பள்ளி அருகில் இருக்கக்கூடிய தலைமை தபால் அலுவலகத்தில் மண்டல அலுவலகத்தில் அக்டோபர் 30 மாலை 4 மண்டல அளவிலான தபால் குறைதீர் முகாம் நடக்கவிருக்கு. தபால் துறை சார்ந்த புகார்கள், RMS கோட்ட அலுவலகம் மற்றும் தலைமை தபால் அலுவலகம் தொடர்பான குறைகளுக்கு இந்த முகாமில் தீர்வு காணலாம். எப்படி புகார்களை அனுப்பணும் அப்படின்னா, RMS கோட்ட அலுவலகம் மதுரை 625001 என்ற முகவரிக்கு அக்டோபர் 26 ஸ்பீட் போஸ்ட் மூலமாக மட்டும் அனுப்பி வைக்க வேண்டும். முகாம் நடைபெறும் தினத்தன்று நேரில் சென்றும் வாடிக்கையாளர்கள் தங்களுடைய குறைகளை தெரிவிக்கலாம். மின்தடை பற்றிய அறிவிப்பு. இன்னைக்கு காலையில 9 பகல் 2 வரைக்கும் மின்தடை ஏற்பட இருக்கு. எந்தெந்த பகுதிகள் அப்படின்னா, திருப்பாலை, நாராயணபுரம், ஆத்திக்குளம், ஐயர் பங்களா, வள்ளுவர் காலனி, கண்ணனேந்தல், பரசுராம்பட்டி, சூர்யா நகர், ஊமச்சிக்குளம், கடச்சநேந்தல், மகாலட்சுமி நகர், உச்சப்பரம்புமேடு, பார்க் டவுன், தபால் தந்தி நகர், பாமா நகர், பம்பா நகர், பொறியாளர் நகர், குடிநீர் வாரிய காலனி, செட்டிக்குளம், சண்முகா நகர், விஜய் நகர், கலைநகர், மீனாட்சி நகர், ஈபி காலனி. அடுத்ததா விஸ்வநாதபுரம், மகாத்மா காந்தி நகர், முல்லை நகர், சிவக்காடு, கிருஷ்ணாபுரம் காலனி, ஆனையூர், பனங்காடி, மீனாட்சிபுரம், வாவூசி நகர், குருநகர், ஜேஎன் நகர், ஜேகே நகர், காலங்கரை, மூவேந்தர் நகர், சென்ட்ரல் பேங்க் காலனி, பூந்தமல்லி நகர், மீனம்பால் நகர், முடக்கத்தான், ஆலங்குளம், எஸ்பிபி நகர். இந்த இடங்களில் இன்னைக்கு காலையில் 9 பகல் 2 வரைக்கும் மின்தடை ஏற்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க.

மலேசியாவின் ஆயுஷ் மருத்துவ மற்றும் மூலிகை கண்காட்சி அக்டோபர் 16 முதல் 18 தேதி வரை மதுரை மலேசியா ஹாலில் நடைபெறுகிறது. மருத்துவ ஆலோசனை மற்றும் மருந்துகள் இலவசம். அனைவரும் வருகை.

வளவளைஞ்சி வளவில்ல தந்தி வந்து வேசுதுல வானொலி ஸ்டேஷன்ல வந்தாலும் வாங்க மதுரை சின்னம்பு தாங்க. நான் வடவளிஞ்சி பஞ்சவர்ணம் பேசுறேன். எல்லாம் பேரன் பேத்தி மயம் மருமக எல்லாரும் ஆகாசவாணி ரேடியோ கேளுங்க.

0: என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கிறேன்.
1: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
2: மலேசியாவின் ஆயுஷ் மருத்துவ மற்றும் மூலிகை கண்காட்சி அக்டோபர் 16-18 வரை மதுரை மலேசியா ஹாலில் நடைபெறுகிறது. மருத்துவ ஆலோசனை மற்றும் மருந்துகள் இலவசம். அனைவரும் வருக.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே.

0: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும் குப்பை போடணும்னு சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு முன்னாடி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு. என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
1: அச்சச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
0: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
1: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்ல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
0: அதுக்கே
1: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பை எல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிடும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
0: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரி தான, தெரியாம சொல்லிட்டேன்.
1: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ் பாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இப்பொழுது வேலை வாய்ப்பு செய்தி கேட்கலாம். மத்திய அரசின் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியிருக்கு. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் பிரிவில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், சிவில், கம்ப்யூட்டர் இந்த பிரிவுகளில் மொத்தம் 150 காலி இடங்கள் இருப்பதாக அறிவிப்பில் சொல்லியிருக்காங்க. பிஇ பிடெக் கல்வி தகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கு. 18 வயதிலிருந்து 28 வயதிற்குள்ளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வயது வரம்பு அறிவிச்சிருக்காங்க. சான்றிதழ் சரிபார்ப்பு

0: நேர்முக தேர்வு தேர்ச்சி முறையாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆன்லைன் முறையில் விண்ணப்பிக்க கடைசி தேதியாக 17/10/2026, அதாவது அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி கடைசி தேதியாக அறிவிச்சிருக்காங்க. மேலும் விவரங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இணையதள முகவரி hal-india.co.in இந்த இணையதள முகவரியில் மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம்.
1: மலேசியாவின் ஆயுஷ் மருத்துவ மற்றும் மூலிகை கண்காட்சி அக்டோபர் 16 முதல் 18 வரை மதுரை மலேசியா ஹாலில் நடைபெறுகிறது. மருத்துவ ஆலோசனை மற்றும் மருந்துகள் இலவசம். அனைவரும் வருக.

நேர்களே, அடுத்த நிகழ்ச்சியாக 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சி காத்துட்டே இருக்கு. இன்றைய பாட்டு வேணுமா விருதுநகர் மாவட்ட நேயர்களுக்கானது. விருதுநகர் மாவட்ட நேயர்கள் அழைக்கலாம் 0452 என்ற மதுரையோட முன்னிணைப்போட 25 30 170 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 25 30 171. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்கலாம், நீ வருவாய் என. திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதா இணைந்து இந்த பாடலை பாடியிருக்காங்க. கேட்டு இணைந்திருங்கள்.

நிறைவடைகிறது பிரேக் வாஷ் ஷோ பொய்கை பூக்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். புற்றுநோய் பாதிப்பை தவிர்க்க உரிய நேரத்தில் சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா கனடா நாட்டு மக்களின் நலன்களுக்காக கனடாவுடன் இணைந்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபட இந்தியா உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கரும்பு விவசாயிகளின் பிரச்சினைகள் குறித்து ஆராய குழு ஒன்றை மத்திய அரசு நியமித்துள்ளது. மகளிர் வேளாண் தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. சவுதி அரேபியாவில் நிலவும் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு அங்கு வசிக்கும் இந்தியர்கள் அந்நாட்டின் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. தில்லி மாநகராட்சி பள்ளியைச் சேர்ந்த 500,000 மேற்பட்ட மாணவர்களுக்கு சீருடை மற்றும் புத்தகப்பை வாங்குவதற்காக தலா 1,370 ரூபாயை தில்லி அரசு மாணவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தியுள்ளது. கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கத்தை பெற தகுதியுடையவர்கள் டிசம்பர் 15 விண்ணப்பிக்குமாறு மாநில அரசு அறிவித்துள்ளது. ராமநாதபுரத்தில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா கலந்து கொண்டு கர்ப்பிணிகளுக்கு சீர்வரிசை பொருட்களை வழங்கினார். மகளிருக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக அமைச்சர் திரு காந்திராஜ் கூறியுள்ளார். பெங்களூரு கண்டோன்மெண்டிலிருந்து தூத்துக்குடிக்கும் சென்னை சென்ட்ரலுக்கும் நாளை சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஹோர்மோஸ் நீரிணைப் பகுதியில் சென்று கொண்டிருந்த 2 சிங்கப்பூர் சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் விருதுநகர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 4வது 20 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் 24 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மலேசியாவின் ஆயுஷ் மருத்துவ மற்றும் மூலிகை கண்காட்சி அக்டோபர் 16 முதல் 18 வரை மதுரை மலேசியா ஹாலில் நடைபெறுகிறது. மருத்துவ ஆலோசனை மற்றும் மருந்துகள் இலவசம். அனைவரும் வருக.

வணக்கம் வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்களுடைய விருப்பமான நிகழ்ச்சி, விருப்ப பாடல்களை கேட்கக்கூடிய நிகழ்ச்சி பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா விருதுநகர் மாவட்ட நேயர்களுக்காக காத்துட்டே இருக்கு. விருதுநகர் மாவட்ட நேயர்கள் அழைக்கலாம். 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு 25 30 170 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 25 30 171. இந்த இரண்டு எண்கள்லையுமே அழைத்து மனசுக்கு பிடிச்ச புத்தம் புதிய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

0: பாடல் கேட்டு இணைப்புல வர்றாங்க. யார் எங்கிருந்துன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கோகுல் பிரசாத்.
0: கோகுல் பிரசாத், சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்? பாடல் கேட்டுருவோமா?
1: நன்றி, வணக்கம்.
0: இதோ பாடல் உங்களுக்காகவும் அனைவருக்கும்.

நாத்தவரே அதிரடி சர வெண்டி தெருவெங்கும் வீசு. அண்ணாத்த வர்ற நட்ட இல்ல உட்ட இல்ல கொல்ல கொல்ல மாசு.

0: என் பைக்ல கொட கொட சவுண்ட் கம்மியா இருக்கு.
1: என் கார் கார்பன் எமிஷன்ஸும் கம்மியா இருக்கு.
2: என் ஸ்கூட்டர் பிக்கப் வேற லெவல்.
3: E20 பெட்ரோல்ல லெஸ் நாக்கிங், 40% லோ கார்பன் எமிஷன் அண்ட் ஹை ஆக்டேன்னால பெட்டர் பிக்கப். உங்க வெஹிக்கிள்க்கு E20 100% கம்பேட்டபிள். இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி.

0: நேரம் காலை 8:09 ஆயிட்டிருக்கு. விருதுநகர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில. இப்ப பாடல் கேட்டு இணைப்புல வரக்கூடிய நேயர் யார், எங்கிருந்து? வணக்கம்.
1: காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். யார் பேசுறீங்க?
1: எதையும் துன்பம் என்று நினைத்தால் தான் துன்பம். நீங்க இப்ப காலையில மார்க்கெட் நிலவரத்தை பத்தி சொன்னீங்களே பத்தீங்களா, அது நல்ல பயனுள்ளதா இருந்தது.
0: சரிங்க, அப்படியே ஒரு கடிதம் எழுதிடலாமே, காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதிக்கு
1: எழுதிடுவோம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை புளியம்பட்டி மல்லிகாரமும் எல்லோருக்கும் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள் மேடம்.
0: சரிங்க, இப்ப என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க.
1: புது படம் தென்னாலிராமன் வடிவேலு நடித்த படம், அதுல உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஒண்ணு போட்டு விட்டுருக்கேன்.
0: சரிங்க, இது பாடல் உங்களுக்காகவும் அனைவருக்காகவும்.

0: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
1: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
0: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: PCPNDT कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने और करवाने वालों को 3 से 5 साल तक की कैद और जुर्माने की सजा है। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय, भारत सरकार द्वारा जनहित में जारी।
3: மலேசியாவின் ஆயுஷ் மருத்துவ மற்றும் மூலிகை கண்காட்சி அக்டோபர் 16 முதல் 18 வரை மதுரை மலேசியா ஹாலில் நடைபெறுகிறது. மருத்துவ ஆலோசனை மற்றும் மருந்துகள் இலவசம். அனைவரும் வருக.
4: நேரம் 8:15. நேயர்களின் விருப்பத்தில் பாடல் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில இன்னைக்கு விருதுநகர் மாவட்ட நேயர்கள் விருப்ப பாடல்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில இணைப்புல இப்ப ஒரு நேயர் காத்திருக்காங்க. யார் இங்கிருந்து? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஐயா, யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க? சங்கரலிங்கம் ஐயா, சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க? இதோ பாடல் உங்களுக்காகவும் அனைவருக்காகவும் வந்துட்டே இருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்க

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: மலேசியாவின் ஆயுஷ் மருத்துவ மற்றும் மூலிகை கண்காட்சி அக்டோபர் 16 முதல் 18 தேதி வரை மதுரை மலேசியா ஹாலில் நடைபெறுகிறது. மருத்துவ ஆலோசனை மற்றும் மருந்துகள் இலவசம். அனைவரும் வருக.
2: நேரம் 8:21 ஆயிட்டு இருக்கு. விருதுநகர் மாவட்ட நேயர்கள் விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிச்சிட்டு இருக்காங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா நிகழ்ச்சிக்காக. இப்பொழுது இணைப்பில் வரக்கூடிய நேயர சந்திக்கலாம். வணக்கம். ராஜய்யா சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க? பாடல் கேட்டுருவோமா? கேட்கலாம். நன்றி. இதோ பாடல் உங்களுக்காகவும் அனைவருக்காகவும்.

0: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்க் 217 மேலமாசி வீதி மதுரை.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: லடக்கா லடக்கி பராபர் தோ பூஜனா க்யூ பூஜனா க்யூ.
3: PCP NDT कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने और करवाने वाले दोनों को 3 से 5 साल तक की कैद और जुर्माने की सजा है।
4: स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय भारत सरकार द्वारा जनहित में जारी।
5: மலேசியாவின் ஆயுஷ் மருத்துவ மற்றும் மூலிகை கண்காட்சி அக்டோபர் 16 முதல் 18 வரை மதுரை மலேசியா ஹாலில் நடைபெறுகிறது. மருத்துவ ஆலோசனை மற்றும் மருந்துகள் இலவசம். அனைவரும் வருகை.

93.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 8:30.
2: ஆகாஷ்வாணி சக்தி உலா அபயம் அருளிடும் அம்பிகை. ராமநாதபுரம் மாவட்டம் திருவற்றியூர் அருள்மிகு ஸ்ரீ பாகம் பிரியா சமேத வல்மீகநாத சுவாமி திருக்கோவில் சித்திரம்.
3: வெளிநின்ற நின் திருமேனியை பார்த்தேன், விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை. கருத்தினுள்ளே தெளி நின்ற ஞானம் திகழ்கின்றது என்ன திருவுளமோ. ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உரைபவளே. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்த சக்தியை நம் முன்னோர்கள் பெண் வடிவில் கண்டு வழிபடத் தொடங்கினர். அவளும் காளியாக மாரியாக வீற்றிருந்து நமக்கு அருளை தருகிறாள். அத்தகைய சக்தியானவளுக்கு பல இடங்களில் கோவில் உண்டு. அவற்றில் மிகவும் குறிப்பிடத்தக்க திருத்தலம்தான் ராமநாதபுரம் மாவட்டம் திருவற்றியூர் அருள்மிகு ஸ்ரீ பாகம் பிரியாள் சமேத வல்மீகநாதர் சுவாமி திருக்கோயில். அண்மையில் இத்திருக்கோயிலுக்கு நாம் சென்றிருந்தோம். இத்திருக்கோயிலின் அமைவிடம் பாடல் பெற்ற திருத்தலமான திருவாடனைக்கு கிழக்கும் தொண்டிக்கு மேற்குமாக ஊரின் நடுநாயகமாக திருக்குளத்துடன் அன்னையின் எழில்மிகு ஆலயம் அமைந்துள்ளது. திருக்குளம் வாசுகி தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது. கிழக்கு நோக்கிய திருக்கோவில் படித்துறை கடந்து பரந்த மண்டபம், அழகிய ராஜகோபுரம், கொடிமரம், ரிஷப கொடியேறும் ஜெயக்கொடி, பலிபீட தருகே அனைத்தையும் அன்னையிடம் சரண் செய்கிறோம். திருநந்தி தேவரை தரிசித்து அனுமதியுடன் உட்புகுந்தால் நேரெதிரே கருவறை, அர்த்த மண்டபம், மண்டபத்துடன் கூடிய மகாலிங்க திருமேனி தாயாக தந்தையாக விளங்குவதை காணலாம். மதுரையம்பதியிலே அன்னை மீனாட்சிக்கு முதலிடம் தருவதைப் போலவே திருவற்றியூரிலே அன்னை ஸ்ரீ பாகம்பிரியாளுக்கே முதலிடம். ஆம், தந்தைக்கு முன்னதாகவே தாய் தெற்கு நோக்கிய கருவறை அர்த்த மண்டபத்துடன் விளங்கி அருள் செய்கிறாள். நாமும் முதலில் அன்னையை வணங்க சென்ற போது அவளுக்கே உரிய சிவப்பு நிற பட்டுடுத்தி தெற்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் 4 திருக்கரங்களோடு நமக்கு அருட்காட்சி தந்தாள் அன்னை ஸ்ரீ பாகம்பிரியாள். அடுத்து சுவாமியை நாம் வணங்கச் சென்றோம். சுவாமி வல்மீகநாதருக்கு பழம்புற்றுநாதர் என்பது திருநாமம். வன்மீகம் என்பது புற்று, புற்றிடம் கொண்டவர் என்பது பொருள். பழந்தமிழில் பழம்புற்றுநாதர் என்று அழைக்கப்படுகிறார். லிங்க திருமேனி அருவமாக, உருவமாக, ஆதிபரனாக, பராசக்தியின் வாகனாக ஆட்கொள்ள வந்த அத்தன் திருத்தோற்றம் ஆவுடையுடன் அருட்காட்சி தருகிறார். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினார்க்கு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமே என்பது தாயுமானவரின் வாக்கு. பழமையும் சிறப்பும் மிக்க திருக்கோயில்கள் இவ்வகையை சார்ந்தது. இறைவன் பரமேஸ்வரன் இங்கு மூர்த்தியாகவும், புற்றிடம் கொண்ட ஸ்ரீமன் நாராயணனே திருத்தலமாகவும், வாசுகி என்ற நாகமே தீர்த்தமாகவும், பாகம் கொண்ட பார்வதியே நமக்கு பயனாகவும் முறைப்படுத்த பெற்றுள்ளது. இத்திருக்கோயிலின் சுற்று பிரகாரத்தை நாம் பார்வையிட்ட போது தெற்கு பிரகாரத்தின் அண்மையில் தல விருட்சமான வில்வமரம் உள்ளது. இவ்வில்வமரத்தின் விளங்கிய பழம்புற்றிலேயே சுவாமி வல்மீகநாதர் என்ற பழம்புற்றுநாள்

அவர் உறைந்திருந்தார். இப்புற்றிலேயே வாசுகி என்ற நாகமும் கரந்துரைந்தது. புற்றிடங்கொண்ட பெருமானை வழிபட்டது எத்தனை எத்தனை காலமோ. வெற்றி வழிபாடல்ல, வெற்றி தவம். வாசுகி என்ற பெண்ணாகும் சக்தி வடிவம் கொண்டது. இப்போது இந்த வில்வ மரத்தின் அடியில் விநாயகரும் நாகரும் காட்சி தருகின்றனர். தட்சிணாமூர்த்தி, கன்னி மூலையில் விநாயக பெருமான், மேற்கே வாகன மண்டபம், வடமேற்கே வள்ளி தேவசேன சமேத சுப்பிரமணியர், சண்டேஸ்வரர், கீழ்ப்புறம் பைரவர், நவகிரக சன்னதிகள் அமைந்துள்ளன. பிரகாரத்தை அடுத்த வெளிச்சுற்றின் தெற்கில் பக்தர்கள் தங்குவதற்கு மிகப்பெரிய மண்டபமும், அதன் மேற்கே களஞ்சியமும், நிறுதி மூலையில் தேவஸ்தான அலுவலகமும் உள்ளது. திருக்கோயிலும் திருக்குளமும் உள்ளடக்கிய ரதவீதி பிரகாரம், திருக்குளத்தின் மதில் சுவரையொட்டி பக்தர்கள் தங்கும் அறைகளும் உள்ளன. திருவீதியின் கிழக்கே திருத்தேர்த்தலமும், தென்கிழக்கே உள்பகுதியில் தேவஸ்தான பயணியர் விடுதியும் அமைந்துள்ளது. இவற்றையெல்லாம் நாம் கண்டு சற்று இளைப்பார திருக்கோயிலின்

0: மகாமூர்த்தி, கன்னி மூலையில் விநாயக பெருமான், மேற்கே வாகன மண்டபம், வடமேற்கே வள்ளி தேவசேன சமேத சுப்பிரமணியர், சண்டேஸ்வரர், கீழ்ப்புறம் பைரவர், நவகிரக சன்னதிகள் அமைந்துள்ளன. பிரகாரத்தை அடுத்த வெளிச்சுற்றின் தெற்கில் பக்தர்கள் தங்குவதற்கு மிகப்பெரிய மண்டபமும், அதன் மேற்கே களஞ்சியமும், நிறுதி மூலையில் தேவஸ்தான அலுவலகமும் உள்ளது. திருக்கோயிலும் திருக்குளமும் உள்ளடக்கிய ரதவீதி பிரகாரம், திருக்குளத்தின் மதில் சுவரையொட்டி பக்தர்கள் தங்கும் அறைகளும் உள்ளன. திருவீதியின் கிழக்கே திருத்தேர்த்தலமும், தென்கிழக்கே உள்பகுதியில் தேவஸ்தான பயணியர் விடுதியும் அமைந்துள்ளது. இவற்றையெல்லாம் நாம் கண்டு சற்று இளைப்பார திருக்கோயிலின் உள்ளே அமர்ந்த போது இத்திருக்கோயிலின் ஸ்தானிகர் அவர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அவரிடம் இத்திருக்கோயிலின் சிறப்புகளையும், நடைபெறும் பூசை மற்றும் விழாக்களையும், புராண வரலாறுகளையும் கேட்டறிந்த போது அவர் இவ்வாறாக நம்மிடையே எடுத்துரைத்தார்.
1: என் பேர் மணிகண்டன் குருக்கள். நான் வந்து திருவொற்றியூர் பாகம்பிரியாள் கோவில்ல தானிகரா வேலை பார்த்துட்டு வரேன். இந்த கோவில் குருக்கள். கலியுகத்துல யார் வந்து எந்த பிரார்த்தனைக்காக இந்த அம்பாளை வேண்டுகிறாளோ இந்த பிரார்த்தனைகள் இங்க பழிதமாகுது. எந்த ஒரு காரியத்துக்காக கல்யாண திருமண தடை அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளை வேண்டினா, கல்யாணம் ஆன உடனே குத்து விளக்கு வாங்கி வைப்பா. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவா குழந்தை பிறக்கணும் பிரார்த்தனை பண்ணிட்டு, யாரு குழந்தை பிறக்கணுமோ அந்த பொம்மநாட்டி வந்து புடவத்தில பகிழ்ச்சி கட்டிக்கிட்டு போவா, தொட்டில் மாதிரி கட்டி விட்டு போவாங்க. அவங்களை குழந்தை பிறந்த உடனே கரும்புல தொட்டில் எடுக்கிறது, அது மாதிரி தென்னம்பிள்ள வாங்கி வைக்கிறது, அது மாதிரி ஒரு பிரார்த்தனை. குடும்பத்துல வந்து கணவன் மனைவி அப்பா பிள்ளைகள் கருத்து வேறுபாடுல பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா ஒண்ணு சேரம் பிரார்த்தனை பண்ணிக்குவா. அப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு காரியம் பலிதமான உடனே இந்த கோழி குஞ்சு உயிரோட வாங்கி விடுவா. அதே மாதிரி கோழி சேவல் உயிரோட வாங்கி விடுறது உண்டு. இங்க பலியிடுதல் கிடையாது, எல்லாமே உயிரோட கொண்டு வந்து விட்டுருவா. முதல்ல பெறக்கூடிய கண்ணுக்குட்டி, முதல்ல போடக்கூடிய ஆட்டுக்குட்டி, அதெல்லாம் கொண்டு வந்து கோவிலுக்கு கொண்டு வந்து பிரார்த்தனையை விட்டுருவா. அதே மாதிரி முதல்ல விளையக்கூடிய தானியங்கள், நெல்லாக இருக்கட்டும், மிளகாய் இருக்கட்டும், புளி, காய்க்கக்கூடிய காய்கள், மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், புடலங்காய், எல்லாமே சுவாமிக்கு கொண்டு வந்து இங்க சேர்த்துருவா. இது இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த கிராமங்கள்ல ஒரு பெரிய வழக்கமா இருக்கிறது. மூர்த்தி தீர்த்தம் தலம் கீர்த்தி என்று சொல்லுவாங்க. அந்த வகையில இங்க இருக்கக்கூடிய சுவாமியை தரிசனம் பண்றதுனால ஒரு கால் பங்கு பலன். அங்க இருக்கக்கூடிய தீர்த்தத்துல, அதாவது வாசுகி தீர்த்தம்னு கோயில் குளத்துக்கு முன்னாடி இருக்கு, அந்த தீர்த்தத்தை ஸ்நானம் பண்றதுனாலயோ தீர்த்தத்தை தெளிச்சுக்கிறதுனால கால் பங்கு பலன். அந்த தலத்துல குறைஞ்சது ஒரு பகல் மினிமம் அப்படின்னு எடுத்துட்டா 1.5 மணி நேரம், 3.75 நாளிகை என்று சொல்லுவாங்க. அந்த 1.5 மணி நேரம் அந்த கோவில் தலத்துல இருக்கணும் மேக்சிமம் அப்படின்னு சொல்றேன். ஒரு பகல் பொழுதோ ஒரு இரவு பொழுதோ நம்ம அந்த இடத்துல இருக்கணும். அது இந்த கோவில்ல தங்கி தரிசனம் பண்ணி போறா. ஒரு இரவு பொழுதோ ஒரு பகல் பொழுதோ தங்கி தரிசனம் பண்ற. மூர்த்தி தீர்த்தம் தலம் நிறைவாயிடுது. இந்த சுவாமி பண்ண அனுகிரகத்தை நம்ம ஊர்ல போய் நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய உறவினர்கள்ட்டையோ நண்பர்கள்ட்டையோ சொல்ற பொழுது அவ மீண்டும் மறுபடியும் இந்த கோவிலுக்கு வர்றா. அவளுடைய காரியம் பலிதமாகும் போது நமக்கு அந்த கால் பங்கு, எஞ்சிய கால் பங்கு பலன் நமக்கு கிடைச்சிருது. அதனால இந்த கோவில் வந்து ஒரு பெரிய பிரார்த்தனை ஸ்தலம். அதாவது மகாபலி சக்கரவர்த்தின்னு ஒரு பெரிய சக்கரவர்த்தி, அவர் வந்து கெட்ட வம்சத்துல நல்லவனா பிறக்கிறார். அதுதான் அவர் பஞ்ச அவருடைய தபோபலம். அப்படி அவர் கெட்ட வம்சத்துல நல்லவனா பிறந்து இந்திரனுடைய பதவி மேல ஆசைப்பட்டு அஸ்வமேத யாகம் பண்றார். அப்ப இந்திரனுடைய பதவியை சமரக்ஷணம் பண்றதுக்காக மகாவிஷ்ணு வாமனர் அவதாரம், குள்ளமான உருவம் எடுத்து வந்து அந்த மகாபலிட்ட எனக்கு 3 அடி மண் வேணும் அப்படின்னு கேட்கிறார். அப்ப வாமனர் அவதாரத்துல வந்தவர் மகாவிஷ்ணுன்னு தெரிஞ்சுக்காம இன்னொருத்தருடைய பதவி மேல இருக்கக்கூடிய மோகத்தின் காரணமாக மகாபலி 3 அடி மண்ணை கொடுத்துடுறார். அப்ப மகாவிஷ்ணு திருவிக்கிரமன் என்று சொல்லக்கூடிய 3 விதமான அளக்கிறார். அதாவது பூலோகத்தை 1 அடி அளக்கிறார், 2வது அடி ஆகாயத்தை அளக்கிறார், 3வது அடி எங்கன்னு கேட்கிற பொழுதுதான் இந்த மகாபலி தலையை காமிக்கிறார். அந்த தலையில கால் வச்சதுனால மகாவிஷ்ணுக்கு பாதத்தில் வரக்கூடிய நோய் பெற்று பிளவை காலானின்னு சொல்லுவா. அந்த புத்துங்கிறது மகாவிஷ்ணு உண்டாயிடுத்து. அது எங்க சாபவிமோசனம் கேட்டா, நிம்பவன கஷேத்திரத்துல வாசுகி தடாகத்துல தீர்த்தத்துல நீராடினா உனக்கு சாபவிமோசனம் சொல்றா. அப்ப இந்த இடத்துக்கு நிம்பவன கஷேத்திரம் வேம்பு அடர்ந்த காடுன்னு சொல்றாங்க. இந்த கோயில்ல வேப்பில பிரசாதமாக கொடுக்கறாங்க. வேப்பில சாப்பிட்டு வந்தாலே எல்லாமே சௌக்கியமாறுது. அந்த கோயில் குளத்துக்கு பேரு வாசுகி தீர்த்தம். அதாவது மகாவிஷ்ணுவோட பாம்பு அனந்தன், வாசுகி, தக்ஷகன், கார்கோடகன், சங்கபாலன், குலிகன், பத்மன், மகாபத்மன் சொல்லக்கூடிய 8 விதமான பாம்பு. அதுல அந்த பாம்புல வாசுகிங்கிற பாம்புனால தோண்டப்பட்ட தீர்த்தம். அந்த தீர்த்தத்துல ஸ்நானம் ஆன உடனே மகாவிஷ்ணுக்கு பாதத்துல உள்ள புற்று சௌரியமா எடுத்து தீராத புற்றை தீர்த்ததுனால சுவாமிக்கு பழம்புற்றுநாதர் அப்படின்னு ஒரு பேரு. அது வந்து வடமொழியில வன்மீகநாதர் அப்படிங்கிற பேரு. அம்பாள் ஈஸ்வரனுடைய பாகத்தை விட்டு பிரியாமல் இருக்கிறதுனால அனுகிரக மூர்த்தியா இருந்து பாகம்பிரியாள் அப்படிங்கிற பெயரோட இருக்கா. அம்பாள் தெற்கு முகமாக இருந்து ஞான சக்தியா இருந்து எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்குறா. அம்பாளுக்கு 4 கரங்கள், அம்பாளுக்கு அக்ஷமாலை, அதே மாதிரி நீலோத்பலம்னு சொல்லக்கூடிய ஒரு புஷ்பம், அபய வரத ஹஸ்தத்தோட அம்பாள் தெற்கு முகமாக இருந்து வரக்கூடியவர்களுக்கெல்லாம் ஞானத்தை வழங்கி ஞான சக்தியாக இங்கே அம்பாள் இருந்திருக்கிறார். எல்லா

0: ஊர்லயும் ஒரு பிரசித்தம் உண்டு, அந்த சுவாமி சிவாலயத்துலதான் பிரசித்தமா இருக்கும். ஆனா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சொல்றோம், அது ஒரு சிவாலயம் தான். ஆனா அந்த சிவாலயத்துல அந்த சுவாமியை தரிசனம் பண்ணாம, சிவனை தரிசனம் பண்ணாம அந்த பிரதான மூர்த்தியை தரிசனம் பண்ணாலே பலன் கிடைக்கும். ஆனா நம்மளுடைய பாகம்பரியால் கோவில்ல சிவபெருமானா இருக்கக்கூடிய வன்மீகநாத சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அம்பாளை தரிசனம் பண்ணா மட்டுமே நமக்கு பலன் கிடைக்கும். ஏன்னா சுவாமிகிட்ட தரிசனம் பண்ணோன்னு சுவாமி அம்பாள்கிட்ட சொல்றாரா, வர்றவா நம்ம பக்தர் வர்றார் அவருக்கு அனுகிரகம் பண்ணுன்னு சுவாமி சொல்றத அம்பாள் கேட்டு இடது பாகத்தை விட்டு பிரியாமல் இருந்து அனுகிரகம் பண்றதுனால அம்பாளுக்கு பாகம்பிரியாள்னு ஒரு பேர் உண்டு. இங்க அவிர்பக்த நாயகி அப்படிங்கறது வடமொழி சொல். அதனால இந்த கோவிலுக்கு ஒரு பெரிய சிறப்பு, சுவாமியை விட்டு பிரியாமல் இருந்து அனுகிரகம் பண்றா அம்பாள், அதனால பாகம்பிரியாள் அப்படின்னு ஒரு பேர் உண்டு இங்க. அந்த பேருக்கு இதுதான் முழுமையான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த கோவில் வந்து காரண ஆகம காமிக ஆகம முறைப்படி நம்முடைய சிவகங்கை சமஸ்தான தேவஸ்தானம் பரம்பரை அரங்காவலர் மதிப்புக்கூடிய டிஎஸ்கே மதுராந்திகராச்சியார் அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு ஐந்து கால பூஜைகள் இங்கே சிறப்பா நடந்து வருது. காலையில 6 மணிக்கு திருவனந்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய பூஜை நடத்துவோம், அதுக்கப்புறம் 8 மணிக்கு காலசந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பூஜை, மத்தியானம் 12 மணிக்கு உச்சிக்கால பூஜை பண்ணி நட சாத்திடுவாங்க, திருப்பி 4 மணிக்கு கோவில் ரீ ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 5:30 மணிக்கு சாயரட்சியான ஒரு பூஜை உண்டு, இரவு 8 மணிக்கு அர்த்தஜாம பூஜை பண்ணி நட சாத்திடுவாங்க. இது இந்த கோவிலினுடைய வழக்க முறைகள்ல ஆகம முறைப்படி பூஜைகள்லாம் நடந்துட்டு வருது.
1: தொடர்ந்து இத்திருக்கோயிலின் கௌரவ கண்காணிப்பாளர் மற்றும் ஆலய கண்காணிப்பாளர், ஆலய எழுத்தர் ஆகியோரை நாம் சந்தித்த போது தமது அனுபவ கருத்துக்களை இவ்வாறாக பதிவு செய்தனர்.
2: என்னுடைய பெயர் வந்து மு சுந்தரராஜன். இந்த கோயிலுடைய ஆலய கௌரவ கண்காணிப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த கோயிலில் பெண்கள் அதிகமாக மொட்டை போடுறது மிகப்பெரிய சிறப்பாக இருக்கு. அடுத்து தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு உப்பு முட்டை காணிக்க செலுத்துறது 2வது காணிக்க. அடுத்து வாரம் சராசரி 5000 பேர் கூடக்கூடிய ஒரு சிறப்பு கோயிலாக பலம் வந்து கொண்டிருக்கிறது. சுவாமி அம்பாளுக்கு அர்ச்சனை, மாவிளக்கு, வேப்பிலை அரைத்து கையில பூசுறது, இது மாதிரியான காணிக்கைகள் தொடர்ந்து நடக்குது. நெல் குத்தைகள் இந்த கோயிலுக்கு தானே வந்து செலுத்துறது ஒரு அதிசயமான கோயிலா பார்க்கலாம். அடுத்து இங்கு கோழிகளை வளர்த்து அது வளர்ச்சி அடைஞ்சோடனே அதுல ஒரு கோழியை சேவலை பிரார்த்தனை கோழி சேவலை கொண்டாந்து விடுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது கால்களில் சிரமப்பட்டுட்டாங்கன்னா, விபத்துகள் ஏதாவது நடந்துடுச்சுன்னா அதை உடனடியாக கொண்டு வந்து வெள்ளி காணிக்கையில் உண்டியல் செலுத்துறது, வகுற்ற வழி சம்பந்தப்பட்டதுகளில் மாவளுக்கு போடுறது 3வது விசேஷம். அந்த வேண்டுதல் நடந்து அவங்களுக்கு சக்சஸ் அதாவது வெற்றிகரமாக நல்ல நிலை வந்ததுக்கு அப்புறம்தான் இங்கே கொண்டாந்து செலுத்துறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான கோயிலாக அந்த அம்பாள் வளம் வந்து கொண்டிருக்கிறார். சுவாமி அம்பாளுக்கு அர்ச்சனை செய்யறது இங்கே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை, அம்பாளுக்கு ஒரு அர்ச்சனை. இதில் இந்த கலியுகத்தில் கல்வெட்டு இல்லாத ஒரு கோயில்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இந்த கோயிலாக இருக்கும். இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் வேற எந்த விதமான விளம்பரங்கள், யாகம் வளர்க்குறோம், அது வளர்க்குறோம், ஹோமம் வளர்க்குறோம், இங்கே பிரார்த்தனை இருக்குது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. இங்கே கோயிலில் யாழன் வெள்ளி தங்கி வழிபடுறதும் வாசுகி தீர்த்தத்தில் நீராடி அவங்க என்ன வேண்டியிருக்காலும் அந்த காணிக்கை செலுத்துறதே இந்த கோயிலுடைய தனி சிறப்பாக இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. தமிழ்நாட்டிலே கிராமத்தில் அதிக பாத யாத்திரை வர்ற கோயில் இந்த பாகம்பரியா கோயில். இதுவே இந்த அம்பாளுடைய தனி சிறப்பு.
3: நான் அந்த திருக்கோயிலில் வந்து கண்காணிப்பாளராக பணியாற்றேன். என்னோட பேர் ஆர் செந்தில்குமார். ஆண்டுக்கு ஒரு முறை சித்ரா பௌர்ணமி பிரமோற்சவம் நடைபெறுகிறது.
4: என்னுடைய பேரு எஸ் கண்ணன். சிவகங்கை சமஸ்தான தேவஸ்தானத்தில் சரக ஆய்வராக பணிபுரிகிறேன். இத்திருக்கோயிலில் வந்து 5 கால பூஜைகள் நடைபெற்று வருகிறது. மிகப்பெரிய பிரார்த்தனை ஸ்தலமாக விளங்குது. இந்த பிரார்த்தனை ஸ்தலத்தில் வந்து ஒவ்வொரு வாரமும் 5000 பேருக்கு மேலே வந்து இரவு தங்கி காலையில் வெள்ளிக்கிழமை தரிசனம் பண்றாங்க.
1: இது மட்டுமா, திருவற்றியூர் அருள்மிகு ஸ்ரீ பாகம்பிரியாள் சமேத வல்மீகநாதர் சுவாமியின் அருட்கருணையினை பெற்று பயனடைந்த ஆன்மீக அன்பர்கள் கண்ணீர் மல்க அன்னையின் திருவருட்கருணையின் மகத்துவத்தை நம்மிடையே எடுத்துரைத்தனர்.
5: என் பேர் பேச்சி. நான் வந்து 30 வருஷம் ஆச்சு. என் பிள்ளையில கை பிள்ளையில 3 பிள்ளையும் தூக்கிட்டு வந்து ஆத்தாவாசல சாமி மட்டும் முதல் போட்டா இதுதான் எனக்கு சாமி. அப்புறம்தான் எனக்கு பின்னாடி குலசாமி. என் பிள்ளையில 3 பிள்ளையும் நல்லா காப்பாத்தி கொடுத்து.
6: என் பேரு முத்துக்காளி. நான் இந்த மாதிரி இதே திருவட்டியூருக்கு பக்கத்து ஊரு தான். நான் எனக்கு வந்து இப்ப ஒரு 10 வருஷமா ஒரு பிரச்சனை. அத கூட எங்க அம்மா நான் ஆஸ்பத்திரிக்கு போகாம கூட எங்க அம்மா தீத்து வச்சுட்டா கேன்சர்.
1: அன்னையும் அத்தனுமான பாகம்பிரியாள் உடனுரை வல்மீகநாதன் நம் உடலிடம் கொண்டவனாய் உள்ள போது நமக்கு என்ன குறை? அத்தனை நேயர்களின் உள்ளங்களிலும் அவர் தம் இல்லங்களிலும் அருள்மிகு ஸ்ரீ பாகம்பிரியாள் சமேத ஸ்ரீ வல்மீகநாதரின் பேரொருள் நிறைய வேண்டும் என்ற வேண்டுதலோடு திருக்கோவிலிருந்து விடைபெற்றோம். நேயர்கள் இதுவரை கேட்டது சக்தி உலா.

அபயம் அருளிடும் அம்பிகை. ராமநாதபுரம் மாவட்டம் திருவெற்றியூர் அருள்மிகு ஸ்ரீ பாகம்பிரியால் சமேத வல்மீகநாத சுவாமி திருக்கோவில். சித்திரம். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: அம்மா அம்மா, நம்ம ஊர் திருவிழாவுக்கு எல்லாரையும் கூப்பிடணுமா? மறந்துடாத, எல்லா நண்பர்களுக்கும் எல்லா உறவினர்களுக்கும் கால் பண்ணுங்கம்மா.
1: என்கிட்ட இருக்கிற எல்லா நம்பருக்கும் சொல்லிட்டேன்ப்பா, ஆனா இன்னும் நிறைய பேருக்கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: அதுக்கு இதுக்கு இவ்வளவு யோசனை? நம்ம ஆல் இந்தியா ரேடியோல சேவை செய்திகள் பகுதிக்கு நம்ம ஊர் திருவிழாவை பத்தி எழுதி அனுப்பினா போச்சு.
1: அப்போ அனுப்ப வேண்டிய முகவரி?
0: இளைய இயக்குனர், சேவை செய்திகள் பகுதி,
1: ஆல் இந்தியா ரேடியோ, சின்ன சுக்கி குளம்,
0: மதுரை 2.
1: அது சரி, செய்தி அனுப்புனா மட்டும் போதுமா? நம்ம ஊர் ஆலய திருவிழாவை ரேடியோல நேரலியா ஒளிபரப்ப என்ன செய்யணும்?
0: அதுக்கும் எழுதி அனுப்பலாமே. நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
1: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம்,
0: மதுரை 2. மீண்டும் ஒருமுறை முகவரி உங்களுக்காக.
1: நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
0: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம், மதுரை 2.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள்

0: உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா ரெண்டு விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் காலை 8:50.
4: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: முகத்தில்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒருத்தர் ஏதோ தப்பு பண்ணிவிட்டார். உடனே மேல் அதிகாரி அவரை கூப்பிட்டு அனுப்புனார். நீ செஞ்சது தப்புன்னார் கோபமாக. இது ஒரு ரகம். சில அதிகாரிகள் இப்படி நீங்கள் செஞ்சது தப்புன்னு சொல்கிறதில்ல, நீங்கள் செஞ்சது சரி அப்படின்னு சொல்கிறதில்ல. எப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்கள் செஞ்சது வந்து சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதாவது சில பேர் வந்து நீங்கள் செஞ்சது தப்புங்கிறாங்க, அதையே மாற்றி சொல்கிறாரு இவர், நீங்கள் செஞ்சது சரியில்லைன்னு நினைக்கிறேன். இது ரெண்டும் வந்து அர்த்தம் ஒன்று தான், இருந்தாலும் வார்த்தைகள் வித்தியாசம். நிர்வாக திறமை இல்லாத ஒரு அதிகாரி யூஆர் ராங் அப்படின்னு சொல்லுவாராம். நிர்வாக திறமை உள்ள அதிகாரியாக இருந்தால் அதையே கொஞ்சம் மாற்றி ஐ திங்க் யூஆர் நாட் கரெக்ட் அப்படின்பாராம். இதுதான் வித்தியாசம். இருந்தாலும் வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிற விதத்தை வச்சு தான் வேலை நல்லா நடக்கிறதும் நடக்காததும் இருக்கும். விவரம் தெரிஞ்சவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? பி ஏ லீடர் நாட் ஏ பாஸ் அப்படிங்கிறாங்க. ஒரு லீடராக இரு, பாஸாக இருக்காதே அப்படிங்கிறாங்க. சரி, அப்படின்னா லீடருக்கும் பாஸுக்கும் வித்தியாசம் உண்டா அப்படின்னு கேட்டால் இருக்குன்னு சொல்கிறாங்க. லீடருங்கிறவர் வேறு, பாஸுங்கிறவர் வேறு. ஒரு லீடர் எப்படி நடந்துவார், ஒரு பாஸ் எப்படி நடந்துவார், இதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். அவங்க எப்படி நடந்துக்குவாங்க அப்படிங்கிறதுக்கு சில விவரங்கள் இருக்குது, அதை கேட்டோம்னா நாம் புரிஞ்சுக்கலாம். அதாவது பாஸுங்கிறவர் விரட்டிக்கிட்டே இருப்பார், லீடருங்கிறவர் ஊக்கப்படுத்திக்கிட்டே இருப்பார். நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே அந்த வேலையை செஞ்சு முடிக்கலைன்னா தொலைச்சி விடுவோம் தொலைச்சி அப்படிம்பார் அவர். இவர் எப்படி சொல்லுவார்னா, இதுவரைக்கும் நீங்கள் செஞ்சுருக்கிற வேலை ரொம்ப அற்புதம் அப்படிம்பார். பாஸுங்கிறவர் அதிகாரத்தை நம்பி செயல்படுறவர், லீடருங்கிறவர் நல்லெண்ணத்தை நம்பி செயல்படுறவர். நம்மக்கிட்ட அதிகாரம் இருக்குது, பவர் இருக்குது, அதனால் காரியத்தை சாதிச்சுடலாம் அப்படின்னு நினைக்கிறவர் அவர். மற்றவங்கக்கிட்ட ஒரு நல்ல அபிப்பிராயத்தை சம்பாதிச்சுக்கிட்டு அது மூலமாக காரியங்களை சாதிக்கிறவர் இவர். பாஸுங்கிறவர் பயத்தை உண்டு பண்ணுவார், லீடருங்கிறவர் அன்பை பரவை செய்வார். அதை செய்யலைன்னா ஆடிட்டில் தகராறாகிடும், இதை செய்யலைன்னா இன்க்ரிமெண்ட்டு கட் ஆகிடும், இப்படி ஏதாவது சொல்லி பயமுறுத்திக்கிட்டே இருப்பார் அவர். இவர் அப்படி இல்லை. உடம்பு எப்படி இருக்குது, வீட்டில் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கிறாங்களா, ஆஃபீஸில் எல்லாம் வசதியாக இருக்குதா, நான் ஏதாவது உதவி செய்யணுமா அப்படின்னு அன்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். பாஸுங்கிறவர் எதுக்கெடுத்தாலும் நான் சொல்லிக்கிட்டு இருப்பார். லீடருங்கிறவர் நாமன்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். பாஸுங்கிறவர் தப்புக்கு காரணம் யாருன்னு பார்ப்பார், லீடருங்கிறவர் தப்பு என்னன்னு பார்ப்பார். இதுதான் ரெண்டு பேருக்கு வித்தியாசம். தி பாஸ் ஷோஸ் ஹூ இஸ் ராங், தி லீடர் ஷோஸ் வாட் இஸ் ராங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த காரியம் எப்படி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவர் பாஸு, இந்த காரியத்தை எப்படி செய்யணும்னு செஞ்சு காட்டுறவர் லீடர். பாஸுங்கிறவர் பணியாளர்களை திட்டுவார், லீடர் வந்து மரியாதைக்குரியவராக நடத்துவார். அதுக்குரியவராக அவர் நடந்துக்குவார். செய்கிற வேலையை ஒரு சுமையாக நினைக்க வைக்கிறவர் பாஸ், செய்கிற வேலையை ஒரு சந்தோஷமாக ஆக்குறவர் லீடர். ஒரு முதலாளியாக இருக்கிறவர் அல்லது ஒரு நிர்வாகியாக இருக்கிறவர் இது மாதிரியான நுணுக்கங்களையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஒரு பாஸ் இருக்கார், அவர் ஒரு நாள் ரொம்ப பெருமையாக தன்னோட ஆஃபீஸை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார். எனக்கு கீழே 200 பேர் வேலை செய்கிறாங்க சார், நான் ஒரு கோடு கிழிச்சா அவங்க அதை தாண்டாத அளவுக்கு நான் நடந்துக்கிறேன் சார் அப்படின்னார் அவர். அது எப்படி முடியுது உங்களால் அப்படின்னு கேட்டோம். நான் கோடே கிழிக்கிறது இல்லை சார் அப்படின்னார்.
4: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

வணக்கம், டாக்டர் சுசீந்திரன் பேசுறேன். மதுரை FM 103.3 கேளுங்க, எப்போதும் சந்தோஷமா இருங்க.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். புற்றுநோய் பாதிப்பை தவிர்க்க உரிய நேரத்தில் சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா கனடா நாட்டு மக்களின் நலன்களுக்காக கனடாவுடன் இணைந்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபட இந்தியா உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கரும்பு விவசாயிகளின் பிரச்சினைகள் குறித்து ஆராய குழு ஒன்றை மத்திய அரசு நியமித்துள்ளது. மகளிர் வேளாண் தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. சவுதி அரேபியாவில் நிலவும் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு அங்கு வசிக்கும் இந்தியர்கள் அந்நாட்டின் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. சர்க்கரை விற்பனையாளர்கள் 15 நாட்களுக்கு மிகாமல் அதிகபட்சமாக 1000 குவிண்டால் மட்டுமே சர்க்கரையை இருப்பு வைக்க வேண்டும் என்று மத்திய அரசின் நிபந்தனை இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது. தில்லி மாநகராட்சி பள்ளியைச் சேர்ந்த 500,000 மேற்பட்ட மாணவர்களுக்கு சீருடை மற்றும் புத்தகப்பை வாங்குவதற்காக தலா 1370 ரூபாயை தில்லி அரசு மாணவர்களின் நேரடி வங்கிக் கணக்கில் செலுத்தியுள்ளது. கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கத்தை பெற தகுதியுடையவர்கள் டிசம்பர் 15 விண்ணப்பிக்குமாறு மாநில அரசு அறிவித்துள்ளது. மகளிருக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக அமைச்சர் திரு காந்திராஜ் கூறியுள்ளார். பண்டிகை காலத்தை ஒட்டி பெங்களூரு கண்டோன்மெண்டிலிருந்து தூத்துக்குடிக்கும் சென்னை சென்ட்ரலுக்கும் நாளை சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே 54 பயனாளிகளுக்கு ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மத்திய மாநில அரசுகளின் மானியத்துடன் கூடிய சூரிய மின் உற்பத்தி திட்டம் குறித்த விழிப்புணர்வு முகாம் விழுப்புரத்தில் நடைபெற்றது. யுக்ரைனின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்ற அமெரிக்க அதிபரின் அறிவிப்பையும் மீறி ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருவதாக யுக்ரைன் அதிபர் திரு ஓலோடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் சென்று கொண்டிருந்த 2 சிங்கப்பூர் சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 4வது 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் 24 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ரீஷா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. ரெடமிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. ஒவ்வொரு நாளும் இந்த நேரத்தில் இந்த நாளோட நிகழ்வுகள் சிறப்புகள் இதை பற்றி எல்லாம் நம்ம கேட்டுட்டே இருக்கோம். இன்னைக்கும் அதே மாதிரி நிறைய தகவல்களும் கூடவே வீட்டான பாடல்களும் காத்துட்டே இருக்கு. இந்தியாவில் பிறந்துட்டோம், இந்தியர்கள்னு நாம் சொல்லி பெருமைப்படுறதுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்குது. ஆனால் சில பேரோட பிறப்பு நாட்டுக்கே பெருமை சேர்க்கிறதா இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட பெருமை மிகுந்தவர் தான் ஏவுகணை நாயகன் மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அவங்களோட பிறந்த நாள் இன்னைக்கு அக்டோபர் 15. காற்றோடு அவர் கலந்தாலும் நம்ம மனங்களில், குறிப்பாக மாணவ செல்வங்களோட மனங்களில் நீங்கா இடம் பெற்றவர் தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அவர்களின் நினைவுகளோடு தொடங்குகிறது ட்ரைட்டன் பீட்ஸ் காத்திருக்க நேர்மலை நிகழ்ச்சியில் உங்களுடன் சூரியகலா.

யோசிச்சு பாருங்க, E20க்கு 15 to 20 years ஆ ரிசர்ச் பண்ணிருக்காங்க, thousands of hours டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ARAI, SIAM, BAS மாதிரி ஆர்கனைசேஷன்ஸும்

0: கண்டுபிடி பண்ணிருக்காங்க.
1: அப்போ ட்ரஸ்ட்வர்த்தி தானே?
0: எக்ஸாக்ட்லி. E20 சயின்டிஃபிக்கலி ரிசர்ச் டெஸ்டட் அண்ட் ப்ரூவன் சேஃப். இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
1: முனைவர் எம் அப்துல் காதிர் அவர்கள். அக்டோபர் 15 இன்னைக்கு சர்வதேச கிராமப்புற பெண்களுக்கான தினமாக அனுசரிக்கப்படுது. குறிப்பா கிராமப்புற மகளிர் அவங்க எதிர்கொள்ற சவால்கள், அவங்களோட நிலையை பத்தி எல்லாம் வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து அவங்க வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறது தான் இந்த நாளினுடைய முக்கிய நோக்கம். 2007 இருந்து இந்த நாள் கொண்டாடப்பட்டு வருது. இந்த தினம் சர்வதேச கிராமப்புற பெண்களுக்கான தினத்தை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சி இன்று நண்பகல் 12:02 கேட்கலாம். இந்த தினத்தை ஒட்டி தேனி மாவட்ட பெண் விவசாயிகள் பி சாரதா மற்றும் எஸ் பொன்மணி அவர்களுடனான நேர்முகம் கேட்க போறீங்க. உடன் உரையாடுகிறார் RP பரிமளா தேவி அவர்கள்.

0: PCPNDT कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने और करवाने वालों को 3 से 5 साल तक की कैद और जुर्माने की सजा है। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय भारत सरकार द्वारा जनहित में जारी।
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ரிட்டன் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. அக்டோபர் 15 இன்னைக்கு ராணுவத்தின் ஒரு பிரிவான மின்னணு மற்றும் இயந்திர பொறியாளர்கள் படைப்பிரிவு தினம். இயந்திரங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தை சீரா இயங்க வச்சு ராணுவ வீரர்களோட பணி எந்த விதத்திலையும் தடைபடாமல் இருக்கிறதுல இந்த வீரர்கள் தான் ஒரு பேக் போன், ஒரு முதுகெலும்பா இருக்காங்க. 1943 இந்த படைப்பிரிவு உருவாக்கப்பட்டிருக்கு. இதே நாளில் 2nd World War காலகட்டத்தில் இருந்து இப்போ வரைக்கும், இப்போ உள்ள AI டெக்னாலஜி வரைக்கும் இவங்களோட பங்கு ரொம்பவே அளப்பரியது இல்லையா? அவங்கள போற்றுகிற விதமாக தான் இந்த நாள் அக்டோபர் 15 ராணுவ பொறியாளர் படைப்பிரிவு தினமாக கொண்டாடப்படுது.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகையில் இன்று மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் மார்பக புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் எம் சதீஷ்குமார் அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஜி கீதா. மார்பக புற்றுநோய் குறித்த நேர்களை உங்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம் இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில். 25:30 அறிமுகங்களும் 25:30 அனைத்து நேர்களும் பங்கு பெறலாம். முன் இணைப்பிற்கு 04:52.
2: सुनती हो, कमाल ही हो गया.
3: क्या हो गया ऐसा?
2: सिलेंडर आने में देरी हो रही थी ना, देखो आज आ गया.
3: ये कमाल कैसे हो गया?
2: मैंने www.pgportal.gov.in

0: पर जाकर अपनी कंप्लेंट को बोलकर दर्ज किया और देखो तुरंत एक्शन हुआ।
1: ये तो बहुत बढ़िया पोर्टल है।
0: 22 भारतीय भाषाओं में आप अपनी शिकायत दर्ज कराएं, अपनी समस्या का समाधान और प्राथमिकता का अनुभव पाएं, जैसे हमने पाया। सारी शिकायतों का समाधान सीपी ग्राम्स की समाधान दीदी।
2: E20 पेट्रोल पति ये इवलो कंफ्यूशन
3: कंफ्यूशन वेंडा E20 टेस्टिंग ला अबनॉर्मल इंजन वियर ये दोनों कंडोपड़ी फ्यूल सिस्टम मटेरियल्स हों E20 कंपैटिबिलिटी के टेस्ट पने रखरांगे
1: अप्पो कंफ्यूशन ले ओनली कॉन्फिडेंस
3: E20 फैक्स नंबंगे इंडिया रसिन येन्ने संदे पढ़तुम निर्वनंगलाल पुदनलन करे दीवली डे पट्टदे
4: காத்திருக்க நேரமலை நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கோம். அடுத்து நம்ம கேட்க போறது பிரதம மந்திரி வித்யாலட்சுமி திட்டம் பத்தி. இந்த திட்டம் மத்திய அரசினால 2024 கொண்டு வரப்பட்டுச்சு. உயர்கல்வி பயில விரும்புகிற மாணவர்களுக்கு எளிதான, மிக மிக எளிதான முறையில கடனுதவி செய்யறது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். 2031 வரையில இந்த திட்டம் நடைமுறையில இருக்கும். உயர்கல்வி பயில விரும்புகிற மாணவர்கள் இந்த திட்டத்தை பயன்படுத்திக்கலாம். இதை பற்றிய முழு விவரங்களுக்கு myscheme.gov.in இந்த இணையதள முகவரியில பார்வையிடலாம். இதுவரை கேட்டோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.1 ரேட்டம் வீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை, மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 9:02.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மதுரை அண்ணா நகர் சுல்தான் அண்ட் கோ ஐடிபி ஆடிட்டர்ஸ் வழங்கும் மேனாள் இந்திய குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி. சுல்தான் அண்ட் கோ ஐடிபி ஆடிட்டர்ஸ், 430A 10 கிழக்கு குறுக்கு தெரு, அண்ணா நகர் பள்ளிவாசல் அருகில், அண்ணா நகர், மதுரை. தொடர்புக்கு 9843230715. காலம் போற்றும் கலாம் சிறப்புரை வழங்குகிறார் முனைவர் எம். அப்துல் காதிர் அவர்கள். கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சுல்தான் அண்ட் கோ ஐடிபி ஆடிட்டர்ஸ், 430A 10 கிழக்கு குறுக்கு தெரு, அண்ணா நகர் பள்ளிவாசல் அருகில், அண்ணா நகர், மதுரை. தொடர்புக்கு 9843230715.
1: அன்பான நேயர்களே, இன்று அக்டோபர் 15 இந்திய வரலாற்றில் மட்டுமல்ல இந்திய இளைஞர்களின் கனவுகளிலும் என்றும் அழியாத தடம் பதித்த ஒரு மகத்தான மனிதரின் சிறப்புமிக்க பிறந்த நாள். ஆம் நேயர்களே, இந்தியா உலக அரங்கில் ஒரு வல்லரசு நாடாக உயர வேண்டும் என்ற உயர்ந்த கனவை தனது இதயத்தில் சுமந்து அதற்காக வாழ்நாள் முழுவதும் அயராது உழைத்தவர், அறிவியலை இந்தியாவின் முன்னேற்றத்திற்கான கருவியாக கருதியவர், விண்வெளி ஆராய்ச்சியிலும் ஏவுகணை தொழில்நுட்பத்திலும் இந்தியாவின் தன்னம்பிக்கையை உலகிற்கு உணர்த்தியவர், அதனால் அறிவியல் உலகம் அவரை அன்போடும் பெருமையோடும் இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்று அழைத்தது. அவர் வேறு யாரும் அல்ல, நமது நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி, நம் அனைவரின் அன்பிற்குரிய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அந்த மாமனிதர் ஒரு விஞ்ஞானி மட்டுமல்ல, ஒரு ஆசிரியர், ஒரு அறிவியல் அறிஞர், ஒரு மனிதநேயவாதி, ஒரு சிறந்த எழுத்தாளர், ஒரு சிறந்த தேசபக்தர். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்திய இளைஞர்களின் ஆற்றலில் அளவற்ற நம்பிக்கை கொண்ட ஒரு ஆளுமை. அவருடைய வாழ்க்கை வரலாறு நம்முடைய மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சிறந்த பாடமாக அமைந்துள்ளது. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாளான இன்று அவருடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்ப்பது என்பது ஒரு மகத்தான மனிதரின் வாழ்க்கை வரலாற்றை நினைவு கூறுவது மட்டுமல்ல, நம் வாழ்க்கைக்கும் ஒரு புதிய வெளிச்சத்தை தேடிக்கொள்வதாகும். ஆம் நேயர்களே, ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு சிறுவன், செய்தித்தாள் விநியோகம் செய்த சிறுவன், பறவைகள் பறப்பதை பார்த்து வியந்த சிறுவன், விமானப்படையில் விமானியாக வேண்டும் என்று கனவு கண்ட இளைஞன், தோல்வியை வெற்றியாக மாற்றிய அறிவியல் சாதனையாளர், விண்வெளியை தனது வசமாக்கிய விஞ்ஞானி, ஏவுகணை தொழில்நுட்பத்தில் இந்தியாவை முன்னேற்றியவர், பொக்ரான் அணு ஆய்வுகளின் முக்கிய அறிவியல் அணியில் பணியாற்றியவர், இந்தியாவின் உயரிய குடிமகன் விருதான பாரத ரத்னாவை பெற்றவர், இது மட்டுமல்ல இந்தியாவின் குடியரசுத் தலைவராகவும் உயர்ந்தவர். ஆனால் அதைவிட பெரிய விஷயம் ஒன்று உள்ளது. குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்ற பிறகும் அவர் தனது மாணவ மனதை மாற்றிக்கொள்ளவே இல்லை. பதவி முடிந்ததும் மீண்டும் வகுப்பறைக்கு திரும்பினார். மீண்டும் மாணவர்கள், மீண்டும் கேள்விகள், மீண்டும் கனவுகள், மீண்டும் ஆசிரியர் கலாம் அவர்கள். அதனால்தான் மக்கள் அவரை அன்புடன் பீப்புள்ஸ் பிரசிடென்ட், அதாவது மக்களின் குடியரசுத் தலைவர் என்று அன்போடு அழைத்தார்கள். அவருடைய வாழ்க்கை பயணத்தில் இன்று நாம் ஒன்றாக பயணம் செய்வோம். 1931 இதே நாள், அதாவது அக்டோபர் 15 தமிழ்நாட்டின் அழகிய தீவு நகரமான ராமேஸ்வரத்தில் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு பெயர் அவுல் பக்கீர் ஜெயல்நாப்தீன் அப்துல் கலாம் என்பது. அவரது தந்தை ஜெயல்நாப்தீன் அவர்கள், அவரது தாய் ஆசியம்மா அவர்கள். குடும்பம் செல்வச்செழிப்பான குடும்பம் அல்ல, ஆனால் அந்த வீட்டில் வேறு சில செல்வங்கள் இருந்தன. அதாவது அந்த வீட்டில் நேர்மை இருந்தது, அன்பு இருந்தது, ஒழுக்கம் இருந்தது, மனித நேயம் இருந்தது, மத நல்லிணக்கமும் இருந்தது. கலாமின் தந்தை மிகப்பெரிய அளவில் கல்வி கற்றவர் அல்ல, ஆனால் வாழ்க்கையை நன்றாக புரிந்து கொண்டவர், எளிமையாக வாழ வேண்டும் என்ற வழக்கத்தை பழக்கமாக்கி கொண்டவர், அதிகமாக ஆசைப்படக்கூடாது, பிறருக்கு உதவ வேண்டும்,

நேர்மையாக இருக்க வேண்டும் போன்ற அனைத்தையும் அவர் தனது வாழ்க்கை மூலம் தன்னுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தார். அவரது தாயார் ஆசியாம்மா அவர்கள் அன்பும் பரிவும் நிறைந்தவர். வீட்டில் உள்ளவர்களுக்கு மட்டுமல்லாமல் வீட்டிற்கு வருபவர்களுக்கும் உணவு அளித்து மகிழ்ந்தவர். இத்தகைய குடும்பச்சூழல் கலாமின் ஆளுமையை ஆழமாக வடிவமைத்தது. அன்பான நேயர்களே, இன்று நாம் டாக்டர் கலாம் அவர்களின் பெயரை கேட்டவுடன் என்ன நினைக்கிறோம்? குடியரசுத் தலைவர், விஞ்ஞானி, மிசைல்மேன் எனும் ஏவுகணை மனிதர், பாரத ரத்னா என்றுதானே நினைக்கிறோம். ஆனால் அவர் சிறுவனாக இருந்தபோது அவரது வாழ்க்கை எவ்வாறு இருந்தது தெரியுமா? அதிகாலையில் எழுந்து செய்தித்தாள்களை எடுத்துக்கொண்டு வீடு வீடாக சென்று செய்தித்தாள்களை விநியோகித்தார். குடும்பத்திற்கு உதவ வேண்டும் என்ற பொறுப்புணர்வு சிறுவயதிலேயே அவரது மனதில் ஆழமாக பதிந்திருந்தது. அதே வேளையில் கல்வியையும் தொடர வேண்டும் என்ற ஆவல். ஒருபுறம் குடும்ப பொறுப்பு, மறுபுறம் படிப்பு, இந்த இரண்டையும் சமநிலைப்படுத்தி கொண்டே அவர் வளர்ந்தார். அந்த அனுபவம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது. அதாவது, வசதிகள் இல்லாதது வெற்றிக்கு தடையல்ல என்பதுதான் அந்த பாடமாகும். வசதிகள் வெற்றிக்கு உதவலாம், ஆனால்

ஆழமாக பதிந்திருந்தது. அதே வேளையில் கல்வியையும் தொடர வேண்டும் என்ற ஆவல். ஒருபுறம் குடும்ப பொறுப்பு, மறுபுறம் படிப்பு, இந்த இரண்டையும் சமநிலைப்படுத்தி கொண்டே அவர் வளர்ந்தார். அந்த அனுபவம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது. அதாவது, வசதிகள் இல்லாதது வெற்றிக்கு தடையல்ல என்பதுதான் அந்த பாடமாகும். வசதிகள் வெற்றிக்கு உதவலாம், ஆனால் வெற்றியை உருவாக்குவது முயற்சி, ஒழுக்கம், கற்றுக்கொள்ளும் ஆர்வம் போன்றவைதான் என்பதை அந்த சிறுவன் புரிந்து வைத்திருந்தான். இன்று மாணவர்கள் பலர் என்னிடம் இந்த வசதி இல்லை, என்னிடம் அந்த வசதி இல்லை என்று கூறுகிறார்கள். அவர்களுக்கு கலாமின் வாழ்க்கை சொல்லும் பதில் என்ன தெரியுமா? வசதிகள் இல்லாததால் கனவை விட்டுவிடாதீர்கள், முயற்சி செய்யுங்கள், வெற்றி பெறுவீர்கள் என்பதுதான் அந்த பதில். கலாமின் மனதில் மத நல்லிணக்கம் என்ற உயரிய குணத்தை விதைத்தது அவரது பள்ளிப் பருவமாகும். கலாமின் பள்ளிப் பருவத்தில் நடந்த ஒரு சம்பவம் மிகவும் முக்கியமானது. அவருடைய வகுப்பறை தோழர் ராமநாத சாஸ்திரி ஆவார். அவர் ஒரு இந்து மாணவர், கலாம் ஒரு முஸ்லிம் மாணவர். இருவரும் ஒரே வகுப்பில் அருகருகே அமர்ந்திருந்தனர். ஒரு நாள் புதிய ஆசிரியர் ஒருவர் வகுப்பிற்கு வந்தார். முன் வரிசையில் ஒரு முஸ்லிம் மாணவன் ஒரு இந்து மாணவனுக்கு அருகில் அமர்ந்திருப்பதை பார்த்தார். அவருக்கு அது பிடிக்கவில்லை. கலாமை எழுந்து பின் வரிசையில் சென்று அமரச் சொன்னார். சிறுவன் கலாமின் மனம் உடைந்தது. அவரது நண்பர் ராமநாத சாஸ்திரியும் வருத்தமடைந்தார். ஆனால் இந்த சம்பவம் அங்கேயே முடியவில்லை. ராமநாத சாஸ்திரியின் தந்தை லட்சுமண சாஸ்திரிக்கு இந்த விஷயம் தெரிய வந்தது. அவர் ராமேஸ்வரம் கோயிலின் தலைமை பூசாரியாக சேவை செய்து வந்தார். அவர் அந்த ஆசிரியரை அழைத்தார். மாணவர்களை மதத்தின் அடிப்படையில் பிரிப்பது தவறு என்று எடுத்துரைத்தார். குழந்தைகளின் மனதில் பாகுபாட்டை விதைப்பது நல்ல கல்வி அல்ல, ஒற்றுமையை வளர்ப்பதே கல்வியின் நோக்கம் என்றார். இந்த சம்பவம் கலாமின் மனதில் ஆழமாக பதிந்தது. அதனால்தான் பிற்காலத்தில் குடியரசுத் தலைவராக இருந்தபோதும் அவர் அனைத்து மதங்களையும் மதித்தார். மதம் மனிதனை பிரிக்கக்கூடாது, மனிதநேயம் மனிதர்களை இணைக்க வேண்டும் என்ற கருத்தை தனது வாழ்க்கையில் வெளிப்படுத்தினார். அன்பான நேயர்களே, கலாமின் வாழ்க்கையில் பல ஆசிரியர்கள் இருந்தார்கள். ஆனால் அவரது வாழ்க்கையின் திசையையே மாற்றிய ஒரு ஆசிரியரை பற்றி நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆசிரியர் சிவசுப்பிரமணிய ஐயர் என்ற ஆசிரியர் ஆவார். ஒரு நாள் வகுப்பறையில் ஆசிரியர் சிவசுப்பிரமணிய ஐயர் அவர்கள் ஒரு பாடத்தை பற்றி விவரித்துக் கொண்டிருந்தார். அந்த பாடம் என்ன தெரியுமா? பறவைகள் எப்படி பறக்கின்றன என்பது பற்றியது. ஒரு பறவை தனது சிறகுகளை விரித்து வானில் பறக்கிறது, காற்றை எதிர்த்து முன்னேறுகிறது, திசையை மாற்றுகிறது, மேலே உயர்கிறது. ஆனால் அது எப்படி சாத்தியமாகிறது? இறக்கைகள் எவ்வாறு அசைகின்றன? காற்றின் இயக்கம் எவ்வாறு உதவுகிறது? பறவைகள் எவ்வாறு உயரத்தில் பறக்கின்றன என்று விளக்கினார். வகுப்பறையில் கேட்ட இந்த பாடம் சிறுவன் கலாமின் மனதில் பல கேள்விகளை எழுப்பியது. பறவைகளால் பறக்க முடிகிறது, மனிதனால் ஏன் முடியாது? அந்த கேள்வி ஒரு கனவாக மாறியது. கனவு கல்வியாக மாறியது, கல்வி அறிவியலாக மாறியது, அறிவியல் ராக்கெட்டாக உருவெடுத்தது, ராக்கெட் விண்ணை தொட்டது. ஒரு ஆசிரியர் ஒரு பாடத்தை மட்டும் கற்பிக்கவில்லை, ஒரு கனவை விதைத்தார். அந்த கனவு பின்னாளில் இந்தியாவின் விண்வெளி மற்றும் ஏவுகணை தொழில்நுட்பத்துடன் இணைந்து பயணித்தது. இதிலிருந்து இன்றைய ஆசிரியர்களுக்கு ஒரு பெரிய பாடம் கிடைக்கிறது. ஒரு நல்ல ஆசிரியர் ஒரு மாணவனுக்கு அறிவை மட்டும் கொடுப்பதில்லை, ஒரு எதிர்காலத்தையும் கொடுக்கிறார். அன்பான நேயர்களே, பள்ளிப் பருவத்தில் உருவான அறிவியல் ஆர்வம் கலாமை உயர்கல்விக்கு அழைத்துச் சென்றது. அவர் திருச்சிராப்பள்ளியில் உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் பயின்றார். பின்னர் சென்னையில் உள்ள மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ற கல்லூரியில் ஏரோநாட்டிக்ஸ் இன்ஜினியரிங் படித்தார். எம்ஐடியில் படித்தபோது விமான வடிவமைப்பு திட்டத்தில் பணியாற்றினார். திட்டம் எதிர்பார்த்த அளவில் முன்னேறவில்லை. ஆசிரியர் கடுமையான காலக்கெடு விதித்தார். அது அவருக்கு ஒரு பெரிய நெருக்கடியை தந்தது. ஆனால் கலாம் பின்வாங்கவில்லை, கடுமையாக உழைத்தார், திட்டத்தை நிறைவு செய்தார். அந்த அனுபவம் அவருக்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுத்தது. கனவு மட்டும் போதாது, கனவுக்கு திட்டம் வேண்டும், திட்டத்திற்கு உழைப்பு வேண்டும், உழைப்புக்கு காலக்கெடு வேண்டும், இவற்றுக்கெல்லாம் மேலாக விடாமுயற்சி வேண்டும் என்பதை கலாம் அவர்கள் உணர்ந்தார். கலாம் அவர்களுக்கு விமானியாக வேண்டும் ஒரு கனவு இருந்தது. இந்திய விமானப்படையில் சேர்ந்து விமானம் ஓட்ட வேண்டும் என்ற ஆசை. அதற்கான தேர்வை அவர் எதிர்கொண்டார். ஆனால் அந்த தேர்வில் அவர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. அவர் எதிர்பார்த்தது ஒரு வாழ்க்கை, ஆனால் வாழ்க்கை அவருக்கு கொடுத்தது வேறு ஒரு பாதை. அவர் மிகவும் விரும்பிய விமானத்தைத்தானே ஓட்ட முடியவில்லை. ஆனால் அவர் பின்னாளில் என்னவாக மாறினார் தெரியுமா? விமானங்களையும் ராக்கெட்டுகளையும் பறக்கச் செய்யும் விஞ்ஞானியாக மாறினார். இதுதான் வாழ்க்கையின் அழகு. சில சமயம் நாம் விரும்பிய கதவு திறக்காது, அதோடு வாழ்க்கை முடிந்து விடாது, வேறு ஒரு கதவு திறக்கும்.
கலாம் அவர்களின் வாழ்

0: வாழ்க்கை நமக்கு சொல்லும் மிகப்பெரிய பாடங்களில் ஒன்று என்ன தெரியுமா? தோல்வி என்பது முடிவு அல்ல, அது புதிய பாதையின் தொடக்கம். ஒரு காலத்தில் விண்ணை நோக்கி பார்த்த இந்தியா ஒரு நாள் விண்ணை நோக்கி தனது சொந்த ராக்கெட்டை ஏவியது. அந்த வரலாற்று பயணத்தில் முக்கியமான இடத்தை பெற்றவர் நம் அப்துல் கலாம் அவர்கள். இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சியில் மிக முக்கியமான திட்டமாக SLV-3 என்ற திட்டத்தின் ப்ராஜெக்ட் டைரக்டராக கலாம் அவர்கள் பணியாற்றினார்கள். இப்போது ஒரு காட்சியை உங்கள் மனக்கண் முன் கொண்டு வாருங்கள். விண்ணில் ஏவுவதற்கு ராக்கெட் தயாராக இருக்கிறது. விஞ்ஞானிகளில் கண்ணில் ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள். கவுண்டவுன் தொடங்குகிறது. ஒவ்வொரு வினாடியும் பரபரப்பு. ராக்கெட் விண்ணை நோக்கி புறப்படுகிறது. அனைவரின் கண்களும் வானத்தை நோக்குகின்றன. ஆனால் எதிர்பார்த்த வெற்றியை கிடைக்கவில்லை. ஆம், 1979 நடைபெற்ற முதல் முயற்சியில் SLV-3 என்ற ராக்கெட் திட்டமிட்டபடி செயற்கைக்கோளை சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்த முடியவில்லை. விஞ்ஞானிகளுக்கு ஏமாற்றம். பல ஆண்டுகளாக உடைத்த குழுவினருக்கு வேதனை. நாட்டின் எதிர்பார்ப்பும் ஏமாற்றமாக மாறியது. ஆனால் நேயர்களே, ராக்கெட் தோல்வியடைந்தது. ஆனால் கலாமின் கனவு தோல்வியடையவில்லை. அங்கேதான் ஒரு உண்மையான விஞ்ஞானியின் மனம் வெளிப்பட்டது. ஏன் இந்த திட்டம் தோல்வியடைந்தது என்ற காரணங்களை ஆராய்ந்தார்கள். கணக்குகளை மீண்டும் சரிபார்த்தார்கள். தொழில்நுட்ப குறைகளை ஆராய்ந்தார்கள். மீண்டும் சோதித்தார்கள். மீண்டும் முயன்றார்கள். மீண்டும் உழைத்தார்கள். தோல்வியை ஒரு முடிவாக பார்க்கவில்லை. அதை அடுத்த வெற்றிக்கான பாடமாக பார்த்தார்கள். அதன் விளைவு அந்த வரலாற்று நாள் வந்தது. அந்த நாள் 1980 July 18 இந்திய விண்வெளி வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட நாள். SLV-3 வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது. அது ரோஹிணி RS-1 என்ற செயற்கைக்கோளை வெற்றிகரமாக அதன் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தியது. அந்த நேரத்தில் இந்திய விஞ்ஞானிகளின் மனதில் என்ன இருந்திருக்கும் என நினைக்கிறீர்கள்? பல ஆண்டுகளின் உழைப்பு, தோல்வியின் வலி, மீண்டும் மீண்டும் செய்த முயற்சி, இவை அனைத்திற்கும் கிடைத்த பதில் வெற்றி என்பது. நேயர்களே, அது ஒரு செயற்கைக்கோளின் வெற்றி மட்டுமல்ல, எங்களாலும் முடியும் என்று இந்தியா உலகிற்கு அறிவித்த தருணம். ஒரு காலத்தில் விண்வெளி தொழில்நுட்பத்தில் பிற நாடுகளை பார்த்து கொண்டிருந்த இந்தியா இப்போது தன்னுடைய சொந்த ராக்கெட்டில் செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தியது. அந்த வெற்றி இந்திய விஞ்ஞானிகளுக்கு தன்னம்பிக்கையை அளித்தது. இந்திய இளைஞர்களுக்கு ஒரு புதிய கனவை அளித்தது. அப்துல் கலாமின் வாழ்க்கைக்கும் ஒரு முக்கியமான பாடத்தை அளித்தது. அது என்ன தெரியுமா? தோல்வி என்பது கதையின் முடிவல்ல, அது வெற்றிக்கான அடுத்த அத்தியாயத்தின் தொடக்கம். ஒரு ராக்கெட் விண்ணை நோக்கி பறந்தது. ஆனால் அதைவிட உயரமாக பறந்தது என்ன தெரியுமா? இந்தியாவின் தன்னம்பிக்கை. அன்று SLV-3 என்ற ராக்கெட் விண்ணை தொட்டது. அதன் பின்னர் இந்தியாவின் விண்வெளி கனவுகள் சந்திரனையும் செவ்வாயையும் நோக்கி பயணிக்கத் தொடங்கின. அந்த பயணத்தின் தொடக்கத்தில் நின்று இந்தியாவாலும் முடியும் என்ற நம்பிக்கையுடன் உழைத்தவர்களில் ஒருவர் நம் அன்பிற்குரிய டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். விண்வெளி ஆராய்ச்சியில் கலாம் அவர்கள் பெற்ற அனுபவம் பின்னர் இந்தியாவின் பாதுகாப்பு தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உதவியது. இன்டகிரேட்டட் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அதாவது IGMDP என்ற திட்டத்தின் மூலம் இந்தியாவின் உள்நாட்டு ஏவுகணை தொழில்நுட்பத்தை வளர்க்கும் பணியில் கலாம் அவர்கள் முக்கிய பங்காற்றினார். அதன் மூலம் பிருத்வி, அக்னி, ஆகாஷ், திரிசூல் போன்ற பல்வேறு ஏவுகணை தயாரிப்பு திட்டங்களில் விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களுடன் இணைந்து பணியாற்றினார். இதன் காரணமாக உலகம் அவரை அன்புடன் மிசைல் மேன் ஆஃப் இந்தியா என்று அழைத்தது. ஆனால் அவருடைய கனவு ஏவுகணையோடு முடிவடையவில்லை. அவர் மனதில் எப்போதும் ஒரு கேள்வி ஒலித்துக்கொண்டே இருந்தது. அது, இந்தியா எப்போது வளர்ந்த நாடாகும் என்பதுதான் அந்த கேள்வி. கலாம் அவர்களின் அறிவியல் சிந்தனையில் ஒரு தனி சிறப்பு இருந்தது. அறிவியல் ஆய்வகத்திற்குள் மட்டும் நின்றுவிடக்கூடாது, அது மக்களுக்காகவும் பயன்பட வேண்டும் என்பதுதான். அதனால்தான் அவர் பாதுகாப்பு தொழில்நுட்பம் மட்டுமின்றி மருத்துவத் துறையிலும் தொழில்நுட்பத்தின் பயன்பாட்டை சிந்தித்தார். இன்றைக்கு ஸ்டென்ட் என்ற மருத்துவ சாதனம் பற்றி நாம் அனைவரும் அறிவோம். இதய இரத்த குழாய்களில் ஏற்படும் அடைப்புகளுக்கு மருத்துவர்கள் ஸ்டென்ட் போன்ற சாதனங்களை பயன்படுத்துகின்றனர். அந்த துறையிலும் டாக்டர் கலாம் அவர்கள் மருத்துவர் டாக்டர் சோமராஜு அவர்களுடன் இணைந்து பணியாற்றினார். அதன் விளைவாக கலாம் ராஜு ஸ்டென்ட் என அறியப்பட்ட ஸ்டென்ட் உருவாக்கப்பட்டது. ஒருபுறம் நாட்டை பாதுகாக்க ஏவுகணை, மறுபுறம் மனித இதயத்திற்கு உதவும் மருத்துவ சாதனம். இதுதான் கலாமின் அறிவியல் பார்வை. அறிவியல் மனிதனின் வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தை தனது வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தார் நமது கலாம் அவர்கள்.
1: ஆக ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள்

0: கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை அண்ணா நகர் சுல்தான் அண்ட் கோ ஐடிபி ஆடிட்டர்ஸ் வழங்கும் மேனாள் இந்திய குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி. சுல்தான் அண்ட் கோ ஐடிபி ஆடிட்டர்ஸ், 430A 10th கிழக்கு குறுக்கு தெரு, அண்ணா நகர் பள்ளிவாசல் அருகில், அண்ணா நகர், மதுரை. தொடர்புக்கு 9843230715. காலம் போற்றும் கலாம் சிறப்புரை வழங்குகிறார் முனைவர் எம் அப்துல் காதிர் அவர்கள். கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சுல்தான் அண்ட் கோ ஐடிபி ஆடிட்டர்ஸ், 430A 10th கிழக்கு குறுக்கு தெரு, அண்ணா நகர் பள்ளிவாசல் அருகில், அண்ணா நகர், மதுரை. தொடர்புக்கு 9843230715.
1: மருத்துவ துறையில் கலாம் அவர்களின் இன்னொரு ஆச்சரியமான பங்களிப்பு ஒன்றும் உள்ளது. ஏவுகணை தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தப்பட்ட இலகுரக மற்றும் வலிமையான கார்பன் கார்பன் பொருட்களின் தொழில்நுட்பத்தை மருத்துவ பயன்பாட்டிற்கு கொண்டு வந்ததாகும். அதாவது, போலியோ நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் நடப்பதற்கு பயன்படுத்தும் காலிப்பர்களை மிகவும் இலகுவாக உருவாக்க இது உதவியது. போலியோ நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைக்கு நடப்பதே சிரமமாகும். அதற்கு மேலாக கனமான காலிப்பரை அணிந்தால் அது இன்னும் அதிகமான ஒரு சுமையாகும். விண்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தப்பட்ட அறிவியல் ஒரு குழந்தையின் காலில் இருந்த சுமையை குறைக்க உதவியது. விண்டில் பறக்க வேண்டிய தொழில்நுட்பம் பூமியில் ஒரு குழந்தையை எளிதாக நடக்க உதவியது. இதுவே அறிவியலின் மனிதநேயம் ஆகும். இப்போது நாம் இந்தியாவின் அறிவியல் வரலாற்றில் மிகவும் முக்கியமான ஒரு அத்தியாயத்திற்கு செல்வோம். 1998 ராஜஸ்தானின் பாலைவன பகுதியில் உள்ள போக்ரான் என்ற இடம். வெளியில் பார்த்தால் மணலும் வெயிலும் மட்டுமே தெரியும் ஒரு அமைதியான பகுதி. ஆனால் அந்த அமைதிக்குள் இந்தியாவின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப திறனை உலகிற்கு உணர்த்தும் ஒரு முக்கியமான நிகழ்வுக்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருந்தன. அந்த நேரத்தில் இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் திரு அட்டல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள். அவரது தலைமையில் இந்தியா போக்ரான் 2 என்ற பெயரில் அணு சோதனையை மேற்கொண்டது. இந்த முக்கியமான அறிவியல் முயற்சியில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களும் முக்கிய பங்காற்றினார். அப்போது கலாம் அவர்கள் பிரதமரின் அறிவியல் ஆலோசகராகவும் DRDO என்ற பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் செயலாளராகவும் பணியாற்றினார். நேயர்களே, அந்த நாட்களை சற்று கற்பனை செய்து பாருங்கள். ராஜஸ்தானின் பாலைவன பகுதியில் ஒரு பெரிய அறிவியல் முயற்சி, அதன் பின்னால் நாட்டின் தலைசிறந்த விஞ்ஞானிகள். அவர்களுக்குள் ஒரே எண்ணம், இந்தியாவால் முடியும், இந்தியாவால் நிச்சயம் முடியும் என்பது. 1998 மே மாதத்தில் நடைபெற்ற போக்ரான் 2 அணு சோதனைகள் இந்தியாவின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப திறனை உலக அரங்கில் வெளிப்படுத்திய முக்கியமான நிகழ்வாக அமைந்தன. அது வெறும் ஒரு அறிவியல் சோதனை அல்ல, இந்தியா தனது அறிவியல் திறன் மீது கொண்டிருந்த தன்னம்பிக்கையை வெளிப்படுத்திய ஒரு தருணம். ஆனால் நேயர்களே, இங்கேதான் கலாம் அவர்களின் சிந்தனையின் ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவரை பொறுத்தவரை அறிவியல் என்பது வெறும் சக்தியை காட்டுவதற்கான கருவி அல்ல. அறிவியல் என்பது ஒரு நாட்டை தன்னம்பிக்கையுடன் நிற்கச் செய்யும் சக்தி, ஒரு நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் சக்தி, ஒரு நாட்டின் தொழில்நுட்ப திறனை உயர்த்தும் சக்தி, ஒரு தலைமுறையின் மனதில் நாமும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையை விதைக்கும் சக்தி. அதனால்தான் கலாம் அவர்கள் அறிவியலை ஆய்வுகளுக்குள் மட்டும் அடைத்து வைக்கவில்லை, அறிவியல் நாட்டின் முன்னேற்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று கனவு கண்டார் கலாம் அவர்கள். நேயர்களே, போக்ரானின் பாலைவன மணலில் எழுந்த அந்த அறிவியல் அதிர்வு இந்திய மக்களின் மனதில் ஒரு புதிய தன்னம்பிக்கையையும் எழுப்பியது. நாம் பிற நாடுகளை சார்ந்துதான் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலிருந்து நாமே உருவாக்குவோம், நாமே சாதிப்போம் என்ற எண்ணத்தை நோக்கி இந்தியா நகர வேண்டும் என்பதே கலாமின் கனவு. அதனால் போக்ரான் கலாமின் வாழ்க்கையில் ஒரு அறிவியல் நிகழ்வு மட்டுமல்ல, இந்தியாவின் தன்னம்பிக்கை பயணத்தில் ஒரு முக்கியமான அத்தியாயம். ஒரு விஞ்ஞானியின் வெற்றி மட்டுமல்ல, ஒரு நாட்டின் என்னால் முடியும் என்ற நம்பிக்கையின் வெளிப்பாடு. அன்பான நேயர்களே, கலாம் அவர்கள் தேசபக்தியை தனது உயிர் மூச்சாக கொண்டிருந்தார். அவர் ஒருபோதும் நான் என்ன சாதித்தேன் என்ற கேள்வியோடு நின்றுவிடவில்லை. அவர் கேட்ட கேள்வி இந்தியா என்னவாக ஆக வேண்டும் என்பது. அதற்கான பதில் வளர்ந்த இந்தியா என்பதாகும். அந்த இலக்கை அடைவதற்கு அவர் முன்வைத்த திட்டம்தான் டெக்னாலஜி விஷன் 2020 என்பது. அதில் பல துறைகள் இடம்பெற்றன. விவசாயம் வளர வேண்டும், உணவு பதப்படுத்தும் திறன் சிறக்க வேண்டும், ஆற்றல் தன்னிறைவு பெற வேண்டும், சுகாதாரம் அனைவரையும் சென்றடைய வேண்டும், கல்வி தரமானதாக இருக்க வேண்டும், தகவல் தொழில்நுட்பம் புதிய உச்சத்தை தொட வேண்டும், கிராமங்கள் முன்னேற வேண்டும், இளைஞர்களின்

திறமை பயன்படுத்தப்பட வேண்டும். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் நாட்டின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் போன்றவை ஆகும். வளர்ந்த இந்தியா என்பது ஒரு கட்டிடம் அல்ல. கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதே வளர்ந்த இந்தியா என்பதின் பொருள் என கலாம் அவர்கள் வலியுறுத்தினார்கள். குடியரசுத் தலைவர் மாளிகை என்றாலே பொதுவாக நமக்கு நினைவுக்கு வருவது அதிகாரம், பாதுகாப்பு, நெறிமுறைகள், மரியாதை. ஆனால் கலாம் அவர்கள் அதை பார்த்த விதம் வேறு. மாணவர்கள், ஆசிரியர்கள், விவசாயிகள், சமூக பணியாளர்கள் என பல்வேறு தரப்பினரும் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு வர வேண்டும் என்று அவர் விரும்பினார். குழந்தைகள் அந்த மாளிகையை பார்வையிடவும் குடியரசுத் தலைவரிடம் உரையாடவும் வேண்டும் என வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டன. குழந்தை கேட்கும் கேள்வியை அந்த குழந்தையின் வயதை பார்த்து அலட்சியம் செய்யவில்லை, அதற்கு பதில் அளித்தார். ஏனெனில் அவருக்கு தெரியும், ஒரு குழந்தையின் கேள்விக்குள் ஒரு எதிர்கால விஞ்ஞானி இருக்கலாம் என்று. அன்பான நேயர்களே, ஒரு மனிதர் தனது வாழ்நாள் முழுவதும் நாட்டிற்காக உழைத்தால் அவருடைய சாதனைகளுக்கு அங்கீகாரம் கிடைப்பது இயல்புதானே. அப்துல் கலாம் அவர்களுக்கும் இந்தியா பல உயரிய விருதுகளை வழங்கி கௌரவித்தது. 1981 பத்ம பூஷன் விருது, 1990 பத்ம விபூஷன் விருது, அதன் பிறகு 1997 இந்தியாவின் உயரிய குடிமகன் விருதான பாரத ரத்னா விருது. நேயர்களே, ஒரு காலத்தில் ராமேஸ்வரத்தில் செய்தித்தாள்களை விநியோகித்த ஒரு சிறுவன் பின்னாளில் இந்தியாவின் மிக உயரிய குடிமகன் விருதை பெறுகிறார். இது ஒரு தனி மனிதனின் வெற்றி மட்டுமல்ல, கனவு காணும் ஒவ்வொரு ஏழை சிறுவனுக்கும் கிடைத்த நம்பிக்கை. வசதி இல்லாததால் நான் சாதிக்க முடியாது என்று நினைக்கும் ஒவ்வொரு மாணவனுக்கும் கிடைத்த பதில். ஆனால் இங்கேதான் கலாம் அவர்களின் தனிச்சிறப்பு தொடங்குகிறது. அவருக்கு பத்மபூஷன் கிடைத்தது, பத்ம விபூஷனும் கிடைத்தது, பாரத ரத்னா விருதும் கிடைத்தது. நாட்டின் உயரிய மரியாதைகள் அனைத்தும் அவரை தேடி வந்தன. ஆனால் கலாம் அவர்கள் பார்வையில் விருது என்பது கழுத்தில் அணிவிக்கும் பதக்கம் அல்ல, ஒரு இளைஞனின் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் மாற்றம்தான் உண்மையான விருது. கலாம் அவர்களின் வாழ்க்கையை பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது. விருதுகள் அவருடைய சாதனைகளை அங்கீகரித்தன, ஆனால் மாணவர்களின் கனவுகள் அவருடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கின. அதனால்தான் அவர் குடியரசுத் தலைவராக இருந்தபோதும், விஞ்ஞானியாக இருந்தபோதும், உலகம் முழுவதும் புகழ்பெற்றவராக இருந்தபோதும் மாணவர்களை சந்திப்பதில் ஒரு தனி மகிழ்ச்சியை கண்டார். அவருடைய மேசையில் விருதுகள் இருந்திருக்கலாம், ஆனால் அவருடைய இதயத்தில் இருந்தது இந்திய இளைஞர்கள். அவருடைய அறையில் பாரத ரத்னா இருந்திருக்கலாம், ஆனால் அவருடைய கனவில் இருந்தது வளர்ந்த இந்தியா. எனவே நேயர்களே, கலாம் பெற்ற மிகப்பெரிய விருது பாரத ரத்னா என்பதை விட அவர் தனக்கு கிடைத்த விருதாக கருதியது ஒரு மாணவனின் கண்களில் தோன்றிய கனவு, ஒரு இளைஞனின் இதயத்தில் பிறந்த தன்னம்பிக்கை, ஒரு குழந்தையின் வாயிலிருந்து வெளிவந்த என்னால் முடியும் என்ற அந்த வார்த்தைகள்தான். அதனால்தான் விருதுகள் கலாமின் பெயரை உயர்த்தவில்லை, மாறாக கலாமின் வாழ்க்கைதான் அந்த விருதுகளின் மதிப்பை உயர்த்தியது.

2007 ஆண்டு குடியரசுத் தலைவர் பதவிக்காலம் முடிந்தது. பலர் தங்களது பதவிக்காலம் முடிந்துவிட்டால் ஓய்வு எடுப்பார்கள். ஆனால் கலாம் என்ன செய்தார் தெரியுமா? மீண்டும் மாணவர்களிடம் சென்றார், பல்கலைக்கழகங்களில் கற்பித்தார், கல்வி நிறுவனங்களுக்கு சென்றார், மாணவர்களுடன் உரையாடினார், அவர்களின் கேள்வியை கேட்டார், அவர்களின் கனவுகளை அறிந்து கொண்டார். அதிகாரம் முடிந்தது, பதவி முடிந்தது, ஆனால் ஆசிரியர் கலாம் தொடர்ந்தார். இதுவே அவருடைய வாழ்க்கையின் அழகான அத்தியாயம். அப்துல் கலாம் அவர்கள் புத்தகங்கள் வழியாக பேசும் எழுத்தாளர்களும் திகழ்ந்தார். அப்துல் கலாம் அவர்கள் ஒரு சிறந்த விஞ்ஞானி மட்டுமல்ல, ஒரு சிறந்த எழுத்தாளரும் கூட. அவர் எழுதிய புத்தகங்கள் இளைஞர்களுக்கு கனவு, தன்னம்பிக்கை, அறிவியல் சிந்தனை, நாட்டுப்பற்று ஆகியவற்றை ஊற்றுகின்றன. அவருடைய புகழ்பெற்ற நூல் விங்ஸ் ஆஃப் ஃபயர், அதாவது அக்கினி சிறகுகள், இது ராமேஸ்வரத்தில் தொடங்கி இந்தியாவின் குடியரசுத் தலைவர் பதவி வரை சென்ற அவரது வாழ்க்கை பயணத்தை சொல்கிறது. வசதிகள் இல்லாவிட்டாலும் கனவு, உழைப்பு, விடாமுயற்சி இருந்தால் உயர முடியும் என்பதே இதன் முக்கிய செய்தி. இந்தியா 2020 என்ற நூலில் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதற்கான தனது கனவையும் அறிவியல் சார்ந்த தொலைநோக்கு பார்வையையும் அதில் எடுத்துரைக்கிறார். இக்னைட்டட் மைண்ட்ஸ் என்ற நூலில் இந்தியாவின் மிகப்பெரிய சக்தி அதன் இளைஞர்களின் அறிவும் சிந்தனையும் என்று வலியுறுத்துகிறார். இளைஞர்களின் மனதில் இருக்கும் திறனை தூண்டினால் நாட்டையே மாற்ற முடியும் என்பதே இதன் மையக்கருத்து. மை ஜேர்னி என்ற நூலில் தனது வாழ்க்கையில் நடந்த சிறிய சம்பவங்களிலிருந்தே பெரிய வாழ்க்கை பாடங்களை பகிர்ந்து கொள்கிறார். அது மட்டுமல்லாமல் த லுமி

ஹாப்பினஸ் ஸ்பார்க்ஸ், கைடிங் சோல்ஸ் போன்ற நூல்களின் மூலம் அறிவியல் மட்டுமல்லாமல் கவிதை, ஆன்மீகம், மனிதநேயம், வாழ்க்கையின் நோக்கம் போன்றவற்றையும் அவர் பதிவு செய்துள்ளார். நேயர்களே, கலாமின் புத்தகங்களை படிப்பது என்பது அவரது வாழ்க்கையை படிப்பது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையை எப்படி உயர்த்து கொள்ளலாம் என்பதை கற்றுக்கொள்வதும் ஆகும். அவருடைய பேனா காகிதத்தில் மட்டும் எழுதவில்லை, இந்திய இளைஞரின் மனதில் கனவுகளையும் தன்னம்பிக்கையையும் எழுதியது.

0: அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய வானொலி நேயர்களே, ராமேஸ்வரத்தின் மணலில் தொடங்கிய பயணம் விண்வெளியை தொட்டது. விண்வெளியை தொட்ட பயணம் ராஷ்டிரபதி மாளிகையை அடைந்தது. ராஷ்டிரபதி மாளிகை அடைந்த மனிதர் மீண்டும் மாணவர்களின் வகுப்பறைக்கு திரும்பினார். அங்கே தன் வாழ்க்கையின் கடைசி பாடத்தையும் நமக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த பாடம், பதவி பெரிதல்ல பணி பெரிது, செல்வம் பெரிதல்ல சிந்தனை பெரிது, வாழ்க்கையின் நீளம் பெரிதல்ல வாழ்க்கையின் நோக்கம் பெரிது, கனவு பெரிதாக இருக்கட்டும், அந்த கனவு நாட்டுக்காக இருக்கட்டும். அன்பான மாணவர்களே, இன்று கலாம் உங்களிடம் இருந்தால் அவர் ஒரே ஒரு கேள்வியைத்தான் கேட்டிருப்பார், உங்கள் கனவு என்ன என்பது. அந்த கேள்விக்கு பதில் சொல்ல நீங்கள் தயாரா? கனவு காணுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், கேள்வி கேளுங்கள், தோல்வியைக் கண்டு துவண்டு போகாதீர்கள், மீண்டும் முயற்சி செய்யுங்கள் போன்ற கருத்தைத்தான் அவர் உங்களுக்கு சொல்லியிருப்பார். அதனால் கனவு காண்போம், கனவை நனவாக்குவோம், அறிவியலை வளர்ப்போம், மனித நேயத்தை போற்றுவோம், இயற்கையை பாதுகாப்போம், இந்தியாவை உயர்த்துவோம். அப்துல் கலாம் வாழ்க, அவர் கனவு வாழ்க, அவர் கண்ட வளர்ந்த இந்தியா மலர்க, வாழ்க இந்தியா.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இதுவரை கேட்டது மதுரை அண்ணாநகர் சுல்தான் அன்கோ ஐடிபி ஆடிட்டர்ஸ் வழங்கிய மேனாள் இந்திய குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி. சுல்தான் அன்கோ ITP ஆடிட்டர்ஸ், 430A 10th கிழக்கு குறுக்கு தெரு, அண்ணாநகர் பள்ளிவாசல் அருகில், அண்ணாநகர் மதுரை. தொடர்புக்கு 9843230715. காலம் போற்றும் கலாம் சிறப்புரை வழங்கினார் முனைவர் எம் அப்துல் காதிர் அவர்கள். கேட்ட இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் சுல்தான் அன்கோ ITP ஆடிட்டர்ஸ், 430A 10th கிழக்கு குறுக்கு தெரு, அண்ணாநகர் பள்ளிவாசல் அருகில், அண்ணாநகர் மதுரை. தொடர்புக்கு 9843230715.
2: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3.
3: தொடரும் நிகழ்ச்சியாக கேட்கலாம் மெல்லிசை கானங்களின் தொகுப்போடு மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சி வரும் முன் செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். புற்றுநோய் பாதிப்பை தவிர்க்க உரிய நேரத்தில் சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்திய கனடா நாட்டு

மக்களின் நலன்களுக்காக கனடாவுடன் இணைந்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபட இந்தியா உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பிறந்த தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அன்னாருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். கரும்பு விவசாயிகளின் பிரச்சினைகள் குறித்து ஆராய குழு ஒன்றை மத்திய அரசு நியமித்துள்ளது. மகளிர் வேளாண் தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. சவுதி அரேபியாவில் நிலவும் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு அங்கு வசிக்கும் இந்தியர்கள் அந்நாட்டின் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. சர்க்கரை விற்பனையாளர்கள் 15 நாட்களுக்கு மிகாமல் அதிகபட்சமாக 1000 குவிண்டால் மட்டுமே சர்க்கரையை இருப்பு வைக்க வேண்டும் என்ற மத்திய அரசின் நிபந்தனை இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது. கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கத்தை பெற தகுதியுடையவர்கள் December 15 விண்ணப்பிக்குமாறு மாநில அரசு அறிவித்துள்ளது. மகளிருக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக அமைச்சர் திரு காந்திராஜ் கூறியுள்ளார். பண்டிகை காலத்தையொட்டி பெங்களூரு கண்டோன்மெண்டிலிருந்து தூத்துக்குடிக்கும் சென்னை சென்ட்ரலுக்கும் நாளை சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே 54 பயனாளிகளுக்கு ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மத்திய மாநில அரசுகளின் மானியத்துடன் கூடிய சூரிய மின் உற்பத்தி திட்டம் குறித்த விழிப்புணர்வு முகாம் விழுப்புரத்தில் நடைபெற்றது. ஹோர்மோஸ் நீரிணைப் பகுதியில் சென்று கொண்டிருந்த 2 சிங்கப்பூர் சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் விருதுநகர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 4வது 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் 24 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கும் முன்னேறியுள்ளது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கும் முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்தியாவில் சுமார் 20 கோடி 2-வீலர்ஸ், 3 கோடி கார்ஸ் லாஸ்ட் 2.5 இயர்ஸா E20 தான் ரன் ஆகுது.
2: அப்ப எல்லாம் நல்லா தானே ரன் ஆகுது.
1: எக்ஸாக்ட்லி, பெரிய ப்ராப்ளம் இருந்திருந்தா இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமே. ரூமர்ஸ் விட ஃபேக்ட்ஸ் ட்ரஸ் பண்ணுங்க. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொது நலன் கருதி வெளியிடப்பட்டது.

வணக்கம் நேயர்களே, நேரம் காலை 10:03. ஆகாஷ் வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெல்ல வரும் பாட்டு. இன்றைய மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியை எதை மையமா வச்சு கேட்க போறோம் அப்படின்னா, உலகத்தையே மாற்றக்கூடிய பெரிய பெரிய சாதனைகளும் பிரம்மாண்டமான கண்டுபிடிப்புகளுக்கும் இந்த உலகம் நிறையவே அங்கீகாரங்களும் பாராட்டுகளும் கொடுத்துருக்கு. ஆனால் நம்ம அன்றாட வாழ்க்கையில் கடந்து போகக்கூடிய சின்ன சின்ன பொருட்களுக்கு பின்னாடி தலையே சுற்ற வைக்கக்கூடிய மிகப்பெரிய வரலாறு ஒளிஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிறிய பொருளோட பெரிய வரலாறு, அதோட மனம் மயக்கக்கூடிய பாடல்களும் கேட்டு ரசிக்க போகிறோம் இன்றைய மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சிக்காக நான் சூரியகலா.

ஒரு சின்ன பொருள் அப்படின்னு சொல்லி சொன்னோம், அது என்ன பொருள் அப்படின்னு தானே யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த பொருள் நம்மளோட வாழ்க்கையில நுழைஞ்சு நம்மளோட சட்டை பைகளில் இடம் பிடிச்சு இன்னைக்கு தவிர்க்க முடியாத இன்றியமையாத பொருளாகவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். பேனா, அந்த பேனாவை தான் மையமாக வச்சு இன்றைய மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. மனிதனோட அறிவை, சிந்தனையை, சரித்திரத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகும்.

அப்படின்னா அதுக்கு ஒரு ஆயுதம், ஆயுதம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஆயுதம் தான் எழுதுகோல், பேனா அப்படிங்கிறது. முதல்லலாம் எப்படி அப்படின்னா, கல்வெட்டுக்கள்லையும் ஓலைச்சுவடிகள்லையும் எழுத்தாணி அப்படிங்கிறத பயன்படுத்தி தான் நம்ம செதுக்கிக்கிட்டு இருந்தோம். இருந்தாலும் மனிதனோட கையில் மைய பிடிச்ச வரலாறு, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாமா? ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் மெல்ல வரும் பாட்டு.

0: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
1: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சரியில், அண்ணா நகர், மதுரை.

மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் இப்பொழுது 10:16 ஆயிட்டு இருக்கு. மனிதன் தொடக்க காலத்துல எதை வச்சு எழுதுனாங்க அப்படின்னா, பறவைகளுடைய இறகுகளையும் கூர்மையான குச்சிகளையும் வச்சுதான் எழுதுனாங்க. இப்படி இந்த இறகை பயன்படுத்தி அந்த மையை தோய்த்து தோய்த்து எழுதும் போது என்ன சிரமம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, இந்த இறகுகளோட முனைகள் இருக்குல்ல, அது வந்து சீக்கிரமா மழுங்கிரும். அதாவது 1 வாரம் 2 வாரத்திலேயே மழுங்கிரும். அதுக்கப்புறம் புதிய இறகை தேட வேண்டிய சிரமம் இருந்துச்சு. இந்த சிரமத்திலிருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கிற தேடல் தான் அடுத்த முயற்சிக்கு காரணமா இருந்துச்சு. அடுத்து என்ன முயற்சி பண்ணாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

10:23 ஆயிட்டிருக்கு. மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பெரிய பெரிய பறவைகளோட இறகுகளை எடுத்து கூர்மையாக்கி அதை வச்சுதான் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப என்ன சிரமம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அந்த முனைகள்லாம் மழுங்கிருது, அதனால அடுத்த இறகை தேடி போக வேண்டியிருக்கு அப்படிங்கிறதுக்காக என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, உலோக முனை கொண்ட பேனாக்கள் தான் அடுத்ததாக நம்ம கண்டுபிடிக்கிறோம். அந்த மெட்டல் நிப்பை வச்சு எழுதக்கூடிய பேனா தான் அடுத்து கண்டுபிடிச்சோம். இருந்தாலும் அதில் என்ன சிக்கல் இருந்துச்சு அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் அந்த மை குடுவையை எடுத்துக்கிட்டு அதை வந்து தொய்த்து தொய்த்து எழுதுறது அப்படிங்கிறது ஒரு சிரமமாகவே இருந்துச்சு. இந்த சிரமத்திலிருந்து எப்படி மீண்டு வந்தாங்க அப்படிங்கிறத கேட்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: யோசிச்சு பாருங்க, E20க்கு 15-20 years ஆ ரிசர்ச் பண்ணிருக்காங்க, தௌசண்ட்ஸ் ஆஃப் ஆர்ஸ் டெஸ்ட் பண்ணிருக்காங்க, ARAI, SIAM, BAS மாதிரி ஆர்கனைசேஷன்ஸும் எவாலுவேட் பண்ணிருக்காங்க.
3: அப்போ ட்ரஸ்ட்வர்த்தி தானே?
2: எக்ஸாக்ட்லி, E20 சயின்டிஃபிக்கலி ரிசர்ச், டெஸ்டட் அண்ட் ப்ரூவன் சேஃப். இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொது நலன் கருதி வெளியிடப்பட்டது.

0: 10:30 மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. உலோக முனை கொண்ட பேனாக்களை வந்து கண்டுபிடிச்சாங்க. அதை தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். இருந்தாலும் அதில் ஒரு சிரமம் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அந்த மை குடுவையை வச்சுட்டு அந்த மயில வந்து நம்ம தொட்டு தொட்டு எழுதணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய சிரமமாக இருந்துச்சு. இந்த எழுதுறதுல இருக்கக்கூடிய சிரமத்தை உடைத்தெரிய வந்தவங்க தான் லூயிஸ் வாட்டர்மேன் அப்படிங்கிறவங்க. இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக வேலை பார்த்த அவருக்கு ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒப்பந்த கடிதத்தில் கையெழுத்து வாங்கும்போது அந்த மை சிந்தி ஒப்பந்தமே கை நழுவி போயிருச்சு. அந்த தோல்வி தான் அவரை யோசிக்க வச்சுச்சு. இந்த பேனாவோடையே இந்த மையும் இருந்தால் எப்படி இருக்கும், இந்த பேனாக்குள்ளேயே இந்த மை இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிக்க வச்சுச்சு. எழுதும்போது தேவைப்படுற அளவுக்கு மட்டும் இந்த மை வெளியே வரப்படி இருந்தால் ஒரு பேனாவை கண்டுபிடிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் அவர் யோசிச்சு உலகத்தோட முதல் வெற்றிகரமான ஃபவுண்டெயின் பேனாவை உருவாக்குனார். ஒரு சின்ன ஏமாற்றம் தான் அந்த ஒப்பந்த கடிதத்தில் வந்து அவர் கை நழுவி போயிருச்சு இல்லையா, இந்த சின்ன ஏமாற்றம் இந்த பெரிய கண்டுபிடிப்புக்கு காரணமாக அமைஞ்சிச்சு.
1: என்னன்னு சொல்ல
2: ஓ யோசிக்கிறியா?
1: எப்படி சொல்ல?

மலேசியாவின் ஆயுஷ் மருத்துவ மற்றும் மூலிகை கண்காட்சி அக்டோபர் 16 முதல் 18 வரை மதுரை மலேசியா ஹாலில் நடைபெறுகிறது. மருத்துவ ஆலோசனை மற்றும் மருந்துகள் இலவசம். அனைவரும் வருக.

மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் 10:37 ஆயிட்டு இருக்கு. அதாவது ஃபவுண்டெயின் பேனாக்கள் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதாவது பேனா தனியா மை குடுவை தனியா அப்படின்னு இருக்கிறது மாதிரி இந்த பேனாக்குள்ளேயே மை இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேனாவை உருவாக்குனாங்க, ஃபவுண்டெயின் பேனாக்களை. ஆனால் என்ன அப்படின்னா, அந்த பேனாக்களை கொண்டு போகும்போது மை வந்து கசிஞ்சிருமோ அப்படிங்கிற பயமும் இருந்துச்சு. அதனால் நிறைய பேர் பாக்கெட்டில் இந்த பேனாவை வைக்கிறதுக்கு தயங்கிக்கிட்டே இருந்தாங்க. இந்த சிக்கலுக்கு தீர்வு காண்றதுக்கு அடுத்ததாக முயற்சி பண்ணுறாங்க. அப்படி தான் 20th century தொடக்கத்தில் பால் பாயிண்ட் பேனா வந்து அதோட யோசனை பிறந்துச்சு. அச்சடிக்க அந்த பிரிண்டிங்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மை மாதிரியான கெட்டியான மையை பயன்படுத்தினா என்ன அப்படின்ற ஒரு யோசனையை ஹங்கேரியை சேர்ந்த லாஸ்லோ ஃபைரோ அப்படிங்கிறவர் யோசிச்சார். அவரோட ஐடியா தான் இப்போ நம்ம பாக்கெட்டில் இருக்கக்கூடிய பால் பாயிண்ட் பேன்.

மலேசியாவின் ஆயுஷ் மருத்துவ மற்றும் மூலிகை கண்காட்சி அக்டோபர் 16 முதல் 18 தேதி வரை மதுரை மலேசியா ஹாலில் நடைபெறுகிறது. மருத்துவ ஆலோசனை மற்றும் மருந்துகள் இலவசம். அனைவரும் வருக.

நேரம் 10:43 ஆயிட்டிருக்கு. மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அதாவது லாஸ்லோ பைரோ அப்படிங்கிறவர் பால் பாயிண்ட் பேனாவை வந்து கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த பேனாவை ஆரம்பத்தில் விமானப்படை விமானிகள் தான் அதிகமாக பயன்படுத்தினாங்க. ஏன் அப்படின்னா, அதிகமான உயரத்தில் பறக்கிறப்ப ஃபவுண்டெயின் பேனானா அந்த பேனால் இருக்கக்கூடிய அந்த மை வந்து அழுத்த மாறுபாட்டால் கசிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக இந்த பைரோவோட பால் பாயிண்ட் பேனாவை வந்து விமானிகள்லாம் யூஸ் பண்ணாங்க. இரண்டாம் உலக போரின் போது விமானிகளுக்கு இது வந்து ஒரு வரப்பிரசாதமாகவே அமைஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இராணுவத்தில் தொடங்கி படிப்படியாக உலகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கைகளுக்கும் இந்த பால் பாயிண்ட் பேனா அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிச்சு.

நேர்களே, அடுத்த நிகழ்ச்சியாக முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி காத்துட்டே இருக்கு. இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு நேரலை நிகழ்ச்சியில பங்கேற்கிறாங்க மார்பக புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் எம் சதீஷ்குமார் அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஜி கீதா. நேர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறலாம். உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்று டாக்டரோட பேசி நீங்க வந்து அதுக்கு விளக்கம் பெறலாம். 25 30 170 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 25 30 171 இந்த இரண்டு எண்கள்லையுமே வரலாம். 04 52 என்ற மதுரையின் முன்னணி போடு. பத்து மணி 50 நிமிடம் ஆயிட்டிருக்கு. மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.3

0: என்பதில். இந்த பேனா அப்படிங்கிறது வெறும் எழுதுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் மட்டும் கிடையாது, அது மனிதனுடைய சுதந்திரத்தோட குரல், புரட்சி மற்றும் காதலோட வெளிப்பாடு, இப்படி நிறைய விஷயம் சொல்லலாம். உலகத்தையே மாற்றிய பல வரலாற்று ஒப்பந்தங்கள், மாபெரும் சட்டங்கள், இதயத்தை தொட்ட கடிதங்கள் அப்படின்னுமே இந்த எல்லாமே ஒரு பேனா முனையில தான் எழுதப்பட்டுச்சு. வாளோட முனையை விட இந்த பேனாவோட முனைக்கு வலிமை அதிகம் அப்படின்னு சொல்றது உண்மைதானே.
1: சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே,

0: மலேசியாவின் ஆயுஷ் மருத்துவ மற்றும் மூலிகை கண்காட்சி அக்டோபர் 16 முதல் 18 வரை மதுரை மலேசியா ஹாலில் நடைபெறுகிறது. மருத்துவ ஆலோசனை மற்றும் மருந்துகள் இலவசம். அனைவரும் வருக.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: காலங்கள் மாற மாற இந்த பேனாவும் தன்னோட உருவத்தை மாற்றிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கு. ஃபவுண்டெயின் பேனா, பால் பாயிண்ட் பேனா தாண்டி இப்போலாம் ஜெல் பேனாக்கள், அதுக்கப்புறம் டிஜிட்டல் ஸ்டைலஸ்கள் வரைய தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. இந்த டிஜிட்டல் ஸ்டைலஸ்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த தொடு திரை, டிஜிட்டல் திரையில எழுதுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பேனாக்களை தான் அப்படி சொல்றோம். இப்படி பறவையோட இறகுல தொடங்கி டிஜிட்டல் திரை வரை நீண்ட இந்த எழுத்தோட பயணம் அப்படிங்கிறது மனிதனோட தேடல் எப்பொழுதுமே நிற்காது அப்படிங்கிறத சொல்ற மாதிரி தான் இருக்கு. நிறைவடைகிறது மெல்ல வரும் பாட்டு.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற இந்திய அணியினருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் கலந்துரையாடுகிறார். வேளாண் துறையின் முதுகெலும்பாக பெண் விவசாயிகள் திகழ்வதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை சார்ந்த கல்வி நிறுவனங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பு அத்துறையை வலுப்படுத்த உதவிடும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். G20 மற்றும் G7 மாநாடுகளில் பங்கேற்பதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன்

பாங்காக் சென்றடைந்தார். நாடு முழுவதும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தொழில் நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதிகளாக திரு தர்மலிங்கம் லிங்கேஸ்வரன், திரு பால தண்டாயுதன் கார்த்திகேயன் ஆகியோர் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் பிறந்த தினத்தையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காணவும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்தவும் தவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்காவின் லாஸ் வேகாஸில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராமச்சந்திரமோர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர்ம் மற்றும் ரக்ஷிதா ஸ்ரீ காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மனாஸ்டரில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஷிம்கெண்டில் நடைபெற்று வரும் 12 வயதுக்குட்பட்டோருக்கான சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எகிப்தின் கைரோவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்யா பிஷ்த் ஏஞ்சல் புனீரா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சிட்னி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் வருண் கபூர், ஐஷா காந்தி, அன்ஷ் நெகி, கரிமா குண்டு, கின்பால் சோனா, ஆதா ஷைன் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: வணக்கம் நேர்களே, கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் இன்று மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் மார்பக புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் எம் சதீஷ்குமார் அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஜி கீதா. மார்பக புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கு நேயர்கள் விளக்கம் பெற அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 25 30 170 அறிமுகங்களும், 25 30 171 அனைவருமே பங்கு பெறலாம். முன் இணைப்பிற்கு 04 52.
3: முன்னே தடுக்கலாம், வாழ்க்கையை பாதுகாக்கலாம். இந்த வார்த்தை இதுதான் இன்றைய நாளில் நாம் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அவசரமான வார்த்தை. ஏன் இதை அவசியமாகவும் அவசரமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, அதுக்கு தான் நேரலையில் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. இந்த விழிப்புணர்வு நாளை முன்னிட்டு புற்றுநோய் அறுவை சிகிச்சை இணை பேராசிரியர் அரசு மருத்துவமனை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையோட இணை பேராசிரியராக இருக்கக்கூடிய டாக்டர் எம் சதீஷ்குமார் அவர்கள். வணக்கம் டாக்டர்.
4: வணக்கம் மேடம்.
3: இந்த நாள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் இந்த புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருது. குறிப்பாக இந்த அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா பிங்க் அக்டோபர் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு கடைபிடிக்கக்கூடிய இந்த மாதம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதோட அவசியம் என்ன, நீங்களுக்கு சொல்லுங்கள்.
4: அக்டோபர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் அக்டோபர் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, உலகம் முழுவதும் உள்ள எல்லா மக்களுக்கும் மார்பக புற்றுநோய், அது மட்டும் இல்லாமல் மார்பகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படின்றனால, ஒரே டைமில், அதாவது ஒரே நேரத்தில் உலகம் ஃபுல்லாக இதை வந்து கடைபிடிக்கும் போது அந்த அவேர்னஸ் வந்து ஜாஸ்தி ஆகும் மக்களிடையே.
3: கண்டிப்பாக.
4: ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணதுக்கான காரணம் வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அவேர்னஸோடு ஒரு பிரச்சனையை கண்டுபிடிச்சா அந்த பிரச்சனைக்கு உரிய நேரத்தில் வந்து மருத்துவரிடமோ இல்லை வந்து அதுக்கு உரிய ஸ்பெஷலிஸ்ட்கிட்டேயோ வந்து அவங்க வந்து அதுக்கு உண்டான சொல்யூஷனை தேடணும். ஸோ ஏர்லி ஸ்க்ரீனிங், அதாவது யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு வந்து கண்டறிதல் ஆரம்பத்திலேயே பண்ணணும். அந்த மாதிரி பண்ணுறப்ப அந்த வியாதியோட அவுட்கம்னு சொல்லக்கூடிய அந்த வியாதியோட வெளிப்பாடுகள் நமக்கு வந்து நல்லபடியாக கிடைக்கும். ஸோ

0: இதை வந்து கருத்தில் வச்சு தான் இந்த பிங்க் அக்டோபர் அப்படின்றது வந்து உலகம் ஃபுல்லாக வந்து இந்த அக்டோபர் மாதம் வந்து காணப்படுகிறது. செலிப்ரேட்னு சொல்லக்கூடாது, காணப்படுகிறது, அப்சர்வ் பண்ணுறோன்னு சொல்கிறோம். இது மட்டும் இல்லாமல் உலகமெங்கும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மார்பக புற்றுநோயில் பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கு வந்து உரிய மருத்துவ தகவல்கள் கிடைக்கிறதில்ல, மருத்துவ சேவைகள் கிடைக்கிறதில்ல. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபண்ட் ரைசிங்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய பேர் வந்து ஒரு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இல்லை ஒரு சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுவும் ஒரு காரணமாக வந்து முதன் முதல்ல வந்து மேலைய நாட்டில், அதாவது அமெரிக்காவில் இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாக வந்து கடைபிடிக்கப்படுது. அக்டோபர் அப்படிங்கும் போது எல்லாருக்குமே அந்த ஒரு விழிப்புணர்வு இருக்கும். ஸோ அக்டோபர் மாதம் அப்படின்னாலே வந்து பிங்க் அக்டோபர், மார்பக புற்றுநோய்க்கான விழிப்புணர்வுக்கான மாதம் அப்படின்றது, இப்படி தான் இது வந்து ஸ்டார்ட் ஆச்சு.
1: அதாவது ஏன் வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ட், கேன்சர் அப்படின்னா எல்லாமே ஒரு விதமான ஒரு பயம் தான், அதுக்கு ஒரு முன்னேற்பாடாக நம்ம எச்சரிக்கையாக சில விஷயங்கள் பண்ணுறோம். ஆனால் மார்பக புற்றுநோய் அப்படிங்கிறது வந்து நம்ம தெரியாமலே புரியாமலே காலத்தை கடத்தி அந்த காலம் தாழ்த்தி வர்றதுனால நிறைய வந்து அந்த பலன்களை நம்ம இழந்துடுறோம். அதுதான் டாக்டர் இவ்வளோ நேரம் நம்ம சொன்னோம். மார்பக புற்றுநோயோட அடிப்படையான அறிகுறிகள் வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா?
0: மார்பக புற்றுநோய் வந்து பார்த்திங்கன்னா அறிகுறிகள் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமான சில அறிகுறிகள் இருக்குது. அதாவது மார்பகத்தில் ஏற்படக்கூடிய கட்டிகள். இப்போ ஒரு மார்பகத்தில் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து இப்போ கட்டியை வந்து அதை எப்படி நம்ம வந்து பார்க்குறோன்றது ரொம்ப முக்கியம். இப்போ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்பகத்தை வந்து நீங்கள் விரலில் பிடிச்சி பார்க்குறப்ப, அதுவும் வந்து இந்த பீரியட்ஸ்க்கு முன்னாடி டைம்லன்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த ப்ரீ மென்ஸ்ட்ரல் ஃபேஸில் ஒரு விரல் ரெண்டு விரலை வச்சு அழுத்தி பார்த்தோன்னா நார்மலாக இருக்கக்கூடிய மார்பகமே வந்து ஒரு கட்டி இருக்கிற மாதிரி தான் தெரியும்.
1: ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும்
0: இருக்கும். ஸோ அது வந்து நம்ம எப்படி பார்க்கணும், எது வந்து நார்மல் எது வந்து அப்நார்மல் எது வந்து கட்டி அப்படின்றது ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து பெண்களுக்கு வந்து அந்த அவேர்னஸ் வரணும். மார்பகத்தில் ஏற்படக்கூடிய கட்டி எப்பேற்பட்ட கட்டியாக இருந்தாலும் அதை வந்து உரிய மருத்துவரிடம் வந்து டைம்லி வந்து போய் சிகிச்சையோ இல்லை வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு டயக்னோசிஸ் பண்ணுறதுக்கு வந்து காமிச்சுக்கணும். இது நார்மலாக இருக்கும், இது அடிப்பட்டனால வந்துச்சு, இல்லை இது கொழுப்பு கட்டியாக இருக்கும் அப்படின்ற ஒரு அசட்டுத்தனமான ஒரு இக்னோரன்ஸ் இருக்கக்கூடாது. அது வந்து ரொம்ப முக்கியம். இது இல்லாமல் மார்பக புற்றுநோயில் வந்து என்னெல்லாம் ஏற்படலாம்னு பார்த்தீங்கன்னா வந்து பெண்களுக்கு வந்து இந்த காம்பு பகுதியில் வந்து ரத்தம் கசிதல் ஒரு காரணமே இல்லாமல் வந்து காம்பு பகுதியிலேருந்து ரத்தம் வருது. ஸ்பான்டேனியஸ் டிஸ்சார்ஜ்னு சொல்லுவோம், அதாவது பிதுக்காமலோ இல்லை வந்து ஒரு கம்ப்ரெஸ் பண்ணாமலோ அதுவாக வந்து ரத்தம் வந்து காம்பிலேருந்து கசிகிற போதோ, இல்லை வந்து இந்த ஆக்சிலான்னு சொல்லக்கூடிய அக்குள் பகுதிகளில் வந்து நெறிக்கட்டிகள் மாதிரி ஏற்படக்கூடியது, இல்லை மார்பகத்திலே வந்து பார்த்திங்கன்னா புண்ணு மாதிரி வரலாம், ஒரு ஆறாத புண்ணு பல மாதங்களாக பல வருடங்களாக இருக்கலாம், அது பெருசாகலாம், மார்பகத்துக்கு மேலேயோ இல்லை மார்பகத்தை சுற்றியோ வந்து ஒரு காயம் மாதிரி ஒரு ரத்தம் மாதிரி ஒரு சிகப்பான ஒரு இன்ஃப்ளமேஷன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வரலாம். இல்லை அந்த மார்பக காம்பு பகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்ட்ராயிங்னு சொல்லுவோம், அதாவது இந்த உள் இழுக்கலாம். ஸோ காரணமே இல்லாமல் இந்த மாதிரி வரும்போது வந்து அது ஏன் வருது அப்படின்றத வந்து நம்ம யோசித்து அந்த டைம்லி இன்டர்வென்ஷன் தான் வந்து ரொம்ப முக்கியம். அதை தான் நாங்கள் ரிப்பீட்டடாக சொல்கிறோம். யாருக்குமே வந்து ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் கேன்சர் வந்து திடீர்னு ஒரு ஓவர் நைட்டில் வராது.
1: கண்டிப்பாக.
0: ஸோ அது வந்து ஸ்டார்ட் ஆகிறப்ப ஒரு சின்ன ஒரு கட்டியாக இருக்கலாம், அது ப்ரோக்ரெஸ் ஆகிருக்கலாம்.
1: இப்போது வந்து டாக்டர், இப்போது இவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க வேண்டியிருக்கு. இது ஒரு ஒவ்வொரு பெண்ணும் வந்து இதை சுய பரிசோதனை செஞ்சுக்க முடியுமா, இல்லை அதில் வந்து அவங்களுக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்படும் போது கண்டிப்பாக ஒரு டாக்டரை போய் பார்த்தா தான் அதை தெரிஞ்சுக்க முடியுமா?
0: இல்லை, மார்பக சுய பரிசோதனைன்றதும் ஒரு முக்கியமான அங்கம் இந்த பிங்க் அக்டோபரில் நம்ம சொல்லக்கூடியது. இது வந்து ரொம்ப வந்து எளிதாக செய்யக்கூடியது. இப்போ நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரின்னு தான் சொல்லலாம், நம்ம வந்து வளர்ந்த நாடு கிடையாது. ஸோ நமக்கு வந்து ஒரு ரிசோர்ஸ் லிமிட்டேஷன் சொல்லலாம், அதாவது பொருளாதார கட்டுப்பாடு இருக்குது. எல்லாராலையும் வந்து ஒரு மேமோகிராம் டெஸ்ட்டுக்கோ இல்லை ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப்க்கோ வந்து எல்லாரும் வந்து போயிட முடியாது. அப்போ நம்ம நாட்டுக்கு இதை தான் நாங்கள் வந்து இப்போ நான் வந்து ஒரு இந்த அகில இந்திய மார்பக சிகிச்சை நிபுணர்களோட சங்கம் ஒன்று இருக்கேன், அசோசியேஷன் ஆஃப் பிரஸ்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் இந்தியான்னு. ஸோ நாங்கள் இப்போ எங்களோட அசோசியேஷன் ஆஸ் வெல் ஆஸ் இப்போ நம்ம கவர்மெண்ட் ராஜாஜி ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி மார்பக ஸ்க்ரீனிங் இப்போ கூட பார்த்துருப்பீங்க, லாஸ்ட் மந்தே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி அறுவை சிகிச்சை டிபார்ட்மெண்ட்டில் எல்லாருமே வந்து ஒவ்வொரு இதுக்கு பண்ணுறதுக்கான காரணமே வந்து இந்த விழிப்புணர்வு கொண்டு போகிறதுக்கு தான். ஸோ நம்ம நாட்டில் இதை வந்து நாங்கள் வந்து எங்கள் அசோசியேஷன் என்ன சொல்லுவோம்னா ஒரு இந்தியன் சொல்யூஷன் ஃபார் இந்தியன் ப்ராப்ளம் சொல்லுவோம். அதாவது இந்தியாவுக்குன்னு சில சொல்யூஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம மேலைய நாட்டில் இருக்கக்கூடிய யுக்திகளை வந்து இந்தியா நாட்டில் எல்லாத்தையும் பண்ண முடியாது, ஏன்னா இங்கே ரிசோர்ஸ் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம நாட்டுக்கு பெஸ்ட் சூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்பக சுய பரிசோதனை அப்படின்றது ரொம்ப எளியதாக பெண்களுக்கு வந்து நம்ம வந்து இதை வந்து டீச் பண்ணலாம். அவங்க எல்லாருமே இதை வந்து பண்ணலாம், ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து அவங்க மார்பகத்தில் என்ன மாற்றங்கள் இருக்குது அப்படின்றது முதல்ல தெரியும். ஸோ அந்த மாற்றம் இருக்கும்போது

0: அவங்க வந்து மருத்துவரை நாடும்போது வந்து இதோட வெளித்தன்மை வந்து நல்லாயிருக்கும்.
1: இப்போ கண்டிப்பாக சுய பரிசோதனை செஞ்சுக்கிறது அவசியம். இதை பற்றி நம்ம நிறைய பேச இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து விளம்பரத்தை தொடர்ந்து பேசலாம்.
2: மலேசியாவின் ஆயுஷ் மருத்துவ மற்றும் மூலிகை கண்காட்சி அக்டோபர் 16 முதல் 18 தேதி வரை மதுரை மலேசியா ஹாலில் நடைபெறுகிறது. மருத்துவ ஆலோசனை மற்றும் மருந்துகள் இலவசம். அனைவரும் வருக.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: மலேசியாவின் ஆயுஷ் மருத்துவ மற்றும் மூலிகை கண்காட்சி அக்டோபர் 16 முதல் 18 வரை மதுரை மலேசியா ஹாலில் நடைபெறுகிறது. மருத்துவ ஆலோசனை மற்றும் மருந்துகள் இலவசம். அனைவரும் வருக.
3: இடுக்கி கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு நம்முடன் நேரில் இணைஞ்சிருக்காங்க அரசு ராஜாஜி மருத்துவமனை இணை பேராசிரியர் டாக்டர் எம் சதீஷ்குமார். புற்றுநோய் குறித்த, அதாவது மார்பக புற்றுநோய் குறித்த அந்த விழிப்புணர்வு தான், இது வந்து பயம் கிடையாது, ஒரு விழிப்புணர்வு தகவல் தான், எல்லோரும் அறிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால தான் இப்போ இணைப்பில் காத்திருக்கும் நேரில் சந்திப்போம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம் சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: வணக்கம்மா.
3: வணக்கம் ஐயா, சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன?
4: வந்திருக்கும் சிறப்பு இருந்தது டாக்டர். வணக்கம் டாக்டர்.
5: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
4: 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப வந்து இவ்வளவு ஒரு விழிப்புணர்வு எல்லாம் கிடையாது. எங்க அத்தைக்கு இந்த மாதிரி புற்றுநோய் வந்துருந்துச்சு, மார்பக புற்றுநோய். அது சும்மா அந்த நாட்டு மருந்து அதுன்னு கொடுத்து கடைசியில ரெண்டு பக்கமும் வந்துருச்சு. கடைசியில கொஞ்ச நாள்ல இறந்துட்டாங்க. இப்படி ஒரு சம்பவம் பார்க்கும்போது இன்னும் அது கண்ணுக்குள்ளே இருக்கு. அது ஆரம்பத்துல கண்டுபிடிக்கிறது எப்படி? ஒரு பக்கம் வந்துட்டா மறுபக்கம் வருமா, இல்ல சரியான ஒரு இத கையாண்டோம்னா இப்படி ஒரு சூழ்நிலை வராதா அப்படின்றத கொஞ்சம் தெளிவா எடுத்து சொல்லுங்க. வாய்ப்புக்கு மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.
5: நன்றிங்க. இப்ப நேயர் கேட்டதுதான் நம்ம வந்து ஆரம்பத்திலேயே வந்து பேசணும். 30 வருஷங்களுக்கு முன்னாடி கண்டிப்பா வந்து இதுக்கு உண்டான விழிப்புணர்வு கம்மி தான். இப்ப வந்து இந்த மாதிரி நிறையா ஆக்டிவிட்டீஸ், அதாவது நம்ம பிங்க் அக்டோபருக்கான ஆக்டிவிட்டீஸ் நம்ம நிறையா பண்ணுறோம், செயல்பாடுகள் நிறையா பண்ணுறோம். மேலும் வந்து மருத்துவமனைகளையும் சரி, பொதுவாக வந்து ஈவன் அரசு மருத்துவமனையிலேயே வந்து இப்போ நாங்களாம் வந்து அரசு மருத்துவமனையில் ஒர்க் பண்ணுறோம். அங்கேயே வந்து மக்களுக்கு வந்து கண்டறியறதுக்கான, அதாவது ஸ்க்ரீனிங்க்கு உண்டான எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இது நிறையா மக்களுக்கு தெரியறதில்ல. இன்ஃபேக்ட் இப்போ நம்ம கவர்மெண்ட் ராஜாஜி ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மேமோகிராம் ஃபெசிலிட்டி மட்டும் இல்லாமல் இந்த டோமோசிந்தசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கருவி இருக்குது. அதாவது ரொம்ப துல்லியமாக சின்ன கட்டியாக இருந்தால் கூட அதை வந்து கண்டறியக்கூட தொழில்நுட்பம் அதுவே வந்து இருக்குது. இப்போ மக்கள் வந்து அதை வந்து தேடி வரணும், மக்கள் வந்து அதை வந்து நாடி வரணும், அவங்க உரிய மருத்துவர்கிட்ட வரணும். ஸோ மருத்துவ அரசு மருத்துவமனையிலேயே இலவசமாகவே இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. இது ஒன்று. இன்னொன்று வந்து அவர் கேட்டதை வந்து ஆரம்ப அறிகுறிகள் நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஸோ கட்டியாக இருக்கலாம், சின்ன கட்டியாகவே இருக்கலாம். அப்போ சின்ன கட்டியில் வந்து என்ன நினச்சிப்பாங்கன்னா இது சாதாரண கட்டியாக இருக்கும்னு ஒரு இக்னரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது நமக்கு வந்து இது வராது அப்படின்ற ஒரு அசட்டுத்தனம் வந்து இருக்கலாம். ஸோ அது இருக்கக்கூடாது. எந்த வர கட்டியாக இருந்தாலும் மார்பகத்தில் திடீர்னு ஒரு கட்டி வரக்கூடாது இல்லையா. ஸோ மார்பகத்தில் ஒரு கட்டி வரக்கூடாது. அப்போ அது வந்துச்சுன்னா அது என்ன கட்டியாக இருக்கும் அப்படின்றத மருத்துவர்கிட்ட போகணும். மருத்துவர்கிட்ட போனாலே இதை வந்து வேறு கட்டின்னு சொல்லிடுவாங்கன்ற ஒரு பயமும் இருக்கக்கூடாது. எந்த மருத்துவரும் வந்து ஒரு கட்டியை வந்து பார்த்துட்டு இது கேன்சர் ஆகுது, இப்போ நாங்களே அதை வந்து சொல்லணும் அப்படின்னா அதுக்கு உண்டான டெஸ்ட் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும். ஜஸ்ட் ஒரு கையை தொட்டு பார்த்துட்டு வந்து நம்ம மாயம் வந்துற மாதிரி வந்து இது கேன்சர் தான் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. இது ஒன்று. இன்னொன்று வந்து ஒரு மார்பகத்தில் வந்தால் இன்னொரு மார்பகத்தில் வரலாமான்னா வர வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு மார்பக புற்றுநோயில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, ஒரு மார்பகத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இன்னொரு மார்பகத்தில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுக்குன்னு கண்டிப்பாக வரும்ன்றது அவசியம் இல்லை, பட் அவங்களுக்கு அதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. அதுக்கு

0: நாங்கள் வந்து இப்போ ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து அது வராமல் இருக்கிறதுக்கு சில தடுப்பு மருந்துகள்லாம் நம்ம கொடுக்குறோம். அவங்களுக்கு வந்து ஒரு ஆனுவல் மேமோகிராம்னு சொல்லுவோம், வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டாயம் வந்து அவங்க வந்து ட்ரீட் பண்ணாத பிரஸ்ட், அதாவது நார்மல் பிரஸ்ட்டுக்கு வந்து அவங்க மேமோகிராம் டெஸ்ட் பண்ணணும், கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணணும். ஸோ இதெல்லாமும் ரொம்ப முக்கியம். ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க கண்டினியூம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம், தொடர் சிகிச்சைன்றதும் ரொம்ப முக்கியம் இதில்.
1: அதுலேருந்து அவங்க ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே வச்சுக்கிறணும் அதை. டாக்டர், நிறைய பேர் நினைப்பாங்க இது வந்து திருமணமான பெண்களுக்கு வரும், குழந்தை பெற்ற பெண்களுக்கு வரும் அப்படின்னு ஒரு இது இருக்கா, இல்லை எந்த வயதிலிருந்து இதை வரக்கூடும்?
0: மார்பக புற்றுநோயின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 18 வயசு, இப்போ ஒரு 18 வயசு ஒரு பெண்மணிக்கும் வரலாம், அதே மாதிரி ஒரு 80-85 வயது முதியவருக்கும் வரலாம். ஸோ வயது வந்து இன்றைக்கி வந்து ஒரு வரம்பு கிடையாது ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து ஒரு 20 வயசுக்கு கீழே கட்டி வந்தால் இது வந்து கேன்சராக இருக்காது, இது சாதாரண கட்டியாக இருக்கும்ன்றதையும் நினச்சிடக்கூடாது. இல்லை 80 வயசு ஆகிட்டாங்களே இனிமேல் இது வந்து உங்களுக்கு புற்றுநோய் வரப்போதான்றதும் இருக்கக்கூடாது. ஸோ வயது வந்து இன்றைக்கி வந்து ஒரு க்ரைட்டீரியா கிடையாது அதில் வந்து. ஸோ எந்த ஏஜில், எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜ்லேயும் வந்து மார்பக புற்றுநோய், அதாவது ஒன்ஸ் அந்த பிரெஸ்ட் டெவலப் ஆனதுக்கப்புறம், யூஸ்வலாக வந்து ஒரு 18 வயசு ஒரு 16 வயசுக்கு அப்புறம் அவங்க அந்த பியூபர்ட்டி அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் எப்போனாலும் வந்து மார்பகத்தில் வந்து புற்றுநோய் வந்து ஏற்படலாம்.
1: ஏன்னா இதில் வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்குது. ஒவ்வொரு இது வரும்போதும், ஒவ்வொரு மாதமும் வந்து பெண்கள் வந்து இதை வந்து சுய பரிசோதனை பண்ணிக்கணும் அப்படின்னு இங்கே வர கைனகாலஜி லேடி டாக்டர்ஸ் நிறைய சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த விழிப்புணர்வுனால நம்ம இதை வலியுறுத்தி தான் போகிறோம். இந்த வார்த்தை வந்து பயத்துக்குரியதோ ஒரு இதோ எல்லாம் கிடையாது, ஒரு விழிப்புணர்வு மாதம் தான். அதனால தான் வந்து நேயர்கள் நிச்சயமாக இதை வந்து பங்கேற்றுக்கணும். டாக்டர், இது வந்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நிறைய பேர் நினைப்பாங்க இது ஒரு பாரம்பரிய நோயாக இருக்குமா அப்படின்னு ஒரு பயம் இருக்கும், அது எப்படி டாக்டர்?
0: சில புற்றுநோய்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து வம்சாவளியாக வரக்கூடிய தன்மை உடையது, அதாவது ஃபெமிலியல் கேன்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ எப்படி வந்து நமக்கு வந்து இந்த நீரிழிவு நோய், அதாவது சர்க்கரை நோய் வந்து வம்சாவளியாக வரலாமோ, உடம்பில் ஏற்படக்கூடிய இந்த கொழுப்பு சத்து நம்ம சொல்கிறோம் டிஸ்லிபிடிமியான்னு சொல்கிறோம், இதுவும் வந்து வம்சாவளியாக வரலாமோ, அந்த மாதிரி வந்து இந்த புற்றுநோய்களும் வந்து சில இது வந்து வம்சாவளியாக வரலாம். அதில் சில புற்றுநோய்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்பக புற்றுநோய், பெண்களுக்கு மெயினாக ஏற்படக்கூடிய இந்த கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய புற்றுநோய், சினை முட்டை ஒவேரியன் கேன்சர்ஸ்ன்னு சொல்லுவோம், மலக்குடலில் ஏற்படக்கூடிய புற்றுநோய், அதே மாதிரி வந்து இறப்பையில் ஏற்படக்கூடிய புற்றுநோய், கணையத்தில் ஏற்படக்கூடிய புற்றுநோய், இதெல்லாம் வந்து வம்சாவளியாக வரலாம். ரொம்ப முக்கியமானது வரலாம், வரும் அப்படின்றதுக்கு கட்டாயம் இல்லை. ஏன் அப்படின்னா இந்த வம்சாவளியான புற்றுநோய் நம்ம ஃபெமிலியல் கேன்சர்ஸ்ன்னு எடுத்து பார்த்தோன்னா இதோட விழுக்காடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-10% தான். ஸோ அப்படின்னா என்னென்னா ஒரு 100 கேன்சர் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு 5-10 பேருக்கு தான் வந்து இது வம்சாவளியாக இருக்கும். இல்லை வரக்கூடிய கேன்சர்ஸில் ஒரு 5-10% தான் வந்து வம்சாவளியாக வரலாம். ஸோ அப்போ என்னென்னா 90% கேன்சர் வந்து மித்த காரணங்களால் தான் வந்து வருது. ஸோ நம்ம வந்து ஒரு ஃபேமிலியில் ஒருத்தங்க பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படிங்கும் போது நம்ம கட்டாயம் நமக்கும் கேன்சர் வந்துடும்ன்ற அச்சம் தேவையில்லை. அந்த அச்சத்தில் அவங்க மித்ததை ஃபாலோ பண்ண, நமக்கு எப்படினாலும் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மித்த விஷயத்தையும் வந்து கோட்டை விட்டுறக்கூடாது. அதுதான் ஸ்பொராடிக் காஸ்ன்னு சொல்லுவோம். 90% வந்து அப்படி வரக்கூடியது தான்.
1: எனக்கு கண்டிப்பாக, ஏன்னா இந்த நாளில் வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயமே இதுதான். அதாவது படிப்படியாக நம்ம வந்து இந்த இடத்த வந்து அடைஞ்சிருக்கோம். இவ்வளோ ஒரு அவேர்னஸ் கிடைக்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து நம்முடைய மருத்துவ உலகம் வந்து வந்துட்டுருக்கு. நிச்சயமாக எல்லோரும் இதை பயன்படுத்திக்கிறணும். இப்போ இணைப்பில் காத்திருக்கும் நேயரை சந்திப்போம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: ஆ சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க?
0: வணக்கம். வணக்கம்ங்க, சொல்லுங்க.
2: அரிப்பு வருது ஒரு நேரம், அதனால அதான் உங்கள்ட்ட கேட்குறேன்.
1: இல்லை, உங்களுடைய ஃபோன் வந்து சரியாக கேட்கலையே, இன்னும் கொஞ்சம் சரியான இடத்துல நின்று பேசுங்க.
2: இந்த ஃபார்ம் பகுதியில் வந்து அரிப்பு வருது ஒரு நேரம்.
1: ஆ சரி, உங்கள் வயது என்ன தெரிஞ்சுக்கலாமா? 35. எனக்கு கொஞ்சம் சரியாக கேட்கல, இருந்தாலும் 35. அவங்க வந்து காம்பு பகுதியில் கொஞ்சம் அரிப்புகள் அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க டாக்டர்.
0: சரி, இப்போ காம்பு பகுதியில் ஏற்படக்கூடிய அரிப்பு அப்படின்றது வந்து அதுக்கு காரணங்கள் பல காரணம் இருக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம நார்மலாக ஒரு தோலில் ஏற்படக்கூடிய அரிப்பு, இப்போ எக்ஸிமான்னு சொல்லுவோம், அந்த மாதிரி காரணங்களாக இருக்கலாம். இல்லை அந்த இடம் வந்து ரொம்ப வந்து ட்ரையாக இருந்துச்சுனாலும் வந்து அரிப்பு வரலாம். இல்லை அது வேற ஏதாவது வந்து நார்மல் ஒரு புண்ணாக வருதோ, இல்லை வந்து ஏதாவது ஒரு டைட்டாக இன்னர் வேர்ஸ் போடுறப்போ அதோட ஃப்ரிக்ஷன்னால் ஏற்படலாம். இப்போ தாய்ப்பால் கொடுக்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த குழந்தையோட அந்த ஃபீடிங் இதனால் வந்து அவங்களுக்கு வந்து புண்ணு ஏற்படலாம், அந்த நிப்பிள் சுற்றி புண்ணு ஏற்படலாம். ஸோ எந்த ஏஜில் இருக்காங்க, அவங்க என்ன என்ன மாதிரி அது இருக்குது அப்படின்றது தான் பார்க்கணும். திருப்பி இதுதான் முக்கியம். இப்போ ஒரு காம்பில் வந்து அரிப்பு ஏற்படுதுன்னா அதை உடனே வந்து

0: நம்ம வந்து மார்பக புற்றுநோயாக இருக்குன்றத நினைக்கக்கூடாது. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா வந்து மார்பகத்தில் எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் அது வந்து கேன்சராக மட்டும்தான் இருக்குமா அப்படின்றது மக்களுக்கு ஒரு பயம் இருக்குது. இதில் நான் இந்த நேரத்தில் சொல்லக்கூடியது ஒரு முக்கியமான விஷயம், நமக்கு ஆறுதல் தரக்கூடிய விஷயம். 90% சுமார் 90% மார்பகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் புற்றுநோய் அல்லாத பிரச்சனை தான். இதை வந்து மக்கள் வந்து நல்லா வந்து புரிஞ்சுக்கணும். ஏன் இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து ரெண்டு விஷயம், தேவையில்லாமல் பயப்படவும் கூடாது, இல்லை இது வந்து நார்மலாக தான் இருக்கும், இது வந்து நமக்கு வந்து புற்றுநோயாக இருக்காதுன்ற அலட்சியமும் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் நம்ம வந்து புற்றுநோயினா எப்படி இருக்கலாம், என்ன மாதிரி வரலாம், நார்மல் பிரச்சனைகளும் என்னென்ன மாதிரி வரலாம், அதுக்கு நம்ம என்ன மாதிரி வந்து வைத்தியத்தை நாடணும் அப்படின்றத வந்து மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான நோக்கம் தான் இந்த பிங்க் அக்டோபர்.
1: கண்டிப்பாக அந்த சகோதரிக்கு இந்த பதில் கிடைச்சிருக்கும். கொஞ்சம் சரியான இடத்துல இருந்து பேசுங்க. இருந்தாலும் நிகழ்ச்சியில் வந்து ஒரு பெண் நேயர் வந்து அவங்க வந்து முன் வந்து தன்னுடைய சந்தேகத்தை கேட்டதை நம்ம வரவேற்கிறோம். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வை தான் இன்றைக்கி ஏற்படுத்தணும் அப்படின்னு மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 உங்களுக்காக வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. டாக்டர் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, வலி இருந்தால் தான் ஆபத்து இல்லை, வலிக்காத கட்டி தான் பயம் அப்படின்னு சொல்லுவாங்க. வலிக்காத கட்டிகள் எல்லாமே இந்த மாதிரி இருக்கணும்னு இருக்கா?
0: அங்கே இந்த மாதிரி வலி இருந்தால் அது வந்து கேன்சராக இருக்காது, வலி இல்லாத கட்டி கேன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது வந்து ஒரு ஜென்ரலைஸ்டு ஸ்டேட்மெண்ட். அது வந்து உண்மை, முற்றிலுமாக உண்மை கிடையாது.
1: சரி,
0: அதாவது இப்படி இருந்தால் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு தவறான செய்தியை வந்து மக்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ பிரச்சனைகள் வந்து எப்படி வேணாலும் சுயரூபம் எடுக்கலாம். அதாவது வலி இருக்கக்கூடிய கட்டி வந்து கேன்சர் கட்டியாகவும் இருக்கலாம், வலி இல்லாத கட்டி வந்து கேன்சர் இல்லாத கட்டியாகவும் இருக்கலாம். நோ தோ நம்ம ஜென்ரலாக வந்து சொல்கிறோம் மார்பகத்தில் ஏற்படக்கூடிய வலியை வந்து, அதாவது நம்ம இப்படி எடுத்துக்கணும், அதாவது இப்போ ஒரு வலி இருக்குன்னா உடனே அது கேன்சராக இருக்கும்னு நம்ம நினச்சிட வேண்டாம், அப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாம். தவிர வலி இருந்தால் கண்டிப்பாக கேன்சராக இருக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாருன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கக்கூடாது. அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம், உங்களுக்கு எது வந்து சந்தேகமாக இருக்கோ, மக்களுக்கு வந்து எது வந்து இது நார்மல் இல்லை, நமக்கு தெரியும் இது வந்து சரியாக படலை அப்படின்னு இருக்கும்போது தயவு செஞ்சு அந்த நேரத்துலேயே வந்து உரிய மருத்துவரிடம் போய் ஒரு ஆலோசனை எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த மருத்துவர்கிட்ட வேணாலும் போகலாம், அவங்க அவங்களோட குடும்ப மருத்துவர் ஃபேமிலி டாக்டர்கிட்ட போகலாம், ஒரு ஒரு ஒரு குவாலிஃபைடு ஃபிசிஷியன் சொல்லுவோம், ஒரு அவங்களோட ஒரு ஒரு பிரசவ டாக்டராக இருக்கலாம், அவங்க பிரசவம் பார்த்த டாக்டராக இருக்கலாம், இல்லை அவங்களோட ஒரு ஃபேமிலி ஃபிசிஷியனாக இருக்கலாம், ஒரு எம்டி டாக்டராக இருக்கலாம், யார்கிட்ட வேணாலும் போகலாம். அவங்க யாரை நம்புகிறாங்களோ அவங்கக்கிட்ட போய் ஒரு ஆலோசனை எடுத்துக்கிட்டால் வந்து இதுக்கு உண்டான தீர்வு வந்து நமக்கு சீக்கிரமாக கிடச்சிரும்.
1: மறுபடியும் அந்த இதுக்குள்ளேயே வரும், இதுக்காக இந்த வந்து மார்பக புற்றுநோய் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாமா டாக்டர்?
0: மார்பக புற்றுநோய் வந்து மித்த புற்றுநோய்கள் மாதிரி ஏன் வருது அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இன்னை வரைக்கும் வந்து உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அதாவது இதனால தான் வருது அப்படின்றத சொல்ல முடியாது. அதனால தான் கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மல்டி ஃபேக்டோரியன்னு சொல்லுவோம், பல காரணங்கள் இதுக்கு வந்து இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனோம்னா நம்ம உடம்பில் இருக்கிற மரபு அணுக்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். மரபணுனா வம்சாவளியாக வரது மட்டும் இல்லை, ஒவ்வொரு மனிதனோட உடல் கூட்டிலையும் நான் அதுதான் சொல்லுவேன் எப்பயுமே, ஒவ்வொரு மனிதனோட உடல் கூட்டு உடல் செயல்பாடுக்கு வந்து வேரியஸ் ஜீன்ஸ் இருக்கும், மரபுகள்ம்போம், அது வந்து இந்த ஃபால்ட்டி ஜீன்ஸுன்னு சொல்லுவோம். அது ஏதோ சில காரணங்களால் வந்து அது வந்து தவறுதலாக செயல்படும் பொழுது வந்து அந்த அது வந்து இயக்கக்கூடிய அந்த திசுக்களும் செற்களும் வந்து அது வந்து கேன்சராக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், சில கேன்சருக்கு வெளியில் இருக்கக்கூடிய கிருமிகள், வெளியில் இருக்கக்கூடிய ரேடியேஷன், வெளியில் இருக்கக்கூடிய பொல்யூஷன், இந்த மாதிரி சில விஷயங்கள் வரலாம். உணவில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைக்குரிய பொருட்கள், டாக்ஸின்ஸ் ஃப்ரம் ஃபுட்டு, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, அதிக பதப்படுத்தி வைக்கப்பட்ட சாப்பாடுகள் பார்த்திங்கன்னா, அதே மாதிரி வந்து ரொம்ப ப்ராசஸ்டு ஃபுட்டுன்னு சொல்லுவோம், இன்றைக்கி ரொம்ப காமன் ஆகிடுச்சு, ஃப்ரிட்ஜில் லாங் டேர்மாக வச்சு சாப்பிட்றது, ஒரு வாரம் 10 நாள். மேலைய நாடுகளில் முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தாங்க, நான் போன தடவை கூட சொன்னேன், மேலைய நாடுகள்லாம் இப்போ வந்து திருந்திட்டாங்க, இப்போ அவங்கெல்லாம் வந்து டெய்லி சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நம்ம வந்து மேலைய நாட்டு கலாச்சாரத்தை ஒரு வாரம் 10 நாள் வந்து ஃப்ரிட்ஜில் போடுறது, ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் போகிற இடத்துல கிடைக்கிறது வாங்கி சாப்பிட்றது, இப்போ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இமீடியட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே வந்து ப்ரிசர்வ் ஃபுட்டாக இருக்கலாம். ஸோ அதில் வரக்கூடிய சில இடம் இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது.
1: இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் இருக்குது, ஏன்னா இது வந்து ஒரு சின்ன இடத்துல நம்ம முடிச்சுக்க முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சந்தேகங்கள்லாம் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன்.

0: மலேசியாவின் ஆயுஷ் மருத்துவ மற்றும் மூலிகை கண்காட்சி அக்டோபர் 16 முதல் 18 தேதி வரை மதுரை மலேசியா ஹாலில் நடைபெறுகிறது. மருத்துவ ஆலோசனை மற்றும் மருந்துகள் இலவசம். அனைவரும் வருக.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: PCPNDT कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने और करवाने वालों को 3 से 5 साल तक की कैद और जुर्माने की सजा है। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9, நாம இப்ப கேட்டுட்டு இருக்குது கண்ணாடி மாளிகையில மார்பக புற்றுநோயில விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு நம்முடன் நேரில் எரிஞ்சிருக்காரு அரசு ராஜாஜி மருத்துவமனை இணை பேராசிரியர் டாக்டர் எம் சதீஷ்குமார் அவர்கள். முன்னே தடுக்கலாம், வாழ்க்கையை பாதுகாக்கலாம், இந்த வார்த்தையை தான் நம்ம அடிப்படையாக வச்சு இன்னைக்கு நிகழ்ச்சி போயிட்டே இருக்கு. நேயர்கள் வந்து தங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். இது ஒரு விழிப்புணர்வு தான், எல்லாரும் கண்டிப்பாக இந்த நாளில் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. டாக்டர், இப்போ நீங்க அரசு ராஜாஜி மருத்துவமனை அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே விழிப்புணர்வுக்கான என்னென்ன இதெல்லாம் பண்ணுறீங்க, என்ன மாதிரியெல்லாம் வந்து மக்கள் வந்து அதை பயன்படுத்திக்கிறாங்க?
3: இது ஒரு ரொம்ப ஒரு நல்ல முக்கியமான கேள்வி. இப்போ அரசை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நமக்கு வந்து முக்கியமான சில பலம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து மேன் பவர். அதாவது இதை செயல்படுத்துறதுக்கு நமக்கு தேவையான வந்து ஃபீமேல் ஒர்க்கர்ஸ், ஸ்டாஃப் நர்ஸ், ஆஷா ஒர்க்கர்ஸ், இவங்கெல்லாம் வந்து நம்மக்கிட்ட வந்து நல்ல ட்ரெயின்டு பீப்புள் இருக்காங்க. இன்னொன்று வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தொழில்நுட்பம். நமக்கு தேவையான ஒரு பிரஸ்ட் ஸ்க்ரீனிங் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு மேமோகிராம் பண்ணுறதுக்கோ, அண்ட் ஆல் அண்டர் ஒன் ரூஃப். இப்போ நீங்கள் ஒரு ஒரு மருத்துவ கல்லூரிக்குள்ளே ஒரு மருத்துவ அரசு ராஜாஜி மருத்துவமனைக்குள்ளே வந்துட்டால் அவங்க எந்த விதமான ஒரு காரணத்துக்காகவும் வந்து வெளியில் போய் இன்னொரு இடத்துல எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ ஒரு தனியார் மருத்துவமனையில் ஒரு ஸ்மால் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாருக்கும் பட் மேமோகிராம் இருக்காது. அப்போ அவங்க வந்து வெளியில் அனுப்பிச்சு அதை வந்து எடுத்துகிட்டு வர சொல்லணும். அப்போ அவங்க அங்கேருந்து ட்ராவல் பண்ணுறது, அங்கே வெயிட்டிங் டைம், இது எல்லாமே இருக்குது. இதை வந்து இங்கே வந்து கம்மி பண்ணுறோம் நம்ம. ஸோ இது இல்லாமல் வந்து சப்போர்ட் குரூப்ஸ்ன்ட்டு, அதாவது சில வாலண்டியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்களுக்கு வந்து, இப்போ சில பேருக்கு வந்து ஹெசிடேஷன் இருக்கலாம், கூச்சப்படுவாங்க, எப்படி இதை வந்து நம்ம வந்து கேட்கணும், யார்கிட்ட கேட்கணும். இப்போ போன வாரம் வந்து நாங்கள் வந்து இந்த டீச்சர்ஸ், கவர்மெண்ட் டீச்சர்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். அப்போ அதில் வந்து நிறைய டீச்சர்ஸ்

0: வந்து சொன்னது வந்து இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ இருக்குது டாக்டர், பட் யாரை வந்து அணுகிறதுன்னு தெரியல, நாங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ அவங்க வந்து ஒரு ஃபீமேலாக இருந்து ஒரு மேல் இருப்பாங்க, ஒரு ஆண் உட்காந்துருப்பார் அந்த சீட்டு கொடுக்குற இடத்துல. அப்போ அவர்கிட்ட போய் நம்ம வந்து எப்படி வந்து நம்ம பிரச்சனையை சொல்கிறது அப்படின்றது இருக்கும். இப்போ இதுக்கு வந்து ஷார்ட்டாக வந்து நம்ம வந்து நிறைய சில விஷயங்கள் வந்து நம்ம பண்ணுறோம், இதெல்லாம் வந்து அடாப்ட் பண்ணலாம். அதாவது இந்த ஸ்க்ரீனிங், அதாவது இந்த கண்டறிகிறது, இல்லை வந்து மருத்துவரை வந்து ஒரு டைம்லி இன்டர்வென்ஷன், ஒரு நேரத்துக்கு நம்ம மருத்துவ உதவிக்கு போகிறது அப்படின்றது வந்து நம்ம எவ்வளோ தான் சொன்னாலும் மக்கள் வந்து அதை வந்து ஏற்றுக்கிறது வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. காரணம் என்னென்னா வந்து பார்த்துக்கலாம், நமக்கு டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க, வீட்டு பிரச்சனைகள் இருக்கும், வீட்டில் வந்து குழந்தைகள் இருப்பாங்க, அதை பார்க்கணும், இன்றைக்கி போகலாம் நாளைக்கு போகலான்னு இருக்கும் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து இருக்கும். இன்னொன்று நான் முக்கியமாக ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி வந்து நமக்கு அது இருக்காது, பார்த்துக்கலாம், பெருசானதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ வேண்டாம், ஆரம்பத்திலே போய் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். சுகருக்கே சொல்லுவாங்க இல்லையா, டாக்டர்கிட்ட போனால் இருக்குன்ட்டர்னா அப்புறம் நான் எப்படி சாப்பிடுவேன், வந்தப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி, இதுலேயும் அப்படி இருக்கலாம். ஸோ அதனால் இந்த ஸ்க்ரீனிங், இந்த விழிப்புணர்வு, இந்த ஆரம்பக்கட்ட கண்டறிதல், இதெல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு பொதுவாக ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு நாட்டுக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இப்போ நம்ம இந்திய நாட்டுக்கு இல்லை நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், இங்கே இருக்கிற சொசைட்டி பேட்டர்ன் எப்படி, இங்கே இருக்கிற மக்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்றத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதை வந்து கொடுக்கணும். நம்ம இதை வந்து நம்ம கரெக்டாக ஸ்ட்ரைக் பண்ணால் தான் வந்து இதை வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். இதுக்கு தான் வந்து நம்ம கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து இப்போ வந்து ரொம்ப வந்து பாடுபடுறோம். வெறும் பணம் மட்டும் நம்ம செலவு பண்ணி கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு செலவு பண்ணுது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கவர்மெண்ட் பஸ்ஸஸ் எல்லாம் வந்து பெண்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அப்போ ஃப்ரீயாக கொடுத்தா முன்னாடி என்ன சொல்லுவாங்க, இங்கே வந்துட்டு போனால் எங்களுக்கு 100 ரூபாய் செலவாகுதுன்றாங்க. இப்போ இன்னைக்கு வந்து கவர்மெண்ட்டில் பஸ் எல்லாமே ஃப்ரீ, இருந்தாலும் பெண்கள் வரமாட்டேங்கிறாங்க இல்லையா, மருத்துவத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க. அப்போ அது வந்து சம்வேர் வி ஆர் லேக்கிங். அப்போ அது பண்ணணும். இதில் நம்ம சில இதெல்லாம் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ மொத்தமாக வந்து ஒரு பேஷண்ட்டை ஒரு மாதம் ஒரு 10,000 பேர் ட்ரெயின் பண்ணுறதுக்கு நம்ம செலக்டடாக ஒரு எஜுகேட்டட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இதில் இருக்க ஒரு நர்ஸ் இருக்காங்க, ஒரு ஸ்கூல் டீச்சர் இருக்காங்க, ஒரு வாலண்டியர் இருக்காங்க, ஒரு கம்யூனிட்டி ஹெல்த் ஒர்க்கர் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ட்ரெயின் பண்ணி அவங்கள வந்து ஒரு ஒரு ஸ்மால் கம்யூனிட்டியை வந்து அவங்கள வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ட்ரெய் ஒரு ஒரு ஒரு மென்டராக நம்ம போடலாம். இப்போ பெண்கள் வந்து நம்மக்கிட்ட சொல்கிறத விட அவங்கக்கிட்ட போய் ஈஸியாக சொல்லுவாங்க,
1: ஒரு பக்கத்து வீட்டு அக்காட்ட பேசுகிற மாதிரி பேசி
0: அந்த மாதிரி பேசுவாங்க. அப்போ பக்கத்தில் இருக்கிற இது வந்து நம்ம மித்த வியாதிக்கெல்லாம் பண்ணுறோம், இந்த ஆஷா ஒர்க்கர் இப்போ எப்படி வந்து பிரசவ காலத்தில் வந்து எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ட்ரெயின் பண்ணலாம். இந்த மாதிரி சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து நம்ம நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வெஸ்ட் பெங்கால்லாம் வந்து இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சிட்ருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலும் இது வந்து கூடிய சீக்கிரம் நம்ம வந்து செய்யலாம். அந்த மாதிரி செய்கிறப்ப ஸோ ஈச் ஒன் டீச் ஒன், ஈச் ஒன் அடாப்ட் 10, அந்த மாதிரி ஒரு ஒரு 10 பேரை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த 10 பேர் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்கள் இவங்களை போய் கேட்கலாம். அவங்க வந்து ஒரு வாய்ஸ் ஆஃப் இதுவாக இருப்பாங்க. அவங்க அந்த பிரச்சனையை சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த உரிய மருத்துவர், நீ இதை போய் பண்ணு, இதை மாதிரி தான் பண்ணணும்னு அவங்களுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணலாம். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ நிறைய வந்து இன்ஸ்டாகிராம் இல்லாத ஆளே இன்றைக்கி கிடையாது, சோஷியல் மீடியா இல்லாத ஆளே கிடையாது. சின்ன சின்ன குழந்தைங்கள்லேருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் தான் இருக்காங்க, லிங்க்டின் தான் இருக்காங்க, ஃபேஸ்புக் பார்க்குறாங்க, யூடியூப் பார்க்குறாங்க. ஸோ ஆன்லைன் சப்போர்ட் ப்ரோக்ராம், இப்போ ஆன்லைனில் சில ட்ரஸ்டட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கும். இப்போ அந்த ஆர்கனைசேஷனில் வந்து நம்ம வந்து வாலண்டரி சப்போர்ட்டு ஹெல்ப்லைன் இருக்குது. நம்ம வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் இது பண்ணால் கூட அதில் வந்து அது, பட் அது வந்து ஒரு ட்ரஸ்டட் சைட்டாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி ஆன்லைனுன்ற பேரில் வந்து நிறைய அன்அஃபிஷியல் சைட்ஸும் இருக்குது. ஸோ நமக்கு தவறான வழிகாட்டுதலும் கொடுக்கக்கூடாது. ஸோ மருத்துவர்களும் சரி, மருத்துவமனையும் சரி, சில ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ், அதாவது சோஷியல் ஆர்கனைசேஷன்ஸ் இல்லைனா வந்து இந்த மாதிரி அகடமிக் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ஃப்ரீ வாட்ஸ்அப் சப்போர்ட்லாம் வச்சுருக்காங்க. அப்போ அவங்க ஒரு பிரச்சனை அனுப்பிச்சாங்கன்னா அதுக்கு சொல்யூஷன் நம்ம ஆன்லைனில் கொடுக்க முடியாது, பட் இதை நீங்கள் வந்து டாக்டரை பார்க்கணுமா, நீங்கள் எந்த டாக்டரை பார்க்கணும், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து வலியுறுத்துறதுக்கு. இல்லை இப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு பொது மருத்துவர்கிட்ட போயிருப்பாங்க, அவங்க ஒரு டெஸ்ட் எழுதி கொடுத்துருப்பாங்க. இப்போ எங்களுக்கு அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் வரும், சார் டாக்டர் இந்த மாதிரி ஒரு எம்ஆர்ஐ பண்ண சொன்னாங்க பண்ணலாமா அப்படிங்கிறது. இல்லை நம்ம வந்து நீங்கள் எடுத்தோன்னே எம்ஆர்ஐ பண்ண வேண்டாம், ஏன்னா எம்ஆர்ஐலேருந்து நம்ம பெருசாக ஒன்று கண்டுபிடிக்க போகிறது இல்லை.
1: செகண்ட் ஒப்பீனியன்
0: நீங்கள் சின்னதாக வந்து நீங்கள் வந்து ஒரு மேமோகிராம் உங்கள் ஊர்லேயே நீங்கள் வந்து பண்ணலாம். இல்லை நீங்கள் இந்த டாக்டரை போய் நீங்கள் ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் டாக்டர் இல்லை ஒரு ஜிஹெச் இருந்துச்சுன்னா அங்கே போய் காட்டுங்க, ஒரு மேமோகிராம் பண்ணிங்கனாலே போதும், ஓ அப்படியா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் ஒரு விழிப்புணர்வாக இருக்குது. ஸோ ஆன்லைன் இது இருக்கலாம். அதே மாதிரி ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மருத்துவர்கள் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து செவிலியர்கள் இருக்காங்க, சோஷியல் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் வந்து நம்ம பண்ணும்போது அந்த மக்களுக்கு வந்து அதை ரீச் பண்ணுறது வந்து கொஞ்சம் எளிதாக இருக்கும். மருத்துவர்களோட போகிறத விட அந்த பயம் கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு. அப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்.
1: இப்போது இந்த டீச்சர்ஸ்லாம் வந்து கூப்பிட்டு வச்சு நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அது எப்படி பப்ளிக்கில் போகுது டாக்டர், என்ன மாதிரியான விழிப்பு கொண்டு வந்திருப்பாங்க அவங்களுக்கு கொடுக்குறீங்க நீங்கள்?
0: இப்போ நம்ம டீச்சர்ஸை ஏன் நம்ம

0: வந்து கூப்பிட்றோம். ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஒவ்வொரு கிளாஸ் ஆஃப் ஒரு கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களை பண்ணுறோம். இப்போ டீச்சர்ஸ் வந்து ஏன் பண்ணுறோன்னா, இப்போ டீச்சர்ஸ் வந்து அதே மாதிரி தான். இப்போ பிள்ளைங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 10வது படிக்கிற ஒரு பிள்ளை இருக்காங்க, அவங்க வந்து ஒரு அப்பா அம்மாட்ட சொல்கிறது கூட கூச்சப்படலாம். ஒரு டீச்சர்கிட்ட வந்து அவங்க வந்து நல்ல, இப்போ டீச்சர்ஸே நல்ல ஃப்ரெண்ட்லி டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க, அப்பா அம்மா அம்மா மாதிரியே பழகுவாங்க. இப்போ அவங்கக்கிட்ட போய் கேட்குறப்ப அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். இன்னொன்று, டீச்சர் வந்து சொல்கிறப்ப வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க,
1: வீட்டில் இருக்க பேரண்ட்ஸையும் கொண்டு வந்துருவாங்க, பிள்ளைங்க
0: வந்துருவாங்க, அவங்க அப்படி பண்ணலாம். அதே மாதிரி டீச்சர்கிட்ட வந்து வெறும் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, இப்போ அந்த அந்த ஸ்கூலில் வேலை செய்யக்கூடிய சரௌண்டிங் பீப்புள் இருப்பாங்க, ஒரு ஒரு ஒர்க்கர் இருப்பாங்க, ஒரு ஒரு சானிட்ரி ஒர்க்கர் இருப்பாங்க, அவங்களுமே அம்மா எனக்கு இந்த மாதிரி இருக்குமா, இது என்னம்மா பண்ணுறது அப்படிங்கும்போது அந்த மாதிரி நிறைய வராங்க. நம்ம டீச்சர்ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறவங்க, ஸ்மால் லெவலில் இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி வந்தாங்க, டாக்டர் இவங்க எப்படி அச்சப்படுறாங்க, ஸோ இவங்களுக்கு என்னென்னு பாருங்கள் அப்படின்னு வரும்போது நமக்கு அது கொஞ்சம் ஆரம்பத்தில் கண்டறியிறது. பட் டெஃபினட்டிவாக முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து விழிப்புணர்வு ஜாஸ்தி ஆயிருக்கு, அது வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு உண்மை தான் இருக்குது. பட் இருந்தாலும் இன்னும் நம்ம வந்து செல்ல வேண்டிய பாதை வந்து இன்னும் நீளமாக தான் இருக்குது.
1: ஆனால் நீங்கள் சொல்லும் போதே எங்களுக்கு வந்து ஒரு இது இருக்குது டாக்டர், அதாவது எப்படி வந்து ஒரு பயத்தை

0: அச்சப்படுறாங்க, ஸோ இவங்களுக்கு என்னன்னு பாருங்கள் அப்படின்னு வரும்போது நமக்கு அது கொஞ்சம் ஆரம்பத்தில் கண்டறியிறது. பட் டெஃபினட்டிவாக முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து விழிப்புணர்வு ஜாஸ்தி ஆயிருக்கு, அது வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு உண்மை தான் இருக்குது. பட் இருந்தாலும் இன்னும் நம்ம வந்து செல்ல வேண்டிய பாதை வந்து இன்னும் நீளமாக தான் இருக்குது.
1: ஆனால் நீங்கள் சொல்லும் போதே எங்களுக்கு வந்து ஒரு இது இருக்குது டாக்டர், அதாவது எப்படி வந்து ஒரு பயத்தை போக்குறதுக்கான ஒரு சின்ன சின்ன ஒரு பாதையெல்லாம் வகுத்துக்கிட்டு அரசு வந்து இவ்வளோ வழிகளை ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. நிச்சயமாக மக்கள் இதை பயன்படுத்தி அந்த பாதையை நோக்கி வந்துடணும், எல்லாரும் வரணும் அவசியம் இல்லை. ஒரு சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக அதை வந்து நம்ம சீக்கிரமாக அதை சரி பண்ணிக்கிறணும். இப்போ இணைப்பில் நேயர் காத்திருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க உங்க கேள்வி என்ன
2: டாக்டர். எனக்கு ரெண்டு கேள்விகள். இதுல முதலாவது வந்து இந்த மாஸ்டெக்டமிக்கும் லிம்ப் நோட் சர்ஜரிக்கும் என்ன பேசிக்கான டிஃபரன்ஸ் அப்படிங்கறது இருக்கு. இது வந்து நவீன சிகிச்சை முறையா இந்த பிரெஸ்ட் கேன்சருக்கு, இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அது ஒண்ணும் இந்த ரேடியேஷன் தெரப்பி அப்படிங்கறதும் கொடுக்கறாங்க, அப்போ வந்து இந்த முடி உதிர்தல் பசி இன்மை இது எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? இந்த ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறது முடிச்சு எவ்வளவு நாள் வரைக்கும் இந்த பாதிப்புகள், அதாவது முடி உதிர்தல் அல்லது பசி இன்மை இருக்கும்? இது இது வந்து ரொம்ப காமனான சிம்டம்ஸ் தானா, இதை பத்தி நினைச்சு உரி பண்ணிக்க வேண்டாமா? எனக்கு இதை பத்தியும் சொல்லுங்க டாக்டர்.
0: வணக்கம். நேயர் வந்து ரொம்ப டெக்னிக்கலான கேள்வி கேட்டிருக்காங்க,
1: அதை பின்னாடி என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு.
0: சரி, மொதல் கேள்வி ஐ திங்க் அவங்க கேட்க வந்தது என்னென்னா, அதாவது மாஸ்டெக்டமிக்கும் லிம்ஃப் நோட் சர்ஜரின்னு சொன்னாங்க. அதாவது மாஸ்டெக்டமி அப்படின்றது வந்து அது ஒரு விதமான ஒரு அறுவை சிகிச்சை, மார்பக புற்றுநோயில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த மார்பகத்தை முழுமையாக வந்து நீக்குதல். இன்னைக்கு வந்து அந்த மார்பகத்தை முழுமையாக நீக்கிறதுன்ற அறுவை சிகிச்சை வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப குறைஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம அரசு ராஜாஜி மருத்துவமனையிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரின்னு சொல்லுவோம், அதாவது மார்பகத்தை தக்க வைத்து செய்யக்கூடிய அறுவை சிகிச்சை. அது வந்து தக்க வைக்கிறது மட்டும் இல்லை, அந்த மார்பக அறுவை சிகிச்சை முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அந்த அந்த மார்பகத்தோட தோற்றமே பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படாத மார்பகத்துக்கு இணையாக அந்த மார்பகத்தை நம்ம கொண்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு வந்து அது சிம்பிள் டெக்னிக்ஸ், சிம்பிள் ஆன்கோபிளாஸ்டின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஈவன் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற போஸ்ட் கிராஜுவேட்ஸ் எல்லாருமே வந்து தே ஆர் ஆல் ட்ரெயின்டு அதுக்கு. இது ஒரு டைப் ஆஃப் சர்ஜரி. இது ரெண்டுமே வந்து குணப்படுத்தக்கூடியதுக்கான அறுவை சிகிச்சைகள் தான். பட் அவங்களுக்கு அந்த வியாதிக்கு இது வந்து சூட்டபிளாக இருக்குமா அப்படின்றத அந்த உரிய மருத்துவர் வந்து அதை டிசைட் பண்ணிவிட்டு அதை பண்ணணும். எல்லாருமே வந்து பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரிக்கு வந்து எலிஜிபிளாக இருக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு இட்ஸ் மோர் ஆஃப் அ டெக்னிக்கல். ஸோ அது கண்டிப்பாக வந்து ஆனால் இன்றைக்கி இருக்கிற இதில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு 50-60% வந்து இன்றைக்கி வந்து மார்பகத்தை தக்க வச்சு பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து இன்றைக்கி வந்து எட்டி இருக்கோம். மார்பகத்தை முழுமையாக எடுத்துக்கணும் அப்படின்றதுக்கான அவசியம் இன்றைக்கி வந்து கிடையாது. அது ஒன்று. நெறிக்கட்டிகள்ன்றது வந்து மார்பக சிகிச்சையோட ஒரு பாகம் அது வந்து, ஏன்னா மார்பக புற்றுநோய்ன்றது வந்து நெருக்கட்டிகளுக்கு பரவும் அப்படின்றனால அதுக்கும் இன்னும் இன்னைக்கு வந்து நெருக்கட்டியை முழுமையா எடுத்து இப்ப முன்னாடி எல்லாம் நெருக்கட்டி ஆபரேஷன் பண்ண அந்த கையெல்லாம் வீங்கி போயிடும், அவங்களால வீங்கி போயிடும், வெயிட்டா இருக்கும், அந்த கையில வந்து புண்ணு ஏற்படும். இன்னைக்கு அதெல்லாம் வந்து நம்ம பாக்குறதே இல்லை. காரணம் வந்து அந்த நெறிக்கட்டிகளுக்கு பண்ணக்கூடிய நவீன சிகிச்சைகள், சென்டினல் லிம்ஃப் நோட் பயோப்சி, இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது. அரசு மருத்துவமனையில் கூட இன்றைக்கி வந்து அதுக்கு உண்டான உபகரணங்கள்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம ரொட்டீனாக அதை பண்ணிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் பண்ணுறப்ப அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப்னு சொல்கிறோம், அந்த வாழ்க்கையோட தரம் வந்து அதிகமாகுது. அவங்க வாழ்கிறது மட்டும் இல்லை, அந்த வாழ்க்கையோட தரமும் அதிகமாகுது. ரெண்டாவது கேள்வி வந்து ரேடியேஷனை பொறுத்தளவுக்கு வந்து முடி உதிர்றது இதெல்லாம் வந்து ரொம்ப இருக்காது. ஏன்னா கதிரிக்க சிகிச்சை அப்படின்றது வந்து எப்படி நம்ம ஒரு சிடி ஸ்கேன் எடுக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு இதுதான். அதுவும் வந்து இந்த மார்பக புற்றுநோயோட ஒரு அங்கம், எல்லாருக்கும் தேவைப்படாது. பட் யாருக்கு தேவைன்றது அந்த டாக்டர், ட்ரீட் பண்ணுற டாக்டர் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ ரேடியேஷனோட தாக்கங்கள்ன்றது வந்து அது ஒரு பெரிய டாபிக், நம்ம இப்போ அதில் வந்து போக தேவையில்லை. பட் முடி உதிர்றதெல்லாம் வந்து ரேடியேஷன் ரொம்ப இருக்காது, அதனால் அதனால் வந்து வந்திருக்கும் அப்படின்ற ஒரு பயம் வந்து வேண்டாம்.
1: அது ரொம்ப கேள்வி அவருக்கு பதில் தெரிஞ்சு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இணைப்பில் காத்திருக்கும் நேயரை சந்திப்போம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம். உங்கள் பேர் என்ன சொல்லுங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: மதுரையிலேருந்து மணிமாறன் பேசுகிறேன்.
1: ஆ சொல்லுங்க
3: டாக்டர். இப்போ புற்றுநோய் வந்துருச்சு, பிரஸ்ட் கேன்சர் வந்துருச்சு. சரி, வந்தவங்களுக்கு எந்த மாதிரி ஃபுட்டு அபேஸ் நம்ம எடுத்துக்கிறோம், எந்த உணவுகள் நம்ம எடுத்துக்கிட்டா ஆரோக்கியமா இருக்கும்? ரெண்டாவது வந்துட்டு அவங்க எந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டால் அவங்களுக்கு சூட்டபுளா இருக்கும், அந்த இரிட்டேஷன் இந்த மாதிரி இல்லாமல் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க, அது ஒரு கொஸ்டின். ரெண்டாவது தாய்ப்பால் கொடுக்கறது கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு அதனால நிறைய ஃபீட் பண்ணாலோ இல்லை ஃபீட் பண்ணாமல் இருக்கிற கஷ்டப்படுறாங்க தாய்ப்பால் கொடுக்கறது, அந்த மாதிரி இருக்கிறனால ஏதாச்சும் அவங்களுக்கு இந்த மாதிரி வர்றது சான்சஸ் இருக்காது? தேங்க்யூ.
0: நேயருக்கு வணக்கம். இப்போ ஒவ்வொரு கேள்வியாக நம்ம பார்க்கலாம். இப்போ உணவு வந்து இப்போ கேன்சர்

0: ட்ரீட் பண்ணி முடித்தவங்க என்ன மாதிரி உணவு சாப்பிட்ணும் அப்படின்றது வந்து இது வந்து ஒரு பொதுவான கேள்வி. கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட உணவுன்னு கிடையாது. எதெல்லாம் வந்து நல்ல ஆரோக்கியமான உணவோ அதெல்லாம் நாங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுறோம். ஸோ இதை சாப்பிடணும், அதை சாப்பிடக்கூடாதுன்னு இப்போ நிறைய பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் யாரோ சொல்லியிருப்பாங்க, தக்காளி சாப்பிடக்கூடாதுன்றாங்க, முள்ளங்கி சாப்பிடக்கூடாதுன்றாங்க, நான்வெஜ் சாப்பிடுங்க, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அறிவியல் பூர்வமாக அந்த மாதிரி எந்த விதமான ஒரு கருத்துக்களும் வந்து கிடையாது. அவங்களுக்கு அவங்களோட இப்போ சுகர் இருக்கிறவங்க அவங்க சர்க்கரை வியாதிக்கு எப்படி சாப்பிடணுமோ அந்த மாதிரி சாப்பிடணும் அவ்வளோதானே தவிர, புற்றுநோய் பாதிக்கப்பட்டவங்க இந்தந்த உணவை தான் சாப்பிடணுன்ற மாதிரி எந்த விதமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. அன்லஸ் அவங்க ஒரு கீமோதெரப்பி தான் பண்ணிகிட்ருக்காங்க, அப்போ ரொம்ப வந்து ஒரு ஆயிலி ஃபுட்டோ ஒரு ரொம்ப ஒரு ஸ்பைஸியாக சாப்பிட்றப்ப அது வந்து அந்த வாமிட்டிங் சென்சேஷன்லாம் வரலாம் அப்படின்றனால அவாய்ட் பண்ண சொல்லுவோம். அது ஜென்ரல் தான், எப்பயுமே வந்து அந்த மாதிரி வந்து உப்பு அதிகமாக இருக்கிறது, எண்ணெய் அதிகமாக இருக்கிற உணவுகளை வந்து நம்ம வந்து தவிர்க்கிறது நல்லது தான். இது இல்லாமல் வந்து ரெகுலர் ஃபுட்டு தான். அடிஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறையா வந்து பழங்கள் காய்கறிகள், அந்த காய்கறிகளில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேக வைக்காமல் அதை ரொம்ப வந்து ப்ராசஸ் பண்ணி அதை போட்டு ஃப்ரை பண்ணாமல் அந்த மாதிரி வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை வந்து ஒரு பிளான் குக்கிங் இல்லைனா வந்து
1: ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான
0: ஆரோக்கியமான உணவு வந்து சாப்பிட்றது
1: தான்.
0: ட்ரெஸ் எதுவும் பர்டிகுலராக கிடையாதுங்க. அது இப்போ அந்த ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு அந்த அவங்களுக்குன்னு சில கஸ்டமைஸ்ட் இன்னர் வேர்ஸ் அந்த மாதிரி வந்து அது மருத்துவர் சொல்லுவாங்க. அதர்வைஸ் வந்து ஒரு ஜென்ரலாக அவங்க இருக்கிறதுக்கு ட்ரெஸ் கோடுன்னு வந்து கிடையாது. மூணாவது
1: அதாவது பால் ஊட்டும் தாய்மார்
0: இல்லை, அது அது வந்து கண்டிப்பாக எதுவும் கிடையாது. ஸோ பால் ஊட்டுறதுக்கும் மார்பக புற்றுநோய்க்கும் எந்த விதமான ஒரு இது என்ன சொல்கிறது ஒரு ரிலேஷனும் கிடையாது ஆக்சுவலாக. பட் என்னென்னா முந்தைய காலத்தில் சொல்லுவாங்க, அதாவது நல்லா ஃபீட் பண்ணுறவங்களுக்கு மார்பக புற்றுநோய் வர்றதுக்கான இது வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து கம்மியாக இருக்கும்.
1: ஆமாம்,
0: அதுக்கு ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இப்போ ஒரு ஒரு 20-30 வருஷம் முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பெண்மணியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25-26 வயசில் கூட கல்யாணம் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி கூட கல்யாணம் பண்ணுவாங்க. 5 குழந்தைங்க 6 குழந்தைங்க இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பால் கொடுக்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீடிங் அப்போ வந்து அந்த ஈஸ்ட்ரஜனோட ஆக்ஷன் வந்து இருக்காது உடம்பில். ஏன்னா அந்த மார்பக புற்றுநோயை உருவாக்குறதுக்கு ஒரு ஒரு காரணம் வந்து அந்த பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஈஸ்ட்ரஜன்ற ஹார்மோன், அந்த அந்த ஹார்மோன் தான் வந்து அந்த மார்பக புற்றுநோயை வந்து தூண்டுதற்குரிய ஹார்மோன். அப்போ அந்த ஈஸ்ட்ரஜனோட லெவல்ஸ் வந்து அந்த ஃபீடிங் அப்போ வந்து கம்மியாக இருக்கும். அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப கூட அது கம்மியாக இருக்கும். அந்த ப்ரொஜெஸ்ட்ரோனோட எஃபெக்ட் தான் ஜாஸ்தி இருக்கும். அப்போ என்னாகும், அந்த அன்னப்போஸ் ஈஸ்ட்ரஜன் ஆக்ஷன் சொல்லுவோம், அந்த ஈஸ்ட்ரஜன் வந்து மார்பகத்தில் போய் வேலை செய்யக்கூடிய அந்த டைம் வந்து கம்மியாகுது. அப்போ அவங்களுக்கு மார்பக புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கம்மியாக இருக்குது. இப்போ 5 குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஒரு பேறுகாலம்ன்றது அது ஒரு 10 மாதம், ஃபீடிங் ஒரு 1 வருஷம் பண்ணுவாங்க. அப்போ 2 வருஷம் 5 குழந்தைங்க போது அந்த 10 வருஷம் அந்த அந்த 25 வயசில் கல்யாணம்னா 25-35 அந்த ப்ரைம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஈஸ்ட்ரஜனோட ஆக்ஷன் இருக்காது. ஸோ அதனால் வந்து அந்த மார்பக புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியாக இருந்தது. இது ஒரு காரணமாக சொல்லுவாங்க. அதர்வைஸ் வந்து தாய்ப்பால் கொடுக்கறதுனால வந்து மார்பக புற்றுநோய் வரும், இல்லை தாய்ப்பால் கொடுக்கறனால வந்து அந்த அம்மாக்கிட்ட இருந்து வந்து பிள்ளைக்கு வந்து மார்பக புற்றுநோய் வந்துடும், அது மாதிரியெல்லாம் வந்து எதுவுமே வந்து கிடையாது.
1: இப்போ ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க மதர்னா கூட அப்போ ஃபீட் பண்ணலாமா டாக்டர்?
0: தாராளமாக ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்க வந்து இப்போ நாங்கள் கீமோதெரப்பி அந்த மாதிரி கொடுத்துருந்தோம்னா நம்மளே வந்து சொல்லுவோம். ஏன்னா சில கீமோதெரப்பிட்டிக் ட்ரக்ஸ் வந்து அது வந்து தாய்ப்பால் வழியாக வந்து அந்த குழந்தைங்களுக்கு போகலாம். அது உங்கள் மருத்துவர் வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி டைமில் வந்து ஃபீடிங் வந்து வேண்டாம், அதுக்கு ஆல்டர்னேட் என்ன பண்ணலாம் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. அது இல்லாமல் ஒருத்தங்க வந்து குணம் அடைஞ்சிட்டாங்க, எல்லாம் ஆக்டிவ் ட்ரீட்மெண்ட்டை முடிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து தாய்ப்பால் கொடுக்கறதுல எந்த விதமான தடைகளும் கிடையாது. அதை நம்ம எல்லாருக்குமே வந்து சொல்கிறோம், பேஷண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே அதை
1: கண்டிப்பாக. ஏன்னா இந்த விழிப்புணர்வு நாளில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு தகவல் தான் தெரிஞ்சுக்கணும். நிச்சயமாக நேயர் கேட்ட கேள்வி அவளுக்கு பதில் சரியாக கிடைச்சிருக்கும். இப்போ ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து பேசலாம்.
2: மலேசியாவின் ஆயுஷ் மருத்துவ மற்றும் மூலிகை கண்காட்சி அக்டோபர் 16 முதல் 18 வரை மதுரை மலேசியா ஹாலில் நடைபெறுகிறது. மருத்துவ ஆலோசனை மற்றும் மருந்துகள் இலவசம், அனைவரும் வருக.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலக தரம் வாய்ந்த போர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி,
4: என் பைக்ல கொட கொட சவுண்ட் கம்மியா இருக்கு,
5: என் கார் கார்பன் எமிஷன்ஸும் கம்மியா இருக்கு,
6: என் ஸ்கூட்டர் பிக்அப் வேற லெவல்,
7: E20 பெட்ரோல்ல லெஸ் நாக்கிங், 40% லோ கார்பன் எமிஷன் அண்ட் ஹை ஆக்டேன்னால பெட்டர் பிக்அப். உங்க வெஹிக்கிள்க்கு E20 100% கம்பேட்டபிள். இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
1: டாக்டர், இப்போ வந்து கேள்விகள் நிறைய கேட்டுட்டு இருக்காங்க, நேரம் வந்து ரொம்ப குறைவா இருக்கு, நிறைய கேள்விகள் இருக்கு. ஆனா இப்போது வந்து பொதுவாக ஒரு மித் இருக்குது, அது மித்தா இல்லை உண்மையிலே அப்படிதான், உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறது, ரொம்ப அலட்டிக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் கூட இந்த மார்பக புற்றுநோய் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குமா டாக்டர்?
0: இது ரொம்ப ரொம்ப ஒரு

0: முக்கியமான ஒரு கேள்வி, கண்டிப்பாக நம்ம இதை பற்றி வந்து சொல்லணும். இப்போ நீங்கள் முதல்ல கேட்டிங்க இல்லையா, அதாவது இந்த பிங்க் அக்டோபர் நமக்கு எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றது வந்து, அவேர்னஸ் அப்படின்றது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம என்னெல்லாம் வந்து பண்ணலாம் இதை வந்து தடுக்கிறதுக்கு அப்படின்றது ரொம்ப வந்து முக்கியம். அதாவது இப்போ ஸ்க்ரீனிங் அப்படின்றது, அவேர்னஸ் ஸ்க்ரீனிங் அப்படின்றதெல்லாம் வந்து இரண்டாம் கட்ட முறைகள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது செகண்டரி ப்ரிவென்ஷன், அதாவது ஒரு வியாதி வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்துருச்சான்னு வந்து பார்த்துட்டு நம்ம வந்து அதை வந்து மருத்துவத்தை நாடுறது தான். அதுப்பனா வியாதி ஆல்ரெடி வந்துருச்சு. இப்போ இதை நீங்கள் கேட்டிங்க இல்லையா, அந்த உடற்பயிற்சி அப்படின்றது வந்து ப்ரைமரி ப்ரிவென்ஷன் சொல்லுவோம், அதாவது முதற்கட்ட தடுப்பு முறை. இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம். அதாவது ஒரு வியாதி வர்றதுக்கு முன்னாடி அதை தடுக்கக்கூடிய யுக்திகள் நம்ம செய்யக்கூடியது தான் வந்து இந்த ப்ரைமரி ப்ரிவென்ஷன் சொல்கிறது. அதில் வந்து உடற்பயிற்சி வந்து ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குது. காரணம் என்னென்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு நம்ம இந்திய நாட்டிலையும் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, இல்லை மேலைய நாட்டிலையும் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, உடல் பருமன் அப்படின்றது வந்து ஒரு காமனான விஷயம் ஆயிடுச்சு. சுமார் ஒரு 50% பாப்புலேஷன் வந்து இன்றைக்கி வந்து ஓவர் வெயிட்டாக இருக்கிறாங்கன்றது இன்றைக்கி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நீங்கள் அமெரிக்காவிலலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 75% அவங்களோட மக்கள் தொகை வந்து உடற்பருமன், அதாவது அதிகப்படியான உடல் எடை கொண்டு இருக்காங்க. இதுக்கும் கேன்சருக்கும் என்ன சம்மந்தம்? இப்போ உடல் பயிற்சி, உடல் பருமன் அப்படின்றது வந்து வெறும் கேன்சருக்கு மட்டும் கிடையாது, பல க்ரானிக் டிசீஸ்ன்னு சொல்கிறோம், நாள்பட்ட நோய்களுக்கும் வந்து இது வந்து ஒரு காரணமாக இருக்குது. ஏன் காரணம், இந்த உடற்பருமன் இருக்கிறவங்களில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு நீரிழிவு நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. காரணம் வந்து இந்த உடம்பில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு, அந்த அடிப்போஸ் டிஷ்யூ சொல்லுவோம், அது வந்து சுரக்கக்கூடிய சில திரவியங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட உடலோட செயல்பாடுகளை வந்து சீரழிக்கிறதுக்கான சில திரவியங்களும் இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்குலாம் வந்து இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுன்னு இருக்கும், அந்த இன்சுலின் ஹார்மோன் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கலாம். ஸோ நீரிழிவு நோய் சீக்கிரம் வரலாம். இதை விட ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒபிசிட்டியில் வந்து இன்றைக்கி பேசப்படுறது வந்து ஒரு க்ரானிக் இன்ஃப்ளமேஷன்னு சொல்லுவோம். இந்த க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் தான் வந்து இந்த எல்லா விதமான நாள்பட்ட நோய்களுக்கும் வந்து இன்றைக்கி வந்து முக்கியமான காரணமாக இருக்குது. எதை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு இருதய வியாதிக்கு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, இல்லை டிஸ்லிபிடிமியான்னு சொல்லக்கூடிய கொழுப்பு சம்மந்தப்பட்ட வியாதியோ, இல்லை பக்கவாதம் வரக்கூடிய ஸ்ட்ரோக் வியாதியோ, இல்லை இந்த ஆட்டோஇம்யூன் டிசீஸ் சொல்லக்கூடிய இந்த மூட்டு சம்மந்தமான வியாதிகள், இது எல்லாத்துக்குமே வந்து க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் தான் வந்து ஒரு முக்கியமாக இன்றைக்கி வந்து பேசப்படுது. அதுதான் வந்து நம்ம வந்து இன்றைக்கி இருதய நிபுணர்கள்லாம் பேசுகிறாங்க, நீங்கள் எப்படி வந்து மாரடைப்பு இல்லாமல் தடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் பேசுகிறாங்க. ஸோ அது வந்து கேன்சருக்கும் வந்து சாரும். ஸோ இந்த உடற்பயிற்சி வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஈவன் ஒரு மாடரேட் அமௌண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் கூட பார்த்திங்கன்னா வந்து இந்த ப்ராசஸை வந்து ரிவர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மேஜிக்கல் இது வந்து அந்த உடற்பயிற்சிக்கு வந்து இருக்குது. ஸோ அந்த உடற்பயிற்சி அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம பார்த்துக்கணும். எப்படி உடற்பயிற்சி செய்யணுன்றதுக்கு சில கோட்பாடுகள் இருக்குது. இப்போ நான் நிறைய இதில் சொல்வேன். இப்போ பெண்களுக்கு வந்து நிறைய, ஈவன் இப்போ எங்கள் அம்மாவுக்கே நீங்கள் வந்து வீட்டில் வந்து கேட்டிங்கன்னா வந்து, நான் தான் வீட்டு வேலை செய்கிறேன்ல, அப்புறம் எதுக்கு உடற்பயிற்சிம்பாங்க. ஸோ வீட்டு வேலை செய்கிறது வந்து நம்ம உடற்பயிற்சியாக எடுத்துக்க முடியாது,
1: எல்லா பெண்களும் அப்படி தான் நினச்சிக்கிறோம்.
0: ஆமாம். ஸோ உடற்பயிற்சி அப்படின்றது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு எக்ஸசைஸ் ப்ரோக்ராம்னு இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து ஒரு டயட்டிஷியன்டையோ, இல்லை வந்து ஒரு ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்டோ, இல்லை ஈவன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இது பண்ணுறாங்கனாலும் வந்து அதுக்குன்னு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்குன்னு வந்து நீங்கள் வந்து ஜிம்முக்கு போய் தான் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது, வெயிட் லிஃப்டிங் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சிம்பிள் வாக்கிங் பண்ணலாம். பட் அந்த வாக்கிங் வந்து எப்படி பண்ணணும், எந்த பேஸில் பண்ணணும், அரை மணி நேரத்துக்கு எவ்வளோ தூரம் நடக்கணுன்றது இருக்குது. இப்போ ஒரு மணி நேரம் நான் வாக்கிங் பண்ணேன் டாக்டர், ஆனால் மொத்தத்துக்கு நான் வந்து ஒரு 500 மீட்டர் தான் போயிருப்பேன்னா அது வந்து உடற்பயிற்சி ஆகாது, அது வந்து ஒரு ஜாலி வாக்கிங் மாதிரி ஆகிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியாக பேசிக்கிட்டே போகிறது, ஸோ அதெல்லாம் வந்து உடற்பயிற்சின்ற இதில் வராது. நீங்கள் வாக் பண்ணுறீங்கன்னு நினச்சிருப்பீங்க, நீங்கள் வீட்டை விட்டு ஒரு மணி நேரம் வாக் பண்ணியிருப்பீங்க, பட் மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இப்போ ஸ்டெப்ஸ் கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஸ்டெப் கூட இருந்திருக்காது. ஸோ அப்போ அது வந்து நமக்கு வந்து உடற்பயிற்சியாக சேராது. ஸோ அப்போ உடற்பயிற்சி எப்படி செய்யணும், என்ன மாதிரி உடற்பயிற்சி செய்யலாம், அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ட் எக்ஸசைஸ், ஒருத்தங்களோட ஜாபுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எப்படி உடற்பயிற்சி செய்யலாம், அது ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க வந்து இப்போ காலையில் 8 மணிக்கு போனாங்கன்னா நைட்டு வீட்டுக்கே வந்து 8 மணிக்கு தான் வருவாங்க. அப்போ எங்கள் டாக்டர் எனக்கு உடற்பயிற்சி செய்கிற டைம் இருக்குது. இப்போ அவங்க மாதிரி ஆளுங்க என்ன பண்ணலான்னா, இப்போ வேலை செய்கிற இடத்துல வந்து லிஃப்ட் இருக்குது, படிக்கட்டை யூஸ் பண்ணலாம்.
1: கண்டிப்பாக
0: படிக்கட்டை ஏறலாம், இறங்கலாம், இன்பிட்வீன்ட்ட. சரி, இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, முன்னாடி வந்து நம்ம வந்து ஸ்மோக்கிங், புகையிலையை வந்து ரொம்ப ஒரு முக்கிய காரணமாக இன்றைக்கி சொல்லுவோம். இன்றைக்கி வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் சரி, அமெரிக்கன் கேன்சர் சொசைட்டி எல்லாருமே வந்து சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு அசையாமல் இருக்கிறது, அதாவது நம்ம எந்த ஒரு வேலையும் செய்யாமல் உட்காந்துக்கிட்டே இருக்கிறது, சிட்டிங் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஐடில் சிட்டிங்கிறது வந்து நியூ ஸ்மோக்கிங் அப்படின்றாங்க இன்னைக்கு.
1: அதை விட மோசமானது.
0: அதாவது புகைப்பிடிப்பவர்களுக்கு வரக்கூடிய கேன்சரை விட உடற்பயிற்சி இல்லாமல், அசைவு இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கவங்களுக்கு வரக்கூடிய கேன்சர், நான் சொல்ல மாட்டேன், மித்த பிரச்சனைகளும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இன்னைக்கு. அதனால் வந்து இந்த மூவிங் அரவுண்ட் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ அவங்க வேலையிலேருந்து வரும்போது

0: வந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கலாம் அவங்களோட டிஸ்டன்ஸ். அந்த 2 கிலோமீட்டர் வந்து அவங்க வாக்கிங்கில் வரலாம்,
1: அந்த மாதிரி
0: மொத்தமாக
1: ஆச்சு.
0: வரணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 கிலோமீட்டர் வாக்கிங் வரலாம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டில் வந்து மேலே 4வது மாடி இருக்கும், லிஃப்ட்டை யூஸ் பண்ணாமல் வந்து படிக்கட்டை யூஸ் பண்ணலாம். வீட்டிலேயே வந்து நம்ம சின்ன எக்ஸசைஸ் பண்ணலாம், குழந்தைங்களையும் சேர்த்து பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து சைல்டுஹுட் ஒபிசிட்டி தான் வந்து ரொம்ப காமன் ஃபேக்டராக இருக்குது. அப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு அம்மாவோ அப்பாவோ வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த அந்த குழந்தைங்களுக்கும் வந்து அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அது பண்ணலாம்.
1: ஸோ கண்டிப்பாக அந்த விழிப்புணர்வுனால இது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நீங்கள் சொல்கிறதுனே தெரிஞ்சு இப்போ நிறைவாக ஒரு நேயரை சந்திச்சிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்மா.
1: வணக்கம் சொல்லுங்க, எங்கேருந்து பேசுறீங்க, உங்கள் பேர் என்ன?
2: மதுரை முத்தியாலை கமலாகிருஷ்ணன்மா. சிறப்பு டாக்டர் அவர்களுக்கும் வணக்கம்.
0: வணக்கம்.
1: கொஞ்சம் நிறைவாக உங்கள் கேள்வியை கேளுங்க, நேரம் கேளுங்க கேளுங்க.
2: அடுத்த மருத்துவமனையில் உங்க அடுத்த 90வது ஆண்டுல தான் 12 வருஷமா நான் வந்துட்டு இருக்கேன் சார். முதல்ல வந்து இடதுபுறம் மார்பு புற்றுநோய் வந்துச்சு மனைவிக்கு, அதை வந்து அங்க அங்க வந்து அரசு ஆஸ்பத்திரியில்தான் வந்து சிகிச்சை பெற்றேன். ரெண்டாவது வந்து ரத்தப்போக்கு அதிகமாகி கர்ப்பப்பை காலத்துக்கு சொல்லி நிறைவேற்றில வந்து அதை அகற்றிட்டோம். மூணாவது வந்து கட்சி வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு, மூணாவது வகுப்புல கட்சி ஆரம்பிச்சிருச்சு. 2018ல வந்து நாங்க தான் அரசு ஆஸ்பத்திரியில 90வது வார்டுல ஆபரேஷன் பண்ணேன். திரும்ப 2 வருஷம் கழிச்சு திரும்ப வளர்ந்துருச்சு. 2021 பண்ணிருக்கு. திரும்ப 2 வருஷம் கழிச்சு வந்து 22ல உடவை பண்ணிருக்கு. இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா அது ஒன்னும் ஆபரேஷன் பண்ண முடியாது, இப்ப மாத்திரை கொடுத்து குணப்படுத்துறாங்க. ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன் சார். நான் இருந்தாலும் என்னுடைய மனைவி உயிரை காப்பாற்றி கொடுத்ததுக்கு உங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லணும், பல ஊழியர்களுக்கும் நன்றி சொல்லணும். ஆனா இந்த புற்றுநோய் என்பது ஒரு பயமா இருக்கு. என்னன்னா இது ஒரு பயங்கரமான கிருமியா என்ன என்பதை கொஞ்சம் தயவுசெய்து சொல்லுங்க சார். நன்றி வணக்கம். உங்களுக்கு உங்க காலகட்ட கும்பிட நன்றி வணக்கம் சார்.
1: அவர் வந்து மனைவிக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அரசு மருத்துவமனையில இருந்து அப்படின்னு சொல்றாங்க, ஆனாலும் ஒரு தீர்வு எங்களுக்கு கொஞ்சம் லேட்டா தான் இருக்கு அப்படின்றாங்க. இது தனிப்பட்ட நபரை பொறுத்து,
0: தனிப்பட்ட நபர். இன்னொன்று வந்து இப்போ இவரை சொல்லக்கூடிய ஒரு சினாரியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு மல்டிபிள் கேன்சர்ஸ்ன்னு சொல்லலாம். அவர் சொல்லக்கூடிய இந்த கர்ப்பப்பையில் அதிகமாக ரத்தம் போகிறது வந்து இப்போ மார்பக புற்றுநோய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு நம்ம சில தடுப்பு மருந்து கொடுப்போம். அதில் வந்து இந்த கர்ப்பப்பை தடிப்பு ஏற்படலாம், இந்த எண்டோமெட்ரியல் ஹைப்பர்பிளேசியான்னு சொல்லுவோம் நம்ம சயின்ஸை, அந்த கர்ப்பப்பைக்கு உள்ளே இருக்கிறதுல தடிப்பு ஏற்படலாம். இதையுமே நம்ம வந்து அதுதான் நான் சொன்னேன், ஒரு வருடம் ஒரு தடவை 6 மாதத்துக்கு 1 தடவை அவங்க ரெகுலராக வர்றப்ப இதை நாங்கள் ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம சரி செஞ்சிடலாம். ஸோ அது வராமல் அவங்க வந்து விட்டுட்டாங்க அப்படின்னா இந்த ஹைப்பர்பிளேசியா வரும், அதுவுமே நம்ம அந்த கர்ப்பப்பை அகட்டிட்டோம்னா சரியாயிடலாம். அதை தான் அவர் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அவர் வயிற்றில் கட்டி அப்படின்றது வந்து நம்ம அவர் டெக்னிக்கலாக என்ன சொல்கிறாருன்னு தெரியல, அது வேறு ஏதாவது சினை முட்டையில் செகண்டரி கேன்சராக இருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இப்போ ஒரு மார்பக புற்றுநோய் வந்தவங்களுக்கு வந்து மித்த கேன்சர்ஸும் வரலாம், வாய்ப்பு இருக்குது.
1: வாய்ப்பு இருக்குது.
0: ஸோ அதனால தான் வந்து நம்ம இவங்களை வந்து தொடர் சிகிச்சைக்கு எப்பவுமே வந்து சொல்கிறோம். இப்போ மக்கள் என்ன ஆகிடுறாங்கன்னா அவங்க நல்லா ஆகிடுறாங்க, ஒரு 2 இயர்ஸ் பார்க்குறாங்க நல்லா இருக்குது, வியாதி எதுவும் திருப்பி வரலை அப்படிங்கும் போது வந்து அவங்க டோட்டலாக வந்து மருத்துவமனையும் மருத்துவரையும் மறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனை பெருசானதுக்கப்புறம் தான் வந்து வராங்க. இதை தான் வந்து பண்ணக்கூடாது அப்படின்றது நம்ம அறிவுறுத்தும். அதுக்குன்னு வந்து எப்போ டாக்டர் காலம் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருக்கணுமா டாக்டர் அப்படின்றது சொல்ல வரல. எல்லாத்துக்குமே வந்து ஒரு கால வரமுறை இருக்குது. இப்போ நாங்கள் சொல்லுவோம், இப்போ ஒரு 1st இயரில் வந்து நீங்கள் இத்தனை முறை வாங்க மருத்துவர்கிட்ட, 2வது வருஷத்துலேருந்து இத்தனை முறை வாங்க, ஒரு 5 வருஷம் ஆனவங்க ஒரு வருஷத்துக்கு 1 தடவை வாங்க. வருஷத்துக்கு 1 தடவை மருத்துவரை வந்து பார்க்குறதுல என்ன இருக்குது? ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் நம்ம போகிறோம், அந்த மாதிரி போய் ஒரு மருத்துவரை வந்து நம்ம வந்து பார்த்துக்கிற போது நமக்கும் வந்து ஒரு திருப்தி இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு கால வரமுறை இருக்குது. அந்த கால வரமுறைக்கு உட்பட்டு எல்லாரும் வந்து செயல்பட்டாங்கன்னா இதை இன்னும் வந்து நம்ம வந்து நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்.
1: ஏன்னா இப்போ வந்து இது வந்து மருத்துவம் அப்படின்றது வந்து ஒரு பணம் சார்ந்ததும் ஒரு பயம் மக்களுக்கு வருது. அதில் அரசில் நமக்கு இவ்வளோ சலுகைகள் கிடைக்கும் போது கண்டிப்பாக அதை வந்து அவங்க வந்து இது பண்ணிக்கிறணும். நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இன்னைக்கு அப்படி அடிப்படையாக சொல்லிகிட்டே இருக்கோம். ஒரு பிகினராக ஒரு ஒரு இது வரும்போது அதை நம்ம மருந்து மாத்திரைகளையே சரி பண்ணிக்க முடியாதா டாக்டர்?
0: புற்றுநோயை பற்றி கேட்குறேன்.
1: அந்த கேன்சர் இது வந்து சின்ன கட்டிகளாக இருக்கும் போதோ இது பண்ணுவோம், அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா?
0: சரி, சின்ன கட்டியாக இருக்கிறப்ப இன்றைக்கி வந்து அறுவை சிகிச்சைன்றது வந்து அது ஒரு மொடாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட் தான். அது எந்த கேன்சருக்கு நம்ம அதை வந்து பார்க்குறோம் அப்படின்றது முக்கியம். இப்போ சில கேன்சர்ஸ்க்கெலாம் வந்து அறுவை சிகிச்சையை நம்ம செய்ய முடியாது, அதுக்கு வந்து மருத்துவத்திலே வந்து முழுமையாக குணப்படுத்தக்கூடிய கேன்சர்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு இந்த ரத்தம் சார்ந்து வரக்கூடிய புற்றுநோய் சில வகைகள் இருக்குது, லிம்ஃபோமாஸ் இருக்குது, அந்த மாதிரி வந்து சில வியாதிகள்லாம் இருக்குது. இப்போ அதுக்கெல்லாம் வந்து நம்ம அறுவை சிகிச்சைன்றதே தேவை கிடையாது, மருந்துலேயே வந்து குணப்படுத்தக்கூடியதாக இருக்குது. சில கேன்சர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கதிரியக்க சிகிச்சையிலேயே வந்து குணப்படுத்தக்கூடிய கேன்சராக இருக்குது. அதெல்லாம் ஆர்கன் ப்ரிசர்வேஷன் சொல்லுவோம். இன்றைக்கி தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய அந்த லாரிங்ஸ் வாய்ஸ் பாக்ஸில் ஏற்படக்கூடிய கேன்சர்ஸ்க்கெலாம் வந்து நம்ம அறுவை சிகிச்சை பண்ணுறதில்ல, அந்த ரேடியேஷன் சொல்லக்கூடிய கதிரியக்க சிகிச்சையிலேயே வந்து அவங்களுக்கு அந்த வாய்ஸ்

0: ஈஸியும் ப்ரிசர்வ் பண்ணி நம்ம அவங்களுக்கு வியாதியும் குணப்படுத்துகிற மாதிரி இருக்குது. பட் எல்லாத்துக்குமே வந்து டைம்லி இன்டர்வென்ஷன் ரொம்ப முக்கியம். அதாவது நேரத்துக்கு கண்டிப்பாக போய் அந்த உரிய மருத்துவரை வந்து நாடணும், அது ஒன்று. ரெண்டாவது, மருத்துவரை நம்பணும், அந்த மருத்துவர் வந்து சொல்கிறபடி கேட்கணும். மக்களுக்கு இன்றைக்கி என்ன ஆகிடுதுன்னா, இன்றைக்கி அது நம்ம தப்பு சொல்ல முடியாது, அந்த டாக்டர்ஸை வந்து அந்த ஒப்பீனியன்ற பேரில் வந்து பார்த்திங்கன்னா டைமை கடத்திடுறாங்க. ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கணும், தேர்ட் ஒப்பீனியன், யாராவது கூட இருக்கவங்க சொல்லுவாங்க நீங்கள் அந்த டாக்டர் அந்த இன்ஸ்டியூட் போய் பாருங்கள். தப்பு கிடையாது, பட் ஏதாவது ஒரு இடத்துல வந்து அவங்க வந்து மருத்துவரை வந்து நம்பணும். அதை நம்பாமல் ஒவ்வொருத்தர் சொல்கிற ஒவ்வொரு இது, அப்போ என்ன டாக்டர் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க. சில இடத்துல வந்து அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருப்பாங்க, அதை இவங்க வந்து வேறு மாதிரி வந்து அதை யோசிச்சிருக்கலாம்.
1: ஏன்னா பயத்தில் பல குழப்பங்கள் அவங்க
0: இருக்கலாம். ஸோ அதனால் வந்து நல்லா வந்து டிசைட் பண்ணணும். பட் ஒன்ஸ் நம்ம டிசைட் பண்ணிவிட்டு ஒரு மருத்துவரிடம் போகும்போது அந்த மருத்துவரை மீது முழுமையான நம்பிக்கை வைத்து அதை அந்த மருத்துவத்தை நாடும்பொழுது வந்து அந்த அவுட்கமும் வந்து நல்லா வந்து நல்லபடியாக கிடைக்கும்.
1: இப்போ சர்ஜரிக்கு போகிறதுக்கு தான் நம்ம வந்த வாய்ப்புகள், அதுக்கப்புறம் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது, அதை பற்றின கேட்குற நேரம் குறைவாக தான் இருக்குது. சர்ஜரி போனால் அடுத்தடுத்த ஸ்டேஜ்லாம் அவங்க எப்படி தன் மனதை தயார்படுத்திக்கிறது, பொதுவாக நிறைவாக எப்படி சொல்லுவாங்க டாக்டர்? அதாவது மார்பக புற்றுநோய் வரும்போது இந்த மாதத்தில் பெண்களுக்கு சொல்லக்கூடிய, நினைவில் வைக்கக்கூடிய ஏதாவது அவசியமான ஒரு பதில் சொல்லுங்கள். என்ன பண்ணலாம் லேடிஸ் வந்து அதை சீக்கிரத்தில் எது பண்ணிக்கிறது அந்த மாதிரி?
0: ஆமாம், ஸோ நம்ம இதை கன்சைஸ் பண்ணி சொல்லணும்னா வந்து பார்த்திங்கன்னா, முதல் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது வருவதற்கான வாய்ப்புகளை தரக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். லைக் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் நிறைய என்னோடய இன்டர்வியூஸ்லேயே சொல்லியிருக்கேன், மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நம்மளால் என்ன பண்ண முடியும் இதை வராமல் தடுக்கிறதுக்கு. மனிதனாக பிறந்துட்டோம், எல்லாருக்கும் வந்து எல்லா வியாதியும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம இதை தடுக்கிறதுக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, உடற்பயிற்சிகள், நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் வந்து நம்ம கான்சென்ட்ரேஷன் கொடுக்கணும். என்ன நம்ம சாப்பிட்றோம் அப்படின்றத வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும்.
1: ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுறது.
0: இன்னொன்று மன அழுத்தம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம், இன்றைக்கி நிறைய இடத்துல வந்து பேசப்படுது. ஸோ அன்னெசரி ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டாம். சில விஷயங்கள் வந்து இப்படி ஆகுது அப்படின்னா அதுக்காக வந்து போட்டு மனசை உலட்டிக்கிட்டேன்னு அந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஒரு அந்த செல்லுலார் ஏஜிங், அந்த க்ரானிக் இன்ஃப்ளமேஷன், இது எல்லாத்துக்குமே ஒரு முக்கிய காரணக்கர்த்தாவாக இருக்குது. அதனால் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து பண்ணக்கூடியது. இன்ஃபெக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணலாம். இன்றைக்கி நிறைய வந்து வேக்சின்ஸ் இருக்குது. இப்போ கர்ப்பப்பை வாய்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கவர்மெண்ட்லேயே வந்து வேக்சின்ஸ் கொடுக்குறாங்க. எது அவைலபிளாக இருக்கோ அதெல்லாம் போடணும். கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்கன்றக்கா அதை யோசிக்கக்கூடாது. ஏன்னா கவர்மெண்ட்டில் ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குறாங்கன்னா அதை நிறைய வந்து ரிசர்ச் பண்ணி இது மக்களுக்கு யூஸ் ஆகுமான்றதை பார்த்துட்டு தான் செய்கிறாங்க. இதெல்லாம் பண்ணலாம். இது இல்லாமல் விழிப்புணர்வு ஆரம்ப கட்டத்தில் கண்டறிகிறது, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ மருத்துவ உதவியை நாடுறது, இதெல்லாம் பண்ணும்போது வந்து அவுட்கம் வந்து கண்டிப்பாக வந்து நல்லபடியாக இருக்கும்.
1: ரொம்ப நன்றி டாக்டர். அதாவது இவ்வளோ நேரமும் வந்து ஒரு ரொம்ப அவசியமான தேவையான தகவல், இந்த மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு இந்த பிங்க் அக்டோபர் சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் நேயர்களுக்கான நிறைய தகவலை சொன்னீங்க. உங்களுடைய அந்த அவசரமான அந்த ஒரு நேரத்திலையும் கூட வந்து இவ்வளவு தகவல் சொன்னதுக்காக நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் நன்றி சொல்லிக்கிறேன்.
0: நன்றி.
1: மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். கீதா.

வருபவர் சுமித்ரா ரத்னம். ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற இந்திய அணியினருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் கலந்துரையாடுகிறார். வேளாண் துறையின் முதுகெலும்பாக பெண் விவசாயிகள் திகழ்வதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பாதுகாப்பு துறை சார்ந்த கல்வி நிறுவனங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பு அத்துறையை வலுப்படுத்த உதவிடும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். G20 மற்றும் G7 மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பாங்காக் சென்றடைந்தார். நாடு முழுவதும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தொழில் நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதிகளாக திரு தர்மலிங்கம் லிங்கேஸ்வரன், திரு பால தண்டாயுதன் கார்த்திகேயன் ஆகியோர் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் பிறந்த தினத்தையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காணவும் அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்தவும் தமிழக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்காவின் லாஸ் வேகாஸில் நடைபெற்று வரும்

23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராம்சந்திரமோர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர் மற்றும் ரக்ஷிதா ஸ்ரீ காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மொனாஸ்டரில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஷிம்கெண்டில் நடைபெற்று வரும் 12 வயதுக்குட்பட்டோருக்கான சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எகிப்தின் கைரோவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆன்யா பிஷ்ட் ஏஞ்சல் புனிரா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சிட்னி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் வருண் கபூர், ஐஷா காந்தி, அன்ஷ் நெகி, கரிமா குண்டு, கின்பால் சோனா, ஆதா ஷைன் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம் நேயர்களே, நேரம் நண்பகல் 12:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று கிராமப்புற பெண்களுக்கான சர்வதேச தினம். இந்த தினத்தை ஒட்டி தேனி மாவட்ட பெண் விவசாயிகள் பி சாரதா, எஸ் பொன்மணி அவர்களுடன் நேர்முகம் காத்துட்ருக்கு. உடன் உரையாடுகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் ஆர்.பி. பரிமலாதேவி அவர்கள். நேர்களை நிகழ்ச்சியில நீங்களும் பங்கு பெறலாம். 25:30 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 25:30 171 4452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு நிகழ்ச்சியில பங்கு பெறலாம்.

0: வணக்கம் நேயர்களே, இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியாக, அதாவது இன்னைக்கு ஸ்நேகிதிய நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அக்டோபர் 15 தேதியான இன்று சர்வதேச கிராமப்புற பெண்கள் தினம் கொண்டாடப்படுதுங்க. ஆமாங்க, ஐக்கிய நாடுகள் சபையால் 2007 இந்த நாள் அறிவிக்கப்பட்டது. 2008 முதல் இந்த சர்வதேச கிராமப்புற பெண்கள் தினம் கொண்டாடப்பட்டு வருது. அதாவது கிராமப்புற பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக அவங்களோட உழைப்பு, விவசாயம் சம்மந்தப்பட்ட அவங்களோட பங்களிப்பு, இதற்கான ஒரு அங்கீகாரமாக தான் இந்த சர்வதேச கிராமப்புற பெண்கள் தினம் கொண்டாடப்படுது. இதை சிறப்பிக்கும் வகையில் தான் இன்னைக்கு நம்ம கூட 2 பெண் விவசாயிகள் நம்ம நிகழ்ச்சிக்காக வருகை புரிந்திருக்காங்க. தேனி மாவட்டம் சின்னமனூர் பகுதியிலிருந்து சாரதா மற்றும் பொன்மணி அவர்கள் நிலையத்துக்கு வருகை புரிந்திருக்காங்க. நிலையத்தின் சார்பாக அவர்களை வரவேற்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் சொல்லிடுங்களேன்.
1: மேம், நாங்கள் வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட் சின்னமனூர்லேருந்து வர்றோம். நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து, வெளியில் எங்கேயும் வேலைக்கு போகாமல் நம்மளாக சுயத்தொழில் தொடங்கிறதை தவிர்த்து, சுயத்தொழில்னு போகிறத தவிர்த்து இருக்கிற விவசாயங்கள் அழியாமல் பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் ரெண்டு பேரும் யோசித்து ஸ்டார்ட் பண்ணது தான் விவசாயம். என் பேர் சாரதா, என் ஃப்ரெண்டு பேர் பொன்மணி. ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்.
0: அதாவது சாரதா அவர்கள் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் என்ன விவசாயம் பண்ணிகிட்ருக்கீங்க?
1: நாங்கள் வந்து விவசாயம் வந்து வெத்தலையும் வாழையும் பண்ணிகிட்ருக்கோம் மேம்.
0: ஓகே, நீங்கள் வெத்தலையும் வாழையும் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட தோழி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க, ஏன்னா 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் சொல்லுங்கள், உங்களை பற்றி சொல்லுங்கள்.
2: மதுரை அகில இந்திய வானொலியில் பெண்கள் விவசாயம் பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நாங்கள் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். நாங்கள் வந்து சின்னமனூர், செப்பேடு புகழ்பெற்ற சின்னமனூர்லேருந்து

0: நாங்கள் வந்திருக்கோம். நானும் என் ஃப்ரெண்டு சாரதாவும், நான் வந்து பொன்மணி, என் ஃப்ரெண்டு வந்து சாரதா, ரெண்டு பேரும் சேர்ந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் மேம். படிச்சுட்டு வந்து எதுக்கு நம்ம வீட்டில் இருக்கணும் வைக்கணும், அடுத்தவங்களுக்கு எதுக்கு நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்றத நாங்கள் மைண்ட் செட்டில் எடுத்துட்டு நம்மளே ஒரு விவசாயம் பண்ணுவோம் அப்படின்னு வெத்தலை வாழை ரெண்டையும் பார்த்துட்ருக்கோம் மேம்.
1: இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்துமே நீங்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ சின்னமனூர் பகுதி அப்படின்னு பார்க்கும்போது தேனி மாவட்டம்னாலே ரொம்ப குளிர்ச்சியான பகுதி, ரொம்ப பசுமை நிறைந்த பகுதி அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த பசுமை நிறைந்த பகுதியில் இந்த வெற்றிலை சாகுபடி அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மூலிகை சம்மந்தமாகவும் நம்ம சொல்லுவோம், அதே சமயம் நிறைய நல்ல விஷயங்களுக்கு நம்ம வெற்றிலையை அதிக அளவில் பயன்படுத்துகிறோம். அப்படி இருக்கும்போது இந்த வெற்றிலை விவசாயம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன ரகங்களை எல்லாம் இப்போ பயிரிட்டுட்டு இருக்கீங்க?
0: நாட்டு வெத்தலை மேம், நாட்டு வெத்தலை நாங்கள் வந்து பயன்படுத்திகிட்ருக்கோம் மேம். இது வந்து வெத்தலை அப்படின்றது வந்து ஒரு மங்களகரமான பொருள் அப்படின்னு சொல்லி தான் மேம் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதேவோம். நாட்டு வெத்தலை வந்து சளி நிவாரணத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மேம். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்குமேவும் இந்த வெத்தலையை வந்து சாறு இடித்து கொடுத்தாலே ரொம்ப ஒரு ட்ரீட்மெண்ட்டாகவும் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் மேம்.
1: சாரதவர்கள் நீங்கள் சொல்லுங்கள், அதாவது இப்போ வெற்றிலையை பற்றி அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொன்னாங்க. முக்கியமாக அதுலேயும் நாட்டு ரகங்கள் வந்து அதிகளவு நீங்கள் விவசாயத்துக்காக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வெற்றிலை மற்றும் பயிரிடுறதில் கிட்டத்தட்ட நீங்கள் சொல்லும்போது 5 ஏக்கர்கிட்ட பயிரிடுறீங்க. இப்போ அதற்கேற்ற மாதிரி நீங்கள் பயிரிடும்போது நாட்டு ரகங்களை குறிப்பிட்டு பயிரிடுவதற்கான காரணம் என்ன?
2: அது நாட்டு ரகங்கள் மட்டும்தான் மேம். நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் இந்த சாப்பிட்ட ஃபீலிங்கோ நெஞ்சரிச்சலோ எதுவுமே இருக்காது. வெத்தலை வந்து செரிமானத்துக்காகவே உருவானது தான் வெத்தலை. அதுவே பல ரகங்கள் வரும்போது வெத்தலையோட ரகங்களே அழிஞ்சு போகிற மாதிரி சில ரகங்களும் வந்துட்டுருக்கு. அது வெத்தலை தான் அப்படின்னே தெரியாத அளவுக்கு ரகங்கள் வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம பீடாவே எடுத்தாலும் பீடா சாப்பிடும்போது உள்ளே இருக்க ஸ்பைசஸ் வெளியில் தெரியணும் அப்படின்னா வெத்தலையோடு சேர்த்து சாப்பிட்டா தான் அந்த ஸ்பைசஸ் வெளியில் தெரியும். அதனால தான் அந்த நாட்டு வெத்தலையை மட்டும் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணது.
1: இப்போ நாட்டு ரகங்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதோட மருத்துவ குணத்துக்காக இருக்கட்டும், இல்லை அதோட அந்த காரத்தன்மை, ஏன்னா நாட்டு ரகம் அப்படின்னு சொல்லும்போது அதோட காரத்தன்மையும் அதிக அளவில் இருக்கும். இப்போ நீங்கள் வெற்றிலையை மட்டும் பயிரிட்டு அதை விற்பனைக்கு கொண்டு போகிறீங்க, அது லாபகரமாக இருக்கா? அதே சமயம் நீங்கள் நிறைய மதிப்பு கூட்டு பொருட்களையும் தயாரிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அப்போ நீங்கள் சொல்லுங்கள் பொன்மணி அவர்கள், என்னென்ன மதிப்பு கூட்டு பொருட்கள்லாம் இந்த வெற்றிலை மூலமாக இப்போ நீங்கள் தயாரிச்சிட்ருக்கீங்க?
0: சளி நிவாரண பொடி தயாரிச்சிட்ருக்கோம் மேம். சளி நிவாரண பொடி மட்டும்தான் மேம் நாங்கள் தயாரிச்சிட்ருக்கோம் வெத்தலையை வச்சு. பீடா வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கு இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் மேம் வெத்தலையை.
2: நாங்கள் இப்போ ஒரு அறுவடை பண்ணுறோம் அப்படின்னா மேம், இப்போ 1 கிலோ நாங்கள் அறுவடை பண்ணுறோம் அப்படின்னா அதில் 1 கிலோவும் எங்களுக்கு சேல்ஸ் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை மேம். அந்த 1 கிலோவில் 10 கிலோ சேல் பண்ணுறோம், அதில் 5 கிலோ எங்களுக்கு ஸ்டாக் நிற்கிது அப்படின்னா அதை அப்படியே நாங்கள் காய வச்சு அதை வேஸ்ட் பண்ணாமல் செய்யாமல் அதை காய வச்சு பவுடர் பண்ணி ஜப்பான் ஜெர்மன் இந்த நாடுகளில் ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்கோம் மேம்.
1: இப்போ வெற்றிலையை வந்து நீங்கள் காய வச்சு அதை பொடியாகவும் கொடுக்குறீங்க?
2: ஆமாம் மேம். அதுக்கு தகுந்த ஸ்கீம் மூலயமா சோலார் வாங்கி அதில் ப்ராப்பராக ஹைஜீனிக்காக காய வச்சு செஞ்சு இப்போ ஃபங்க்ஷன்ஸ்லேயே நிறையா பேர் வெத்தலை யூஸ் பண்ணலை, அது வாங்கினதே வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா எங்ககிட்டே கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. கொண்டு வந்து கொடுத்து இந்தாங்கப்பா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, அது எங்களுக்கு வேஸ்ட்டு தான், அதை நாங்கள் கீழே போட மனசு வரலை, ஒரு லட்சுமிகரமான பொருளை நான் வந்து நாங்கள் கீழே போடலைன்னு சொல்லி எங்கிட்ட கொடுத்துட்றாங்க மேம். அதை வச்சு நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்.
1: இப்போ வெத்தலையை பற்றி சொன்னீங்க, வெத்தலையோட மதிப்பு கூட்டு பொருட்கள் பற்றி சொன்னீங்க. இப்போ நீங்கள் எப்படி விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்றத நேயர்களுக்காகவும் சொல்லுங்கள். இப்போ வெத்தலை விவசாயம் அப்படின்போது நீங்கள் அதை எப்படி ஆரம்பிக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்கள், நிறைய பேர் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஆர்வமாக இருப்பாங்க.
2: இப்போ நம்ம வெறும் நிலமாக இருக்குது மேம், வெறும் நிலத்தில் வந்து நம்ம என்ன பொருள் யூஸ் பண்ணலாம், நம்ம என்ன பொருள் போட்டால் நமக்கு மாதம் மாதம் நமக்கு எப்படி ஒரு ஐடி ஃபீல்டுலேயோ எந்த ஃபீல்டில் வேலை பார்த்தாலும் மாதம் மாதம் நமக்கு வருமானம் வருதோ அது மாதிரி நமக்கு மாதம் மாதம் வருமானம் வரணும்னா அதுக்கு வந்து நமக்கு வெத்தலை மட்டும்தான் மேம் ஈஸியான ஒரு இது. நமக்கு அந்த சைடு நமக்கு சின்னமனூர் சரௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா வெத்தலை மட்டும்தான் அதிகமாக விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் இப்போ பாதி இது இப்போ சின்னமனூர்னு எடுத்தாலே வீடுகள் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி விவசாயங்கள் வெற்றிலை கொடிக்காலும் அதிகமாக இருக்குது. இப்போ அதை வந்து படிப்படியாக குறைஞ்சிட்டே வந்துச்சு. அதையே அது வந்து பாரம்பரியமாக நாங்கள் ஃபேமிலியாகவே பண்ணிட்டு வந்துட்டுருக்கப்ப அந்த விவசாய ஃபேமிலியே டவுன் ஆகுது அப்படிங்கும்போது அதையே நம்ம கையில்

0: எடுக்கக்கூடாது, அதுவே வேற வேற இன்னோவேட்டிவாக ஏன் கொண்டு போகக்கூடாது, வெறும் வெத்தலை விவசாயம் பண்ணுறோம், அறுவடை பண்ணுறோம், விற்கிறோம், அவ்வளோதான். திரும்ப விவசாயம் பண்ணுறோம், அறுவடை பண்ணுறோம், விற்கிறோம். அதை தவிர்த்து என்ன பண்ணலாம், இதை வந்து வெத்தலையை வந்து இன்னும் நாலு பேருக்கு, இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு வெத்தலைனா என்ன அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு போயிடுச்சு. அதை நம்ம விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால தான் விவசாயமே வெத்தலை தொட்டது காரணம் அதுதான் மேம்.
1: இன்னும் தொடர்ந்து பேசுவோம். ஏன்னா இவங்க வந்து வெற்றிலை விவசாயம் செஞ்சிட்ருக்காங்க, அது மட்டும் இல்லை வாழையும் பண்ணிகிட்ருக்காங்க. இதற்கான மதிப்பு கூட்டு பொருட்களும் நிறைய செஞ்சிட்ருக்காங்க. நேர்களே, நீங்களும் வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கான கேள்விகளை கேட்டு இந்த விவசாயிகள்கிட்ட நீங்களும் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். தொடர்ந்து பேசுவோம் சிறு இடைவேளைக்கு பிறகு.
2: மலேசியாவின் ஆயுஷ் மருத்துவ மற்றும் மூலிகை கண்காட்சி அக்டோபர் 16 முதல் 18 வரை மதுரை மலேசியா ஹாலில் நடைபெறுகிறது. மருத்துவ ஆலோசனை மற்றும் மருந்துகள் இலவசம். அனைவரும் வருக.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: மலேசியாவின் ஆயுஷ் மருத்துவ மற்றும் மூலிகை கண்காட்சி அக்டோபர் 16 முதல் 18 வரை மதுரை மலேசியா ஹாலில் நடைபெறுகிறது. மருத்துவ ஆலோசனை மற்றும் மருந்துகள் இலவசம். அனைவரும் வருக.
2: இன்னைக்கு சிறப்பு நிகழ்ச்சியா, ஏன்னா சர்வதேச கிராமப்புற பெண்களுக்கான தினமாக இன்னைக்கு கொண்டாடப்படுது. இதையொட்டி தான் இன்னைக்கு சிறப்பு நிகழ்ச்சி உங்களுக்காக வளம் வந்துட்ருக்கு. தேனி மாவட்டம் சின்னமனூர் பகுதியிலிருந்து சாரதா மற்றும் பொன்மணி அப்படின்ற 2 விவசாய பெண்மணிகள் இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு வருகை புரிந்திருக்காங்க. அவங்க வந்து வெற்றிலை விவசாயம் செய்கிறாங்க, அதே சமயம் அதை மதிப்பு கூட்டி நிறைய பொருட்களும் தயாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வாழையும் செஞ்சிட்ருக்காங்க. இப்போ நம்ம வந்து வெற்றிலை விவசாயம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ நிறைய நேயர்களுக்கு வந்து வெற்றிலை அப்படின்றது இந்த பகுதி, அதாவது மதுரை மாவட்டம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நகர்ப்புற மக்களுக்கு வந்து வெற்றிலை விவசாயம் அப்படின்றதே வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன்னா நிறைய பசுமையான பகுதிகளில் இந்த வெற்றிலை வந்து ஆரோக்கியமாக வளரும். நீங்கள் வெற்றிலை அப்படின்றத நடும்போது எப்படி நட ஆரம்பிப்பீங்க? ஏன்னா வெற்றிலை கொடியை வந்து நீங்கள் உற்பத்தி பண்ணணும், அந்த கொடியை நீங்களே உற்பத்தி பண்ணிடுவீங்களா நடுவதற்கான வெற்றிலை கொடிகளை? இல்லை எங்கேயும் பக்கத்தில் நர்சரியில் அந்த மாதிரி வாங்கி கொண்டு போய் இந்த நாட்டு ரகங்களை நீங்கள் நடுவீங்களா?
3: இல்லை மேம், அந்த ரகங்களே எங்ககிட்ட இருக்கிற, நம்ம நார்மலாக கொடி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேயே நம்ம கிட்ட இருக்கிற கொடியிலேயேவும் மேலேருந்து கிள்ள ஆரம்பித்து, இப்போ ஒரு அகலம், நம்ம கைக்கு ஒரு அகலம் அந்த அளவுக்கு கிள்ள ஆரம்பித்து அந்த கொடியை எடுத்துகிட்டு வந்து நம்ம வேறு இடத்துல நடும்போது அதை நட்டு 5 கலப்பை, ஃபஸ்ட்டு வெறும் நிலமாக இருக்கிற இடத்துல 5 கலப்பை வச்சு நிலத்தை டிராக்டர் வச்சு உழுதுட்டு பசுந்தால் உரம் போட்டு வளர்த்துருவோம் மேம். திரும்ப அதுக்கப்புறமும் அதை உழவு பண்ணிவிட்டு நிலத்தை சரி சமப்படுத்திட்டு கிடங்கு வெட்டணும் மேம். கிடங்கு வெட்டி அதில் தண்ணி பாய்ச்சி அதில் அகத்தி முருங்கையும் ஒரு அகத்தி அதுக்கப்புறம் ஒரு முருங்கை ஒன்று விட்டு ஒன்று இந்த மாதிரி நட்டு அது அகத்தியும் முருங்கையும் ஒரு ஸ்டேஜில் வளர்ந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமா நாங்கள் கொடியை வந்து வைப்போம் மேம். கொடியை வச்சு அந்த கொடி வந்து அகத்தில் அகத்தி மரத்தில் வந்து நாங்கள் ஆக்கட்டுவோம் மேம். ஆக்கட்டு மீன்ஸ்
2: ஆக்கட்டு அப்படின்னா என்ன? ஏன்னா இது எல்லாமே ஒரு புது வார்த்தைகள் தான்.
3: ஆமாம் மேம், ஆக்கட்டு வந்து நம்ம வாழை நார் இருக்கலங்க மேம், வாழை நாரை வச்சு அந்த வெத்தலை கொடி வளர வளர அந்த மரத்தில் வந்து நாங்கள் சுற்றி சுற்றி கட்டிகிட்டே வருவோம் மேம். அது வந்து ஒவ்வொரு கொடியாக ஒவ்வொரு இலையாக விட்டு விட்டு விட்டு விட்டு எக்ஸ்ட்ரா வர வர வர கீழேருந்து ஒரு 5 வெத்தலை விட்டுட்டு திரும்ப கிள்ள ஆரம்பிச்சிருவோம் மேம். ஒரு 25 நாளைக்கு ஒரு டைம் கிள்ள ஆரம்பிப்போம் மேம். அந்த பருவம் உள்ள வெத்தலை அப்படி ரொம்ப காட்டமாக இருக்கிற வெத்தலையை வந்து நாங்கள் காய போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் மேம். மித்தபடி பீடாவுக்கு அப்படிங்கிறது வெத்தலை வந்து கொஞ்சம் ஒயிட்டாகவும் காட்டத்தன்மை அதிகமாக இல்லாத வெத்தலைகளை பார்த்து அதுக்கு தனியாக பறிச்சுக்கிறோம் மேம்.
2: இப்போ நீங்கள் வந்து காட்டம் அதிகமாக இருக்கும்னு சொன்னீங்க, ஏன்னா நாட்டு ரகம் அப்படின்னு வரும்போது காட்டம் அதிகமாக இருக்க வெற்றிலை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இந்த ரகங்கள் தான் அதிகளவு அங்கே வந்து பயிரிடப்படுது. இப்போ நீங்கள் சொல்லும்போது வெற்றிலை பொடி தயாரிக்கணும் அப்படின்னா அதற்கு வந்து சில இலைகளை நாங்கள் பறிச்சுக்கிறோம், அதே சமயம் இந்த மாதிரி விசேஷங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருளாக நாங்கள் மாற்றுவதற்கு

0: இளம் வெற்றிலையை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ இதை வந்து பறிக்கும் போது எப்படி பிரித்து எடுத்துப்பீங்களா? ஏன்னா தரம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே சமயம் நம்ம நுகர்வோர் எப்படி விரும்புகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். அப்போ பறிக்கும் போது நீங்கள் எப்படி அதற்காக பிரத்யேகமாக இந்த நாளில் நம்ம வந்து இளம் வெற்றிலை பறிப்போம், இல்லை இன்றைக்கி வந்து நம்ம முற்றிய வெற்றிலையை பறிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பறிப்பீங்களா?
1: அப்படி இல்லைங்க மேம். 25 நாளில் இந்த கொடியில் நமக்கு இத்தனை வெத்தலை தான் வரும், இவ்வளோ தான் வரும், இப்படி தான் இருக்கும் அப்படின்னே தெரியும் மேம். அப்படிங்கும்போது அந்த வெத்தலை கிள்ளும்போது, இப்போ ஒரு கொடியில் 10 வெத்தலை இருக்குது அப்படின்னா, அந்த 10ல் 8 வெத்தலை தான் நமக்கு அவங்க நுகர்வோர் கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்னா, அந்த 8 மட்டும்தான் கிள்ளுவோம், மிச்சம் அந்த 2 வந்து அப்படியே அதில் இருக்கும் மேம். அந்த இதை விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து எங்கள் நமக்கு வேஸ்ட் ஆயிரும். அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறக்காக திரும்பியும் நாங்கள் கிள்ளி அந்த வெத்தலை காய போடுவோம் மேம்.
0: அதாவது வெற்றிலை அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இந்த வெற்றிலை விவசாயத்தில் முக்கியமாக இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் சொல்லும்போது நிறைய உரங்கள் பயன்படுத்துகிறீங்க, அதுலேயும் முக்கியமாக இயற்கை உரங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பொன்மணி, அதாவது என்னென்ன மாதிரியான இயற்கை உரங்களை இந்த வெற்றிலை விவசாயத்தில் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க?
2: கோமியம் பயன்படுத்துவோம் மேம். அப்புறம் ஆட்டு எருவு பயன்படுத்துவோம் மேம். அதிகமாக வந்து ஆட்டு எருவு தான் மேம் பயன்படுத்துவோம். ரேராக தான் மேம் இந்த செயற்கை உரங்களை வந்து நாங்கள் பயன்படுத்துவோம். அதில் வந்து இந்த பூச்சி இதுகள்லாமல், புழுவு இதுகள்லாமல் அந்த வெத்தலையில் அந்த தன்மையை வந்து மாற்றும். அதுக்கு மட்டும்தான் மேம் நாங்கள் செயற்கை உரத்தை நாங்கள் பயன்படுத்துவோம். ரொம்ப மேக்சிமம் வந்து இயற்கை உரத்தை மட்டும்தான் மேம் பயன்படுத்துவோம் நாங்கள்.
0: இப்போ இயற்கை உரம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நிறைய இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பஞ்சகாவியா அப்படின்னு சொல்கிறாங்க, அதே மாதிரி நிறைய இப்போ இயற்கை பூச்சி விரட்டிகள், மீன் அமிலம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் அதெல்லாம் தயாரிக்கிறீங்களா?
1: மீன் அமிலம் வந்து தயாரிச்சுட்டு இருந்தோம் மேம். இப்போ வந்து இப்போ எங்களுக்கு இப்போத்தைக்கு தேவை இல்லை அப்படிங்கிறதுனால தயாரிக்கிறத நிப்பாட்டியிருக்கோம் மேம். எங்களுக்கு தேவைப்படுறதை வந்து நாங்களே தயாரித்து நாங்களே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேம்.
2: பசுந்தாள் உரம் வந்து நாங்கள் அதிகமாக போடுவோம் மேம்.
0: இப்போ பசுந்தாள் உரங்கள் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன உரங்கள்லாம் நீங்கள் இப்போ போட்டுட்ருக்கீங்க?
2: அதான் மேம், பசுந்தாள் உரம்னா அந்த விதை மட்டும்தான் மேம் வாங்கி நாங்கள் அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அதவேவும் உரமாக மாற்றி நாங்கள் கொடிக்கி போடுவோம் மேம். அது மட்டும் இல்லாமல் அந்த அகத்தி விதை போடுறோம்ல மேம், அது வந்து அகத்தி கீரையாக நம்மளுக்கு மாறும் மேம். அந்த அகத்தி கீரையை வந்து வேஸ்ட் ஆக்காமல் அதை வெட்டி அதவேவும் மேக்சிமம் வந்து அகத்தி கீரையை நாங்கள் உரமாக பயன்படுத்திக்கிறோம் மேம்.
0: இப்போ பசுந்தாள் உரங்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய சொல்லுவாங்க, இந்த வேலி மசால், அதே மாதிரி தக்கப்பூண்டு, இதெல்லாமே சொல்லுவாங்க. இது எல்லாமே நீங்கள் பயன்படுத்துவீங்களா?
1: பசுந்தாள் உரம் வந்து நம்ம வெறும் நிலத்தில் வந்து களை முளைக்காமல் இருக்கிறதுக்காகவும், ரொட்டேட்டர் அடித்து நம்ம நிலத்தை சமப்படுத்துறதுக்காகவும் மட்டும்தான் மேம் இப்போதைக்கு நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்.
0: இப்போ பசுந்தாள் உரங்களோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இயற்கை உரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி கால்நடை கழிவுகளாக இருக்கட்டும், அதே சமயம் பசுந்தாள் உரங்களாக இருக்கட்டும், நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய இந்த மீன் அமிலம், அதே சமயம் இயற்கை வழியில் நிறைய இந்த பூச்சி விரட்டிகள், இது எல்லாமே இருக்குது. இப்போ வெற்றிலையை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நமக்கான உற்பத்தி கிடைக்கும்? ஏன்னா இப்போ மற்ற செடிகளை பார்க்கும்போது நிறைய பூச்சி தாக்குதல் இருக்கும், இல்லை ஏதாவது நோய் தாக்குதல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வெற்றிலை கிட்டத்தட்ட ஒரு காரமான பொருள், ரொம்ப காரத்தன்மை அதிகமாக இருக்கிற ஒரு பொருள் தான். அப்படி இருக்கும்போது அதில் பூச்சி தாக்குதல் எப்படி இருக்கும், நோய் தாக்குதல் எப்படி இருக்குது?
1: அதில் வந்து நமக்கு பூச்சி தாக்குதல் அப்படிங்கிறது வந்து வெத்தலையே நமக்கு விரிஞ்சு வராமல் சுருண்டு சுருண்டு வருங்க மேம். அதை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்காக தான் மேம் ஒரு சில உரங்கள், மேக்ஸிமம் மல்டிப்ளெக்ஸ்லேருந்து நாங்கள் உரம் அந்த பிராண்ட் மட்டும் யூஸ் பண்ணுவோம் மேம். அந்த பிராண்ட் வந்து ஒரு சார் ஜஜக்ஷன் பண்ணாங்க, அது யூஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்குங்க மேம்.
0: இப்போ உரங்கள், அதே சமயம் இந்த மாதிரி மருந்துகளும் நீங்கள் சில சமயங்கள் பயன்படுத்தி தான் இந்த வெற்றிலை விவசாயத்தை நீங்கள் செய்கிறீங்க. இப்போ வெற்றிலை விவசாயம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கடுத்து ஒரு முக்கியமான ஒரு விவசாயம் சொன்னீங்க, இந்த மாதிரி மதிப்பு கூட்டு பொருளாக நாங்கள் வந்து பவுடர் ஃபார்மில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதை எப்படி தயாரிக்கிறீங்க? இப்போ நீங்கள் வெற்றிலையை பறிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி நீங்கள் வந்து நிழலில் காய வச்சு உலர்த்தி அந்த மாதிரி செய்கிறீங்களா, இல்லை வேறு ஏதாவது நீங்கள் உங்களுக்காக சிறப்பான ஒரு எக்யூப்மெண்ட் அந்த மாதிரி இருக்கா?
2: இல்லை மேம், அது வந்து நாங்கள் ஒரு மேம் மூலியமாக நாங்கள் சோலார் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் மேம். அந்த சோலாரில் வந்து வெத்தலையை வந்து ஃபஸ்ட்டு பறிச்சுட்டு வருவோம் மேம். அதை வந்து நல்லா ட்ரை மிஷினில் வந்து போட்டுருவோம் மேம். அந்த சோலாரில் வந்து நல்லா ட்ரை பண்ணி எடுத்துட்டு அது கூட வந்து சில இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம் மேம். விவசாய

0: விவசாயிகளுக்கு நேவும் தேனி டிஸ்ட்ரிக்டில் காமாட்சிபுரம் வேளாண் அறிவியல் மையத்தில் ரம்யா மேம் வந்து மந்த்லி 20ஆம் தேதி மீட்டிங் வச்சுருக்காங்க மேம். நம்மளை மாதிரி விவசாயம் பண்ணுற பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் எல்லாருமே அங்கே போய் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பண்ணுற பொருளில் என்ன வேல்யூ ஆடட் பண்ணலாம், இல்லை அதை வச்சு வேறு என்ன பண்ணலாம், எங்கெங்கே எக்ஸ்போர்ட் பண்ணலாம், இம்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் சொல்லி கொடுத்துருவாங்க மேம். அங்கே போய் தான் போன நவம்பர் போனோம் மேம். நவம்பர்லேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் ஒரு வெத்தலை கூட வேஸ்ட் பண்ணாத அளவுக்கு மேம் ஒரு சோலார் ஸ்கீமில் சோலார் வாங்கி கொடுத்துருக்காங்க. எங்களை எங்கெங்கே அதை கொண்டு போகணும், அதை வந்து வெத்தலை அப்படிங்கிறத 4 பேர் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறத எங்களை விட மேமுக்கு ரொம்பவே ஒரு ஆர்வமாக இருந்தாங்க மேம். நம்மளை மாதிரி இருக்கிற பெண்கள் தேனி டிஸ்ட்ரிக்டில் எங்கே இருந்தாலும் கேவிகே காமாச்சிபுரம் சென்டெக்கில் ரம்யா மேமை மீட் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க.
1: அதாவது வெற்றிலை விவசாயம் அப்படின்னு சொல்லும்போது வெற்றிலையை மட்டும் நேரடியாக நம்ம விற்பனைக்கு கொண்டு போகாமல் அதை வந்து வீணாக்கவும் தேவையில்லை, அதே சமயம் எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக மாற்றலாம் அப்படின்றதுக்கான ஒரு முயற்சியை தான் நீங்கள் இப்போ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம் சிறு இடைவேளைக்கு பிறகு.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: E20 பெட்ரோல் பத்தி ஏன் இவ்ளோ கன்ஃபியூஷன்?
3: கன்ஃபியூஷன் வேண்டாம். E20 டெஸ்டிங்ல அப்நார்மல் இன்ஜின் வியர் எதுவும் கண்டுபிடிக்கல. ஃபியூல் சிஸ்டம் மெட்டீரியல்ஸும் E20 கம்பாட்டிபிலிட்டிக்கு டெஸ்ட் பண்ணிருக்காங்க.
2: அப்போ கன்ஃபியூஷன் இல்ல, only confidence.
3: E20 ஃபாக்ஸ் நம்புங்க. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
4: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: இன்னைக்கு சிறப்பு நிகழ்ச்சியா சர்வதேச மகளிர், அதாவது முக்கியமா கிராமப்புற மகளிருக்கான தினமாக தான் இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம். இதற்காக தான் சாரதா மற்றும் பொன்மணி அவர்கள் இன்னைக்கு நிலையத்துக்கு வருகை புரிந்திருக்காங்க. இவங்க இரண்டு பேருமே விவசாய துறையில முக்கிய பங்கு ஆற்றிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கும் போது வெற்றிலையோட முக்கியத்துவம் என்ன, அந்த வெற்றிலை விவசாயம் எந்த அளவுக்கு இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க, இதை பத்தி எல்லாமே பேசிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாம நிறைய மதிப்பு கூட்டு பொருட்களும் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. முக்கியமா அதுல வந்து அந்த வெற்றிலை பொடி அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இப்ப அதோட தயாரிப்பு முறைகள் என்ன அப்படின்றத சாரதா அவர்கள்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம் மேம். நாங்கள் வெத்தலை வந்து பறிச்சுட்டு இப்போ கொடுக்குறோம். இப்போ பத்து கிலோவில் எங்களுக்கு 2 கிலோ சேல் ஆகலை. அது அன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் இப்போ வெத்தலை வந்து நமக்கு 4 நாளைக்கு 5 நாளைக்கு மேலே தாங்காது. ஃப்ரெஷ்ஷாக கேட்குறவங்க எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக மட்டும்தான் கேட்பாங்க. அப்படிங்கும்போது நாங்கள் மறுநாளே அதை ஃப்ரெஷ்ஷாக கழுவி சோலார் ட்ரையரில் காய வச்சு அதை காயறதுக்காக ஒரு 1/2 hour-க்கு 1 hour-க்கு 1 time கையில் க்ளவுஸ் மாஸ்க் எல்லாம் ப்ராப்பராக போட்டு நம்ம அதை பரட்டி விடும்போது ஒரு 3 days-4 days நல்லா காஞ்சிரும் மேம். காஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து அரைச்சி காட்டன் துணியில் சலித்து பேக் பண்ணி நாங்கள் லோக்கல் ஷாப்லேயும் சேல் பண்ணிகிட்ருக்கோம் மேம். அங்கே லோக்கல் ஷாப்லேருந்து அந்த நம்ம லோக்கலில் எல்லாருக்குமே வெத்தலை ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும்போது யாருமே அந்த பவுட்ரு விரும்புகிறதில்ல. அதனால் அந்த பவுட்ரை வந்து ஜப்பான், ஜெர்மனி இந்த நாடுகளில் வந்து அதிகமாகவே வாங்குகிறாங்க. அப்படிங்கும்போது நம்ம கேஜி கணக்கில் அவங்க பல்க் ஆர்டர்

0: வெத்தலை கொடுத்து வாங்கிக்கிறாங்க. இப்போ 10 கிலோ வெத்தலை நாங்கள் காய வச்சோம் அப்படின்னா தான் மேம் எங்களுக்கு ஒரு 600 கிராமாவது கிடைக்கும். அந்த நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்காமல் அந்த வெத்தலையை நம்ம காய வைக்க போகிறதில்ல. அப்படிங்கும்போது நம்ம அந்தந்த வெத்தலைகளை, மிஞ்சிற வெத்தலை, வேஸ்ட் ஆகிற வெத்தலை, ஐ மீன் வேஸ்ட் ஆகிறது மீன்ஸ் இது ஃபுல்லாகவே எங்களுக்கு வேஸ்ட்டு, இது சேல் ஆகலை, இன்றைக்கி யாரும் வாங்கலை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் அதை காய வைப்போம். இல்லை அப்படின்னா அதை எல்லாமே நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஃபங்க்ஷனுக்கு ஆர்டர் கொடுக்குறவங்க எல்லாருமே டைரெக்டாக வந்து எங்கள் ஃபார்ம்லேயே வந்து எங்கள்கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டு போயிடுவாங்க. எங்களுக்கு இத்தனாந்தேதி ஃபங்க்ஷன் இருக்குது, எங்களுக்கு இத்தனை கிலோ வெத்தலை வேணும் அப்படின்னு நாங்கள் எங்கள் ஃபார்ம்லேயே பறித்து அங்கேயே வாஷ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவோம் மேம்.
1: இப்போ வெற்றிலை பொடியோட முக்கியத்துவம் சொன்னீங்க, இப்போ அதோட தரத்தை நீங்கள் எப்படி நிர்ணயம் பண்ணுவீங்க? ஏன்னா வெற்றிலை பொடி அப்படின்றத நீங்கள் வந்து வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அப்போ தர நிர்ணயம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம காய வச்ச அனைத்து வெற்றிலைகளையுமே வந்து நம்ம போய் அரைச்சி பவுடர் பண்ணி அப்படியே நம்ம வந்து கொடுக்க முடியாது. அப்போ இதற்கான தரத்தை நீங்கள் எப்படி நிர்ணயம் பண்ணுறீங்க?
0: அதில் பூஞ்சானம் வருதா, கலர் எதுவும் ஃபேட் ஆகுதா,

0: பண்ணுவீங்க. ஏன்னா வெற்றிலை பொடி அப்படின்றத நீங்கள் வந்து வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அப்போ தர நிர்ணயம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம காய வச்ச அனைத்து வெற்றிலைகளையுமே வந்து நம்ம போய் அரைச்சி பவுடர் பண்ணி அப்படியே நம்ம வந்து
1: கண்டிப்பா.
0: கொடுக்க முடியாது. அப்போ இதற்கான தரத்தை நீங்கள் எப்படி நிர்ணயம் பண்ணுறீங்க?
1: அதில் பூஞ்சாணம் வருதா, கலர் எதுவும் ஃபேட் ஆகுதா, நமக்கு ஸ்மெல் எதுவும் வித்தியாசமாக தெரியுதா அப்படின்னு பார்ப்போம் மேம். மேக்ஸிமம் பூஞ்சாணம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை மேம். நாங்கள் கையை டைரெக்டாக கையை கொண்டு போய் விடாமல் மாஸ்க் க்ளவுஸ் போட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது மீறி எல்லா டைமுமே அப்படி தான் இருக்கும். க்ளவுஸ் போட்டாப்புல பூஞ்சாணம் வராதா அப்படின்னு இல்லை. பூஞ்சாணம் வந்தாலும் அதை அப்படியே ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அந்த பவுடரை எங்கள் ஃபார்ம்லேயே அதை உரமாக கூட அப்படியே தூவி விட்டுருவோமே தவிர்த்து அதை வந்து நாங்கள் அங்கே கொண்டு போக முடியாது. இந்த ஸ்மெல் வித்தியாசம் தெரிஞ்சிடும்.
0: இப்போ முக்கியமாக இந்த வெற்றிலை பொடி அப்படின்றத வெளிநாடுகளில் அதிக அளவுக்கு அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க, அதனால் நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. அப்போ இதை எப்படி அவங்களுக்கு தெரிய நீங்கள் உதவி பண்ணுறீங்க? ஏன்னா இந்த வெற்றிலை பொடியோட முக்கியத்துவம் இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் எப்படி எல்லாருக்கும் எடுத்துரைக்கிறீங்க?
1: வெத்தலையோட மகிமை வந்து நம்ம உள்நாட்டில் மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகள்லேயும் அதோட மகிமை வந்து தெரியுது மேம். அப்படிங்கும்போது அதை நம்ம இங்கேருந்து ஃப்ரெஷ்ஷாக கொடுக்க முடியாது இல்லையா. நமக்கு இங்கேருந்து கொண்டு போய் கொடுக்குறவங்களையும் அவங்க கைக்கு போய் சேரவங்களையும் காஞ்சு வேஸ்ட் ஆயிரும். அதுக்காக வேஸ்ட் ஆகக்கூடாது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதேவும் நம்ம காய வச்சு கொடுத்துடணும் அப்படிங்கிறதுனால அதை இந்த மாதிரி யோசிச்சோம் மேம். முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை இது எல்லாத்தையுமேவும் பவுடர் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம் மேம்.
0: ஓ, வெற்றிலை மட்டும் இல்லாமல் வெற்றிலைக்கு நீங்கள் வந்து அந்த வெற்றிலைக்கு பசுந்தாள் உரம் மாதிரி பயன்படுத்துகிற அந்த அகத்தியும் இந்த மாதிரி பொடியாக செஞ்சு கொடுக்குறீங்க?
1: கொடுத்துட்ருக்கோம் மேம். அது போக ஆடு வச்சுருக்கவங்க, மாடு வச்சுருக்கவங்க வந்து ஃபார்ம்லேயே வந்து கேட்பாங்க, இன்றைக்கி எங்களுக்கு 100 ரூபாய்க்கு கீரை வேணும், 200 ரூபாய்க்கு கீரை வேணும், 1 வீக்குக்கு எங்களுக்கு கீரை வேணும் அப்படின்னு கேட்டுருவாங்க. நீங்கள் டெய்லி எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருங்க, நாங்கள் டோர் டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம் மேம். கீரையை வெட்டி அவங்களுக்கு கொண்டு போய் வீட்டிலேயே டோர் டெலிவரி பண்ணிட்டு வந்துடுவோம் மேம்.
0: அதாவது வெற்றிலை மட்டும் இல்லை, விவசாயமே அப்படிதான். அதாவது நம்ம ஒரு பொருள் வச்சோம் அப்படின்னா அதுக்கடுத்து அடுத்தடுத்தடுத்து துணை பொருட்கள்லாம் நிறைய உற்பத்தி வந்துட்டே இருக்கும். இப்போ நீங்கள் அடுத்து சொல்லும்போது இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நாங்கள் வந்து வாழையும் இப்போ வந்து பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன வாழை விவசாயம் இப்போ பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன ரகம் போட்டு இப்போ நீங்கள் எடுத்துகிட்ருக்கீங்க?
2: நாங்கள் வந்து G9 வாழையை தான் மேம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து வாழை கண்ணு மேம், சின்னதாக இருக்கும் மேம். அந்த கண்ணை வந்து நிலத்தில் போட்டு செஞ்சு விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் மேம்.
0: இப்போ நீங்கள் எப்படி வாழை கட்டையாக நீங்கள் வந்து நடுவீங்களா, இல்லை சின்ன சின்ன கன்றுகளாக வாங்கி நட்டுட்ருக்கீங்களா?
2: பை கண்ணு தான் மேம் வாங்கி நட்டுட்ருக்கோம் நாங்கள்.
1: வாழை திசுன்னு சொல்கிற நம்ம இதிலே உருவாகி வர்ற கண்ணு மேம். அந்த கண்ணு வந்து நாங்கள் டைரெக்டாக கட்டையும் இருக்குது திசுவும் இருக்குது. நாங்கள் வந்து திசு தான் மேம் வாங்கி இது பண்ணோம்.
0: அப்போ திசு வளர்ப்பு முறையில் வளர்கிற அந்த வாழை கன்றுகளை நேரடியாகவே நீங்கள் நட்டுறீங்க?
1: ஆமாங்க மேம், டைரெக்டாக. இப்போ நம்ம ஃபார்முக்கு கொண்டு வந்து 1 வீக் நம்ம இடத்துக்கு வச்சதுக்கப்புறம் தண்ணி விட்டு நம்ம இடத்த அதை செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ எப்படி நம்ம குழந்தை தூக்கிட்டு வந்து நம்ம கைக்கு 1 வாரம் ஆகுமோ அது மாதிரி அந்த கண்ணும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து 1 வாரம் எங்கள் இடத்துக்கு பழக்கப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அது அது இடத்துல கொண்டு போய் நாட்டு கன்று நட்டு வச்சிட்டோம் மேம்.
0: இப்போ நீங்கள் சொன்ன பகுதிகளில் அதிகமாக இந்த ரகங்கள் தான் பயிரிடப்படுதா, இல்லை அதை தவிர்த்து நீங்கள் இந்த ஒரே ரகம் மட்டும்தான் பயிரிடுறீங்களா, இல்லை வேறு என்ன வாழை ரகங்கள்லாம் இப்போ பயிரிட்டுருக்கீங்க?
2: நாங்கள் பயன்படுத்துறது வந்து இந்த இது தான் மேம், பச்சை வாழைன்றது மட்டும்தான் மேம் பயன்படுத்துகிறோம். மற்ற இடத்துகள் எல்லாமே செவ்வாழை, கற்பூரவள்ளி அந்த மாதிரி எல்லாமேவும் பயன்படுத்துவாங்க மேம். நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது வந்து பச்சை வாழை மட்டும்தான் மேம்.
0: இப்போ வாழை அப்படின்னு சொல்லும்போது அதோட முழு பாகமுமே பயன்பாட்டுக்கு உரியது தான்.
1: கண்டிப்பாக மேம்.
0: இப்போ நீங்கள் இந்த வாழையின் மூலமாக என்னென்ன பொருட்கள் எல்லாம் நீங்கள் விற்பனைக்கு கொண்டு போயிட்டுருக்கீங்க?
2: தண்டு மேம், வாழை தண்டும் நாங்கள் விற்பனைக்கு கொண்டு போயிடுவோம் மேம். வாழை இலையும் நாங்கள் விற்பனைக்கு கொண்டு போயிடுவோம் மேம்.
0: இப்போ வாழை இலை, வாழை தண்டு இது எல்லாமே வந்து நேரடியாக நீங்களே கொண்டு போய் விற்றுறீங்களா?
2: இல்லை மேம், அவங்கவுங்க வந்து வாங்கிட்டு போகிறவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க மேம்.
1: விசேஷங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறவங்க வந்து எங்களுக்கு எங்கள் ஃபார்மில் இருக்கிறதுனால வெத்தலை, வாழை இலை அப்படிங்கிறத வந்து முருங்கைக்காய், முருங்கைக்கீரை இது எல்லாமே மொத்தமாக எங்கள்கிட்டயே சொல்லிட்டு போயிடுவாங்க. எங்களுக்கு இத்தனை பேருக்கு இத்தனை வேணும்ப்பா, இத்தனை கிலோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க மேம். விசேஷங்களுக்கு டைரெக்டாக கொண்டு போய் நாங்கள் அவங்க மண்டபத்திலே கொண்டு போய் இலை எல்லாமே இறக்கி வச்சுட்டு வந்துடுவோம் மேம்.
0: பார்த்தீங்களா, அதாவது வாழை அப்படின்னு மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு விசேஷத்துக்கு எங்களை அணுகுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான அத்துணை பொருட்களும் எங்ககிட்ட என்ன இருக்கோ அந்த பொருட்களை நியாயமான முறையில் நாங்கள் அவங்களுக்கே ரொம்ப ஆரோக்கியமான வகையிலையும் கொடுத்துட்றோம் அப்படின்றத ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஏன்னா விவசாயிகளோட பங்களிப்பு

0: அதுதான். ஏன்னா
1: கண்டிப்பாங்க.
0: எல்லாருமே வந்து ஆரோக்கியமா இருக்கணும், உணவு தான் நமக்கான அந்த முதன்மை தேவை அப்படின்றதே வந்து உணவு தான். அதற்கான ஒரு முக்கியமான ஆதாரம் தான் இந்த விவசாய தொழில் அப்படின்றது. இதில் கிடைக்கிற நிறைய பொருட்களை நீங்க நேரடியாகவே அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறீங்க. தொடர்ந்து பேசுவோம் சிறு இடைவேளைக்கு பிறகு.
1: தேங்க்யூ. ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: E20 பெட்ரோல் பத்தி ஏன் இவ்ளோ கன்ஃபியூஷன்
2: வேண்டாம். E20 டெஸ்டிங்ல அப்நார்மல் இன்ஜின் வியர் எதுவும் கண்டுபிடிக்கல. ஃபியூயல் சிஸ்டம் மெட்டீரியல்ஸும் E20 கம்பாட்டிபிலிட்டிக்கு டெஸ்ட் பண்ணிருக்காங்க.
1: அப்போ கன்ஃபியூஷன் இல்ல, only confidence.
2: E20 ஃபாக்ஸ் நம்புங்க. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
3: மருத்துவ ஆலோசனை மற்றும் மருந்துகள் இலவசம். அனைவரும் வருக.
4: எம்பாண்டி சீமே.

0: இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியாக சர்வதேச கிராமப்புற பெண்கள் தினம் மற்றும் விவசாயிகள் தினம் இன்னைக்கு கடைபிடிக்கப்படுது. இதுக்காக தான் இன்னைக்கு பெண் விவசாயிகள் இரண்டு பேர் நம்ம நிலையத்துக்கு வருகை புரிந்து அவங்க என்னென்ன விவசாயம் எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க, அவங்களோட அனுபவங்கள் என்ன அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம கிட்ட பகிர்ந்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது வாழை விவசாயம் பத்தி பேசிட்டு இருந்தோம். ஏன்னா அவங்களுக்கான வாழை கன்று அப்படின்னு பார்க்கும்போது திசு வளர்ப்பு முறையில அவங்க வாழை கன்றுகளை அவங்க வளர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த விவசாயம் அவங்க எப்படி செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த திசு கன்றுகள் அப்படின்றது வந்து இங்கே வந்து ஒரு புதுமுறை தான். ஏன்னா எல்லாருமே வாழை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வாழை கன்றை வந்து நம்ம வாழை மட்டும் எங்கேயாவது போய் வாங்கிட்டு வருவோம், இல்லை வாழை கிழங்கை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் நட்டு வைப்போம். ஆனால் இந்த திசு வளர்ப்பு முறை அப்படின்றது வந்து ஒரு ஆய்வகத்தில் வளர்க்கப்பட்டு அதுக்கப்புறம் நேரடியாக நம்ம நிலத்திற்கு கொண்டு வரப்படுது. இதோட முக்கியத்துவம் என்ன? ஏன்னா நம்ம நார்மலாக வளர்க்குறதுக்கும் இந்த திசு வளர்ப்பு முறையில் வளர்க்கப்பட்ட வாழைகளை நம்ம வாங்கி வைக்கிறதுக்கும் என்ன முக்கியத்துவம் இருக்குது?
1: நம்ம கட்ட வச்சதுக்கப்புறம் கட்ட ஒரு ரகம் மேம், திசு வளர்ப்பு ஒரு ரகம். அந்த கட்டையை தான் நம்ம திசு வளர்ப்பில் ஆய்வகத்தில் மூலயமா நமக்கு ஒரு இலையோ ரெண்டு இலையோ வந்ததுக்கப்புறம் நமக்கு வரும். அதை வந்து நம்ம டைரெக்டாக வைக்கும்போது கட்டையில் வந்து 3 மாதம் கழித்து நமக்கு 2 இலை விடுறது வந்து நம்ம வைக்கும்போது 2 இலையோடு வைக்கிறோம். அவ்வளோதான் வித்தியாசமே தவிர்த்து மித்தபடி 2 ரகமே ஒரு சேம் ரகம் தான் மேம். 2லேயுமே 10 மாதத்தில் நமக்கு தாறு வெட்டுக்கு வந்துடும். இப்போ இப்போ இன்றைக்கி இந்த மாதம் வச்சுருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு 3 மாதங்களுக்கு இடையிலையும் நம்ம மருந்து ஊற்றிட்டே இருக்கோம். மருந்து ஊற்ற மரங்கள் வந்து அந்தந்த பருவத்தை அடைஞ்சிருது. ஒவ்வொரு பருவத்துக்கு இடையிலையும் மருந்து ஊற்றிட்டுருக்கோம் மேம். ஊற்றி 10 மாதங்களுக்கு பிறகு தார் வெட்டுக்கு வந்துடுது. ஒரு தார் 1 கிலோ இவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட டைரெக்டாக வந்து ஃபார்ம்லேயே வந்து பறிச்சுட்டு போயிடுறாங்க.
0: அதாவது முதல்லாம் பார்த்தோன்னா வாழை வந்து தார், அதாவது ஒரு தார் இவ்வளோ ரேட் அப்படின்னு இருந்தது. ஆனால் இப்போ வந்து வாழையும் கிலோ கணக்கில் விற்பனைக்கு கொண்டு போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு இப்போ உற்பத்தியும் தேவைப்படுது, அதே சமயம் மக்களுக்கான தேவையும் அதிக அளவில் அதிகரிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போ நீங்கள் வாழையை பயிரிடுறதுக்கான நேரங்கள் சொன்னீங்க. இப்போ வாழைக்கான உரம் என்னென்ன போட்டுட்ருக்கீங்க? இப்போ வாழைக்கு முக்கிய தேவை வந்து நீர் ஆதாரம். ஏன்னா வாழை அப்படின்னு பார்க்கும்போது அதிக அளவு நீர் இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம முறையாக வந்து வளர்த்து அதற்கான உற்பத்தியை நம்ம எடுக்க முடியும். அப்போ இதற்கான நீர் ஆதாரம் எப்படி இருக்குது? என்னென்ன உரங்கள்லாம் இதற்காக நீங்கள் போடுறீங்க?
1: நாங்கள் வந்து சொட்டு நீர் பாசனம் மூலயமா தான் மேம் வாழை கண்ணை வளர்த்துட்ருக்கோம். நம்ம வந்து மழையை நம்பியோ இதை நம்பியோ நமக்கு வாழை வளர்த்தோம் அப்படின்னா நம்ம தோற்று போயிடுவோம் மேம். அதனால சொட்டு நீர் பாசனம் மூலயமா நாங்கள் மோட்ரு இருக்கிறதுனால சொட்டு நீர் பாசனம் மூலயமா வாழை வளர்த்துட்ருக்கோம் மேம். அது போக மல்டிப்ளெக்ஸ் கம்பெனி அந்த பிராண்ட் மட்டும் யூஸ் பண்ணி மருந்து அடிச்சிட்ருக்கோம் மேம்.
0: இப்போ நீங்கள் சொன்னீங்க சொட்டு நீர் பாசனம் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா முக்கியமாக எதுக்காக அப்படின்னா வாழையை பொறுத்த வரைக்கும் அதிக அளவு நீர் தேவைப்படும், ஆனால் அதையும் குறைந்த அளவுக்கு நாங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்றதுக்காகவே இந்த சொட்டு நீர் பாசன முறை அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வாழை கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி 10 மாதங்களாகவது ஆகும் ஒரு வாழை தாரை நம்ம வந்து எடுக்கிறது. இப்போ நிறைய பேர் வந்து வாழையை வெட்டினதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு வாழை பழங்களாக தான் நம்ம பயன்படுத்த முடியும், இல்லை இதற்கான

0: தேவை ஏற்படும் போது நம்ம விற்பனைக்கு கொண்டு போகிறோம். இப்போ அதிக அளவில் உங்களுக்கு வாழை கிடச்சது அப்படின்னா அதை நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஏன்னா தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய மதிப்பு கூட்டு பொருட்கள் செஞ்சிட்ருக்காங்க. அப்போ வாழையிலையும் செய்கிறபடி நம்ம கேள்விப்படுறோம். அப்போ அதற்கான ஒரு மூலப்பொருளை நீங்கள் வெளியில் கொடுக்குறீங்களா?
1: வாழைத்தண்டில் சாறு எடுக்கிறாங்க மேம், வாழைத்தண்டு ஜூஸ் ரெடி பண்ணி சேல் பண்ணுறாங்க. அவங்க வந்து டைரெக்டாக வந்து வாழைத்தண்டு வாங்கிட்டு போயிடுறாங்க. பூக்கடைக்காரவங்க வந்து வாழை நாறு நம்மக்கிட்ட மொத்தமாக வாங்கிட்டு போயிடுறாங்க. அது போக வாழை பவுடரு, அந்த பழத்தில் வந்து பவுடர் பண்ணுறவங்க வந்து நம்ம ஒரு ஷாப்பில் போய் பழம் வாங்குற ரேட்டை விட இங்கே கம்மி தான், டைரெக்டாக நம்ம ஃபார்மில் வாங்குறதுனால கம்மி அப்படிங்கிறதுனால டைரெக்டாக வந்து விசிட் பண்ணி வாங்கிக்கிறாங்க மேம். அதை ஒவ்வொரு வாழையில் வந்து அப்பன் கீழேருந்து மேலே வரைக்கும் எல்லாமே நம்ம சேல் பண்ணிக்கலாம். அது வாழையில் இதுதான் வேஸ்ட்டு அப்படின்னு எதுவுமே இல்லை மேம்.
0: அதாவது வாழையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி வாழையோட அனைத்து பாகங்களுமே வந்து பயனளிக்கக்கூடியதாக தான் இருக்கும். எதையுமே வந்து நம்ம கழிவு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் தூரம் போட்டுற முடியாது. ஏன்னா இப்போ பார்த்தோன்னா வாழை நார் கழிவுலேருந்து கூட நிறைய பொருட்கள் வந்து செஞ்சிட்ருக்காங்க. இப்போ இந்த வாழைக்கான உரங்கள் அப்படின்றத கேட்டிருந்தேன். இப்போ அதிகமாக நீங்கள் வந்து இயற்கை உரங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது இந்த வாழைக்கும் என்ன உரங்கள் பயன்படுத்துகிறீங்க? இப்போ பூச்சி தாக்குதல் தடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறீங்க? நோய் தாக்குதல் குறையணும் அப்படின்னா என்னென்னலாம் செஞ்சிட்ருக்கீங்க?
1: மீன் அமிலம் மட்டும்தான் மேம் நல்லா, ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ணுறது மீன் அமிலம் மட்டும்தான் மேம். மீன் அமிலம் ஒன்று தான் நல்லா எங்களுக்கு தெரிஞ்சது, நான் எங்களுக்கு தெரியலையே என்னன்னு தெரியல, மீன் அமிலம் ஒன்று மட்டும் நல்லா எங்களுக்கு கை கொடுக்குது மேம்.
0: அதாவது மீன் அமிலம் அப்படின்றது வந்து வாழைக்கு அதோட உற்பத்திக்கும் அதிகளவு உயிரூட்டமாக இருக்கா, இல்லை நோய் தாக்குதலோ பூச்சி தாக்குதலோ நம்ம வந்து குறைந்த அளவு ஏற்படணும் அப்படின்றதுக்காக பயனுள்ளதாக இருக்கா?
1: பூச்சி விரட்டுறதுக்கும் யூஸ் ஆகுது மேம், வளர்றதுக்கும், மேலும் மேலும் கரெக்டான பருவத்தில் கரெக்டான வளர்ச்சியில் வளர்றதுக்கும் உதவி பண்ணுது மேம்.
0: இப்போ நீங்கள் உரங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இந்த இயற்கை உரங்களை தான் அதிகளவு பயன்படுத்துகிறீங்க. கிட்டத்தட்ட தேனி பகுதி அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பசுமையான பகுதி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அது அங்கே இருக்கிற மண் வளம் அப்படின்றதும் வந்து அதிக அளவு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்த வாழை அப்படின்றதும் உங்களுக்கு அதிக அளவு உற்பத்தியை கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நீங்கள் வாழையை வந்து எல்லா பாகங்களுமே விற்பனைக்கு அனுப்புறீங்க. அதில் முக்கியமாக நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க வாழை இலையை வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த வாழை இலை அப்படின்றத எப்போ போய் பறிப்பீங்க? ஏன்னா நீங்கள் வந்து சில கன்றுகள் வந்து வாழை பழத்துக்காகவும் இருக்கும். ஏன்னா வாழைப்பூ அதுலேருந்து பறிக்கணும், விற்பனைக்கு கொண்டு போகணும் அப்படின்றது இருக்கும். ஆனால் சில வாழை கன்றுகளை வந்து நம்ம வாழை இலை பறிக்கிறதுக்காகவே வச்சுருப்போம். அப்போ அப்படி இருக்கும்போது இதை எப்படி பிரித்து நீங்கள் எடுத்து அனுப்புறீங்க?
2: அது வந்து மேம் நம்மளுக்கு பக்க கன்றுகள் வந்து அதிகமாகவே வளரும் மேம். ஒரு வாழை அப்படின்னா அதை சுற்றி வந்து ஒரு நாலஞ்சு கன்றுகள் வந்து அதிகமாக வளரும் மேம். அதில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற வாழை இலைகளை மட்டும் அறுத்து நாங்கள் சேல் பண்ணுவோம் மேம்.
0: அப்போ பக்க கன்றுகள் மட்டும்தான் வந்து வாழை இலைக்கு
2: உதவும் மேம்.
0: அப்போ அந்த அதாவது முதன்மையான அந்த வாழைக்கன்றை வந்து நம்ம வாழைப்பழத்துக்கோ இல்லை அதில் இருக்கிற பூவையோ நம்ம விற்பனைக்கு அனுப்புகிறோம்.
1: இப்போ ஒரு இடத்துல பத்து கன்று இருக்குது அப்படின்னா தாய் கண்ணுன்னு ஒரு கண்ணு மேம், அந்த தாய் கண்ணை சுற்றி இருக்கிற எல்லா கண்ணையுமே நாங்கள் அறுத்துட்டு அந்த தாய் கண்ணுக்கு மட்டும்தான் மருந்து ஊற்றுவோம், உரம் வளர்ப்போம், எல்லாமே மித்த எல்லாமே நமக்கு. இப்போ சரஸ்வதி பூஜை வருது, அந்த பக்க கண்ணுகளை எல்லாமே அறுத்து மார்க்கெட்டில் கொடுத்து நாங்களே சேல் பண்ணிடுவோம் மேம். எல்லாருமே வீட்டில் வச்சு சாமி கும்பிட்றதுக்காக வாங்குவாங்க இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கட் பண்ணிக்கிடுவோம் மேம்.
0: அதாவது வாழை இலை அப்படின்னு சொல்லும்போது பூஜை பொருட்களுக்கும் பூஜை சம்மந்தப்பட்ட அந்த பொருட்களுக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து சர்வதேச மகளிர்களுக்கான அதாவது முக்கிய தினம், அதே சமயம் சர்வதேச மகளிர் விவசாயிகளுக்கான முக்கியமான தினமாகவும் இன்றைக்கி கொண்டாடப்படுது. அதுக்காக தான் இன்றைக்கி வந்து நிலையத்துக்கு நீங்கள் வருகை புரிந்து உங்களோட அந்த விவசாயம் சம்மந்தப்பட்ட உங்களோட பங்களிப்பு என்ன இருக்குது, உங்களோட அனுபவங்கள் என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ வருடங்களாக இந்த விவசாயத்தில் இருக்கீங்க?
2: நாங்கள் வந்து ஒரு 2 ஆண்டுகளாக தான் இந்த விவசாயத்தில் இருக்கோம். வாழைக்கண்ணு இதுக மற்றபடி பாரம்பரியமாக இருக்குது அப்படின்னா வெத்தலை தான் மேம் நம்ம பாரம்பரியமாக இருக்கும்.
0: அப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ வருடங்களாக இந்த விவசாயத்தை நீங்கள் வந்து இப்போ செஞ்சிட்ருக்கீங்க?
1: நாங்கள் பாரம்பரியமாகவே பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே விவசாயம் மட்டும்தான் மேம். அந்த விவசாயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது, அதை குறைய விடக்கூடாது. மற்றவங்க லேடிஸும் பண்ணணும், பெண்கள் வந்து விவசாயத்தை ஒரு தொழிலாக வேலையாக பார்க்காம தொழிலாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு முன்னுதாரணமாக எடுத்து நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் மேம்.
0: அதாவது விவசாயம் அப்படின்னு சொல்லும்போதே

0: எல்லாருக்கான ஒரு அடிப்படை தேவை அதுதான். ஏன்னா என்ன இல்லை அப்படின்னு நம்ம இருந்துட்டு போயிட முடியாது. உணவு அப்படின்ற ஒரு அடிப்படை தேவை இருந்தால் மட்டும்தான் நம்ம எல்லா விதமான முயற்சிகளோ எதுனாலும் நம்ம வந்து சாதிக்க முடியும். ஒருத்தவங்க சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா எதையுமே அவங்களால செய்ய முடியாது. அதற்கான ஒரு அடிப்படை அப்படின்னு பார்த்தோன்னா இந்த விவசாய தொழில் மட்டும்தான். இதில் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட சொன்ன மாதிரி, அதாவது வாழை அப்படின்றதான் உங்களுக்கு புதிதான ஒரு முயற்சி. ஏன்னா விவசாய பெருமக்கள் எல்லாருமே அப்படிதான், ஒரு புதுவித முயற்சியை நம்ம செஞ்சுட்டே இருப்போம் அப்படின்றத எப்பொழுதுமே அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் பாரம்பரியமாக விவசாயம் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் எப்பொழுதுமே செஞ்சுட்டு இருக்கீங்க. அதுலேயும் இப்போ வந்து அதிக அளவு விற்பனைக்கும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க, நிறைய வெளிநாடுகளுக்கும் நீங்க வந்து விற்பனைக்கு கொண்டு போயிட்டு இருக்கீங்க. உண்மையாவே இது வந்து பாராட்டுதலுக்கு உரியது. இதே மாதிரி இன்னும் விவசாயத்துல உங்களோட பங்களிப்பு இன்னும் மேன்மேலும் வளரும் அப்படின்ற வாழ்த்துக்களோட இன்னைக்கு நிலையத்துக்கு வருகை புரிந்து ரொம்ப அழகா எல்லா விதமான கேள்விகளுக்கும் ரொம்ப அழகா முதல் பதிவாக இருந்தாலும் ரொம்ப நிதானமாக நிறைய கேள்விகளுக்கு நீங்க பதில் சொன்னீங்க. நிலையத்தின் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்.
1: எங்களுக்கு வாய்ப்பளித்த எல்லாருக்கும் நன்றி மேம். இந்த வானிலை துறைக்கு ரொம்ப நன்றிங்க மேம்.
2: நன்றி மேம்.

கிராமப்புற பெண்களுக்கான சர்வதேச தினத்தினை ஒட்டி இன்று தேனி மாவட்ட பெண் விவசாயிகள் பி சாரதா, எஸ் பொன்மணி அவங்களுடைய நேர்முகம் கேட்டோம். உடன் உரையாடினார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் ஆர் பி பரிமலாதேவி அவர்கள்.

வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நெஞ்சம் விட்டு நீங்காத காவிய திரையிசை கானங்களாக இது வசந்த கானங்கள். இன்னைக்கு 60-70 காலகட்டங்களில் முன்னணி நடிகையாக இருந்த நடிகை காஞ்சனா அவங்க நடித்த திரைப்பட பாடல்கள்லாம் கேட்டு ரசிக்க போறீங்க. இதோ முதல் கானம் கேட்கலாம், அவன் ஒரு சரித்திரம் திரைப்படத்திற்காக.

0: மலேசியாவின் ஆயுஷ் மருத்துவ மற்றும் மூலிகை கண்காட்சி அக்டோபர் 16 முதல் 18 வரை மதுரை மலேசியா ஹாலில் நடைபெறுகிறது. மருத்துவ ஆலோசனை மற்றும் மருந்துகள் இலவசம். அனைவரும் வருக.
1: வசந்த கானங்கள், அழகான பாடல்கள் தொகுப்பாக கேட்டு ரசிச்சுட்டே

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: PCP NDT कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने और करवाने वाले दोनों को 3 से 5 साल तक की कैद और जुर्माने की सजा है।
2: स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय, भारत सरकार द्वारा जनहित में जारी।
3: E20 பெட்ரோல் பத்தி ஏன் இவ்ளோ கன்ஃபியூஷன்
4: வேண்டாம். E20 டெஸ்டிங்ல அப்நார்மல் இன்ஜின் வியர் எதுவும் கண்டுபிடிக்கல. ஃபியூல் சிஸ்டம் மெட்டீரியல்ஸும் E20 கம்பாட்டிபிலிட்டிக்கு டெஸ்ட் பண்ணிருக்காங்க.
3: அப்போ கன்ஃபியூஷன் இல்ல, only confidence.
4: E20 ஃபாக்ஸ் நம்புங்க. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
5: இனிய ராகங்களோடு நாம் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானங்கள். வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த கானம் தேவராஜன் அவங்களோட இசையமைப்பில் கண்ணதாசன் வரிகளில் டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா ஆகியோர் பாடிய பாடல் இதோ காற்றாலைகளில் துலாபாரம் திரைப்படத்திற்காக 1:14 நிமிஷத்தில்.

0: மலேசியாவின் ஆயுஷ் மருத்துவ மற்றும் மூலிகை கண்காட்சி அக்டோபர் 16 முதல் 18 வரை மதுரை மலேசியா ஹாலில் நடைபெறுகிறது. மருத்துவ ஆலோசனை மற்றும் மருந்துகள் இலவசம். அனைவரும் வருக.
1: என்ன பார்வை

0: கேட்ட பாடல் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானங்கள்.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இந்தியாவில் சுமார் 20 கோடி 2-வீலர்ஸ், 3 கோடி கார்ஸ் லாஸ்ட் 2.5 இயர்ஸா E20 தான் ரன் ஆகுது.
2: அப்ப எல்லாம் நல்லா தானே ரன் ஆகுது.
1: எக்ஸாக்ட்லி, பெரிய ப்ராப்ளம் இருந்திருந்தா இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமே. ரூமர்ஸ் விட ஃபேக்ட்ஸ் அட்ரஸ் பண்ணுங்க. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொது நலன் கருதி வெளியிடப்பட்டது.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
4: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
5: நேரம் 1:22, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

வசந்த கானங்கள். நடிகை காஞ்சனா நடித்த திரைப்படங்கள்ல இருந்து பாடல்கள் கேட்டுட்டே இருக்கும் இல்லையா? அந்த வரிசையில அடுத்து என்ன பாட்டு வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவளா காத்துட்டு இருப்பீங்க. அடுத்து உத்தரவின்றி உள்ளேவா திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ காற்று அலைகளில் இசைக்கிறது.

0: மலேசியாவின் ஆயுஷ் மருத்துவ மற்றும் மூலிகை கண்காட்சி அக்டோபர் 16 முதல் 18 தேதி வரை மதுரை மலேசியா ஹாலில் நடைபெறுகிறது. மருத்துவ ஆலோசனை மற்றும் மருந்துகள் இலவசம். அனைவரும் வருக.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
3: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

0: வசந்த கானங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கோம் என்றும் நினைவை விட்டு நீங்கா கானங்கள் வரிசையில் நம்ம கேட்டுட்டு இருக்க ஒரு சிறப்பான நிகழ்ச்சி அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த நிகழ்ச்சியில கூடுதல் சிறப்பாக நம்ம இன்னும் ஒன்று சேர்த்திருக்கோம் இல்லையா, என்னது?
1: அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முகநூல் பக்க நண்பர்கள், அதாவது நம்மளோட மதுரை பண்பலை அப்படின்ற முகநூல் பக்கத்தில் ஃபேஸ்புக்கில் நம்ம வந்து ஒரு சில குறிப்பிட்ட கேள்விகள், பொது அறிவு சார்ந்தது, அப்புறம் வந்து திரைப்படம் சார்ந்து, அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, மனதிற்கு இனிய கேள்வி,
0: நம்மளுடைய தனிப்பட்ட கருத்துக்களை சொல்கிற கேள்விகள்,
1: இந்த மாதிரி கேள்விகளுக்கு நம்ம நேயர்கள் கொடுத்த சிறப்பான பதில்களை வந்து நம்ம வந்து யார் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து பதிவிடுறோம்.
0: அவங்க பெயரோட இந்த இடத்துல நம்ம பதிவிடுவோம். இந்த நேரத்தில் இப்போ அந்த சமூக வலைத்தள பக்கத்துக்கான நேரம் தொடங்கிருச்சு. இப்போ என்ன கேள்வி?
1: அதாவது முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியாவில் முதல் செயற்கைக்கோளின் பெயர் என்ன சொல்லிட்டு, நம்மளோட இந்தியாவிலிருந்து முதல் செயற்கைக்கோள் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதனோட பெயர் என்ன அப்படின்றதான் வந்து முதல் கேள்வி. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரியப்பட்டா அப்படின்றதான் அதற்கு சரியான பதில். அது ஏவப்பட்ட நாள் வந்து ஏப்ரல் 19, 1975 வருடம்.
0: இந்த கேள்விக்கு சரியான பதில் நிறைய நேர்கள் சொல்லியிருக்காங்க.
1: ஆமா, அதுல பேர் எல்லாம் சொல்லிடுறேன் நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா அவளை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா. தேவனூர் ஜோதிலட்சுமி, ராமகிருஷ்ணன், கொழுமங்கங்குண்டான், அப்புறம் வந்து உஷா முத்துராமன் திருநகர்ல இருந்து, ஓம் பிரகாஷ், சில பேர் வந்து வாழ்த்துக்கள் மட்டும் கூட சொல்றாங்க, நம்மளுடைய நிகழ்ச்சிகள் வந்து நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நம்ம நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். அடுத்ததா பதில் சொன்ன வரிசையில மைக்கேல் பாளையம் வில்லியம், அடுத்ததா புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியின் அசோக்குமார், நாமக்கல் செல்வராஜ் அவர்கள் இருக்காரு, மதுரை ஆண்டாள்புரம் சுவாமிநாதன் சொல்லியிருக்காங்க, கைத்தறி நகர் அரசு துவாரகன் சொல்லியிருக்காங்க, அடுத்து மதுரை எஸ்எஸ் காலனி ஜெயபிரகாஷ், அதுக்கப்புறம் ஜனார்த்தனன் மதுரை தான் அவங்களுமே, அடுத்து வீரதுரை அரியலூர்லேருந்து சொல்லியிருக்காங்க, மதுரை சோ சண்முக சுந்தரம், அப்புறம் சிவநாத் ஓகே மதுரை அவங்களுமே வந்துட்டு சொல்லியிருக்காங்க, கே சிவசுப்பிரமணியன் குற்றாலம்லேருந்து கூட பதில் சொல்லியிருக்காங்க, ஜீவநாதன் ஜீவன் அப்படின்றவங்க, அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அன்புராணி சென்னையிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க, கலை, அடுத்தது வந்து கலைத்துறை ராஜன் அப்படின்றவங்க, அடுத்தது திருமூலஸ்தானம் வீரசுந்தரி அப்படின்றவங்களும் வந்து சரியான பதிலை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஆரியப்பட்டான்ற பதிலுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 38 பேர்கிட்ட வந்து பதில் சொல்லியிருக்காங்க.
0: ஆமாம், அடுத்து சந்திரசேகர் சொல்லியிருக்காங்க, அடுத்து அலிநகரத்துலேருந்து எஸ் மகாதேவன், அடுத்து பாரிவள்ளல் ஆரியப்பட்டான்ற பதிலை சரியாக சொல்லியிருக்காங்க, அரியலூர் மாவட்டத்தில் இருந்து, அடுத்து சூரிய நாராயணன் அவங்க சொல்லியிருக்காங்க, அடுத்து பிரபுதேவி சொல்லியிருக்காங்க, அடுத்து சென்னையிலேருந்து அந்தோனிராஜ், அடுத்து சோமசுந்தரம் சிவபுரியிலிருந்து, அடுத்து சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து சோமசுந்தர பிரபு பதிலளிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் மாயாண்டி ஞானகுரு சொல்லியிருக்காங்க, அடுத்து குருபரன், பொன்னியம்மன் மேடுலேருந்து வன்னை கணேசன், இவங்க எல்லாரும் சரியான பதில் சொன்ன நேர்கள் இன்னும் இருக்கு. அடுத்து சித்தார்த்தன், பிரமிளா தமிழ்ச்செல்வி, தமிழ்ச்செல்வன், பூலுவப்பாளையத்திலிருந்து ஆனந்த முருகன், ராதாகிருஷ்ணன் தேனி மாவட்டத்தில் இருந்து, அடுத்து அஸ்வின்குமார் சொல்லியிருக்காங்க, அடுத்து திருப்பூர் மாவட்டத்திலிருந்து கனகரத்னம் சொல்லியிருக்காங்க, அடுத்து சுகுமாரி சுந்தரராஜன், இவங்கெல்லாம் இதற்கான சரியான பதில் சொன்ன நேர்கள்.
1: அதாவது முதல் கேள்விக்கு சரியான பதில் சொன்ன நேர்களை வந்து நம்ம வாசிச்சிட்டோம் இப்போ, அப்படிதானே? இப்ப அடுத்த இன்னும் 2 கேள்விகள் இருக்கு, அவங்க கொடுத்த சுவாரஸ்யமான பதில்களும் இருக்கு. நம்ம ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அந்த சுவாரஸ்யமான பதில்களை நேர்கள் என்ன சொல்லியிருக்காங்க முகநூல் பக்கத்துல அப்படின்றத கேட்போம்.
0: இப்போ நம்ம நடிகை காஞ்சனாவின் பாடல்கள் கேட்டுட்டே இருக்கோம் இல்லையா, ஆனா இந்த பாடல் இல்ல அப்படின்னா நிகழ்ச்சியை முழுமை பெறாது அப்படின்னு சொல்லிடலாம். அது நிச்சயமா நேர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு பாடலா தான் இருக்கும். அது என்ன அப்படிங்கறத நம்ம இப்ப காற்றலைகள்ல கேட்கலாம். 1:32 நிமிஷத்துல

நாடு கண்ட பூங்கொடி காடு.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

அகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம கேட்டிருச்சிட்டே இருக்கோம். வசந்த கானங்கள் 1:40. சில பாடல்கள் எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் நம்ம மனசுல தேன் மாதிரி இனிக்கக்கூடியதா இருக்கும். எத்தனை தலைமுறைகள் கடந்தாலும் சரி அதனுடைய இனிமை மாறாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாட்டு தான் அடுத்து கேட்க போறோம். வீராபிமன்யு திரைப்படத்திலிருந்து இதோ அந்த கானம் இசைக்கிறது காற்றலைகளில்.

0: முகநூல் பக்கத்தில் நேற்று நம்ம பதிவிட்ட கேள்விக்கு நேர்கள் பதில் சொன்னதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் நம்ம பதிவிட்டு இருக்கோம் இல்லையா, அடுத்து என்ன கேள்வி?
1: அதாவது முதல் முதலில் பார்த்த திரைப்படம் இது அப்படின்னு
0: ரொம்ப அழகான அனுபவம்ல, முதல் முதல் அப்படிங்கறதே ஒரு ஸ்பெஷல் தான், எப்பவுமே நினைவுல நிற்கக்கூடியது. சரி, அந்த மாதிரி நேர்கள் அனுபவபூர்வத்தை நிறைய சொல்லியிருக்காங்க. அதற்கு முன்பாக டயனா நீங்க சொல்லுங்க, நினைவுல இருக்கா?
1: ஓ, முதல்ல பார்த்த திரைப்படம், அதாவது நாங்கள் எங்கள் அப்பா ஃபேமிலியாக எல்லாரும், நான் அப்போ ரொம்ப குட்டி போனேன், நான் என்னது ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் நம்ம படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ரோஜா அந்த படத்துக்கு தான் வந்து திரையரங்கு, அதாவது தியேட்டருக்கு போய் பார்த்த முதல் திரைப்படம் அப்படின்னா அந்த படம் தான்.
0: எனக்கு நினைவில் இருக்கிறது, நானும் ரொம்ப குட்டியாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன், அப்போ வந்து கேபிள் இருக்காது, டிடி மட்டும்தான் இருக்கும் இல்லையா, அப்போ அதனால கொஞ்சம் பழைய திரைப்படம், 6-60 வரை எனக்கு நல்லா நினைவில் இருக்குது. நைட்டு போட்டாங்க, நைட்டு நான் அச்சி வீட்டிலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன், அந்த நினைவு இருக்குது. அதுக்கு முன்னாடி எதுவும் படம் பார்த்தோமா அப்படின்னு சொல்லி சரியாக ஞாபகம் இல்லை. இதுதான் நினைவில்
1: நேயர்கள் என்னென்ன படம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துடலாமே. ஜெயபிரகாஷ் நாராயணன் அவங்க வந்து புது புது அர்த்தங்கள், அதாவது ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்வுகளையுமே நமக்கு வந்து அப்படியே டைப் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம படம் பேரை மட்டும் நம்ம சொல்லுவோம், நீலம் கருதி. அடுத்து வந்து கைதிர நகர் RS துவாரகன் என்ன படம் சொல்லியிருக்காரு அப்படின்னா அபூர்வ சகோதரர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கந்தன் கருணை அப்படின்னு சொல்லி உஷா முத்துராமன் சொல்லியிருக்கிறாங்க. வீரதுரை அரியலூர் அவங்க வந்து என்ன படம் அப்படின்னா வானம் பாடி கிழக்கு சீமையிலேன்னு சொல்லி மைக்கேல் பாளையம் வில்லியம் சொல்லியிருக்காங்க. சிவநாத் ஓகே அவங்க வந்து ரொம்ப பழைய திரைப்படம் 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை சோ சண்முக சுந்தரம் வந்து உலகம் சுற்றும் வாலிபன். அடுத்தது நாமக்கல் செல்வராஜ் வந்து துலாபாரம். ஜனார்த்தனன் BS வந்து ஒளி விளக்கு அப்படின்னு. தேவனூர் ஜோதிலட்சுமி என்ன படம் அப்படின்னு பார்த்தா ஜமீன் கோட்டை அப்படின்னு சொல்லி ஒரு திகில்
0: திகில்.
1: கண்டிப்பா நம்ம இப்ப கேட்கும் போது கூட அது
0: திகிலா இருக்கும்.
1: அடுத்தது அந்தோனிராஜ் சென்னையில இருந்து சாது மிரண்டால் அப்படின்னு, அவங்களும் ஒரு பழைய திரைப்படம் தான் சொல்லியிருக்கிறாங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி அப்படின்றவங்க காந்தி. SB ரவி ராமேஸ்வரம் வந்து நிழல் நிஜமாகிறது. அடுத்தது சந்திரசேகர் மனவையிலிருந்து அவங்க என்ன படம்னா முரட்டுக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை ஆண்டாள்புரம் சுவாமிநாதன் வந்து என்ன படம் அப்படின்னா வாழ்வி மாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அசோக்குமார் புதுக்கோட்டையிலிருந்து சொன்ன படம் அப்படின்னா பாசமலர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாசமலர்லாம் எல்லாரும் பார்த்து பார்த்து அழுது, எங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க அந்த படம் தியேட்டர்ல பாக்குற அழுதுட்டே வருவாங்களாம், அவ்வளோ ஒரு எமோஷனலான திரைப்படம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து முனிராஜ் அப்படின்ற காந்தி சொல்லியிருக்கிறாங்க. அன்பு ராணி சென்னையில இருந்து அன்னை ஊர் ஆலயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மாயாண்டி கங்கா குரு அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தங்கப்பதக்கம். ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான் அவங்க வந்து பெற்றால் தான் பிள்ளையான்னு சொல்லியிருக்காங்க. ஜீவநாதன் ஜீவன் அப்படின்றவங்க வந்து கோமதி அப்படின்ற ஒரு படம் சொல்லியிருக்காங்க. தேனி மாவட்டம் அங்கே இருந்த பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன் என்ன படம் சொல்லியிருக்காங்கன்னா மதுரை வீரன் அந்த படம் சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, தேனியிலேருந்து மது வீரன் படம் பார்த்துருக்குறாங்க இல்லையா. அடுத்ததான் வந்து அஸ்வின் அவங்க என்ன படம் அப்படின்னு பார்த்தோன்னா மாதவன் நடிப்புல வெளியே வந்து மின்னலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன நேயரா இருப்பாங்க நினைக்கிறேன். அடுத்தது சோமசுந்தரம் அவங்க என்ன படம் சொல்லியிருக்காங்கன்னா அதாவது அண்மையில் பார்த்த படத்தை சொல்லிட்டாங்க. நம்ம கேட்ட கேள்வி வந்து முதன்

0: முதலில் பார்த்த திரைப்படம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது புஷ்பா கணேசன் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா பராசக்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நீண்டுக்கிட்டே போகுது, வரிசையாக நிறைய படங்களை சொல்கிறாங்க. நமக்கும் வந்து இந்த ஞாபகம்
1: இருக்கும்.
0: சரி, அப்படியே சொல்லுங்களேன்.
1: அடுத்த நேயர் பார்த்தீங்கன்னா சித்தார்த்தன், விளாங்குடி மதுரையிலிருந்து எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்தை குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து கலைமணி பால்பாண்டி, இவங்க வந்து ஹிந்தி திரைப்படம் தான் பார்த்துருக்காங்களா? முதல்ல ஆராதனா அந்த படம் பேர். சுவாமி ஐயப்பன் படம் அப்படின்னு சொல்லிட்டு தேனி சிலமலையிலிருந்து வீசி பிச்சைமணி சொல்லியிருக்காங்க. அடுத்து பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன், அவங்களுக்கு நினைவே இல்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. முத்துங்கிறவங்க திருவிளையாடல் திரைப்படத்தை குறிப்பிட்டிருக்காங்க. மைடியர் குட்டி சாத்தான், நிறைய பேருக்கு பிடிச்ச படம் இல்லையா?
0: அந்த ஐஸ்கிரீம்லாம் அதெல்லாம் வந்து நினைக்கும் போதே வந்து ரொம்ப இனிமையான ஒரு படம் அப்படின்னு.
1: இது வந்து ஸ்கூல்ல இருந்தே அவங்களை கூட்டிட்டு போயிருக்காங்களாம். இது வந்து சொன்னவங்க பிரபுதேவி அவினாசியில இருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து மதுரை கைத்தறி நகர்ல இருந்து குமரன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சபாபதி குருபரன் இவங்க வந்து சொன்ன திரைப்படம், இவங்களும் ஹிந்தி படத்தை தான் சொல்லியிருக்காங்க. ஆதி மேரா சாத்தி ஹிந்தி படத்தை சொல்லியிருக்காங்க. அடுத்து தளபதி திரைப்படத்தை வீரபாண்டியன் சொல்லியிருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து சோமசுந்தர பிரபு சரணமயப்பா இந்த திரைப்படத்தை குறிப்பிட்டிருக்காங்க. சிஐடி சங்கர் திரைப்படத்தை கலை துரைராஜன் சொல்லியிருக்காங்க. கணவனே கண்கண்ட தெய்வம் இந்த திரைப்படத்தை மீரா வெங்கட்ராமன் சொல்லியிருக்காங்க. அடுத்து கனகரத்னம் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சொல்லியிருக்காங்க. காந்தி திரைப்படம், இது வந்து ஸ்கூல்ல இருந்து எங்களை கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இன்னொரு நேரம் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதே பதில் சொல்லியிருக்காங்க. மதுரை குமரன் காலனியிலிருந்து மணிமாலா அவை சண்முகி திரைப்படத்திலிருந்து சொல்லியிருக்காங்க. சம்பூர்ண ராமாயணம் இந்த திரைப்படத்தை சுகுமாரி சுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க. நேயர்கள் எல்லாருக்கும் நன்றி.
0: அதாவது இது ஒரு நல்ல விஷயம் தான், நிறைய திரைப்படங்களை வந்து நமக்கும் ஞாபகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா. இப்ப இன்னும் ஒரு சின்ன நிகழ்வு வந்து நேர்களுக்கு வந்து சொல்லணும். இணைய ஓசை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பண்பலையில வந்து தினமும் இரவு 9 மணிக்கு அந்த நிகழ்ச்சி வந்து ஒளிபரப்பு, அதாவது எல்லாரும் கேட்டுட்டே இருப்போம். அதுலயும் வந்து நேர்களுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்கிற அந்த படங்களுக்கு ஹைகூ கவிதைகளா இருக்கட்டும் இல்ல நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம அதுல
1: நம்மளே அதுலயும் கேள்வி கேட்கிறோம். அதுலயும் நீங்க உங்களுடைய பதில்களை பதிவிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பதில்கள் இடம்பெறும் இணைய ஓசை நிகழ்ச்சியில.
0: ஆமா, உங்களோட பதில்கள் வந்து வரும் அப்படின்றத வந்து நம்ம சொல்லிடலாம். அடுத்ததா ஒரு கேள்வி காத்துட்டு இருக்கு, எல்லாரும் நாங்க கொடுத்த பதில வாசிங்க அப்படின்னு
1: சொல்லிட்டு
0: இருப்பாங்க. என்ன பதில் சொன்னீங்க அப்படின்றத வந்து அடுத்ததா கேட்போம். அதுக்கு முன்னாடி வசந்த கணங்கள் ஒரு இனிமையான பாடல் காற்றலைகளில்

0: மலேசியாவின் ஆயுஷ் மருத்துவ மற்றும் மூலிகை கண்காட்சி அக்டோபர் 16 முதல் 18 தேதி வரை மதுரை மலேசியா ஹாலில் நடைபெறுகிறது. மருத்துவ ஆலோசனை மற்றும் மருந்துகள் இலவசம். அனைவரும் வருக. முகநூல் பக்கத்துல நம்ம கேட்ட கேள்விக்கு அடுத்த கேள்வி வந்து என்ன அப்படின்னு யாரோ ஒருவர் உங்களுக்கு செய்த மறக்க முடியாத சிறிய உதவி என்ன அப்படின்றதான் கேள்வி. அதாவது முகம் தெரியாத நபர் வந்து நமக்கு உதவி செய்யறது மிகப்பெரிய அரிது. அந்த அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நிறைய வித்தியாசமான அனுபவங்களை சந்திச்சிருப்போம் இல்லையா? அதுல வந்து சொன்னவங்களை நம்ம கேட்டலாம். சிவநாத் ஓகே அப்படின்றவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி மதுரை அரசு மருத்துவமனையில வந்து ஒரு சான்றிதழ் வாங்க வேண்டியதுதான். அந்த துறையில வந்து வேலை பார்த்த ஒருத்தர் வந்து அவங்களுக்கு உதவி புரிஞ்சிருக்கிறாரு. அதுதான் அவங்க வந்து அந்த அதான் சாராம்சம். ஒரு 2 சர்டிபிகேட் வந்து வாங்க வேண்டியது இருந்திருக்கு. அதுக்கு வந்து அந்த துறையில வேலை பார்த்த ஒரு நபர் வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஜெயபிரகாஷ் நாராயணன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பள்ளி படிப்புக்காக அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்த மீனாட்சி அம்மாள் அப்படின்றவங்க வந்து உதவி செஞ்சிருக்கிறாங்க. அதை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு தெரியாத நபர் செய்த உதவி என்ன அப்படின்றதான் நம்மளோட கேள்வி. ஆனாலும்
1: தெரிந்த நபர்களை சொல்லியிருக்காங்க. சரி, அவங்களுடைய அவங்களை இந்த இடத்துல நினைவு கூறுவோம் நினைச்சு கூட நேர்கள் சொல்லியிருக்கலாம்.
0: கண்டிப்பா கட்டாயமா இருக்கும். அடுத்து கைத்தறி நகர் RS துவாரகன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, நண்பர்கள் செய்த உதவிதான். அப்பாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம மருத்துவமனையில சேர்த்திருக்கும் போது எல்லா நண்பர்களும் வந்து உதவி செஞ்சிருக்காங்க, முடிந்த அளவு பண உதவி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து பார்த்தோம்னா, உஷா முத்துராமன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கைபேசி வந்து அதாவது இல்லாத காலத்துல ரயில்ல வந்து பயணம் செய்யும் போது டிக்கெட்டை வந்து தொலைச்சிட்டாங்களாம். சோ அதை வந்து ஒருத்தர் வந்து வாங்கி
1: கொடுத்திருக்கிறாங்க. சில பேருக்கு ஏற்பட்டிருக்கும்,
0: கண்டிப்பா நிறைய பேர் அதை சந்திச்சிருப்பாங்க. அடுத்து கோமதிபுரத்துல இருந்து கல்லூரி படிக்கும் போது வந்து ஃபீஸ் கட்ட உதவிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து மதுரை ஆண்டாள்புரம் சுவாமிநாதன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து சின்ன வயசுல படிக்கும் போது நோட்டு இந்த ஸ்லேடு அப்படின்னு சொல்லுவோம், இந்த கல்குச்சி அப்படிலாம் சொல்லுவோம், கல் ஸ்லைடு அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் வாங்குறதுக்கு வந்து உதவி செஞ்சுருக்காங்க சில நண்பர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து புதுக்கோட்டை மாவட்டம் அசோக்குமார் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 1999 கல்லூரி காலகட்டத்தில் வந்து சாப்பாடு கொண்டு போகிறதுக்கு வந்து மறந்துடுவாங்களாம். ஆனாலும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணாலும் நிறைய பேர் வந்து அது இயல்பாகவே மறந்துடுவாரா எப்படின்னு தெரியல. ஆனால் எல்லாரும் நண்பர்களும் வந்து டிஃபன் பாக்ஸ் சாப்பாடு வந்து ஷேர், கல்லூரினாலே நம்ம
1: ஷேரிங் தான்
0: கண்டிப்பாக, அதுதான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அன்புராணி சென்னையில் இருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட பையனுக்கு சேலரி சர்டிஃபிகேட்டு வாங்குறதுக்கு உதவி செஞ்சுருக்காங்க ஒருத்தவங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து இன்னொருத்தர் யார் அப்படின்னா, ஜனார்த்தனன் அவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு படத்துக்கு போயிருக்கிறாரு, அப்போ வந்து டிக்கெட் வாங்க முடியல, ரொம்ப கூட்டம் இருந்தா, அப்போ முகம் தெரியாத ஒருத்தர் வந்து டிக்கெட் வாங்கி கொடுத்தாங்களாம். இதுவும் ஒரு நல்ல உதவியா இருக்கு.
1: நிச்சயமா,
0: ஆமா, அவ்வளவு கூட்டத்துல டிக்கெட் கிடைக்குமா? கிடைக்காதா
1: போயிருப்பாங்க. ஆர்வமா கிடைக்கலன்னா உங்களுக்கு எவ்வளவு ஏமாற்றமா இருந்திருக்கும்.
0: அதுக்கு வந்து உதவி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து குருபரன் அப்படின்றவர் வந்து அவர் வந்து சின்ன பையனா இருக்கும் போது அவங்களோட தகப்பனார் வந்து வானொலி பழுது பார்க்கும் வந்து வேலை செஞ்சிருக்காங்க. அப்போ தீபாவளி சமயத்துல வந்துட்டு நைட் அவங்க வேலை முடிச்சு வர்றதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு போல. அப்போ அவங்க அப்பா வந்து ஏதோ வந்து பணம் ஏதோ தவறு விட்டுருக்குறாங்க. அதுக்கும் வந்து ஒருத்தவங்க உதவி செஞ்சுருக்காங்க அப்படின்றதான் வந்து சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது வந்து ராமகிருஷ்ணன் கொழும்பங்கொண்டான்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சமீபத்தில் பேருந்துலேருந்து கீழே இறங்கும் போது வந்து விழுந்துட்டாங்களாம். அப்போ முகம் தெரியாத நபர்கள் தான் வந்து உதவி செஞ்சு, இந்த மாதிரி நம்ம என்ன சொல்கிறது, நம்ம ரோட்டில் வண்டியில் போகும்போது உதவி செய்கிற நபர்கள் நிறைய

0: நிறைய பேர் கண்டிப்பா நம்ம
1: இருக்காங்க.
0: சந்திச்சிருப்போம். அவங்களாம் நம்ம இந்த நேரத்துல நினைச்சு ஒரு நன்றி சொல்லலாமே அப்படின்றது தான் இந்த கேள்வியோட ஒரு சாராம்சம் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த நிறைய பேர் வந்து பதில் சொல்லிட்டே இருக்காங்க, அதுல அடுத்ததா நீங்க என்ன பார்த்திருக்கீங்க சொல்லுங்களேன்.
1: சரி, அடுத்து சொல்லுவோம். மாயாண்டி ஞானகுரு சொல்லியிருக்காங்க, ஒன்றும் இல்லைங்க 1000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் நன்றி கூற வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரபுதேவி இவங்களும் வந்து பள்ளி நினைவுகளை சொல்லியிருக்காங்க. பள்ளியில் தேர்வு எழுதும்போது எனக்கு பேனா தொலைஞ்சு போச்சு, அப்போ வந்து தவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பொன்னியம்மன் மேடுலேருந்து வண்ணை கணேசன் சொல்லியிருக்காங்க, பஸ்ஸில் போகும்போது பர்ஸை வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டாங்களாம், அதனால பேருந்தில் இருந்த ஒருத்தவங்க பயணச்சீட்டு வாங்கி கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நட்பு முறையில் பணம் கொடுத்து உதவி செஞ்சவங்கள நான் உயிருள்ளவரை மறக்க நண்பர் அவங்கள சொல்லியிருக்காங்க, ராதாகிருஷ்ணன் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சுப்பிரமணியன் குற்றாலத்திலிருந்து மறக்க முடியாத சிறிய உதவி, வந்து கஷ்டமான நேரத்தில் செய்த உதவி சின்னதாக இருந்தாலும் பெருசாக நம்ம மதிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க தேனி சிலமையிலிருந்து பிச்சைமணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 3 வயது வரைக்கும் குளிப்பாட்டி அம்மா ஆயா அவங்க 57 வருடங்கள் முன்பு அவங்க செய்த சேவை இன்னும், அதாவது 57 வருடங்களுக்கு முன்னாடி அவங்க சின்ன வயதில் அவங்க அம்மா செஞ்ச சேவை இன்னமும் நாங்கள் வச்சிருக்கேன், மனசில் வச்சிருக்கேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கனகரத்னம் அவங்க சொன்னது வந்து பெட்ரோல் தீந்துருச்சான் இடையில போகும்போது, அதுக்கு வந்து பெட்ரோல் கொடுத்து உதவின நண்பர் அவங்கள பத்தி சொல்லியிருக்காங்க.
0: ஓகே, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணி அவங்களோட ஞாபகங்களை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுவரைக்கும் நேயர்கள் கேட்டு ரசித்த வசந்த கானங்களும் கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்துருச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சொல்லுங்க,
1: இதோட நிறைவடைகிறது வசந்த கானங்கள். மீண்டும் நாளை கேட்கலாம் பிற்பகல் 1 மணிக்கு.

நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான மதிய வணக்கம். நேர்களே, என்டர்டெயின்மென்ட் மெசேஜ் ஜாலமாய் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இடைவிடாத அதிரடி பாடல்களோட கேட்டு ரசிக்கலாம் துள்ளல் தாளம். துள்ளி துள்ளி பாடல்கள் கேட்டிட நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருக்கிறேன் ஆர்ஜே டயனா. பொதுவாகவே நமக்கு வந்து பிடிச்ச பாடல்கள், அதுவும் துள்ளல் தாளத்தோடு வரும்போது நமக்கு சின்னதாக ஒரு நடனம் ஆடணும் அப்படின்ற ஆசை எல்லாத்துக்குமே வரும் அப்படின்னு தான் சொல்லணும். அதில் நம்ம கேட்க போகிற முதல் பாட்டு பாய்ஸ் திரைப்படத்திலிருந்து பாடலதோ காற்றலைகளில் நேர்களுக்காக.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: மலேசியாவின் ஆயுஷ் மருத்துவ மற்றும் மூலிகை கண்காட்சி அக்டோபர் 16-18 வரை மதுரை மலேசியா ஹாலில் நடைபெறுகிறது. மருத்துவ ஆலோசனை மற்றும் மருந்துகள் இலவசம். அனைவரும் வருக. மலேசியாவின் ஆயுஷ் மருத்துவ மற்றும் மூலிகை கண்காட்சி.

தாளத்துல அடுத்ததா நாம கேட்க போற பாட்டு ஏகன் திரைப்படத்தில இருந்து கற்றலைகள் நேர்களுக்காக.

நேரம் 2:13:28 கேட்டுட்டு இருக்கீங்க துள்ளி துள்ளி பாடல்களை துள்ளல் தாளம் நிகழ்ச்சி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அடுத்ததான் நாம் கேட்க போற படம் சும்மா கில்லி மாதிரி கில்லி திரைப்படத்திலிருந்து துள்ளல் தாளம் பாடல் வருகிறது கற்றலைகளில் நேர்களுக்காக.

0: நடுத்தருவில் நின்று சொடக்கு மேல சொடக்கு போடுது.
1: மதுரை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் உங்கள் அந்தோணிதாசனின் வணக்கம். நிகழ்ச்சிகளை நம்மளுடைய மதுரை பண்பலை 103.3 தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. கேளுங்க, ரசிங்க, வாழ்த்துங்க. மதுரை பண்பலை 103.3.

0: டீக்கடையில் அமர்ந்திருந்த முதியவரிடம் அருண் என்ற இளைஞர், நீங்க பார்க்க எங்க அப்பா மாதிரி இருக்கீங்க, ஒரு டீ குடிப்போமா என்று தன் தந்தையை பற்றிய நினைவுகளோடு கேட்டான். இருவரும் டீ குடித்த பின் பணம் கொடுக்க சென்ற அருணை தடுத்த முதியவர், பணம் அப்பா தான் கொடுப்பேன் என்றார் சிரித்தபடி. தன் தந்தையை நினைவுபடுத்தி அருணை கண்கலங்க செய்துவிட்டார்.
1: இப்படி உங்களுக்கும் சுவாரஸ்யமா குட்டியா கதை எழுதுவது பிடிக்குமா? அப்போ உடனே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இணைய ஓசை நிகழ்ச்சிக்காக ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் இரவு 9 மணிக்கு இணைய ஓசை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிகளாக கதை, கவிதை, அழகிய நினைவுகள், பிடித்த பாடல்கள் என உங்களுக்கு தோன்றும் என்ன அலைகளை மதுரை பண்பலை என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் கேட்கப்படும் பதிவுகளின் கீழ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதை நமது ஆகாஷ்வாணியில் தினமும் இரவு 9 மணிக்கு இணைய ஓசை நிகழ்ச்சியில் கேட்கலாம். இணைய ஓசை, இது இதய ஓசை.
2: ஆயுஷ் மருத்துவ மற்றும் மூலிகை கண்காட்சி அக்டோபர் 16 முதல் 18 வரை மதுரை மடிஷியா ஹாலில் நடைபெறுகிறது. மருத்துவ ஆலோசனை மற்றும் மருந்துகள் இலவசம். அனைவரும் வருக.
3: இசைத்துக் கொண்டிருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. 2:19:33 கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க துள்ளல் தாளம். அடுத்ததா வருகிறது ஒஸ்தி திரைப்படத்திலிருந்து பாடல், அதோ கற்றலைகளில்

0: सुनती हो, कमाल ही हो गया।
1: क्या हो गया ऐसा?
0: सिलेंडर आने में देरी हो रही थी ना, देखो आज आ गया।
1: ये कमाल कैसे हो गया?
0: मैंने www.pgportal.gov.in पर जाकर अपनी कंप्लेंट को बोल कर दर्ज किया और देखो तुरंत एक्शन हुआ।
1: ये तो बहुत बढ़िया पोर्टल है।
0: 22 भारतीय भाषाओं में आप अपनी शिकायत दर्ज कराएं, अपनी समस्या का समाधान और प्राथमिकता का अनुभव पाएं, जैसे हमने पाया। सारी शिकायतों का समाधान सीपी ग्राम्स की समाधान दीदी।
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: பாடம் இன்னிசை மெட்டுக்களை காற்றலைகளில் இசைத்து கண்டிருக்கிறது. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. 2:25 என்ன பாடல்கள்லாம் கேட்டுருக்கோம், துள்ளல் தாளம் அதான் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கோம். நம்ம ஒரு சில சில அசைவுகளில் பார்க்கலாம். அதாவது இப்போ காக்கா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே மண்டையை நினச்சிட்டு அப்படியே வேகமாக ஆட்டும். எங்கே அதுக்கு பாட்டு கேட்டுச்சு, அது எவ்வளோ வேகமாக ஏன் வந்து அதோட தலையை ஆட்டுது, இது கூட வந்து ரொம்ப அழகாக தான் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம ரசிச்சிருப்போம். இப்போ துள்ளல் தாளத்தில் நாம கேட்க போகிற பாட்டு குருவி. திரைப்படத்திலிருந்து பாடல், காற்றலைகளில் நேர்களுக்காக.
1: நான் ஸ்நேகரா ஓரம் போறேன், வரங்க பாரு.

ஏட்டா.

மலேசியாவின் ஆயுஷ் மருத்துவ மற்றும் மூலிகை கண்காட்சி அக்டோபர் 16 முதல் 18 வரை மதுரை மலேசியா ஹாலில் நடைபெறுகிறது. மருத்துவ ஆலோசனை மற்றும் மருந்துகள் இலவசம். அனைவரும் வருக.

இசை ஜாலமாய் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ல நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க துள்ளல் தாளம். துள்ளல் தாளம் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக அயன் திரைப்படத்திலிருந்து பாடல் தூ காற்றலைகளில் நேர்களுக்காக.

மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. துள்ளி துள்ளி வருகிறது துள்ளல் தாளம். தாளம் எப்படி இருந்தால் என்ன நம்ம ரசிக்க போகிறோம் அதுக்கு வந்து அப்படியே நம்மளோட சில நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துள்ளல் தாளம் அப்படின்னும் போது நமக்கு பிடித்த பாடல்கள், அதாவது ரொம்ப கவனத்தை ஈர்த்த பாடல்கள் வரும்போது நம்ம கை வந்து தானாகவே அசையும், கால் வந்து தானாகவே தாளம் போடும் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததான் நாம் கேட்க போகிற பாட்டு துள்ளல் தாளத்தில் வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து பாடல் ஏதோ கற்றலைகளில் நேர்களுக்காக.

தொழில்தாளம் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேரம் 2:42 ஆயிட்டிருக்கு. அடுத்து நாம கேட்க போற பட்ட சிங்கம் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ நீர்களுக்காக. Everybody listen to samba bamba rumba tumba.

இடைவிடாது இன்னிசை கானங்களோடு அலைத்தோடும் இன்னிசை மெட்டுக்களை காற்றலைகளில் சேர்த்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நீர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க தொழில் தாளம். அடுத்துதான் நாம் கேட்க போறப்பட்ட சிலம்பாட்டம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஏதோ காற்றலைகளில் நீர்களுக்காக.

0: தளம் நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடலா அனிருத் இசையமைப்பில் பேட்ட திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. கற்றல்களில் கேட்டு ரசித்த அத்தனை நீர்களுக்கும் நன்றிகள் கூறி சிறு புன்னகையுடன் விடைபெறுகிறேன். தயனா, நன்றி நீர்களே.
1: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.
2: தட்லாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்த

0: எவண்டா மேல எவண்டா கீழ எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து எதுக்கு வரிய அவன மதிக்க அது என் பழக்கம். காலை இழுத்து உயர நினைச்சா கெட்ட பயசாரிடியா இடிக்கும்.
1: தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை அஞ்சலாக கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

பருவமழை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கடலோர ஆந்திர பிரதேசம், ரயலசீமா, கர்நாடகத்தின் தெற்கு உட்பகுதி, கேரளா, மாகே ஆகிய பகுதிகளில் தொடங்கியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்கடலோர ஆந்திர பிரதேசம், தெற்கு ராயலசீமா ஆகிய பகுதிகளில் பல இடங்களில் மழை பதிவாகியுள்ளது. தமிழ்நாடு காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் பலத்த மழையும், தமிழ்நாடு, புதுச்சேரி, தென்கடலோர ஆந்திர பிரதேசத்தில் பல இடங்களில் மிதமான மழையும் பதிவாகியுள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கரூர் மாவட்டம் தோகைமலை, மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காடு ஆகிய இடங்களில் 11 சென்டிமீட்டர், ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி, மருதம்பள்ளம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஏழுப்பட்டி ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர், தங்கச்சிமடம், காரைக்கால், தம்மம்பட்டி, நெடும்புலி ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், வாழப்பாடி, மண்டபம், கொல்லிமலை, தலைஞாயிறு, அச்சிறப்பாக்கம், தரங்கம்பாடி, தோப்புத்துறை, சூரியகாடி ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், சீர்காழி, வேதாரண்யம், வேளாங்கண்ணி, செம்பனார் கோவில், காவேரிப்பாக்கம் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், அரியலூர், கீழ்ப்படி, கேசிஎஸ், அரியலூர், திருப்பூண்டி, ரிஷிவந்தியம், பாப்பிரெட்டிப்பட்டி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், சங்கராபுரம், பொன்னையார் அணை, மணப்பாறை, கோடியக்கரை, காயல்பட்டினம், வல்லம், கீழ்பெண்ணாத்தூர், கடவனூர், சேத்துப்பட்டு, ஆரணி, எறையூர், மணம்பூண்டி, ஸ்ரீபெரும்புதூர், ஏத்தாப்பூர், கிருஷ்ணராயபுரம், மதுராந்தகம், வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், மாயனூர், ஆனைமடுவானை, திருச்செந்தூர், செம்மேடு, மூங்கில் துறைப்பட்டு, குளித்துளை, மடம்பூண்டி, மேலூர், காரியக்கோவில், அம்பத்தூர், தியாகதுர்கம், திண்டிவனம், திருக்குவளை, குலசேகரப்பட்டினம், முகையூர், வளத்தி, ராசிபுரம், அயப்பாக்கம், புழல், திருப்பாலபந்தல், விருகாவூர், அவலூர்பேட்டை, மணிமுத்தாறு அணை, நத்தம், சிவகங்கை, சந்தியூர், கத்திவாக்கம், திருக்கோயிலூர், சூலாங்குறிச்சி, எருமப்பட்டி, மணலி, மங்களாபுரம், மயிலம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், இன்னும் பல இடங்களில் 2 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. மிக அதிகளவு வெப்பநிலையான 37.8 டிகிரி செல்சியஸ் ஈரோடில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் தர்மபுரியில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.6 டிகிரி செல்சியஸ். வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, ஈரோடு, திருப்பூர், சேலம், நாமக்கல், தருமபுரி, திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த முதல் மிக பலத்த

0: பலத்த மழை இன்று பெய்யக்கூடும். மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர், தென்காசி, கன்னியாகுமரி, கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, கரூர், அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம், புதுக்கோட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, சிவகங்கை, திருநெல்வேலி, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் பலத்த மழை இன்று பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிக பலத்த மழைக்கு வாய்ப்பு உண்டு. ஈரோடு, திருப்பூர், விருதுநகர், கன்னியாகுமரி, ராமநாதபுரம், சிவகங்கை, கரூர், அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், ராணிப்பேட்டை, கடலூர், திருவள்ளூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் பலத்த மழைக்கு நாளை வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை 33 முதல் 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி சென்னை. இத்துடன் மத்தியாலை
1: தொடர்வது செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில்
2: வடிவழகி கபிலன். ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற இந்திய அணியினருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் கலந்துரையாடுகிறார். நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்கள் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வேளாண் துறை வளர்ச்சியில் பெண் விவசாயிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தொழில் நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மாலத்தீவு கடலோர காவல்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த 25 தமிழக மீனவர்களை விடுவிக்கவும் அவர்களின் 3 மீன்பிடி படகுகளை மீட்கவும் வெளியுறவு அமைச்சகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் இன்று கடிதம் எழுதியுள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் பிறந்த தினத்தையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். கூட்டுறவு அங்காடிகள் மூலம் 1 லட்சம் மெட்ரிக் டன் அரிசி படிப்படியாக விற்பனை செய்யப்படும் என மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காணவும் அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்தவும் தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றச்சாட்டியுள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் லாஸ் வேகாஸில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராமச்சந்திரா மோர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கார்க் மற்றும் ரக்ஷிதா ஸ்ரீ காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மோனஸ்டரில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சிட்னி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் வருண் கபூர், ஏஷா காந்தி, ஆன்ஸ் நேகி, கரீமா குண்டு, ஜின்பால் சோனா, அதா ஷைன் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்
1: தொடர்வது NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
1: இந்தியாவில் சுமார் 20 கோடி டூ வீலர்ஸ், 3 கோடி கார்ஸ் லாஸ்ட் 2.5 இயர்ஸா E20 தான் ரன் ஆகுது.
2: அப்ப எல்லாம் நல்லா தானே ரன் ஆகுது.
1: எக்ஸாக்ட்லி, பெரிய ப்ராப்ளம் இருந்திருந்தா இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமே. ரூமர்ஸ் விட ஃபேக்ட்ஸ் ட்ரஸ்ட் பண்ணுங்க. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொது நலன் கருதி வெளியிடப்பட்டது.

நேரம் 3:34 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி நாம கேட்க இருக்கிற நிகழ்ச்சி இருவட பாடல்கள். இன்னைக்கு 2021 வெளிவந்த அரண்மனை 3 மற்றும் தலைவி திரைப்படங்கள்ல இருந்து பாடல்கள் கேட்க போறோம். அரண்மனை 3 திரைப்படத்திலிருந்து முதல் பாடல் கேட்குறோம். இசை சி சத்யா அவங்களோட இசையமைப்பில் இதோ காற்றலைகளில் பாடல் இசைக்கிறது.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUI

0: அதிரடி ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தரச்சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு சைக்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: पीसीपी एनडीटी कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने और करवाने वाले दोनों को 3 से 5 साल तक की कैद और जुर्माने की सजा है।

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: पीसीपी एनडीटी कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने और करवाने वाले दोनों को 3 से 5 साल तक की कैद और जुर्माने की सजा है।
2: स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय, भारत सरकार द्वारा जनहित में जारी।
3: மலேசியாவின் ஆயுஷ் மருத்துவ மற்றும் மூலிகை கண்காட்சி அக்டோபர் 16 முதல் 18 வரை மதுரை மலேசியா ஹாலில் நடைபெறுகிறது. மருத்துவ ஆலோசனை மற்றும் மருந்துகள் இலவசம். அனைவரும் வருக.
4: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: E20 பெட்ரோல் பத்தி ஏன் இவ்ளோ கன்ஃபியூஷன்?
1: கன்ஃபியூஷன் வேண்டாம். E20 டெஸ்டிங்ல அப்நார்மல் இன்ஜின் வியர் எதுவும் கண்டுபிடிக்கல. ஃபியூல் சிஸ்டம் மெட்டீரியல்ஸும் E20 கம்பாட்டிபிலிட்டிக்கு டெஸ்ட் பண்ணிருக்காங்க.
0: அப்போ கன்ஃபியூஷன் இல்ல, only confidence.
1: E20 ஃபாக்ஸ் நம்புங்க. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
2: பாடல்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க. இது வரைக்கும் அரண்மனை திரி படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இனி தொடர்ந்து தலைவி திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்க போறோம். வரக்கூடிய பாடல்களுக்கு இசையமைச்சிருக்காங்க ஜி வி பிரகாஷ், மதன் கார்கி வரிகள்ல.

0: மலேசியாவின் ஆயுஷ் மருத்துவ மற்றும் மூலிகை கண்காட்சி அக்டோபர் 16 முதல் 18 வரை மதுரை மலேசியா ஹாலில் நடைபெறுகிறது. மருத்துவ ஆலோசனை மற்றும் மருந்துகள் இலவசம். அனைவரும் வருக.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: யோசிச்சு பாருங்க, E20க்கு 15-20 இயர்ஸ் ஆ ரிசர்ச் பண்ணிருக்காங்க, தௌசண்ட்ஸ் ஆஃப் ஹவர்ஸ் டெஸ்ட் பண்ணிருக்காங்க, ARAI, SIAM, BIS மாதிரி ஆர்கனைசேஷன்ஸும் எவாலுவேட் பண்ணிருக்காங்க.
1: அப்போ ட்ரஸ்ட்வர்தி தானே?
0: எக்ஸாக்ட்லி, E20 சயின்டிஃபிக்கலி ரிசர்ச், டெஸ்டட் அண்ட் ப்ரூவன் சேஃப். இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.

0: மற்றும் தலைவி திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டிருச்சிங்க. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
1: இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மற்றும் தீபாவளி சேல்ஸ் ஸ்லோகன் காண்டெஸ்ட் மூலம் 25 வாடிக்கையாளர்களுக்கு தலா ஒரு சவரன் வெல்ல ஒரு அரிய வாய்ப்பு.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் பம்பர் நவராத்திரி மற்றும் தீபாவளி சேல் ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் 25 வாடிக்கையாளர்களுக்கு தலா ஒரு சவரன் வெல்ல ஓர் அரிய வாய்ப்பு. மேலும் 25 எல்இடி டிவி, 25 ஃபிரிட்ஜ், 25 வாஷிங் மெஷின், 25 மொபைல் போன்ஸ், மேலும் பல பொருட்களை பம்பர் பரிசாக அள்ளிச் செல்லுங்கள். வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
3: ஆட்டக்களம்
4: அதாவது அதிரடியான ஆட்டக்களம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு விறுவிறுப்பா சுறுசுறுப்பா விளையாடுவோம் இல்லையா, அந்த ஆட்டக்களத்துல இன்னைக்கு நம்ம என்ன விளையாட
3: போறோம், இன்னைக்கு நம்ம கபடி விளையாட போறோம்.
4: கபடி கபடி அப்படியா,
3: சும்மா இன்னைக்கு நம்ம கபடி விளையாடல, இன்னைக்கு நம்ம விளையாட இருக்க விளையாட்டு
5: இசைக்கடி.
6: இசைக்கடி
5: இசைக்கடி இசைக்கடி
3: எஸ் இசை கடி தான் விளையாட போறோம். அதாவது இந்த கேம் எப்படி விளையாடணும் அப்படின்ற ஒரு மாடல் மேல சொல்லிடுவோமா?
4: சொல்லுங்களேன், கேட்போம்.
3: இப்ப பொன்மானே பொண்ணுஞ்செல்லாட எவ்வளவு அழகா இனிமையா இருக்கு,
4: நல்லாதான் இருக்கு கேக்குறதுக்கு, ஆனா இந்த வயசுல சரி பாடுங்க.
3: அதாவது இது எப்படின்னா, இது வந்து இனிமே ஈஸியா இருக்கும். ஒரு சில விஷயங்கள் ராப் பாடல்கள்லாம் நீங்க கேட்டிருக்கீங்களா?
4: ஓ சரி,
3: கம் ஆன் கம் ஆன் அந்த இதை மாதிரி நாங்க ஒரு கட் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருவோம்.
4: சரி,
3: அதை நீங்க வந்து அப்படியே பாடி காட்டணும்.
4: நல்லா கேட்டிங்களா நேர்களே, அதாவது ஒரு கட்டு ஒரு பாடலோட வர இடையில வர என்ன சொல்றது இசை, ஒரு வேகமான இசை,
3: ஒரு இசை கீற்று,
4: இசை கீற்றை வந்து நாங்க பிளே பண்ணுவோம். நீங்க அதே மாதிரி அப்படியே பாடி காமிக்கணும், அதானே அதான் இசை கடி கடி அப்படின்னு சொல்லி.
3: இசை கடி கடியில இசை கடி தான், ஒரு கடி தான் அது,
4: ஒரு கடி தான் போல. சரி தம்பி, ஓவரா கடிக்கிறாப்ல. ஆட்டக்களத்துல நேர்கள் அழைக்க வேண்டிய எண்களை சொல்லிடலாம். 25 30 170 மற்றும் 25 30 171 இணையலாம். 0-4-5-2 என்ற மதுரையின் முன்
3: இன்னைக்கு நிகழ்ச்சியில் போங்க, நம்பரை எடு.

0: டைப் பண்ணுங்க.
1: வணக்கம், நேர் வந்துட்டாங்க. வணக்கம்.
2: அனைவருக்கும்
1: வணக்கம். சொல்வது உங்க பேர் சொல்லுங்க.
2: புஷ்பலதா
1: பேசுறீங்க.
2: தலைப்பு சொன்னதை பார்க்கையில நவரசா அப்படின்னு சொல்ல போறாராக்கும் நினைச்சேன்.
1: ஓ, நீங்க ஏமாந்துட்டீங்க. அத வந்து இசைக்கடி சொன்ன
0: உடனே இன்னைக்கு வந்து இசைக்கடிங்கவா. இதுவும் பாடுற ஒரு விளையாட்டு தான். பாடிடலாமா?
1: உங்களுக்கான இசை கீற்ற கேட்டுடலாமா?
2: போடுங்க.
1: எளிமையான இசை கீற்றா இருக்கே. இப்ப புஷ்பலதா அம்மா டக்குன்னு பாட போறாங்க.
2: ஒரு தடவை போடுங்க, கொஞ்சம் இறையுது. ஒரு தடவை போடுங்க.
1: இன்ன ஒரு முறை.
0: ஓகே.
1: ஒரு
0: முறை முயற்சி செய்யுங்களே எங்களுக்காக.
1: வணக்கம். உங்களுக்கான இசை கீற்று என்னன்னு இசை கீற்று இதோ.
0: இதான் பாடி காட்ட.
1: அவங்களே சிரிச்சுட்டாங்க. ஆரம்பிக்கும் போது அப்படிதான் கஷ்டமா இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னதான் விளையாடுறதுக்கு ஜாலியா இருக்குமா.
0: இது ஈஸி தாங்கம்மா. இன்னும் ஒரு முறை கேட்டு பாருங்க.
1: தம்பி பாடுவாப்ல.
0: தெருவில் நடக்கிற கொடுமையை கிடக்கிற அவ்வளோ அவ்வளோ அப்படி சொன்னீங்கன்னா வந்துடும்.
2: படிக்க தமிழ் தடவை படிக்கிற தமிழ்
1: எப்படி
0: ராப் சிங்கர் போலயே நீங்க. இன்னும் ஒரு முறை ஏதோ எங்களுக்காக.
1: சொன்ன மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப நன்றி. நன்றி. அழகா முயற்சி செஞ்சீங்க.
0: ஒரு ராப் பாடல அப்படியே கேட்டு திருப்பி பாடிருக்காங்க.
1: அப்படியா? நீங்களும் பாடி. நான் அடுத்து உங்களுக்கு அந்த போட்டி வைக்கலான் இருக்கேன். ஒரு சிறிய விளம்பர இடைவெளி திறந்து மீண்டும் இணையலாம். மாட்டக்களம் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43 இன்ச் எல்இடி டிவி 19,990 மட்டுமே. 1.5 டன் 3-ஸ்டார் ஏசி 29,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மிஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5-சீட்டர் சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
5: மலேசியாவின் ஆயுஷ் மருத்துவ மற்றும் மூலிகை கண்காட்சி அக்டோபர் 16 முதல் 18 வரை மதுரை மலேசியா ஹாலில் நடைபெறுகிறது. மருத்துவ ஆலோசனை மற்றும் மருந்துகள் இலவசம். அனைவரும் வருக.

0: நேரம் மாலை 4:36 நொடிகள் கேட்டுட்டு இருக்கீங்க. அதிரடியான ஆட்டக்களம் இசை கடிதான் இன்னைக்கு நம்ம விளையாடிட்டே இருக்கோம். அப்படிதான் சொல்லணும், நாங்கள் ஒரு இசை கீற்று வந்து பிளே பண்ணுவோம், அந்த இசை கீற்று நீங்க அப்படியே அழகா பாடி கட்டணும், அதான் விதிமுறைகள் அப்படின்னே சொல்லியாச்சு.
1: ஆமா, அது வந்து ஒரு ரேப் பாடலாக இருக்கலாம் இல்லையா?

0: மாதிரி ஸ்ரேயா கோஷல், ஜானகி அவர்கள், இந்த மாதிரி பல்வேறு இசை கலைஞர்களின் ஒரு அற்புதமான ஒரு கலையாக இருக்கலாம். அது நீங்கள் அப்படியே திருப்பி பாடி காட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம், வியாழக்கிழமை வாழ்த்துக்கள் சொல்லுவோம்.
1: சரி, கொடுத்துடலாம் வாழ்த்துக்களை. இப்போ பேச காத்துட்டு இருக்க நேயர்கிட்ட பேசிடலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம்
1: வணக்கம் சொல்வது
2: உங்களுக்காக.
3: People want to scream, all the people want to shout, all the people want to cheer, all the people in the house. Here comes a man with a new style, he's gonna drop everyone wild.
0: Hmm.
1: பாடலாமே. உங்களுக்காக
0: இன்னொரு
1: நன்றியா நன்றியா. அதாவது புதுசா ஒரு இசை கீற்று கண்டுபிடிச்சாரு நினைக்கிறேன் ஐயா, ஒரு முடிவுல களத்துல இறங்கி
0: இன்னைக்கு.
1: அடுத்து பேச காத்துட்டு இருக்க நேர் யார் எங்க இருந்துன்னு சொல்லி கேட்டலாம். வணக்கம்.
4: மதுரை
1: பண்பலை
4: மற்றும்
0: ராமேஸ்வரன் பண்பலைக்கு இனிய மாலை வணக்கம்.
4: நாங்க ரொம்ப சூப்பரா இருக்கோம், நீங்க பேசுற மாடல் எடுத்தனே ரொம்ப சூப்பரா இருக்குங்கண்ணா.
1: உங்க பேரை சொல்ல மாட்டேங்கிறீங்களே.
4: ராமநாதபுரம் மாவட்டம் யமனேஸ்வரம் சுமதி.
1: சுமதி பேசுறீங்க, ரைட் ரைட்.
0: உங்களுக்கான இசை கடி எப்படி விளையாடணும் தெரியுங்களா? உங்களுக்கான இசை கீற்று.
1: அதே ஆனா அவனாதான் இன்னொரு மாடலேஷன்ல. பாடுங்க. படிக்கலாம் போலயே.
0: நல்லா பண்ணாங்க
1: நல்ல நல்ல முயற்சி, சூப்பரா. நீங்களும் வந்து அப்படியே ஒரு ட்ரெண்ட் செட் ஆயிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த நேயர் எங்க இருந்துன்னு சொல்லி கேட்டுடலாமே. வருக, வணக்கம்.
5: வணக்கம் மேம். வணக்கம் சார்.
0: வணக்கம்
5: வணக்கம். ஹேமலதா கள்ளக்குறிச்சில இருந்து.
0: நலமா
5: இருக்கேன் சார், நீங்களா எப்படி இருக்கீங்க? மழையோட சூப்பரா இருக்கும்.
0: மழையோட சூப்பரா இருக்கீங்களா? பாத்துமா தலையில தோட்டிக்கங்க, சளி கிளி
1: பிடிச்சிருக்கும்.
5: கேட்டுக்கிட்டு
0: நவராத்திரிலாம் உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு?
5: சூப்பரா போயிட்டு இருக்குங்க சார். அஞ்சாவது நாள்
0: தினந்தோறும் 7 மணிக்கு நம்ம ஆகாஷவாணில கேட்டுருங்க, நலம் தோறும் நவராத்திரி நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு.
5: கேட்டுட்டு இருக்காங்க சார்.
1: சரி, உங்களுக்கான இசை கேட்டு கேட்டுலாமா? நல்ல முயற்சி, நல்ல முயற்சி, சூப்பரா. நீங்க ஸ்டார்ட் பண்ணும் போதே வணக்கம் அப்படின்னு ஒரு மாடுலேஷன்ல ஸ்டார்ட் பண்ணீங்க, அதுக்கேத்த மாதிரி
0: இன்னைக்கு இசைக்கடி நாங்க போடுற பாட்டை அப்படியே திருப்பி பாடி காட்டணும்.
1: அவ்வளவுதான், அது வந்து நீங்க ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நம்ம பாடி காட்டிடலாம். இணைந்திருங்கள் நேர்களே, இது மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம்.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் பம்பர் நவராத்திரி மற்றும் தீபாவளி சேல் ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் 25 வாடிக்கையாளர்களுக்கு தலா ஒரு சவரன் வெல்ல ஓர் அரிய வாய்ப்பு. மேலும் 25 எல்இடி டிவி, 25 பிரிட்ஜ், 25 வாஷிங் மெஷின், 25 மொபைல் போன்ஸ், மேலும் பல பொருட்களை பம்பர் பரிசாக அள்ளிச் செல்லுங்கள். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும். மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரமாலை 4:15 நேர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்கிழமை நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் பம்பர் நவராத்திரி மற்றும் தீபாவளி சேல் ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் 25 வாடிக்கையாளர்களுக்கு தலா ஒரு சவரன் வெல்ல ஒரு அரிய வாய்ப்பு.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவில் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43 இன்ச் எல்இடி டிவி 19,990 மட்டுமே. 1.5 டன் 3-ஸ்டார் ஏசி 29,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மிஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5-சீட்டர் சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
3: மலேசியாவின் ஆயுஷ் மருத்துவ மற்றும் மூலிகை கண்காட்சி அக்டோபர் 16 முதல் 18 வரை மதுரை மலேசியா ஹாலில் நடைபெறுகிறது. மருத்துவ ஆலோசனை மற்றும் மருந்துகள் இலவசம். அனைவரும் வருக.
4: இசைக்கடி இசைக்கடி இசைக்கடி இசைக்கடி
5: இசைக்கடி இசைக்கடி அப்படின்னு தான் விளாண்டுட்டே இருக்கும் நினைக்கிறேன்.
6: இல்ல ஏதோ ட்ரை பண்ணீங்க எங்க எங்க எங்களுக்காக ஒண்ணு மறுமுறை
5: இல்ல அதாவது
6: இல்ல நீங்க இல்ல அதெல்லாம் பேச்ச மாத்த கூடாது. இசைக்கடி எங்களுக்கு சொல்லி ஆகணும்.
5: இல்ல அதெல்லாம் சொல்ல முடியாது.
6: இல்ல நேர்களே அவங்க ஏதோ சொல்ல வரே சொன்னாங்க.
5: இல்ல எனக்கு இதை கேட்கும் போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கஷ்டப்பட்டு ஒரு மியூசிக் கிரியேட் பண்ணி அந்த பாட்டை அழகுபடுத்தி இருக்கும் போது அதை
6: குழப்பி விட்டடா.
5: அதுதான் அதான் சொல்ல வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல.
6: சரியா எப்படியோ சமாளிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள். இட்டலை பத்திரி சோழ பத்திரி சல்பிலோ அப்படின்ற மாதிரி நாங்க பாடல்களை போடுவோம். நீங்களும் அதை இட்டலை பத்திரி சோழ பத்திரி சல்பிலோன்னே சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவோம். இன்னைக்கு ஆட்டக்கலாம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. இசைக்கடி வளர்ந்துருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்கலம். அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரையின் முன்னணி போடு, 25-30-170 என்ற எண்ணில் அறிமுக நேர்களும், 25-30-171 என்ற எண்ணில் மற்ற அனைத்து நேர்களும் வரலாம். நம்ம கூட பேச கத்துக்க அந்த நேரம் இறங்க கட்டலாம் இருக்கு. வணக்கம் இசைக்காடி.
5: அவரே சொல்லிட்டாரு இசைக்காடி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயா உங்க பேர் சொல்லுங்க.
7: அல்லாகுளம் சக்திவேல்.
5: சக்திவேல் ஐயா, அப்படியே நீங்க வந்து மாத்தி பாடிடுவீங்க அப்படிதானேயா? இல்ல இல்ல நாங்க வந்து கேக்குறதுக்கு இங்க ரெடியா காத்துட்டு இருக்கோம் அப்படிதான் சொல்லு. உங்களுக்கான இசை கிட்டு இதோ.
6: ஐயா நல்லா முயற்சி பண்ணி இன்னும் ஒரு முறை அதை கேட்டுட்டு அதை ஒரு முறை கேட்டுட்டு இன்னும் ஒருக்கா சரியா பண்ணுங்க.
5: நல்ல முயற்சிங்க, நல்ல முயற்சி. அதாவது எல்லா பாட்டுலயும் உள்ள அந்த வார்த்தைகளை வந்து மாத்தி மாத்தி பாருங்க,
6: அப்படியே போட்டு பாடிறாங்க. ஆனா இது இந்த சங்கீதத்தை வந்து அவர் முயற்சி பண்ணார்ல, அதுவே
5: மாப்பிளே அந்த மாதிரியா.
6: அடுத்த நேரம் சந்திச்சலாம்.
8: வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கற்படையில் இருந்து சந்திரசேகர். நிலமா இருக்கீங்களா?
5: சந்திரசேகர் பேசுறீங்க. உங்களுக்கு நலமா இருக்கும் நிலையத்துல கேட்டு இருக்கீங்களா நிகழ்ச்சி?
8: எளிமையா கொடுத்துருங்க.
5: சரி உங்களுக்காக ஒரு இசை கேட்டு இதோ.

0: அடுத்து அடுத்து வந்ததை விட்டுட்டீங்களே,
1: இன்னும் கொஞ்சம் இழுத்துருக்கணும். அந்த இடையில வந்து ஹஹான்னு போயிட்டு இருக்கும்.
0: அதான் கரெக்ட். சட்டுக்குடி சந்தனம், சட்டுக்குடி சந்தனம்.
2: வேற லெவல். ரெண்டு பேரும் நீயா நானா போட்டி போட்டு செம்மையா ப்ரோக்ராம் பண்றேங்க. வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேர் எங்க இருந்து?
1: அவர் நல்லா முயற்சி பண்ணாரு
0: உண்மையிலே.
1: அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு நேரம் 4:19 நிமிடம். அடுத்த நேர் யாருங்க கேட்டலாம். வெறுக்க பெண்ணுக்கும்
0: சரிங்க. அதாவது அவர் ஃபர்ஸ்டே வந்து ஒரு
2: நிகழ்ச்சி வந்து அப்படியே புயல் அடிச்ச அப்படியே போயிடு.
0: ஆமா, வேகமா போனதான நல்லா இருக்கும். அதுக்கு பேர் தான் ஆட்டக்கிழமை சொல்லுவோம். வைகை எக்ஸ்பிரஸ். ரைட். அப்படி
2: கூட போயிட்டு
1: சரிங்க. என்ன விளாண்டு இருக்கோம் தெரியுமில இன்னைக்கு?
0: சொல்லிட்டாரே வரும்போது.
1: இதோ உங்களுக்கான இசை கிட்டு.
0: இன்னொரு முறை உங்களுக்கு. உங்களுக்கு என்ன வார்த்தைலாம் தெரியுமோ அதெல்லாம் சொல்லி அத வந்து சூப்பரா பாடிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். நன்றியா? நன்றி. நல்ல நல்ல முயற்சி பண்றாங்கல்ல.
1: கபடி கபடி கபடி.
0: எப்படி கபடிக்கே வந்து ஒரு புதுசா ஒரு மியூசிக் சொல்லியிருக்காரு அப்படிதான் சொல்லணும். இப்ப நம்ம ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். நேர்களை இணைந்திருங்கள். இது மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 வசந்தன் கோ வழங்கும் அதிரடியான ஆட்டக்களம்.

0: இசைக்கடி
1: இசைக்கடி
0: இசைக்கடி
1: இசைக்கடி
0: இசை கடிதான் விளையாண்டுருக்கோம். நேரம் மாலை 4:15 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9, ஒருவர் பாத்திரிய கலகலப்போ சுறுசுறுப்பா நம்ம விளையாண்டுருக்க என்ன
2: அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்டல பத்திரி சோழ பத்திரி சல்பிலா ரெடி பேச காத்துட்டு ஒரு நேர். வணக்கம்.
0: வணக்கம். நலமா இருக்கீங்களா? முத்தா ஐயா, ஐயா சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா?
3: நலத்துல
0: எல்லோரும் நலம். ஐயா ஐயா, நீங்க பேஸ்புக்ல இருக்கீங்களா? ஐயா ஐயா பேஸ்புக்ல இருக்கீங்களா நீங்க? ஐயா, நம்ம இணைய ஓசை நிகழ்ச்சி டெய்லியும் இரவு 9 குழம்பு வருதுயா, அதுல நாங்க வந்து கேள்விகள் கேட்போம், பாடல்கள் கேட்போம். நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா 9 கேட்கலாம்.
2: சரி, அது அப்ப கேட்கலாம். இப்ப இசைக்கடி வந்து விளையாண்டுருவோம். ஏன்னா அவர் என்ன பாடுறாரு எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு கேக்குறதுக்கு. அதனால
0: ஓகே ஓகே, இதோ உங்களுக்கான இசைக்கடி ஒளி கீற்று.
2: இன்னொரு முறை உங்களுக்காக.
0: ஒரு முறை எங்களுக்காக.
2: நன்றி நன்றி, நல்ல முயற்சி. ஏதாவது புது புது வார்த்தைகளா புது புது தாளங்களா கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். இசை கடையில அதாவது அடுத்த விளையாட காத்துட்டு இருக்க நேயர் எங்க இருந்து கேட்டலாம். வணக்கம். மதுரையில இருந்து உங்க பேர் சொல்லுங்க. உங்களோட ரேடியோ
4: வணக்கம்.
0: வெங்கடேஷ், நலமா இருக்கீங்களா?
4: சூப்பரா
0: இருக்கும். கேக்கும் போதே மகிழ்ச்சி. ஆகாஷ்வாணியில ஆட்டக்கலாம் விளையாண்டு இருக்கோம். என்ன விளையாண்டு தெரியும்?
2: ஒரு ஃப்ளோல அவரே வந்துட்டாரு. உங்க இசை கீற்ற கேட்டுலாங்கயா.

0: இது ஒரு அழகான ஒரு ரஷ்ய மொழி பாடல் நினைக்கிறேன்.
1: நன்றி.
0: நேரமலை 4:29 மணி ஆய போகுது. அதே மாதிரி நான் சொன்னது அதே மாதிரிதான்.

0: நம்ம இணைய ஓசை நிகழ்ச்சிக்காக ஃபேஸ்புக்கில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவுகள் போடப்படும். ஒவ்வொரு பாடல்கள் கேட்போம், கவிதை கேட்போம், கதை கேட்போம். நீங்கள் வந்து அதை வந்து கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா நம்ம ஆகாஷவாணியில் இரவு 9 மணிக்கு அதை கேட்டு ரசிக்கலாம்.
1: கண்டிப்பாக இணைய ஓசை அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமில் முகநூல் பக்கத்தில் நீங்கள் கொடுக்குற அந்த ஹைக்கு கவிதைகள் கதைகள் எல்லாமே வந்து நீங்கள் அப்படி வந்து ஆன்லைன்
0: ஆட்டக்கிழமை இருக்கும். நேரமலை 4:29.
2: நேரமாலை 4:29 நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்கிழமை நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் பம்பர் நவராத்திரி மற்றும் தீபாவளி சேல்ஸ் ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் 25 வாடிக்கையாளர்களுக்கு தலா ஒரு சவரன் வெல்ல ஒரு அரிய வாய்ப்பு.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் பம்பர் நவராத்திரி மற்றும் தீபாவளி சேல் ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் 25 வாடிக்கையாளர்களுக்கு தலா ஒரு சவரன் வெல்ல ஓர் அரிய வாய்ப்பு. மேலும் 25 எல்இடி டிவி, 25 ஃபிரிட்ஜ், 25 வாஷிங் மெஷின், 25 மொபைல் போன்ஸ், மேலும் பல பொருட்களை பம்பர் பரிசாக அள்ளிச் செல்லுங்கள். வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன்கோ.
4: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
5: FM Rainbow. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 4:30 நொடிகள் கேட்டுட்டு இருக்கீங்க. அதிரடியான விறுவிறுப்பான சுறுசுறுப்பான ஆட்டக்கழம் மதுரை FM Rainbow 103.3 ராமேஸ்வரம் FM 100.9 இசைக்கடி தான் நம்ம ஆட்டக்கழத்துல விளையாண்டுட்டே இருக்கும். ஒவ்வொரு நேர்களும் வந்து புது புது பாட்டை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா சொல்லணும். அப்படிதானே?
0: அப்படியா?
1: சரி, நேர் பேச காத்துட்டு இருப்பாங்க, அவங்கள்ட்ட பேசிடலாம். வருக, வணக்கம்.
6: வணக்கம்.
0: அவங்களும்
1: முயற்சி பண்றாங்க நினைக்கிறேன். சத்தமாவே சொல்லலாமே. இசைக்கடி அப்படிதான சொல்ல வந்தீங்க?
6: இசைக்கடி.
1: உங்களுக்கான இசை கீற்று இதோ.
0: மலையாள எனக்கே தெளிவா தெரியாது. அதே ராகத்துல
6: வர
0: மாட்டேங்குது. கொஞ்சம் பாடி காட்டுங்க எங்களுக்காக. நல்லா முயற்சி பண்ணீங்க.
1: நன்றி, நன்றி, நன்றி. அதாவது அடுத்த நேயர் எங்க இருந்து சொல்லி கேட்டுலாமே. வருக, வணக்கம்.
7: வணக்கம்ப்பா.
1: வணக்கம் சொல்லுது யார், எங்க இருந்து அப்படின்னு சொல்லுங்களேன். அது ரஷ்ய மொழியே இல்லைங்கயா, ஹிந்தி. ஆக்சுவலா அந்த பாட்டுல.
0: அப்படியா?
1: ஹிந்தில அந்த பாட்டை ரீமேக் பண்ணது.
0: சரி சரி, போகும்போது பாடி காட்டுங்க.
1: சரி, கட்டாயம்.
0: சரி, இதோ நேயருக்கான பாடல்.
1: உங்களுக்கு எளிமையாவே வந்துருச்சு, பாடிருங்களேன்.
7: இன்னொரு முறை போடணும்ப்பா. சரியா வழங்கல.
1: சரி, இன்னொரு முறை.

0: ஓடுதே என்னன்னே விளங்கிறப்பாரு
1: ஐயா. அது அப்படிதான் வரும், அந்த ஆவத்தான் நீங்க ராகமா பாடணும்.
2: உடம்பே சரியில்லைனாலும் நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாவே பாடிட்டீங்களேயா. நன்றி நன்றிங்க, நன்றி. நல்ல அருமையான முயற்சி, நல்லா பாடி காமிச்சாரு அப்படின்னு தான் சொல்லணும்.

0: அடுத்த நேயர் எங்கிருந்து பேச காத்துட்டு இருக்காங்க? நேரம் மாலை 4:34. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் சொல்றது பஞ்சவர்ண அக்காவா? பஞ்சவர்ணம் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: கண்டிப்பா
0: உங்களுக்கான இசைக்கீற்று இதோ.

0: வரைக்கும் பாடணும் நீ. இப்போ
1: வேலையா
0: ஒரு முறை எங்களுக்காக
2: இந்த வேற மாதிரி
0: பரவாயில்ல, சூப்பரா முயற்சி பண்ணீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
2: நன்றி நன்றி. முருகா காப்பாத்திருப்பா இந்த இசைக்கடையில இருந்து
0: அப்படின்னு சொல்லி அவங்க பாடிட்டு போயிட்டாங்க. நேரமலை 4:30 ஏந்திர விட மாயாச்சு. இசைக்கடி விளாண்டுட்டே இருக்கும். அடுத்த நேரம் யாருங்கிறது கேட்டலாம். இருக்க வணக்கம்
2: வணக்கம். சொல்வது யார், எங்க இருந்து அப்படின்னு சொல்லுங்க. முருகன் பேசுறீங்க. முருகா அப்படின்னு சொன்னோட முருகன் வந்துட்டாரே.
1: பாடுங்க
0: வருதுன்னு சொல்லக்கூடாது.
2: சரி உங்களுக்காக
0: இன்னைக்கு இசைக்கடி விளாண்டுகிட்டே இருக்கும். நம்ம கூட பேச
3: காத்திருக்கும்.
2: வணக்கம் செல்வது, யார் எங்கிருந்து அப்படின்னு சொல்லிருங்க. உங்களுக்கான இசை கீற்று கேட்டலாம். இசை கடியில
3: இன்னொரு
2: வாட்டி உங்களுக்காக. சரிகம பதனிசி அப்படின்னு நம்மளா பாடிட வேண்டியதான். சரிகமப்பா சரிகமப்பா
0: முயற்சி பண்ணுங்க எங்களுக்காக. ஒரு முறை இணைப்புல வந்துட்டீங்களா?
4: நலமா இருக்கீங்களா?
0: தொடர்ந்து கேளுங்க. ஆட்டக்களத்துல இப்ப வந்து விளையாண்டுருமா?

0: இதோ உங்களுக்கான இசைக்கீற்று.
1: நல்ல முயற்சி, நன்றி. அதாவது முசிக்க முசிக்க முசிகா அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே முயற்சி செய்யறாங்க ஒவ்வொரு நேர்களும் வந்து வித்தியாசமா. அப்படிதானே, இங்க நீங்க ஒருத்தர பாடுங்களே அந்த முசிக்க முசிக்க
0: முசிக்க முசிக்க முசிக்க முசிகா முசிகா வெள்ளின கலின கலின கம்சி கலின கலினுக்கு.
1: இது நம்ம வேற வார்த்தையை மாத்துற மாதிரில இருக்கு.
0: நாங்க ரஷ்ய மொழியில இருந்து டக்குனு மங்கோலியா தீவு வழியா போயிட்டு
1: அப்படியே
0: நெதர்லாந்து ஸ்காட்லாந்து அப்படிலாம்
1: சுத்திட்டு
0: எல்லா மொழியிலையும் பாடல்கள் எழுதுவோம் நாங்க.
1: எங்க சுத்தினாலும் இங்கதான் வரணும் அப்படின்றதான் உண்மையான விஷயம் அப்படின்னே சொல்லணும். இசைக்கடி தான் விளாண்டுட்டு இருக்கோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இப்ப நம்ம கூட விளையாட காத்துட்டு இருக்க நேயர் எங்க இருந்துன்னு சொல்லி கேட்டலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம் சார்.

0: வணக்கம்
1: சொல்வது ரொம்ப அமைதியா பேசுறீங்களே.
0: அப்படியா இப்ப வந்து முதல்ல நீங்க வந்து வணக்கம் அப்படின்னு உற்சாகம் சொல்லுங்க, அப்பதான் நம்ம கேம்க்குள்ள போக முடியும்.
2: வணக்கம் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
0: ஆஹா சூப்பருங்க, ராமநாதர்ல இருந்து ஒரு ஐயா வந்திருக்காரு, பாட்டுக்களை விளையாட போறாரு, அவருக்கான இசை கீற்று இதோ.
3: நடக்கிற கொடுமையை கடக்கிற தலைவர படிக்கிற தமிழில் இருக்குது பொதுவரை எதுக்கு விளக்கிற பழக்கம் எனக்கு எப்போதும் என்னோடு இருக்கும்.
0: ஐயா அவர் பேரையே மெதுவா சொல்லுவாரு,
1: தூக்குறவரையே எழுப்பிடுற மாதிரி பாட்டு போடுறீங்களே.
0: ம் ஐயா கேட்டுச்சா உங்களுக்கு?
2: இன்னும் ஒரே ஒரு முறை.
0: இன்னும் ஒரு முறை.
3: நடக்கிற கொடுமையை கடக்கிற தலைவர படிக்கிற தமிழில் இருக்குது பொதுவரை எதுக்கு விளக்கிற பழக்கம் எனக்கு எப்போதும் என்னோடு இருக்கும்.
4: எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
5: மலேசியாவின் ஆயுஷ் மருத்துவ மற்றும் மூலிகை கண்காட்சி அக்டோபர் 16 முதல் 18 வரை மதுரை மலேசியா ஹாலில் நடைபெறுகிறது. மருத்துவ ஆலோசனை மற்றும் மருந்துகள் இலவசம், அனைவரும் வருக.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: இன்வெஸ்டிங் ஓட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.
2: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

0: யோசிச்சு பாருங்க, E20க்கு 15 to 20 years ஆ ரிசர்ச் பண்ணிருக்காங்க, thousands of hours டெஸ்ட் பண்ணிருக்காங்க, ARAI, SIAM, BAS மாதிரி ஆர்கனைசேஷன்ஸும் எவாலுவேட் பண்ணிருக்காங்க.
1: அப்போ ட்ரஸ்ட்வர்த்தி தானே?
0: எக்ஸாக்ட்லி, E20 சயின்டிஃபிக்கலி ரிசர்ச், டெஸ்டட் அண்ட் ப்ரூவன் சேஃப். இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
2: மலேசியாவின் ஆயுஷ் மருத்துவ மற்றும் மூலிகை கண்காட்சி அக்டோபர் 16 முதல் 18 தேதி வரை மதுரை மலேசியா ஹாலில் நடைபெறுகிறது. மருத்துவ ஆலோசனை மற்றும் மருந்துகள் இலவசம். அனைவரும் வருக.
3: இசைக்கடி
4: இசைக்கடி
3: இசைக்கடி
4: இசைக்கடி. மீண்டும் நேரம் நேர்களை ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3, ராமேஸ்வரம் FM 100.9

0: சுறுசுறுப்பா அது ரெடியா கலகலப்பா சுறுசுறுப்பா படபடனு கலகலனு பலபலனு நம்ம விளையாண்டு இருக்க என்ன அப்படிங்கிறீங்கன்னா ஆட்டக்களம். இன்னைக்கு ஆட்டக்களத்துல
1: என்ன விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா இசை கடி, அதான் விளையாண்டுடே இருக்கிறோம்.
0: ஆமா, வர நேரில் எல்லாரும் ரேப் பாடுறாங்க, இனிமையா ஹம் பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க. பல இசை கலைகளை வந்து
1: கத்து வச்சிருக்காங்க,
0: தேர்ந்தெடுக்கிறார்கள் நமது நேர்கள் அப்படின்னு சொல்லலாம்.
1: அதாவது நேர்கள் வந்து இப்ப நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 மற்றும் 25 30 171 இணையலாம். 0452 என்ற மதுரையின் முன்னணைப்போடு அப்படின்னு சொல்லி
0: இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. ஒரு நாள் டக்குன்னு போன் போட்டுருங்க,
1: டக்குன்னு போடுங்க,
2: என்ன
0: விளாண்டிருக்கோம் தெரியுமா? இசைக்கடியில இதோ உங்களுக்கான இசை கீற்று.
2: சும்மா
0: ஏதோ
1: சும்மா நான் வந்து பாடிட்டேன் இசைக்கடியில இசை கீற்று. என்னங்க
0: ஐயா எங்களுக்கு இன்னும் ஒரு முறையா? ஒரு முறை
1: வணக்கம்.
0: என்ன எங்களுக்கே இசை கிடையா? அதுக்கெல்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம்.
1: நாங்க குடுக்கறதா நீங்க பாடணும், அதான் வந்து விளையாட்டுங்க. சரி, உங்களுக்கான இசை கேட்டு கேட்டுலாமே.
2: இன்னொரு
1: முறை.
0: மாசரு பொன்னே வருகிறோம் கணுழு காமணி காலு கணுழு காமி அப்படி பண்ணோம். இல்ல நீங்க வந்துட்டீங்க, பாடிட்டு தான் போறீங்க. இப்ப நீங்க சாரி பாட முடியாது அப்படின்னு சொல்ல வரீங்க, எங்களுக்கு புரியுது.
1: பாடல தயவுசெய்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. நன்றிமா, நன்றி நன்றி, நல்ல முயற்சி செஞ்சீங்க அப்படிதான் சொல்லணும். 4:53 12 ஆயிட்டு இருக்கு. இப்ப பேச காத்துட்டு இருக்க நேர் எங்க இருந்து? வணக்கம், கொஞ்சம் சத்தமா பேசலாமே. சிவஞானம் ஐயா பேசுறீங்களா? எங்க ஒத்த கடையில இருந்து? வேலை பார்த்துட்டே பேசுறீங்களோ? சரி
0: ஐயா, வானொலியை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துருங்க ஐயா.
1: எங்களுக்கு ஒரு இசை கேட்டு கொடுக்குறீங்களே, உங்களுக்கான இசை கேட்டு கேட்டுலாமா? பாடலாங்க ஐயா. உங்களுக்காக இன்னொரு முறை. முயற்சி செய்யுங்க சிவஞானம் ஐயா. பாடுங்க.
0: பாடுங்க.
1: பாடாதீங்க.
0: நீங்க பாடின பாடத்துல நேரே கட் பண்ணிட்டு போயிட்டாருங்க.

0: வணக்கம்
1: வணக்கம் இருவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை இணைவது கே கே நரேந்திரன்
0: மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன்,
1: சொல்லுங்க போடுங்க
0: சொல்லுங்க பாடிடுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. உங்களுக்கான இசை கீற்று இதோ.

0: அப்படியே பாடி முடிக்கணுமா நீங்க?
1: என்ன பாதியை முடிக்கிட்டீங்க ஐயா, நல்லா ஆரம்பிச்சிங்க. ஆனா முடிவுல கொஞ்சம் இதாயிருச்சு. அது மூணு வாட்டி அந்த அந்த மூணு வாட்டி போட்டுட்டு அப்படி முடிக்கணும்.
2: இன்னொரு வாட்டி பாருங்க.

0: நல்ல நல்ல நல்லா முயற்சி செஞ்சீங்க அப்படின்னு தான் சொல்லணும். நன்றி நன்றி.
1: நல்ல முயற்சி, நிறைவான நேரம் வந்தாலும்
0: சூப்பரா
1: பாடிட்டாரு.
0: எனக்கு ஒரு இசை கடி ஞாபகம் வருது, நான் பாடி காமிச்சிருதான் நிகழ்ச்சி.
1: அப்படியா, ரைட்டு. என்ன நிகழ்ச்சி நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைச்சேன்.
0: நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. நேர்களை நீங்க கேக்குற எல்லாருமே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க.
1: சரி பாடுங்க.
0: நான் பாடுறது நீ பாடணும், அதான் முக்கியமான விஷயம். ஆமா சரியா, நிறைவான நேரத்துல உமகுசியா வாஹியாயா வாஹியாயா. ஆ ட்ரை பண்ணலாமே.
1: ஆஹா ஆஹா, இது வந்து நாங்க ஈசிங்க உமகுசியா ஓஹியா.
0: அந்த மாடுலேஷன்ல அதான் முக்கியம்.
1: அது எனக்கு தெரியாது,
0: அதுதான் நாங்க கேக்குறோம்.
1: தெரியாதுங்கம்மா, தவறுதலா வந்துருச்சு, மன்னிச்சுக்கங்க.
0: நேர்களின்
1: முத்து செல்வம் நிகழ்ச்சியில் அலைபேசி ஒருங்கிணைப்பு சூரியகலா அவர்கள், தொழில்நுட்ப உதவி மணிகண்டன் அவர்கள். நன்றி நேயர்களே.

0: தொடர்பது செய்தி சுருக்கம் சென்னஞ்சலாக.
1: இதுவரை சந்தை சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். அறிவியல் ஆராய்ச்சியின் மூலம் ஆயுர்வேத சிகிச்சை முறை வலுப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் இதுவரை 8526 நக்சலைட்டுகள் சரணடைந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் பங்காற்ற வேண்டுமென்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். மாலத்தீவு கடலோர காவல்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த 25 தமிழக மீனவர்களை விடுவிக்கவும் அவர்களின் 3 மீன்பிடி விசைப்படகுகளை மீட்கவும் வெளியுறவு அமைச்சகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு அங்காடிகளில் குறைந்த விலையில் 1,00,000 மெட்ரிக் டன் அரிசி படிப்படியாக விற்பனை செய்யப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் பால் கொள்முதல் தற்போது 1,90,000 லிட்டராக உயர்ந்துள்ளது என்று மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் பிறந்த தினத்தையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பேய்கரும்பில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா மலர்தூவி மரியாதை செலுத்தினார். மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காணவும் அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்தவும் தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. மத்திய அரசின் மானியத்துடன் செயல்படுத்தப்படும் சூரிய மின்சக்தி திட்டம் குறித்த விழிப்புணர்வு கண்காட்சி அரியலூரில் நடைபெற்றது. தசரா பண்டிகையையொட்டி பெங்களூரு சென்னை இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தென்மேற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தேசிய அஞ்சலக வாரத்தையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் தலைமை அஞ்சலகம் சார்பில் கடிதம் எழுதுவதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் மாணவர்களிடையே விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்ட விளையாட்டு அரங்கில் 14 முதல் 19 வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கான குடியரசு தின தடகள போட்டிகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று தொடங்கி வைத்தார். சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அடில் கல்யாண்பூர் ஜப்பானின் ரியூகி மட்சுடா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேர்களனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நேரமாலை 5:03, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நாள் முழுவதும் ஓடிய மனதுக்கு சில நிமிடங்கள் இசையோடுத்தான் இளைப்பாரட்டுமை. கவலைகளை மறந்து நினைவுகளுக்கு உள்ளே அழைத்துச் செல்லும் பாடல்களும் வளம்பர காத்திருக்கின்றது. இது மாலை தென்றல். நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் முதல் பாடல்

நேரமலை 5:09 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நாம் கேட்டு இணைந்திருக்கின்றோம். இது மனதை மயக்கும் மாலை தென்றல். இந்த நிகழ்ச்சியில் உங்களோட

சில பாடல்கள் காதுகளுக்கு மட்டும் கேட்பதில்லை, நேராக நம் மனதுக்குள் சென்று அழகிய நினைவுகளை திரும்ப கொண்டு வரும். அப்படிப்பட்ட அழகிய பாடல்களுடன் உங்கள் மாலை நேரத்தை இனிமையாக்கி கொண்டிருக்கின்றது இது மனதை மயக்கும் மாலை தென்றல்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
2: டீக்கடையில் அமர்ந்திருந்த முதியவரிடம் அருண் என்ற இளைஞர், நீங்க பார்க்க எங்க அப்பா மாதிரி இருக்கீங்க, ஒரு டீ குடிப்போமா என்று தன் தந்தையை பற்றிய நினைவுகளோடு கேட்டான். இருவரும் டீ குடித்த பின் பணம் கொடுக்க சென்ற அருணை தடுத்த முதியவர், பணம் அப்பாதான் கொடுப்பேன் என்றார் சிரித்தபடி. தன் தந்தையை நினைவுபடுத்தி அருணை கண்கலங்க செய்துவிட்டார்.
3: இப்படி உங்களுக்கும் சுவாரஸ்யமா குட்டியா கதை எழுதுவது பிடிக்குமா? அப்போ உடனே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இணைய ஓசை நிகழ்ச்சிக்காக ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் இரவு 9 மணிக்கு இணைய ஓசை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிகளாக கதை, கவிதை, அழகிய நினைவுகள், பிடித்த பாடல்கள் என உங்களுக்கு தோன்றும் என்ன அலைகளை மதுரை பண்பலை என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் கேட்கப்படும் பதிவுகளின் கீழ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதை நமது ஆகாஷ்வாணியில் தினமும் இரவு 9 மணிக்கு இணைய ஓசை நிகழ்ச்சியில் கேட்கலாம். இணைய ஓசை, இது இதய ஓசை.

0: வணக்கம், நான் பின்னணி பாடகி எம் ஆர் விஜயா
1: பேசுறேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானவில் பண்பலை 103.3. தொடர்ந்து கேளுங்கள்.

நேரமலை 5:28, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. கதிரவன் சாய்ந்திடும் வேளையில் வானம் வரையும் வண்ணங்களோடு நம் மனதிலும் அழகான நினைவுகளை வரைந்து கொண்டிருக்கின்றது இனிய இசை மாலை தென்றலில்.

நேர்கள் கேட்டு இணைந்திருப்பது இது மாலை தென்றல் நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. ஒளிக்கிருக்கும் அடுத்த பாடல்

வானமெல்ல இருளை தழுவும் நேரம், மனமெல்ல இசையை தேடிடும் நேரம், உங்கள் மாலை நேரத்தின் தனிமைக்கும் துணையாக இனிய பாடல்களுடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது மாலை தென்றல். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

நேர்மலை 5:55 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9. வளவர காத்திருக்கும் பாடலோடு நிறைவு பெறுகின்றது இன்றைய மாலை தென்றல் நிகழ்ச்சி. இன்றைய

செய்திச்சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய வீரர் வீராங்கனைகள் வரலாற்று சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் பங்காற்ற வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டிருக்கிறார். மாலத்தீவு கடலோர காவல் படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த 25 தமிழக மீனவர்களை விடுவிக்கவும் அவர்களின் 3 மீன்பிடி விசைப்படகுகளை மீட்கவும் வெளியுறவு அமைச்சகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு அங்காடிகளில் 100,000 மெட்ரிக் டன் அரிசி படிப்படியாக விற்பனை செய்யப்படும் என மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் பால் கொள்முதல் தற்போது 190,000 லிட்டராக உயர்ந்துள்ளது என மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் பிறந்த தினத்தையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பேய்கரும்பில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா மலர்தூவி மரியாதை செலுத்தினார். மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காணவும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்தவும் தவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. மத்திய அரசின் மானியத்துடன் செயல்படுத்தப்படும் சூரிய மின்சக்தி திட்டம் குறித்த விழிப்புணர்வு கண்காட்சி அரியலூரில் நடைபெற்றது. தசரா பண்டிகையையொட்டி பெங்களூரு சென்னை இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தென்மேற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தேசிய அஞ்சல் வாரத்தையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் தலைமை அஞ்சலகம் சார்பில் கடிதம் எழுதுவதின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் மாணவர்களிடையே விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்ட விளையாட்டு அரங்கில் 14 முதல் 19 வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கான குடியரசு தின தடகள போட்டிகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று தொடங்கி வைத்தார். சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அதில் கல்யாண்பூர் ஜப்பானின் ருயுக்கி மஸ்துதா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் இனி கேட்கலாம் சேவை செய்திகள். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து பெறப்பட்டுள்ள செய்தி. மதுரை மாவட்ட விவசாயிகளின் குறைகளை தீர்க்கும் வண்ணம் ஒவ்வொரு மாதமும் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. 2026 அக்டோபர் மாதத்திற்கான மதுரை மாவட்ட விவசாயிகளின் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் 23/10/2026 அன்று முற்பகல் 11 மணியளவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. அக்கூட்டத்தில் விவசாயம் தொடர்புடைய அனைத்து துறை அலுவலர்களும் கலந்து கொள்கிறார்கள். விவசாயிகள் தங்களது கோரிக்கைகளை மனுக்களாக மாவட்ட ஆட்சியரிடம் நேரடியாக சமர்ப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து செய்தி தெரிவிக்கப்பட்டுள்ளது.

மதுரை மாவட்டத்தில் இந்திய அரசின் கார்ப்பரேட் நிறுவன அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் பிரதமரின் வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டத்தின் மூலம் இளைஞர்களுக்கு முன்னணி நிறுவனங்களில் நேரடி தொழில்துறை அனுபவம் மற்றும் திறன் மேம்பாட்டிற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இத்திட்டத்தில் விண்ணப்பிக்க விரும்பும் நபர்கள் இந்திய குடிமக்களாகவும் விண்ணப்பிக்கும் நாளில் 18 முதல் 25 வயதுக்கு உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ITI பாலிடெக்னிக் டிப்ளமோ பட்டப்படிப்பு மற்றும் முதுநிலை படிப்பு முடித்தவர்கள் திட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு விண்ணப்பிக்கலாம். தொலைதூர கல்வி பயில்பவர்கள் மற்றும் இறுதியாண்டு பட்டப்படிப்பு முதுநிலை மாணவர்கள் விதிமுறைகளுக்கு உட்பட்டு விண்ணப்பிக்கலாம். தேர்வு செய்யப்படும் பயிற்சியாளர்களுக்கு பொதுவாக 6 அல்லது 9 மாதங்கள் இன்டர்ன்ஷிப் வாய்ப்பு வழங்கப்படும்.

இன்டர்ன்ஷிப்பில் சேர்ந்து தகுதி பெற்றவர்களுக்கு மாதம் 9000 வரை நிதியுதவியும் ஒருமுறை 6000 உதவித்தொகையும் மேலும் ஆயுள் மற்றும் விபத்து காப்பீட்டு பாதுகாப்பும் வழங்கப்படுகிறது. இதுவரை மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்கள் கேட்டது சேவை செய்திகள்.

மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் இனை கேட்கலாம் இறைவனை மனக்கண்களால் தரிசித்திட இன்னிசையோடு விளக்கேற்றும் வேளை.

நேரம் மாலை 6:16:16. மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வலம் வருகிறது. இறையொருள் பெறும் நேரமாய் விளக்கேற்றும் வேளை.

0: மனக்கண்களின் வழியே இறைவனை தரிசித்த மன நிறைவுடன் நிறைவு பெறுகிறது விளக்கேற்றும் வேளை. நேரமாலை 6:26:18 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்கள் இனி கேட்கலாம் இன்றைய பின்னிரவு நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் 6:30 அந்திப்பூக்கள், 7 நலம் தரும் நவராத்திரி, அண்ணாநகர் சர்வேஸ்வரர் திருக்கோவிலிருந்து சிறப்பு நேரலை நிகழ்ச்சி கேட்கலாம். 8 செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சலாக 8:05 பட்டாம் பூச்சிகள் குட்டீஸ் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தும் நிகழ்ச்சியாக வலம் வர காத்திருக்கிறது. 8:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பழமர நடவு முறைகள் குறித்து தேனி மாவட்டம் பெரியகுளம் தோட்டக்கலைத்துறை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பழவியல் துறை உதவி பயிற்றுனர் முனைவர் சி சங்கர் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். அடுத்ததாக இடம்பெறுவது வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை, இறுதியாக விடைபெறும் முன் ஆகிய நிகழ்ச்சிகள் இடம்பெறும் உழவர் உலகத்தில். இரவு 9 இணைய ஓசை நிகழ்ச்சி கேட்கலாம். 10 பட்டுச் சிறகு, 11 மதுரை பண்பலையில் நிகழ்ச்சியும் நேர்மும், 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை எஃப்எம் விவித் பாரதி 102.3 MHz அலைவரிசை நிகழ்ச்சிகளை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். நேர்கள் இதுவரை இன்றைய பின் இரவு நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பை கேட்டீர்கள். நிகழ்ச்சியும் நேரமுமாய்
1: டீ கடையில் அமர்ந்திருந்த முதியவரிடம் அருண் என்ற இளைஞர், நீங்க பார்க்க எங்க அப்பா மாதிரி இருக்கீங்க, ஒரு டீ குடிப்போமா என்று தன் தந்தையை பற்றிய நினைவுகளோடு கேட்டான். இருவரும் டீ குடித்த பின் பணம் கொடுக்க சென்ற அருணை தடுத்த முதியவர், பணம் அப்பாதான் கொடுப்பேன் என்றார் சிரித்தபடி. தன் தந்தையை நினைவுபடுத்தி அருணை கண்கலங்க செய்துவிட்டார்.
2: இப்படி உங்களுக்கும் சுவாரஸ்யமா குட்டியா கதை எழுதுவது பிடிக்குமா? அப்போ உடனே கமெண்ட் பண்ணுங்க நம்ம இணைய ஓசை நிகழ்ச்சிக்காக. ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் இரவு 9 இணையவோசை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிகளாக கதை, கவிதை, அழகிய நினைவுகள், பிடித்த பாடல்கள் என உங்களுக்கு தோன்றும் என்ன அலைகளை மதுரை பண்பலை என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் கேட்கப்படும் பதிவுகளின் கீழ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதை நமது ஆகாஷ்வாணியில் தினமும் இரவு 9 இணைய ஓசை நிகழ்ச்சியில் கேட்கலாம். இணைய ஓசை, இது இதய ஓசை.
0: கற்றலைகளில் மிதந்திடும் காவிய கானங்களின் தொகுப்பு அற்பரிக்கும் அன்பு மனதில் இன்பமிட்டுக்கள் இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

என்றும் நீங்கள். இணைந்திருங்கள் முதல் பாடலாக கஜினி திரைப்படத்திலிருந்து பாடல் தொகுக்காற்றலைகளில் நேர்களுக்காக.

வணக்கம், நான் சிங்கர் சுப்லாஷினி பேசுறேன். எப்போதும் உற்சாகமா இருக்க தொடர்ந்து கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

அலைத்தோடு மின்னிசை மிட்டுக்களை காற்றலைகளில் ரசித்துக் கொண்டிருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க அந்திப்புகள். அந்திப்புகள் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலா தில்லாலங்கடி திரைப்படத்திலிருந்து பாடல் ஏதோ வருகிறது காற்றலைகளில் நேர்களுக்காக.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: டேய் மச்சான், டக்குனு ஒரு கவிதை சொல்லேன்.
4: எதுக்குடா கேக்குற?
3: ஐயோ, அது அப்புறமா சொல்றேன், எனக்கு இப்ப உடனே ஒரு கவிதை வேணும்.
4: உன்னோடு பேசிய வார்த்தைகள் யாவும் பின்னணி இசையாய் மனதை வருடுகிறது. பல்லவி சரணம் தேடி.
3: ஆஹா, மிரட்டி விட்ட போ. எங்க இன்னொன்னு சொல்லு.
4: உடனே கேட்டா எப்படிரா? உன் கண்களே 1000 வார்த்தைகள் பேசுகிறது. அப்படி என்றால் நமக்கு இடையே இருக்கும் இந்த மௌனம் பொய்தானே?
3: அடடா பின்றியே, ரொம்ப தேங்க்ஸ்ரா, வரேன்.
4: டேடே, எதுக்குன்னே சொல்லாம கவிதை வாங்கிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க?
3: அதெல்லாம் ஒரு விஷயமா தாண்டா, அப்புறமா சொல்றேன்.
4: டேய், இப்பயே சொல்றா?
3: ஐயோ, அது கமெண்ட் பண்ணதாண்டா.
4: கமெண்டா? புரியலையே.
3: இத கேளு. ஆம் நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தினமும் இரவு 9 மணிக்கு புத்தம் புது நிகழ்ச்சியாக இணைய ஓசை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிகளாக கதை, கவிதை, அழகிய நினைவுகள், பிடித்த பாடல்கள் என உங்களுக்கு தோன்றும் என்ன அலைகளை மதுரை பண்பலை என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் கேட்கப்படும் பதிவுகளின் கீழ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதை நமது ஆகாஷ்வாணியில் தினமும் இரவு 9 மணிக்கு இணைய ஓசை நிகழ்ச்சியில் கேட்கலாம். இணைய ஓசை, இது இதய ஓசை.

ஜாலமாய் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல் நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க கொஞ்சம் பீட்டான சாங்ஸா அந்திப்பூக்கள் நிகழ்ச்சி. நேரம் 6:50, 16 ஆயிட்டிருக்கு. கேட்க போற பாட்டு படுக்காதவன், தனுஷ் நடித்த திரைப்படத்திலிருந்து வருகிறது காற்றலைகளில் நேர்களுக்காக.

இதயம் தொட்ட இன்னிசை மெட்டுக்களை காற்றலைகளில் இசைத்திட்ட அந்திப்பூக்கள் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேர்களை கேட்டு ரசித்த அத்துணை நேர்களுக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். இன்று இரவு 7 மணிக்கு நலம் தரும் நவராத்திரி மதுரை அண்ணா நகர் சர்வேஸ்வரர் திருக்கோவிலிருந்து சிறப்பு நேரலை நிகழ்ச்சி வளம் வர காத்திருக்கிறது. இன்று இரவு 7 மணிக்கு மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் பக்திகரமான இரவு வணக்கம். நேரம் இரவு 7:01. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நாம் கேட்க இருக்கின்றோம் நலம் தரும் நவராத்திரி. இன்றைய நலம் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியில் நேயர்களை யாம் அழைத்துச் செல்ல இருக்கும் தலம் அண்ணாநகர் சர்வேஸ்வரர் திருக்கோவில். நேரலைக்காக திருத்தலத்தில் வர்ணனையாளர்கள் அம்பிகா, என் இ தமிழ்ச்செல்வி மற்றும் ஆர் சாந்தினி, உதவி இந்துமதி அவர்கள். இதோ நேயர்களை நவராத்திரி வழிபாட்டிற்கு அழைத்துச் செல்கின்றோம்.
2: ஹர ஹர நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவா. என்னாடுடைய சிவனையே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று எல்லாம் அல்ல எம்பெருமானை வணங்கி, எம்பெருமாட்டினுடைய திருநாளான நவராத்திரி உற்சவ திருநாள்ல நாம எல்லாரும் இன்றைக்கு ஒன்றிணைந்திருக்கிறோம். மக்களை மதுரை அம்பதியே கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு கோலாகலத்துல இருக்குன்னு சொல்லலாம். எங்கெங்க பார்த்தாலும் ஒரே மக்கள் பெருவெள்ளம். எல்லா ஆலயங்களிலும் ஒரு சேர திருவிழாக்களை ஒன்றிணைத்து கொண்டாடப்படுகின்ற இந்த நவராத்திரி உற்சவ பெருநாள்ல நம்மளுடைய மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல இந்த நிகழ்ச்சியை வர்ணனை செய்யறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்வான தருணம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கு நவராத்திரி அப்படின்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட நாம எல்லாம் இணைந்து கிட்டத்தட்ட இன்று 5வது நாள்ல கொண்டாட்டத்துல இணைஞ்சிருக்கும். முதல் 3 நாட்கள்ல நம்மளுடைய மகாலட்சுமி அன்னையை வழிபட்டு விட்டு இன்று அடுத்ததாக துர்காதேவி அம்மனை வந்து வழிபட்டுக்கூடிய நாள். அதாவது பெண்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் போது எல்லாமே வேணும். அதிலும் முக்கியமா வீரம் நிறைந்த பெண்கள் வேணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுவோம். அப்படிப்பட்ட வீரத்திற்குரிய தேவியை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்துல மிகவும் மகிழ்வான தருணம் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த சர்வேஸ்வரர் கோயில நிறைய பெண்கள் தான் இணைந்து வந்து நிறைய பூஜைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் ஆங்காங்கே மக்கள் பெருவல்லத்துல இணைந்து நைவேத்திய பொருட்களை வழங்கிக்கிட்டு பெற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகளும் இங்க நாம கண்டுட்டு இருக்கோம். ஆக மொத்தத்துல நவராத்திரி உற்சவம், நவராத்திரி உற்சவம் பெண்களுக்கானது. அதாவது 9 நாள் நவராத்திரி பெண்களுக்கு, ஒரே ஒரு நாள் சிவராத்திரி காளைகளுக்கு அப்படின்றதுடைய கண்ணதாசன் அவருடைய பாடல் வரிகளும் இங்க நினைவுக்கு வருது. யாக எப்படி இருந்தாலும் சரி, நம்மளுடைய கொண்டாட்டங்கள்ல பக்தியோடு இணைந்து, அதாவது தமிழர்கள் அப்படின்னாலே பண்பாடு நிறைந்தவர்கள். பண்பாடுன்னு சொல்லும் பொழுது கலையோடும் காதலோடும் கொண்டாடுவோம். அந்த மாதிரி கலையோடும் இன்று பக்தியோடும் கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய மக உன்னதமான திருநாளான நவராத்திரி உற்சவ திருநாள்ல நாம இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து பேசுவோம். இன்றைக்கு அண்ணாநகர் சர்வேஸ்வர திருக்கோவில் இருந்து வலம் வரக்கூடிய நவராத்திரி உற்சவ திருநாள. அதற்கு முன்னதாக கேட்டுடலாம் ஒரு பாடல்.

0: நேரம் இரவு 7:09 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நலம் தரும் நவராத்திரி இன்றைய நிகழ்ச்சியில் நேர்களை யாம் அழைத்து செல்லு. வளம் வந்து கொண்டிருக்கும் தளம் அண்ணாநகர் சர்வேஸ்வரர் திருக்கோவில். இதோ நேர்களை நவராத்திரி நிகழ்விற்கு அழைத்து செல்கின்றோம்.
1: நலம் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா, அண்ணா நகர்ல இருக்க சர்வேஸ்வரர் திருக்கோயில தான் வந்து நேர்களே இருக்கும். இது வந்து உண்மையிலே வந்து பார்த்தோம்னா எல்லா சாமி சிலைகளுமே அவ்வளவு அலங்காரத்தோட இருக்கு. அதுலயும் மேலும் சிறப்பு ஊற்ற மாதிரி இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னா குழு தாங்க. குழு வந்து சின்னது பெருசெல்லாம் கிடையாது, ரொம்பவே பெருசாவே வந்து அவ்வளவு அடுக்குகளோட எல்லா அடுக்குகளுமே அவ்வளவு இடம் ஃபுல்லா நிரம்பி இருக்கிற மாதிரி சாமி சிலைகளும் சரி புதுவிதமான ஐடியாஸோட நிறைய வச்சிருக்காங்க. மேலும் மேலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது நவராத்திரி வந்து 9 இரவுகள் 9 விதமான வழிபாடுகள் அன்னையின் 9 திருக்கோலங்கள் தான் நம்ம பார்ப்போம். இன்னைக்கு வந்து 5ஆம் நாள் இல்லையா.

0: இன்னைக்கு வந்து கண்ணம்மா தேவி வழிபாட்டிற்குரிய புனிதமான நாள் தாங்க. இன்னைக்கு தொடர்ந்து நம்ம தமிழ்ச்செல்வி பேசுவாங்க.
1: ஆமா, நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் ஐந்தாம் நாளுடைய சிறப்புகள்லாம் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வைஷ்ணவ தேவி என்று அழைக்கப்படும் சந்தா மாதாவா வழிபடும் நாளா அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம அலங்கார நிறம் எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மஞ்சள் மற்றும் கச்சை நிறப்பட்டு அப்படின்ற மாதிரியும் இன்றைய நாளா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து அர்ச்சகர் வந்து இன்றைய நாளோட சிறப்புகளை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வணக்கம்,
2: நமஸ்காரம். மதுரை அண்ணா நகர் ஜெகநாயகருடைய பிரகதீஸ்வர சுவாமியுடைய ஆலயத்தில் வருடா வருடம் புரட்டாசி மாதம் சாரதா நவராத்திரி என்று சொல்லக்கூடிய வைபவமானது வெகு விமர்சையாக திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் அங்கமாக இன்று ஐந்தாம் நாள் பஞ்சமி திதி என்று சொல்லக்கூடிய இந்நாளிலே அம்பிகைக்கு வாராகி அலங்காரமானது நிர்மிக்கப்பட்டு சான்றோருக்கு அம்பிகையானவள் கருணை கடலாகிய கலியுக தெய்வமாக இருக்கக்கூடிய வாராகி அம்மனாக அம்பிகனாகி அம்பிகை அவதாய அலங்காரத்திலே காட்சி தருகிறாள். இந்த வகையிலே இந்த ஆலயத்திலே வருடா வருடம் சாரத நவராத்திரி உற்சவமானது வெகுமரிசையாக திருக்கோயிலின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாசி மாதம் மாசி மக திருவிழாவும் இந்த ஆலயத்திலே விமர்சையாக நடைபெறுகிறது. அந்த வகையிலே இந்த வருடம் விமர்சையாக சில நிகழ்ச்சிகளும் பரதநாட்டிய நிகழ்ச்சிகளும் தேவார இன்னிசை நிகழ்ச்சிகளும் நடைபெறுகிறது. அந்த வகையிலே நமது ஆலயத்திலே இல்லாமல்ல ஜெகநாயகருடைய பிரகதீஸ்வர சுவாமியுடைய ஆலயத்தில் நவராத்திரி உற்சவ விழாவானது விமர்சையாக இறைவனுடைய அனுகிரகத்தோடும் நிர்வாகத்தின் முயற்சியாலும் சீரும் சிறப்புமாக நடைபெறுகிறது. பக்தர்களுடைய அனைவரும் கலந்து கொண்டு இல்லாமல்ல பார்வதி பரமேஸ்வருடைய திருவருளை பெற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
0: சரிங்க, இப்ப வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இன்றைய நாள் பரதநாட்டியமா இல்ல டெய்லி பரதநாட்டியம் நடக்குமா?
2: இல்ல டெய்லி பரதநாட்டியம், ஒரு நாள் பரதநாட்டியம், ஒரு நாள் வந்து இனிசை கச்சேரி, ஒரு நாள் தேவாரம், பொற்பொழிவு, இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் பத்து நாளும் பத்து விதமான நிகழ்ச்சிகள் நடக்கும்.
3: ரொம்ப ரொம்ப அழகாக இன்றைக்கு இந்த சர்வேஸ்வரர் ஆலயத்துல ஒரு புறம் பரதநாட்டியம், நேராக ஆலயத்துக்குள்ள நுழைந்ததுமே விநாயக பெருமாள் நம்மளை வந்து வரவேற்கக்கூடிய அழகான காட்சி. அதனை தொடர்ந்து அவரை சுற்றி வரக்கூடிய இடங்கள்ல கொழு படிக்கட்டுகள் நிறைந்து கொழுவை அமைத்திருக்கக்கூடிய காட்சி அப்படின்னு கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்ற இந்த வேளையில எல்லா மக்களும் பாண்டிய மன்னன் திருமகளாய் வந்து பிறந்த மலைமகள் வேண்டிய வரங்கள் வழங்கிடவே திருவருள் செய்யும் உமையவளை சொத்து ஈசன் துணையுடனே தரிசனம் தருபவளை தக்கதொரு சமயத்திலே துணையாய் வருபவளே உன்னையே தினம் தினம் சரணடைந்தோம் அப்படின்னு அம்பாளை நினைத்து உருகி வேண்டிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை ஒரு தினம் நாம தரிசிச்சுட்டு தான் இருக்கும். ஏன்னா அம்பாளை மட்டுமல்ல அம்பாளோடு இணைந்த பக்தகோடி பெருமக்களையும் பார்க்கக்கூடிய பேரு நம்மளுடைய இந்த திருக்கோயில்கள்ல ஆலயங்கள்ல மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்றது சாலச்சிறந்தது. தொடர்ந்து நாம பேசுவோம். இப்ப நமக்காக ஒரு அன்பர் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்மா.
4: வணக்கம்ப்பா. உங்க பேர் சொல்லுங்க, எங்கிருந்து வரீங்கன்னு சொல்லுங்க.
5: நாங்க நன்மேடு, என் பேர் காலீஸ்வரி பெரிய சொல்லி.
4: சொல்லுங்க, எப்ப கோயிலுக்கு வந்தீங்கப்பா?
5: ஒரு வாரம்.
4: சரி, கொலு வேணா பாத்துட்டீங்களா?
5: பாத்துக்கோங்க.
4: உங்களுக்கு என்ன கொலுவெல்லாம் பார்த்தோன்னே ஏதாவது உங்களுக்கு மனசுக்குள்ள தோணி இருக்கா? என்ன தோணுச்சு சொல்லுங்க.
5: நவராத்திரின்றது நம்ம மகளிருக்கு மட்டும் இல்ல, உலகத்துக்கே நன்மை தர ராத்திரி நவராத்திரி. அம்பாளோட ஒன்பது சக்திகளும் ஒண்ணு சேர்ந்தா நவராத்திரி. அந்த கொலுவுல அம்பாள ஒன்பது ராத்திரியும் நம்ம கும்பிட்டு நம்ம மகளிருக்கு மாத்திரம் அந்த உலக சேமத்துக்கும் வேண்டி எல்லாத்துக்கும் நல்ல மழை பெய்யணும், நல்ல பலமா இருக்கணும் வாழ்க்கையெல்லாம் அப்படின்றதுக்காக அம்பாளை கும்பிடுறதுதான் இந்த நவராத்திரியும். இதுல வந்து நம்ம எல்லாருக்கும் வர்றவங்களுக்கு நம்மளால முடிஞ்சதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். கொலு வைக்க முடியாதவங்க மனசுக்குள்ளே கொலு வச்சதாக நினைச்சு இந்த அம்பாலாம் கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அனுதினமும்.
4: சிறப்பு சிறப்பு நிச்சயமாமா. அதாவது வந்து மனசுக்குள்ள கொலு வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. நம்மளுடைய நாயனார் பெருமானார் கூட அவரால் கோவில் கட்ட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனதுக்குள்ளேயே கோவில் கட்டின அடியார் பெருமக்கள் வாழ்ந்த மண் அப்படின்றத மீண்டும் ஒரு முறை இங்க நினைவுபடுத்திருக்கீங்க. ஆமா நண்பர்களே, தொடர்ந்து நம்ம இன்னும் பேசுவோம். அதற்கு முன்னால மற்றொரு நிகழ்ச்சியை பேசிடலாம். வணக்கம்.
6: வணக்கம்மா, கோவிந்தராஜன் வண்டியிலிருந்து பேசுறேன். இந்த கோயில் வந்து சர்வேஸ்வரர் ஆலயம்.

0: இங்க வந்து சிவன் பெருமாள் எல்லாமே இருக்காங்க. இந்த கோயில் வந்து 1974 சுந்தர ஐயர் மற்றும் ஸ்ரீ சுப்பிரமணியன் அவர்கள் அதனால ஆரம்பிக்கப்பட்டது. இங்க இருக்க பொது அரசு வந்து பொதியை அரசு குற்றாலத்திலிருந்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ரொம்ப விசேஷமான கோயில். நான் வந்து 98 இந்த கோயிலுக்கு வந்துக்கிறீங்க. காலையில திருவண்ணாமலைக்கு வந்துவேன். இப்ப ஒரு 1 வருஷமா பள்ளி பகுதிக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். வாங்க எல்லாரும், இந்த கோயில் ரொம்ப விசேஷமான கோயில்.
1: நன்றி நன்றி. அதாவது நான் வந்துட்டு இருக்கேன், எல்லாரும் நீங்க வரணும், நிகழ்ச்சி கேட்டுருக்க எல்லாரும் வரணும். ஏன்னா என் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு நம்மளுடைய பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தையை தான் மறுபடியும் இங்க நினைவுபடுத்திருக்காங்க.
2: ஆமா கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு நம்ம அந்த கோயில வந்து இன்னைக்கு ஒரு நாள் நம்ம வந்ததுக்கே டெய்லி வரலாமா அப்படின்ற மாதிரிதான். உண்மையிலே அவ்வளவு அலங்காரங்களோட அழகா இருக்கு. இன்னைக்கு வந்து வாராகி அம்மனை வந்து அவ்வளவு வந்து தெய்வீகமா நமக்கு கண் முன்னே வந்து காட்சிப்படுத்திருக்காங்க. மேலும் நம்ம ஒருத்தவங்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம். நம்ம இங்க சர்வேஸ்வர கோயில ஒரு 5 வருஷம் வந்துட்டு இருக்கோம்.
2: அதுக்கு கூட உங்க பேர் சொல்லுங்க.
3: ஏபி விக்னேஷ். இப்ப நம்ம இதுல குழு நிகழ்ச்சி போயிட்டு நவராத்திரி 10 நாட்கள் நடக்கும். இந்த 10 நாட்கள் என்ன சிறப்பு பாத்தீங்கன்னா, அம்மன் வந்து ஒவ்வொரு அவதாரம் அலங்காரமா நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் இசை நிகழ்ச்சி, நடன நிகழ்ச்சி, பரதநாட்டியம், கதைகள், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். வரலாற்று சிறப்பு மிக்கதான் இருக்கும். நம்ம கோயில் பாத்தீங்கன்னா 70 கோயில் சர்வீஸ் தொழில் ஆலயம் இருக்கு. இங்க விநாயகர், சிவன், பெரியநாயகி, அம்மன், பைரவர், பெருமாள், முருகன் எல்லாமே இருக்கு. இப்ப நவராத்திரி வந்து கடைசி நாளா பாத்தீங்கன்னா வில்லம்பு இருக்கும். வில்லம்புனா நம்ம எல்லா கோயிலையும் பெரிய கோயில நடக்கிற மாதிரி இங்கேயும் நடக்கும். இதுவும் வந்து இந்து அருணேஸ்வரேஸ்வரர் ஆலயம்ல தான் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா காசி இருக்கு. கார்த்திகைக்கு வந்து நல்லா சிறப்பா இருக்கும். சக்தி வந்து 7 வந்து நடக்கும் போதும், 7 அண்ணனுக்கு வந்து திருக்கல்யாணம் நடக்கும் முருகப்பெருமானுக்கு. அது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இருக்கு. அது கார்த்திகை மாசம் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா மார்கழி மாசம் பாத்தீங்கன்னா எல்லா நாட்களும் 4:30 வந்து பஜனை இருக்கு. பஜனை இருக்கு, பட்டி இருக்கு.
1: பரதநாட்டியம் ஆடுறோம் அந்த குழந்தைகளை பாக்குறதா, இல்ல உங்களோட ஆடை அலங்காரத்தை பாக்குறதா, அப்படியே ஒரே கன்ஃபியூஷனா இருக்குங்க. அந்த வருஷத்துல நம்ம முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் கொழுவெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு உட்கார்ந்து இருக்காங்க. தொடர்ந்து அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்.
4: இங்க வந்து ரொம்ப ரொம்ப வருஷமா இருக்கு. இந்த கோயில் ரொம்ப பவரான கோயில். நாங்க ரொம்ப வருஷமா ஆட்டிருக்கேன். நடக்கும் நிறைய வந்து பேசுவாரு. அதுதான் உண்மையா வந்து சாமி கூட பலன் நிறைய கிடைக்கும்.
1: அப்ப நீங்க வந்து ஒரு வேண்டுதல்
4: வச்சு அது வந்து நிறைவேறிக்கா? எனக்கு வந்து
1: நலம் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியில இன்றைய நாள் அண்ணா நகர்ல கோயில் கொண்டிருக்கோம். சர்வேஸ்வரர் திருக்கோவில் வந்து நம்ம நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டா நமக்கு வந்து நல்லது எல்லாமே நடக்கும். அதாவது எப்படி சொல்றது, திருமணம் நடக்காதவங்க, வேலை வாய்ப்பு இருக்கிறவங்க,
2: கொலுல வந்து நிறைய ஐடியாஸோட செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிருந்தோம் இல்லையா. அதுல வந்து இன்னைக்கு வந்து 7 கொண்ட கொலு அமைப்பு தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. முதல்ல வந்து விநாயகர், எம்பெருமான், அப்புறம் வந்து நம்ம பிரம்மன், இவங்க எல்லா சாமிகளுமே வந்து வரிசைப்படுத்தி முதலாக தான் அணிவகுத்து இருக்காங்க. அடுத்த அடுத்த வந்து எல்லாமே சாமி உருவங்களை வச்சு. இதுல என்ன வித்தியாசமா இருந்துச்சு அப்படின்னா, நடுவுல வந்து கும்பமும் ஒண்ணு வச்சிருக்காங்க. கும்பம் வச்சு பழங்கள்லாம் வந்து ரொம்பவே ரியாலிஸ்டிக்காவே வந்து அவ்வளவு அழகா வந்து இந்த கொலு வந்து இன்னைக்கு நமக்கு காட்சிப்படுத்திருக்காங்க. மேலும் நம்ம இங்க வந்து தினமும் நாங்க வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ற ஒரு பக்தர்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: மேலும் வந்து நம்ம வணக்கம்.
1: வணக்கம்ப்பா.
2: உங்க பேரு என்னன்னு சொல்லுங்க.
1: என் பேரு சரஸ்வதி மருதேஸ்வரன்.

0: நீங்க எத்தனை வருஷமா அந்த கோயிலுக்கு வந்துருக்கீங்க?
1: ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம்.
0: பக்கத்துல இந்த கோயிலுக்கு தான் நாங்க இருக்கோம். ரொம்ப வருஷமா இந்த அண்ணா நகர் ஏரியால சர்வேஸ்வரர் ஆலயத்துல இருக்கிற பிள்ளையார் கோயில் தான் ரொம்ப பழமை வாய்ந்த. வந்து எல்லா பூஜையிலையும் கலந்துக்கிறப்ப ஒவ்வொரு பூஜைக்கும் ஒரு மகத்துவம் உண்டு. அது மூலமா நிறைய பலன் நடந்ததுனாலதான் நாங்க ஒரு 30 வருஷம் இங்கேயே இந்த ஏரியா விட்டு போகாம கண்டநகரம் சுற்றி நடக்கும். பிரதோஷ பூஜை அது அம்பாளுக்கு வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த மாச கடைசியில துர்க்கைக்கு பூஜை நடக்கும். பெருமாளுக்கு அதே மாதிரி சுக்கிரவாரத்துல அந்த வெள்ளிக்கிழமை காலையில அந்த பூஜை நடக்குது. அங்க வந்து தாயார் சன்னதியில வந்து உங்களுக்கு சுதர்சன மூர்த்திக்கு நரசிம்ம அல்வா இருக்கு. அடுத்து இங்கிட்ட வந்து கருட அல்வா இருக்கு, ஆஞ்சநேயர் இருக்கு. அந்தந்த விசேஷ காலங்கள்ல முறையான பூஜைகள் நடக்குது. தேய்பிரை அஷ்டமிக்கு பைரவருக்கு நடக்குது. எந்த பூஜையில நம்ம வந்து கலந்துக்கிறப்ப ஃபர்ஸ்ட் வந்து சாதாரணமா தான் வருவாங்க. இங்க நடக்கிற பூஜையை பார்த்த பிறகு நமக்கு ஒரு மனசுல ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி கிடைக்கிறப்ப அடுத்தடுத்து நம்ம வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த கோயில்ல உண்டு. என்ன ஒரு நியாயமான கோரிக்கை வைக்கிறோமோ அது ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ கண்டிப்பா நடந்துருக்கு. அதான் அந்த சுட்டி கிட்டேன்னா கல்யாணத்துக்கு குழந்தை பாக்கியத்துக்கு பங்கு கேட்டவங்க அத்தனை பேர்த்துக்கும் அது நடந்ததாதான் நாங்க நிறைய பார்த்திருக்கோம். ஒவ்வொரு பொழுவுக்கும் இந்த மாதிரி நிறைய பரதநாட்டிய கச்சேரி பாட்டு கச்சேரி இதெல்லாம் வச்சு இந்த கோயில் என்னைக்குமே சூப்பா அங்க இருக்க தெய்வங்களோட நாங்களும் ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமா நம்ம ஒரு குடும்ப மெம்பர் மாதிரி இங்க இருக்க வாலண்டியர்ஸ் தான் நல்லா சேவை பண்றாங்க. நாங்களும் அதுல கலந்து கொடுவோம். அதனால ரொம்ப வந்து ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் தரக்கூடிய அம்மா வீடு மாதிரி எங்களுக்கு சர்வேஸ்வரர்.
2: சூப்பரா சொன்னீங்க. அதாவது இந்த கோயில வந்து உங்களோட அனுபவம் மட்டும் இல்லாம இங்க இருக்க நிறைய பக்தர்களும் வந்து இதைத்தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலும் வந்து நம்ம அண்ணா நகர்ல இருக்க சர்வேஸ்வரர் திருக்கோயிலதான் வந்து பேசிட்டே இருந்தோம். மேலும் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு தினம் வரை
3: Thank you.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நலம் தரும் நவராத்திரி. இன்றைய நலம் தரும் நவராத்திரி நிகழ்ச்சி அண்ணா நகர் சர்வேஸ்வரர் திருக்கோவிலிருந்து சிறப்பு நேரலையாக வலம் வந்து கொண்டிருக்கின்றது. திருக்கோவிலில் வர்ணனையாளர்களோடு இணையலாம் ஒரு பாடலை தொடர்ந்து.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: நவராத்திரி. இதோ நேர்களை அண்ணா நகர் சர்வேஸ்வரர் திருக்கோவில் நவராத்திரி வழிபாட்டிற்கு அழைத்துச் செல்கின்றோம்.
1: இன்னைக்கு நலம் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியில நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா, அண்ணா நகர்ல இருந்த சத்தியசிவன் திருக்கோயில தான் நேர்கள் பேசிட்டு இருக்கோம். நிறைய பக்தர்களோட பேசிட்டோம். நம்ம வந்து அலங்காரங்களும் எப்படி இருக்கு எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இங்க வந்து ஒரு டான்ஸ் குரூப் இருக்காங்க, டான்ஸ் குரூப் பாத்தீங்கன்னா பரதநாட்டியம் தாங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து அச்சர் சொன்ன மாதிரி நிறைய டெய்லி டெய்லி வந்து நிறைய நிகழ்ச்சிகள் நடக்குமா, இசை நிகழ்ச்சி, நடன நிகழ்ச்சி அப்படிங்கும் போது, இன்னைக்கு வந்து நம்ம வந்த இன்னைக்கு அதாவது ஐந்தா நாளைக்கு இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, பரதநாட்டியம் நிகழ்ச்சி தான் நீங்க நடந்துட்டு இருக்கு. நிறைய காஸ்டியூம்ஸோட சூப்பரா வந்து ஒரு ஒரு குரூப் வந்து நம்ம முன்னாடி நிக்கிறாங்க, நம்மகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிடலாம். இப்பா அவங்களோட பேசுறதுக்கு முன்னாடி அவங்களோட சாரீஸ் பாத்தியா, அவங்களோட சாரீஸ பாக்குறதா இல்ல நகையில பாக்குறதா மேக்கப்ப பாக்குறதானே தெரியல. கண்டிப்பா இந்த காஸ்டியூம்ல வந்து இந்த வாட்டி நான் தீபாவளிக்கு சாரி எடுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க?
2: வணக்கம், என்னோட பேர் சாதனா. நான்
1: சாதனா. நீங்க?
2: கார்த்திகா.
1: என்னோட பேர் ஹரிதாஸ்ரீ.
2: சரி ஓகே, நீங்க எல்லாம் ஒரே குரூப்பா?
1: ஆமா.
2: சரி ஓகே, வருஷம் வருஷம் அந்த மாதிரி கோவிலுக்கு வந்து நவராத்திரிக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்களா?
1: ஆமா.
2: ஒவ்வொரு ஆட்டா கேப்ப, உங்களோட அனுபவங்களை பத்தி சொல்லுங்க.
3: நான் கிட்டத்தட்ட 10 வருஷமா டான்ஸ் படிக்கிறேன். நான் வந்து நவராத்திரி வந்தாலே நான் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன். ஏன்னா எல்லா கோயிலையும் ஆட கூப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். சோ அதனால நான் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன். அதே மாதிரி வந்து காடோட பிளெஸிங்ஸுமே கிடைக்கும். சோ அதனால எங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர வர நாங்க அதை வந்து ஈஸியா வந்து பயன்படுத்திக்கிறோம். சோ அதனால அதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்.
2: தேங்க்யூ. நவராத்திரியில மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்களா இல்ல மற்ற நிகழ்வுகளையும் பண்ணுவீங்களா?
3: ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா வந்து கூப்பிடுவாங்க, பட் ரொம்ப எல்லாம் நாங்க இது பண்ண மாட்டோம். மெயின்லி ஃபோக்கஸ் வந்து நவராத்திரியில தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம்.
2: சரி சூப்பர். நீங்க எத்தனை வருஷமா டான்ஸ் ஆடுறீங்க?
3: நான் 8 வருஷமா டான்ஸ் ஆடுறேன்.
2: 8 வருஷமா டான்ஸ் ஆடுறீங்க? சரி ஓகே, இது வந்து என்ன கத்துக்கிட்டீங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க.
3: எனக்கு நவராத்திரி வந்தாலே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிரும். ஏன்னா இந்த கோவிலுக்கு வந்து அதனால காடோட பிளஸ் எல்லாம் நிறைய கிடைக்கும். இதனால எங்களுக்கு ஸ்டேஜ் ஃபியர் போயிட்டு நல்லா கான்பிடென்ட் வரும்.
1: ஒரு பேக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கும்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி டிரெஸ் கொடுத்து ஒரே மாதிரி ஆடுறதுக்கும் எங்களுக்கு வந்து நான் அவ்வளவு பிராக்டிஸ் பண்ணிருக்கோம். ஒரு 5 to 6 months ஆஃப் பிராக்டிஸ் தான் இப்ப உள்ள அந்த அந்த பாட்டோட அவுட்புட்.
2: சூப்பர். இப்போ நீங்க பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டீங்களா இனிமே தான் பெர்ஃபார்ம் பண்ண போறீங்களா?
1: நான் பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சு.
2: அப்ப நம்ம உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மிஸ் பண்ணிட்டோமா?
1: ஆமா.
2: ஓகே, பண்ணி பண்ணி ஆடி முடிச்சிங்க. அந்த டயர்ட் எதுவுமே இல்லாம இப்ப நல்லா ஜாலியா பேசுறீங்களே, அது சீக்ரெட் என்ன?
1: அதோட சீக்ரெட் எதுவுமே இல்ல, எங்களுக்கு ஆடி ஆடி பழகிருச்சு.
2: ஓகே ஃபைனா, இப்போ நீங்க எத்தனை வருஷமா டான்ஸ் ஆடுறீங்க?
1: நான் வந்து 11 இயர்ஸா டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன்.
2: இப்போ நீங்க வந்து இந்த கேள்வி நீங்க ஏன் தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி இந்த மனைவி சாதனா சொல்லிட்டு இருக்காங்க, சொல்லுங்க. உங்களுக்கு டைமர் தெரியலையா?
3: அது வந்து எங்களுக்கு பழகிடுச்சு. ஏன்னா வந்து நாங்க டெய்லி ஆடுறோம், அதாவது இந்த வாரம் ஃபுல்லாவே நாங்க வந்து ப்ரோக்ராம்ஸ் போய்கிட்டு இருக்கோம். சோ அதனால டைம்ன்றது எங்களுக்கு இல்லவே இல்லை. அதுவும் இல்லாம எங்களுக்கு பழகிடுச்சு. சோ அதனால நாங்க
1: எங்களுக்கு வந்து அது வந்து எங்களுக்கு அது எங்களுக்கு அதை நாங்க பிடிச்சி இன்ட்ரெஸ்டோட செய்யும் போது எங்களுக்கு அதோட எஃபர்ட்ஸ் போடுறோம். நாங்க நிறைய எஃபர்ட்ஸ் போடுறோம். சோ எந்த வழியும் எங்களுக்கு தெரியாது, டயர்ட்னஸும் தெரியாது. சோ நான் ரொம்ப ஹாப்பியா வந்து எங்கனாலும் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ரெடியா இருப்போம்.
2: சரி சூப்பர். இப்ப வந்து ஒரு பேரண்ட் காத்துட்டு இருக்காங்க. இவன் யாரோட பேரண்ட்?
3: என்னோட பேரண்ட்.
2: அப்ப உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி, இவ்வளவு சூப்பரா ரெடி பண்ணிருக்கீங்களா, அதை ரெடி பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கும்?
4: 1 hour ஆகும்.
2: அதாவது
4: டிரெஸ் ஜுவல்லரி எல்லாம் போட்டு முடிச்சு ஃபைனல் கொண்டு வரதுக்கு 1 hour ஆகும்.
2: 1 hour ஆகும். இவ்வளவு அழகா மேக்கப் பண்ணிட்டு எப்படி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு மனசு வருது?
4: கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். போட்டோஸ் எல்லாம் வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறமா கலைச்சிருவோம்.
2: உங்களோட பிஸி செட்டிலையும் எங்களுக்காக டயம் ஒதுக்கி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கோம் நலம் தரும் நவராத்திரி.
5: ஆமாங்க, இன்னைக்கு வந்து நம்ம கொலுவோட நலம் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியில வந்து கொலுவுல பத்தி வந்து நிறையவே கேட்டுட்டு இருக்கோம். மேல அம்பிகா வந்து சொல்லுவாங்க,
6: அதாவது திடீர்னு இப்படி எல்லாம் சொன்னா என்ன பண்றது, அதாவது சர்வேஸ்வரர் ஆலயத்துல நாம இன்றைய நவராத்திரி பெருநாள் கொண்டாடிட்டு இருக்கோம். இங்க அழகாக வீற்றிருக்கக்கூடிய அம்மாள், பெரிய நாயகி அம்மாள் நமக்கு காட்சி வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நவராத்திரியினுடைய சிறப்பு இல்ல, ஒரு நாளா அன்னைக்கு சந்தன காப்பு அலங்காரத்துல நமக்கு காட்சி தந்துட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய கொலுக்களை பத்தி நம்மளுடைய சாந்தினி ஏற்கனவே பதிவு பண்ணிருந்தாங்க. இதுல கொலுக்கள் நம்ம வீட்டுல வைக்கிற கொலுக்கும் ஆலயங்கள்ல வைக்கக்கூடிய கொலுக்களுக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நம்மளுடைய வீடுகள்ல வைக்கக்கூடிய கொலுக்கள்ல என்ன பண்ணுவோம்னா, முதல் நினை படிக்கிறதுல அதாவது தானியங்கள் வச்சிருப்பாங்க. அதற்கு அதுக்கப்புறமா வந்து ஓர் உயிரான

புல் பூண்டு வச்சிருப்பாங்க. இப்படி ஒன்றொன்றாக, அதாவது அது எதற்காக அப்படின்னா, புல்லாகி கூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கணங்களாய் வல்லசுரராகி செல்லான் இந்த தாவரத்தில் எல்லா பிறப்பும் பிறந்துழைத்தேன் எம்பெருமான் உண்மையே உன் பொன்னடிகள் கண்டிட்டு வீடுற்றே அப்படின்னு மாணிக்க வாசக பெருமானார் சொல்லியிருக்காங்க. இப்படி எல்லா பிறவிகளையும் எடுத்த பிறகு மனித பிறவி கிடைச்சிருக்கு. இந்த மறைதான இந்த மனித பிறவில ஐயனே உன்னுடைய பாதத்தை சரணடைவதே என்னுடைய ஒரே நோக்கம் அப்படின்னு நம்மளுடைய எம்பெருமானார் மாணிக்க வாசகர் சொல்லியிருப்பாங்க. அதை தாங்க இங்க படிக்கட்டுல நாம வீடுகள்ல வைக்கக்கூடிய கொழு படிக்கட்டுல நாம தத்ரூபமாக காட்சிப்படுத்திட்டு இருக்கோம். சரி, அப்ப ஆலயங்கள்லயும் படிக்கட்டுகள் அமைத்து கொழு வைப்பாங்க. இதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆலயங்கள்ல இருக்கக்கூடிய கொழுக்களுக்கு மூன்று விதமான படிக்கட்டுகள் அமைப்புகள்ல அந்த ஒற்றைப்பட எண்கள்ல வச்சிருப்பாங்க. அதாவது முதல்ல தாமோச குணத்துல வச்சிருப்பாங்க. அதாவது மனிதர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த மனித பிறவியில அவங்களுக்கு இருக்கக்கூடியது தாமோச குணம். அதற்கு அடுத்ததாக படிக்கட்டுகள் அமைத்து அதுல ராஜா ராணி போன்ற அமைப்புகள்ல கிரீடங்கள் அமைத்து, அதாவது அந்த மாதிரியான படிக்கட்டுகள்ல பொம்மைகளை வச்சிருப்பாங்க. இது எதற்காக அப்படின்னா, மனித பிறவியில இருந்து முதல்ல நாம தெய்வத்தை உணரக்கூடிய நிலையதான் இந்த ராஜ கிரீடங்கள்ல அமைத்திருக்கக்கூடிய ஒரு உயர்வு நிலை. அதுல இருந்து மகோ உன்னதமான அடுத்தடுத்து இருக்கக்கூடிய படிக்கட்டுகளை தெய்வ உருவங்களை நமக்கு வச்சிருப்பாங்க. இது எதற்காக அப்படின்னா, மனித பிறவி எதற்கு எடுத்திருக்கும், தெய்வத்தை சரணாகதி அடைவதற்கான. எனக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வத்தை, நமக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வத்தை நாம காணணும், கண்டால் மட்டுமே தெய்வத்தினுடைய பாதங்கள் சரணாகதி அடைய முடியும் அப்படின்ற நிலையை உயர்த்துவதற்காக தான், அடைவதற்காக தான் தெய்வங்களான உருவ பொம்மைகளை வச்சிருக்காங்க. இப்படி தாங்க வீடுகள்ல, அதாவது இல்லங்கள்ல வைக்கக்கூடிய கொழுக்களுக்கும் ஆலயங்கள்ல வைக்கக்கூடிய கொழுக்களுக்குமான வித்தியாசத்தை நம்மளுடைய முன்னோர்கள் காமிச்சிருக்காங்க. கொழு அப்படின்னு சாதாரண நம்ம சொல்லி கடந்துடவே முடியாது. ஏன்னா நம்மளுடைய அகிலத்தையே ஆண்டு ரட்சிக்கக்கூடிய அண்ட சராசரங்களை அளந்து ஆளக்கூடிய அகிலாண்டேஸ்வரி ஐயனுக்கு, அவங்களுக்கு அம்மாளுக்கு வந்து மண்ணால் ஆன பொம்மைகள். என்னதான் இருந்தாலும் ஒருபடி மண் தான் நமக்கு நிரந்தரம் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்வாங்க இல்லையா. அந்த மண்ணால் ஆன பொம்மைகளை செய்து அதன் மூலமாக அவளுடைய பாதங்கள்ல சரணாகதி அடையிறதாக இந்த நவராத்திரி பெருவிழாவினுடைய தாத்பரியம் அப்படின்னு சொல்லலாம். சரி, தொடர்ந்து பேசுவோம். பேசுறதுக்கு முன்னால் கேட்டு விடலாம் ஒரு பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நலம் தரும் நவராத்திரி. இன்றைய நிகழ்ச்சியில் அண்ணாநகர் சர்வேஸ்வரர் திருக்கோவிலிருந்து சிறப்பு நேரலையாக கேட்டு இணைந்திருக்கின்றோம். இதோ நேர்களை மீண்டும் அங்கு அழைத்துச் செல்கின்றோம்.
1: கொடிமரமுக்கான ஒரு இதை வச்சிருக்காங்க. அடுத்து வந்து நம்ம வந்து குமம் நம்ம சொல்றோம்ல, அதாவது அம்பிகை அவங்கள வந்து உருவமா வச்சு, அதுக்கு முதல் படியா வந்து என்னன்னா மனிதர்கள். மனிதர்களுக்கு அப்புறம் வந்து அடுத்து வந்து நம்ம உபதெய்வங்கள், அப்புறம் வந்து அனைத்து தெய்வங்களுமே வந்து அவ்வளவு அழகாகமா வந்து ஏழு படிகளுமே வந்து நிலம் எந்த ஒரு ஸ்பேஸ்மே இல்ல, அவ்வளவு அழகா வந்து எல்லா. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, ஏழாவது படியில வந்து விநாயகர் சிலைகள் மட்டுமே வந்து நிறைய விதமான குட்டியில இருந்து பெருசு வரைக்கும் அவ்வளவு அழகழகா வித்தியாசமான விநாயகர் சிலை வச்சுதாங்க, ரொம்பவே அருமையா இருக்குது பாக்குறதுக்கு.
2: ஆமா, இன்னும் சொல்லணும் அப்படின்னா எல்லா விதமான தெய்வ வழிபாடுகளையும் மொத்தமா சேர்த்து குழுவா இங்க அமைச்சிருக்காங்க. ஒருபுறம் வந்து பெருமாளுடைய அவதாரங்கள், முருகப்பெருமானுடைய அவதாரங்கள், லட்சுமி ராமலுடைய அம்பாளுடைய அவதாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான பொம்மைகளையும் வச்சிருக்காங்க. நிலம், நீர், காற்று, ஆகாயம் அப்படின்ற நம்மளுடைய ஐந்து பூதங்களால் ஆனாதான் நம்மளுடைய இந்த அண்ட சராசரம். இந்த அண்ட சராசரங்களை காத்து ரட்சிக்கக்கூடியவள் நம்மளுடைய அன்னையானவள் சக்தியே. சக்தி இல்லாம ஒண்ணுமே இல்லை. அந்த சக்தியே பிரதானமாக இங்க கலச கும்பத்துல நம்ம முதல் நாள் கொழுவினுடைய தொடக்க நாளாக அந்த அமாவாசை என்று ஆரம்பிக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக கலசங்கள் வந்து வைக்கக்கூடிய பழக்கம். அந்த கலசத்தை இங்க நடுநாயகமாக வைத்திருந்து அதனை சுற்றி அத்தனை விதமான உருவ பொம்மைகளையுமே இங்க வச்சிருக்காங்க. ஆக மொத்தத்துல ஆதியும் அந்தமும் இல்லா இந்த அருட்பெரும் ஜோதியான நம்மளுடைய இந்த பக்திக்குள்ள எவ்வளவோ விஷயங்களை நம்ம பேசினாலும் அதற்குள்ள வந்து வார்த்தைகள் இல்ல அப்படின்னு சொல்லணும். ஏன்னா எத்தனை முறை கடந்த நம்மளுடைய எம்பெருமானையும் எம்பெருமாட்டையும் நினைக்க நினைக்க மனம் தொடர்ந்து அவங்களுடைய லைட்டு இருக்கும். முக்கியமா நம்மளுடைய இன்றைக்கு வந்து துர்கா தேவியினுடைய அம்சமாக இன்னைக்கு வழிபட்டுட்டு இருக்கோம். நம்மளுடைய மீனாட்சி அம்மன் கோவில்ல இன்றைக்கு நமக்கு மீனாட்சி அம்மா தபசு கோலத்துல நமக்கு காட்சி தந்துட்டு இருக்காங்க. அது என்னங்க தபசு கோலம் அப்படின்னா, அம்பாள் தவ நிலையில இருக்கக்கூடிய நிலையதான். அதாவது அம்பாள் எம்பெருமானை நினைத்து தவம் இருக்கக்கூடிய அமைப்பாக காட்சியாவே இன்னைக்கு அலங்காரத்துல இருப்பாங்க. நமக்கெல்லாம் ஏதாவது ஒண்ணு வேணும், நம்ம அம்மா கிட்டவே தான் போய் கேட்போம். முதல்ல அப்பாவோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாரு? அம்மாதான். அம்மா அம்மா பிளீஸ் அதை செஞ்சுட்டாங்களே, அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கேட்போம். அப்பேற்பட்ட அம்பாள் கிட்டதான் இன்றைக்கு அம்பாள் இந்த உலக நன்மைக்காக நம்ம எல்லாருடைய சார்பாக அம்பாள் நமக்காக இந்த உலகம் என்றென்றைக்கும் எந்த விதமான இன்னல்களையும் சந்திச்சிடக்கூடாது. இந்த உலகத்துல பிறந்திருக்கக்கூடிய எந்த ஜீவிகளுக்கும் ஜீவராசிகளுக்கும் எந்த விதமான இன்னல்களும் ஏற்படக்கூடாதுன்னு எல்லாம் அல்ல நம்மளுடைய ஐயனை நினைத்து தவக்கோள நிலையில அம்மா நமக்கு இன்னைக்கு காட்சி தந்துட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட

0: மட்டும்தாக உன்னதமான இந்த நாள்ல நவராத்திரி பெருநாள்ல நாமளும் அன்னையினுடைய பாத கமலங்கள்ல சரணடைவதற்காக இந்த 9 நாளும் தொடர்ந்து அவளை நினைத்து மனம் மொழி மெய்களால நினைத்து வழிபடும் பொழுது உதயதசமி அப்படிங்கிற மிக பெரும் வெற்றி திருநாள் அன்றைக்கு அவளுடைய பாத கமலங்கள்ல முழுமையாக சரணாகதி அடையக்கூடிய நிலையை நாம அடைவோம் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லைங்க. இல்ல முக்கியமா நிறைய விஷயங்களை நம்ம நவராத்திரியில பேசலாம், சரி தொடர்ந்து பேசுவோம்.
1: ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ரமேஷன் எஃப்எம் 100.9 கேட்டிருக்கோம். நலம் தரும் நவராத்திரி இன்றைய நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம சர்வேஸ்வர திருக்கோவில்ல இருந்து சிறப்பா சொல்லிட்டு இருக்கோங்க. ஆமா, சோ குழுவை பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். சோ எனக்கு குழுவை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படிக்கட்டுலயும் ஒவ்வொரு பொம்மைகள் வைத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதுல எனக்கு கண்ணை கவரக்கூடிய வகையில இருக்கக்கூடிய பொம்மைகள் பாத்தீங்கன்னா திருமணம் ஆகக்கூடிய ஒரு சிலை, ஒரு மணப்பெண்ணுக்கும் மணப்பெண்ணிற்கும் பாத்தீங்கன்னா திருமணம் வைக்கக்கூடிய ஒரு சிலை பாத்தீங்கன்னா முதல் படிக்கட்டுல இருக்கு. அடுத்து இரண்டாவது படிக்கட்டுல பாத்தீங்கன்னா நமக்கு சோறுதான் முக்கியம், நமக்கு சாப்பாடுதான் முக்கியம் அப்படின்னு சொல்ற மாதிரி அறுசுவை விருந்துகளையும் பரிமாறும் வகையில் கூடிய பாத்தீங்கன்னா பொம்மைகள் இருக்கு. அதே மாதிரி பண்டிகையை கொண்டாடுற மக்கள் அந்த ஒரு சிலையும் வைச்சிருக்காங்க. மூன்றாவது படிக்கட்டுல பாத்தீங்கன்னா கலசம் எல்லாம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி பிரம்மன் தேவிகள் கிருஷ்ணர் சிலைகள் அந்த மாதிரி நிறைய பொம்மைகளும் வச்சிருக்காங்க. நான்காவது படிக்கட்டுல பாத்தீங்கன்னா லட்சுமிகளோட அவதாரம் அப்படின்ற மாதிரி நிறைய சிலைகள் வச்சிருக்காங்க. தொடர்ந்து நவராத்திரிகளை சிறப்பு கேட்டுட்டு இருக்கீங்க 7:48.
0: இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்துல நாம பதிவு பண்ணணுங்க. துர்கை அம்மனுடைய அம்சமாக இன்றைக்கு நாம கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனா நம்மளுடைய தொன்று தொட்டு தமிழர்களுடைய வழக்கமாக சொல்லக்கூடியது கொற்றவை வழிபாடுதான் நம்மளுடைய சங்க இலக்கியங்கள் முதன்மையாக சொல்லுது. இந்த கொற்றவை அம்மன் தான் நாளடைவுல இன்றைக்கு மருவி துர்கை அம்மனாக இன்னைக்கு நாம கொண்டாடிட்டு இருக்கோம். அதே மகிஷாசுர மர்த்தினியாகவும் காளியாகவும் சாமுண்டியாகவும் வராகியாகவும் அனைத்து விதமான அசுரர்களையும் ஒவ்வொரு விதமான காலகட்டங்கள்ல ஒவ்வொரு விதமாக தோன்றிய அசுர குணங்கள் நிறைந்த அசுரனை வதம் செய்வதற்காக அம்பாள் பல்வேறு ரூபங்கள்ல காட்சி தர்றாங்க. அந்த வகையில காளியம்மன் இன்றைக்கு வந்து காளியம்மனுடைய அடுத்தடுத்த பிற அவதாரங்கள்ல துர்கைக்கு பிரதானமாக சொல்லுது. இந்த காளியம்மனை நினைக்காமல் இந்த நாளை நாம கடந்துடணும் அப்படின்னா கட்டாயம் நிறையவே கிடைய முடியாது. அவ்வளவு மக உன்னதமான காளி அவதாரத்திற்கு நிறைய நிறைய புராணங்கள் நம்மகிட்ட இருக்கு. அதுல முக்கியமா நாம சொல்லணும் அப்படின்னா மகானான ராமகிருஷ்ண பரமஹம்சரை நினைக்காமல் காளியம்மனை நினைக்க முடியாது. தனிப்பெரும் கருணையாக அவங்களுக்கிடையே இருக்கக்கூடிய வரலாறுகளை புராணங்களை பார்க்கும் பொழுது மெய் சிலர்க்கக்கூடிய நிலையை நமக்கு தருவாங்க. காளியம்மனை நாம எல்லாருமே நம்மளுடைய அம்மாவாக நம்மளுடைய குழந்தையாக பரமஹம்சர் அவர் பார்த்தாரு. நாம எல்லாம் அவரை தெய்வமாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ரொம்ப ரொம்ப சிறப்பு. இயற்கையே வந்து மழையாக பெய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி நீங்க நாம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ஒளி வெள்ளத்துல மின் விளக்குகள் நிறைந்த வெள்ளத்துல மிதந்துட்டு இருக்கும் போது வெளியில எட்டி பார்க்கும்போது வருண பகவானும் மழையாக வந்து அம்பாவை தரிசிச்சுட்டு இருக்கக்கூடிய காட்சியாகத்தான் நாம பார்க்கணும். பரமஹம்சரை பத்தி நாம பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா. காளியம்மனோட நம்ம தொடர்பு படுத்தி பேசும்பொழுது நாம எல்லாம் கோயிலுக்கு வரோம், அம்மா எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க அப்படின்னு வேண்டிட்டு போறோம். ஆனா உண்மையிலேயே பரமஹம்சர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா காளியம்மனை தன்னுடைய குழந்தையாக தன்னுடைய அம்மாவாக தன் வீட்டு பிள்ளையாக தன் வீட்டு பெண்ணாகவே பாவிச்சு எப்ப பார்த்தாலும் நம்ம அம்மா கிட்ட போய் சேலையை முந்தானையெல்லாம் பிடிச்சுக்கிட்டு நம்ம அடம்பிடிப்போம்ல அந்த மாதிரியான ஒரு நிலையை பரமஹம்சர் தன்னுடைய வாழ்நாள கடைபிடிச்சிருக்காரு. அம்மா அம்மானினுடைய சேலை நுனிய கையில பிடிச்சுக்கிட்டு ஏமா எனக்கு நீ காட்சி தரவே மாட்டேங்கிற நான் உன் பிள்ளை இல்லையா அப்படின்னு ரொம்ப வெகுவாக சக ஜீவராசிகிட்ட பேசுறது போல அம்மா கிட்ட பேசுவாராம். இவர் பேசக்கூடிய நிலையை பார்க்கும்போது எல்லாருமே இவர் என்ன எப்படி ஒரு மனநிலையில இருக்காரு அப்படின்னு கேள்விக்குறியாக கூட நிறைய பேர் பார்ப்பாங்களா. ஆனா அதை பத்தி எல்லாம் அவருக்கு கவலை இல்லை. அவருக்கு தேவை ஜெகன் மாதாவான காளி அன்னைய நேர்ல தன்னுடைய கண்களால அவளை தரிசிக்கணும் அப்படின்றது மட்டும்தான் அவருடைய ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக எல்லா விதமான அனுஷ்டானங்களையும் அவர் செய்து பார்க்கிறாரு. காளியம்மன் அவருக்கு காட்சி கொடுக்கவே இல்லை. சரி, அப்ப எப்பதான் காட்சி கொடுத்தாங்க தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நலம் தரும் நவராத்திரி. இதோ நேயர்களே, அண்ணா நகர் சர்வேஸ்வரர் திருக்கோவில் நவராத்திரி வழிபாட்டிற்கு மீண்டும் அழைத்துச் செல்கின்றோம்.
1: ஆமா நேர்களே, இடைவேளைக்கு கொண்டாக நாங்க ராமகிருஷ்ணர் பரமஹம்சரை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். காளியம்மனுக்கும் அவருக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த வரலாற்று சிறப்புகளை பத்தி நாம பேசிட்டு இருந்தோம். காட்சி தரவே இல்லை அம்பாள் அப்படின்னு சொல்லி ரொம்ப எல்லாருக்கிட்டையும் அவர் மனம் உருகி கேட்டுட்டே இந்த சமய

0: எல்லாரும் தெய்வம் வந்து எப்பப்பா எல்லாருக்கும் உடனே உடனே காட்டி தருவாங்க. அதெல்லாம் வந்து மொத்தம் புராணங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கிடையவே கிடையாது. எனக்கு அம்பாள் காட்சி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய வாளை எடுத்து அம்பாளுக்கு வாள் ஒரு ஆயுதமாக வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஆயுதத்தை எடுத்து அம்பாளுடைய வாளையே எடுத்து தன்னுடைய கழுத்தை வெட்டி கொண்டிருக்க திரிஞ்சிருக்காரு. அம்பா நீ எனக்கு காட்சி தரல அப்படின்னா நான் என்னுடைய உயிரை உன்னுடைய பாதத்துல மத்துருவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி சரணாகதி அடைந்த நிலையிலதான் காளியம்மா அவருக்கு காட்சி கொடுத்திருக்காரு. காட்சி கொடுக்கும்போது காளியம்மா அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப ஆக்ரோஷமான வேகத்துல வந்தாங்களா? நிச்சயமாக இல்லைங்க. ரொம்ப ரொம்ப சாந்த சொரூபிணியாக அம்மா நமக்கு காட்சி கொடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு பரமஹம்சரனுடைய ஈடுபாடு, அதாவது இந்த கதை புராணங்கள் சரியா நடந்ததா அப்படின்ற ஆராய்ச்சிகளையும் தாண்டி நமக்கு ஒரு பொருள் வேணும். அதுன்னா எந்த வயதினராக இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு பொருள் வேணும்னா அதுல விழாப்பிடியா நம்ம நின்று அதை சாதிப்போம்ல, அந்த மாதிரிதாங்க பக்தி செலுத்துறதுல கூட விழாப்பிடியா நின்று அதை சாதிக்கக்கூடிய மனோ வலிமைய இந்த வரலாறு நமக்கு சொல்லுது. பரமஹம்சரையும் காளியம்மனையும் நினைக்கும் பொழுது இந்த விழா முயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை நமக்கு சொல்லிட்டு இருக்கு. ஆக மொத்தத்துல இந்த நவராத்திரி பெருநாள் எல்லாம் வல்ல அன்னையை நினைத்து ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய மனம் நினைக்கும் பொழுதெல்லாம் அவளுடைய பாதத்தை சரணடையக்கூடிய நிலையில மனம் மொழி மெய்களால் அவளை வணங்கி வழிபடு தெய்வம் நிற்புறம் காப்ப வழிநீர் செல்வமுடு வழிபடி சிறந்து பொழுமி அப்படி நம்மளுடைய தொல்காப்பியம் சொல்லுது. அதாவது நாம வழிபடுகின்ற தெய்வம் என்ன மட்டும் கிடையாது, நம்மளுடைய குடும்பத்தை மொத்தத்தையும் சுற்றத்தாரையும் பாதுகாக்கட்டும், குற்றமற்ற செல்வத்துடன் மக்களை அனைத்து மக்களையும் நல்வழிப்படுத்தட்டும், நாம பெற்று அதாவது நீ பெற்றுன்னு கிடையாதுங்க, நாம பெற்று அனைவரும் இன்புற்று வாழ்வாங்க வாழணும் அப்படின்ற மிக பெரும் ஒரு பிரார்த்தனைய நம்மளுடைய எல்லாம் உள்ள பெரிய நாயகி அம்மனுடைய சர்வேஸ்வரனுடைய பாதங்கள்ல சரணாகதியை வைத்து விட்டு நிகழ்ச்சியில் இருந்து விடை பெறுவது அம்பிகா மற்றும் சாந்தினி செல்வி. நிலையம் திரும்புவோம். நன்றி நேர்களே.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் இதுவரை கேட்டது நலம் தரும் நவராத்திரி. அண்ணாநகர் சர்வேஸ்வரர் திருக்கோவிலிருந்து சிறப்பு நேரலையாக கேட்டோம். நிகழ்ச்சியில் வர்ணனையாளர்கள் அம்பிகா, தமிழ்ச்செல்வி மற்றும் சாந்தினி, உடன் உதவி இந்துமதி. ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாக.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை படைத்து இந்திய வீரர் வீராங்கனைகள் நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள மேஜர் தியான்சந்த் தேசிய மைதானத்தில் இன்று மாலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் இப்போட்டியில் பங்கேற்ற விளையாட்டு வீரர்களுடன் கலந்துரையாடிய அவர், பதக்கங்கள் வென்று தேசிய கொடிக்கு வீரர்கள் பெருமை சேர்த்துள்ளதாக கூறினார். இந்த விளையாட்டுப் போட்டியில் நமது வீரர்கள் படைத்த சாதனை 140 கோடி மக்களுக்கு மகிழ்ச்சி அளித்ததாக அவர் தெரிவித்தார். அனைத்து வீரர் வீராங்கனைகளுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக அவர் கூறினார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதை சுட்டிக்காட்டிய பிரதமர், அவரது வாழ்க்கை நமக்கு ஊக்க சக்தியாக உள்ளதாக தெரிவித்தார். தமிழக ஆளுநராக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ள திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சென்னை மக்கள் மாளிகை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இன்று ஆளுநரை நேரில் சந்தித்து முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்ததாக கூறப்பட்டுள்ளது. மாலத்தீவு கடலோர காவல்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த 25 தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில், இந்த மீனவர்களின் 3 மீன்பிடி விசைப்படகுகளையும் மீட்க தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்கள் நேற்று முன்தினம் அதிகாலையில் மாலத்தீவு கடலோர காவல்படையினரால் கைது செய்யப்பட்டு

வைத்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக மாலத்தீவு அரசுடன் தூதரக வாயிலான பேச்சுவார்த்தை நடத்தி கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் தலையிட்டு தக்க நடவடிக்கை மேற்கொள்வது பாதிக்கப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினருக்கும் ஒட்டுமொத்த மீனவ சமூகத்திற்கும் மிகுந்த நம்பிக்கையையும் ஆறுதலையும் அளிக்கும் என்று திரு விஜய் அந்த கடிதத்தில் கூறியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு அங்காடிகளில் குறைந்த விலையில் 1 லட்சம் மெட்ரிக் டன் அரிசி படிப்படியாக விற்பனை செய்யப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விலைவாசி உயர்வை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் பால் கொள்முதல் தற்போது நாளொன்றுக்கு 1,90,000 லிட்டராக உயர்ந்துள்ளதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் கொட்டப்பட்டு ஆவின் நிறுவனத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பால் கொள்முதல் 3.5 லட்சம் லிட்டராக மேலும் அதிகரிக்கும் என்று கூறினார். ஆவின் பொருட்கள் விலை உயராது என்று தெரிவித்த அவர், தீபாவளி பண்டிகைக்கான இனிப்பு பலகாரம் குறித்த பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என்று கூறினார். ஆவின் பால் தட்டுப்பாடு குறித்த புகார்கள் சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, தேனி உள்ளிட்ட 9 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கோவை கொடிசிய வளாகத்தில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து இன்று நடைபெற்ற மண்டல மாநாட்டில் பேசிய அவர், கிராமங்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதில் அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். பருவமழையை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். வளர்ச்சிப் பணிகளை செயல்படுத்துவதில் அலுவலர்கள் எவ்வித சமரசத்திற்கும் இடமளிக்கக்கூடாது என்று திரு ஆனந்த் கேட்டுக் கொண்டார். காவிரி டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த பகுதிகளாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டுமென்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைமடை பகுதிகளுக்கு வந்து சேராமல் சம்பா பயிர்கள் காய்ந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இதனால் உணவு உற்பத்தி பாதிக்கப்பட்டு விலைவாசி மேலும் உயரும் அபாயம் ஏற்படும் என்பதை சுட்டிக்காட்டியுள்ள திரு உதயநிதி ஸ்டாலின், விவசாயிகளுக்கான நிவாரண உதவிகளை மாநில அரசு வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அடில் கல்யாண்பூர் ஜப்பானின் ரியூகி மட்சுடா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் தாய்லாந்து இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் திக்விஜய் பிரதாப் சிங், பிரஜ்வால் தேவ், கரண் சிங், சித்தார்த் ராவத் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ரொவெட்டோ சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே பெல்ஜியத்தின் லாரா சால்டன் இணை காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மானஸ்டர் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-2 என்ற செட் கணக்கில் பிரான்சின் சோஃபியாவை வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வலம் வர காத்துட்டு இருக்கு. குட்டி குட்டி மின்மினி பூச்சிகளாய் குட்டீஸ் பங்கேற்று தங்களோட திறமைகளை வெளிப்படுத்தும் நிகழ்ச்சியாக பட்டாம்பூச்சிகள் குட்டீஸ் உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் கேட்கலாம். நீங்கள் வந்து கதைகள் சொல்லலாம், கவிதைகள் சொல்லலாம், திருக்குறள், உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் ரைம்ஸ் சொல்லலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி மின்மினி பூச்சிகள் எல்லாம் நம்ம பட்டாம்பூச்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்க அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 மற்றும் 25 30 171 வரலாம்.

0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு. குட்டீஸ் உங்ககிட்ட பேசுறதுக்காக இங்க காத்துட்டு இருக்கேன், ஆர்ஜே டயனா.

0: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல் நேர்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. குட்டி குட்டி மின்மினி பூச்சிகள் பங்கேற்கும் நிகழ்ச்சியாக பட்டம் பூச்சிகள் இப்போ நம்ம கூட பேச காத்துட்ருக்காங்க. ஒரு குட்டி பட்டம் பூச்சி பேசிடலாமே. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்வது, உங்கள் பேர் சொல்லுங்க. தன்யஸ்ரீ பேசுறீங்க, சிரிச்சிட்டே பேசுறீங்களே தன்யஸ்ரீ. சாப்பிட்டீங்களா? இனிமேல் தான் சாப்பிடணுமா? ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு ஹோம் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டீங்களா தன்யஸ்ரீ? ஆ சொல்லுங்க. ஸ்கூல் போயிட்டு வந்து ஹோம் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டீங்களான்னு
1: கேட்டேன்.
0: சூப்பர்மா சூப்பர்மா. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு நிகழ்ச்சியில? மழை வந்துருச்சு தன்யஸ்ரீ பாடினோனையும். இப்ப தன்யஸ்ரீ என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில? அதிகமாகுமா? தெரியுமா உங்களுக்கு? சரி சொல்லுங்க கேக்கலாம்.

சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பரா சொன்னீங்க தனியஸ்ரீ. பாட்டு கேட்டுடலாமா? ரொம்ப நல்ல விஷயம். இந்த மாதிரி ரிவர்ஸ்ல சொல்றத வந்து டெய்லி செய்யுங்க, உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் பவர் நீங்க உங்களுக்கு ஓகே ஓகே. இந்த மாதிரி நேர்களை நீங்களும் வந்து, அதாவது ரிவர்ஸ்ல சொல்லும் போது எண்களை வந்து பின்னாடி இருந்து முன்னாடி நோக்கி சொல்லும் போது நம்மளுடைய ஞாபக சக்தி வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லி அறிவியல் பூர்வமா சில உண்மைகளும் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்களேன். இப்ப பாட்டு கேட்டலாம் பையா திரைப்படத்துல இருந்து.

0: நேரம் 8:16 ஆயிட்டிருக்கு. நம்ம குட்டி குட்டி மின்மினி பூச்சிகள்லாம் தங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சியாக பட்டாம்பூச்சிகள் கேட்டுட்ருக்கோம். குட்டி குட்டி பட்டாம்பூச்சிகள் குட்டீஸ்லாம் உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச கவிதைகள், திருக்குறள் சொல்லலாம், கதைகள் சொல்லலாம், கவிதைகள் சொல்லலாம். அதாவது அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 மற்றும் 25 30 171 வரலாம். 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு இப்போ நம்ம கூட பேச காத்துட்டு இருக்க அந்த குட்டி பட்டாம்பூச்சி, வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம் சொல்வது யார், எங்க இருந்து?
1: என்னோட பேர் விக்னேஷ். மதுரை மாவட்டத்துல இருந்து லட்சுமிகாந்தன் பாரதி நகர்ல இருந்து பேசுறேங்க மேம்.
0: விக்னேஷ் என்ன படிக்கிறீங்க, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: 7th மேம், ஆர்சி ஃபாத்திமா மிடில் ஸ்கூலுங்க மேம்.
0: சரி சரி, இத்தனை மேம் எதுக்கு, என்ன சொல்ல போறீங்க நீங்க? திருக்குறள் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: ஏழாம் அறிவுல இருந்து போடுங்க.
0: ஏழாம் அறிவுல இருந்து என்ன பாட்டு?
1: இன்னும் என்ன தோழ அந்த பாட்டு போடுங்க.
0: இன்னும் என்ன தோழ அந்த பாட்டு கேட்டலாம். சரி, திருக்குறள் சொல்லுங்க, கேட்கலாமே.
1: ஏனென்ப ஏனே எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு பொருள் என்னும் எழுத்தும் வாழும் மக்களுக்கு கண்கள் போன்றவை.
0: அவ்வளவுதானா திருக்குறள் சொல்லிட்டீங்களா? ஒரே ஒரு திருக்குறளாடா?
1: ஆமாங்க.
0: சூப்பரா சொன்னீங்க. எண்ணும் எழுத்தும் கண் என தகும்னு அழகா சொன்னீங்க. பாட்டு கேட்டுடலாமா? நன்றி நன்றி நன்றி. அதாவது எண்ணும் எழுத்தும் கண் என தகும் அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள் அழகா சொன்னாங்க விக்னேஷ். பாடல் கேட்டுடலாம் இப்போ. ஏழாம் அறிவு திரைப்படத்துல இருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி. இப்ப நம்ம கூட பேச காத்திருக்கும் குட்டி பட்டாம்பூச்சி வருக. வணக்கம். வணக்கம், வந்தாச்சு. உங்க பேர் சொல்லுங்க.
1: என்ன
0: படிக்கிறீங்க?
1: என்ன
0: சொல்ல போறீங்க? என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து தொடங்கு படத்துல இருந்து போன உசுறு வந்துருச்சு அந்த பாட்டு.
0: அந்த பாட்டு வேணுமா? சரி, இப்ப என்ன சொல்ல போறீங்க?
1: நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட்ல தமிழ் மொழி வார்த்தைன்னு ஒரு செமரி போயம் இருக்கு, அது சொல்ல போறேன்.
0: சொல்லுங்க, கேக்கலாமே.
1: வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழ்க. வானம் அளந்தது அனைத்து வளர்ந்திடு வன்மொழி வாடிய கடல் வைப்பினும் தனிமனம் வீசி கொண்டு ஆடியதே. எங்கள் தமிழ் மொழி எந்த தமிழ் மொழி என்றென்று வாடியது. சூழ்த்தலி நீங்க தமிழ் மொழி உங்க துளங்குகவே. தொல்லை வினைத்தது தொல்லை அகன்றது சுடர்க தமிழ்நாடே. வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க வாழ்வதே. வானம் மறந்தது அனைத்து மலர்ந்திடு வளர் மொழி வாடியதே.
0: சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. தமிழ் மீது ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு தமிழ் பாடம்?
1: லைட்டா பிடிக்கும்.
0: லைட்டா பிடிக்கும், ஆனா அழகா சொன்னீங்க தமிழ்ல. ரொம்ப நன்றி. பாடல் கேட்டுடலாமா? நன்றி நன்றி. அவர்களுக்காகவும் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் மத்துணை நேர்களுக்காகவும் பாடல் ஒழிக்கிறது தொடரி திரைப்படத்திலிருந்து.

0: குட்டி குட்டி மின்மினி பூச்சிகள்லாம் நிகழ்ச்சிகளில் பங்கேற்று அவங்களுக்கு பிடிச்ச பாடல் கேட்டாங்க, கவிதைகள் சொன்னாங்க, திருக்குறள் சொன்னாங்க, ரொம்ப அழகாகவே சொன்னாங்க. அப்படி தான் சொல்லணும், அருமையாக இருந்தது. நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த மற்றும் நிகழ்ச்சிகள் பங்கேற்ற பங்கு பெற முயற்சி செய்த அனைத்து குட்டி பட்டாம் பூச்சிகளுக்கும் நன்றிகள் கூறி சிறு புன்னகையுடன் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். டயனா நன்றியர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. நேரம் 8:30. இனி கேட்கலாம்
1: மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் உழவர் உலகம்.

0: பழ மரங்களின் நடவு முறைகள் குறித்து தேனி மாவட்டம் பெரியகுளம் தோட்டக்கலைத்துறை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பழவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் சி. சங்கர் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் ஆர். பி. பரிமளா தேவி அவர்கள்.
1: இப்போ நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ பழ மரக்கன்றுகள் நடும்போது எவ்வளோ வந்து இடைவெளி விட்டு அதை நடணும் அப்படின்றது தான். இப்போ ஒவ்வொரு மரக்கன்றுகளுக்கும் அது வித்தியாசப்படும். இப்போ முக்கியமாக லாபம் தரக்கூடிய வகையில் நம்ம ஒரு பழ மரக்கன்று நடணும் அப்படின்னா எந்த அளவுக்கு இடைவெளி விட்டு அதை நடவு செய்கிறது சிறந்தது?
2: இப்போ நம்ம ஏரியாவில் பொறுத்தவரை நம்ம வந்து அதிகமாக வந்து மா, கொய்யா, எலுமிச்சை, அப்புறம் மானாவாரி மலப்பை

0: பயிர்களை நம்ம உற்பத்தி செய்கிறோம். இதில் மாவை பொறுத்தவரையில் நம்ம வந்து ரெண்டு மெத்தடு அதிகமாக விவசாயிகளுக்கு அட்வைஸ் பண்ணுறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் என்று 5 மீட்டர் 15 அடிக்கு 15 அடி இடைவெளியில் நம்ம நடவு செலுத்துகிறோம். இன்னும் வந்து இதில் வந்து நான் அதிகமாக ஒரு உற்பத்தி செய்யணும், தரமான காயை உற்பத்தி செய்யணும், எக்ஸ்போர்ட்டுக்கு காயை உற்பத்தி செய்யணும்னா நாம் வந்து உயர் நடவு முறையை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இந்த உயர் நடவு முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மரத்துக்கு மரத்து ரோக்கு ரோக்கு இடைவெளியை பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் இடைவெளி, கன்று கன்று இடைவெளி பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் இடைவெளியில் நம்ம நடவு செய்ய சொல்கிறோம். இப்போ இவ்வாறு நம்ம நெருக்கு நடவு முறை இல்லைன்னா உயர் நடவு நடைமுறையில் நம்ம செய்யும்போது என்னன்னா மரத்துடைய வளர்ச்சியை நம்ம வந்து கம்மியாக வச்சுருக்கோம். அதாவது 6 அடியில் தான் நம்ம வளர விடுறோம். இந்த 6 அடியில் நம்ம மரத்தை வளர்க்கும் போது எளிதாக அறுவடை செய்யலாம். அதுக்கு பிறகு பூச்சி நோய் வந்து கண்காணிக்கிறது ரொம்ப எளிதாக இருக்குது. அதுபோக பூச்சி நோய்க்கான நம்ம வந்து மருந்து தெளிக்கதும் எளிதாக உள்ளது. அதனால் நம்ம வந்து இந்த நெருக்கி நடவு முறை அல்லது உயர் அடவு நடைமுறையை அதிகமாக விவசாயிகளுக்கு அறிவுறுத்துகிறோம். இந்த மெத்தடில் நம்ம பண்ணும்போது இந்த நெருக்கி நடவு முறையிலிருந்து நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா உற்பத்தி வந்து 3 மடங்கு, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் 2 மடங்கு. அப்போ மாவை பொறுத்தவரை நம்ம வந்து 2 இடைவெளியை நம்ம அட்வைஸ் பண்ணுறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் × 5 மீட்டர் இடைவெளி, இன்னொன்று 3 மீட்டர் × 2 மீட்டர் இடைவெளி. இந்த 2 முறையும் நம்ம பண்ணுறோம். கொய்யாவை பொறுத்தவரை நம்ம வந்து 5 மீட்டர் × 5 மீட்டர் இடைவெளியிலும், நம்ம உயர் நடவு முறையிலும் பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் × 1.5 மீட்டர் இடைவெளியும் நம்ம நடவு செய்ய சொல்கிறோம். பொதுவாக எல்லா பழப்பயிருக்குமே நம்ம வந்து 5 மீட்டர் × 5 மீட்டர் இடைவெளியை நம்ம பயிர் செய்ய சொல்கிறோம். இது ஒரு அதிகமான உற்பத்தி செய்யக்கூடிய இடைவெளியாகும்.
1: பல மரக்கன்றுகள் நம்ம நட்ட உடனேயே 1 வருடத்துக்கு என்ன மாதிரியான பராமரிப்பு கொடுக்கறது ரொம்ப முக்கியம்.
0: பல பயிர்களை நம்ம நடவும் போது நிறைய விவசாயிகளுக்கு டவுட் இருக்கும். அதாவது ஒட்டு வந்து மண்ணு கீழே இருக்கணுமா, மண்ணுக்கு மேலே வைக்கணுமா என்பது நிறைய விவசாயிகள் சந்தேகங்களும். அப்போ இந்த பல பயிர்களை நம்ம வாங்கி நடும் போது பார்த்தீங்கன்னா அந்த கன்று உடைய கவருடைய மண் எந்த அளவுக்கு மட்டம் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் பூமியில் வைத்தா போதும். அந்த ஒட்டு மேலே இருந்தாலும் ஒன்றும் இல்லை. அப்போ நம்ம குழி நடும் போது நம்ம வந்து அது கூட மண்புழு உரம், வேப்ப முன்னாக்கு, டிஏபி 50 கிராம் இல்லது சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் 100 கிராம் அந்த மண்ணில் இட்டு நம்ம நடவு செய்ய வேண்டும். அப்போ நடவு செய்யும்போது மண் மட்டத்துக்கு நம்ம கன்று நட்டுக்கிட்டு பக்கத்தில் ஒரு சப்போர்ட்டிங் குச்சி வந்து நம்ம நடணும். இந்த குச்சி எதுக்கு நம்ம வைக்கிறோம் என்று பார்த்தீங்கன்னா செடிகள் வந்து நேராகவும் வளர்வதற்கும், செடிகள் காற்றுனால அந்த ஒட்டு பகுதி சேதமடையாமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த பக்கத்தில் ஒரு குச்சி கொடுக்குறோம். இந்த குச்சி கொடுக்கும்போது இந்த ஒரு கயிறு வச்சு அதை கட்ட வேண்டும் மரத்துக்கும் அந்த குச்சிக்கும் செடிக்கும் இதுக்கு இடையில. அப்போ அந்த குச்சி நம்ம அந்த கயிறு எப்படி கட்டணும்னா நம்ம 8 வடிவத்தில் நம்ம கட்டி விடணும். அப்போ அந்த 8 வடிவத்தில் நம்ம 1 8 குச்சிலையும் 800 8 அந்த வட்டுக்குள்ள செடியும் இருக்கணும். அவ்வாறு இருக்கும்போது செடி வந்து ரொம்ப ஃப்ரீயாகவும் இருக்கும், இறுக்கி கட்டின மாதிரி இல்லாமல் இருக்கும், அதேமாதிரி நேராகவும் வளரும். இன்னும் நம்ம இந்த மாதிரி சப்போர்ட்டிங் குச்சிக்கு நம்ம வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஒட்டிலிருந்து கீழே தளிர்கள் அவ்வப்போது வரும். இந்த தளிரை நீங்கள் 1 மாத இடைவெளியில் அவ்வப்போது அதை நீக்கிவிட வேண்டும். ஏன் அதை சொல்கிறோம் என்றால் இந்த தளிர்லேருந்து வரக்கூடிய கிளைகள் பார்த்தீங்கன்னா வேர்க்குச்சியுடைய தன்மை இருக்கும். அப்போ நமக்கு வந்து அந்த வேர்க்குச்சியிலேருந்து வரக்கூடிய கிளைகளை அவ்வப்போது நீக்கி மேலே ஒட்டு இருக்கக்கூடிய சயான் என்று சொல்லக்கூடிய என்ன ரகம் வேணுமோ அந்த கிளைகளிலிருந்து வரக்கூடிய கிளைகளை நாம் அதிகமாக ஊக்கிவிக்க வேண்டும். இவ்வாறு நம்ம 1 வருடத்துக்கு இந்த பக்க கிளைகள் இந்த வேர்க்குச்சியிலேருந்து வரக்கூடிய கிளைகளை அவ்வப்போது நீக்கிட்டு காப்பராக்சி குளோரைடு அல்லது போடாக்ஸ் பசையை வந்து தேய்த்து விட வேண்டும். இவ்வாறு செய்வோம்போது குச்சிகள் வந்து காயாமல் இருக்கும்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் உழவர் உலகம். ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: தொடர்வது உழவர் உலகம்.
1: முக்கியமாக இப்போ பழமரக்கன்றுகள் அப்படின்னு சொல்லும்போது நீர்ப்பாசன முறை அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அதே சமயம் இப்போ அவங்க நடும்போது என்ன பாசன முறை இந்த பழமரக்கன்றுகளுக்கு சிறந்தது, அதே சமயம் கோடை காலம் அப்படின்னு வரும்போது அப்போ வந்து எந்த வகையில் இந்த நீர்ப்பாசன முறையை நம்ம மேம்படுத்தி எடுத்துகிட்டு போகணும்?
2: பல பயிர்களை பொறுத்தவரை நீர்ப்பாசன மேலாண்மை பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நம்ம வந்து ஃப்ளட் இரிகேஷன் மெத்தட் ஒன்று பண்ணுறோம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப் இரிகேஷன் ஒன்று பண்ணுறோம். இப்போ இந்த ட்ரிப் இரிகேஷனில் நீங்கள் வந்து சொட்டு நீர் பாசன முறையில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கிட்டத்தட்ட 40-60% தண்ணிகள் வந்து சேமிக்கப்படுகிறது. இன்னொன்று களை வந்து கட்டுப்படுத்தப்படுகிறது. முதல் ஒரு வருடத்துக்கு நம்ம வந்து தண்ணியுடைய அளவு பார்த்திங்கன்னா மண்ணை பொறுத்து மாறுபடும். அதாவது மணல் சாரியான மண் பார்த்திங்கன்னா அதிகமாக தண்ணி தேவைப்படும். நல்ல களிமண், கொஞ்சம் வண்டல் மண்ணாக இருந்ததுன்னா தண்ணிகள் தேவையே வந்து கம்மியாக இருக்கும். அப்போது நான் சராசரியாக ஒரு செடி முதல் வருடத்துக்கு நம்ம கன்று நட்டதுலேருந்து ஒரு வருடத்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1-2 லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு விட வேண்டியிருக்கும். ஈவினிங் நம்ம தண்ணி விட்டோம்னா செடிகள் வளர்ச்சி நல்லாயிருக்கும். அதேமாரி இந்த அளவு வந்து முதல் வருடத்தில் நம்ம 1.5 லிட்டர் 2 லிட்டர் தண்ணியும், 2வது வருடத்தில் 3-4

0: தண்ணியும், மூணாவது வருடம் நம்ம வந்து 7 லிட்டர் தண்ணியும், அஞ்சாவது ஆறாவது வருடமும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 15 லிட்டர் தண்ணியும், நல்லா வளர்ந்த மரத்துக்கு 25 to 30 லிட்டர் தண்ணியும் தேவைப்படுகின்றன.
1: இப்போ தண்ணீர் தேவை அப்படின்றது அதிக அளவில் இருக்கும் இந்த பழமர கன்றுகளை பொறுத்த வரைக்கும். இன்னும் கொஞ்ச காலம் பார்த்தோன்னா இப்போ மழைக்காலம் ஆரம்பிக்க போகுது. அப்படி இருக்கும்போது அதிக அளவில் நீர் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ மழைக்காலத்தில் எப்படி நம்ம பழமர கன்றுகளை இன்னும் கவனமாக பராமரிக்கணும்?
0: இப்போ தண்ணி நம்ம ட்ரிப் இரிகேஷனாகவே நம்ம பண்ணாலும் கூட இந்த ட்ரிப்பு வந்து எப்பவுமே மரத்திலிருந்து 1 அடி தள்ளி தான் நம்ம தண்ணி கொடுக்கணும். அப்போ அந்த சொட்டு நீர் நீங்கள் பண்ணால் கூட தண்ணி டைரெக்டாகவே அந்த மரத்துடைய தண்டில் படக்கூடாது. நீங்கள் மரத்திலிருந்து 1 அடி தள்ளி மண் அணைத்து அதிலிருந்து நம்ம தண்ணி கொடுக்கணும். மரங்கள் வளர வளர அந்த அடி கொஞ்சம் தான் தள்ளி நம்ம 2 அடி 3 அடி தள்ளி இருந்தான் தண்ணி நம்ம கொடுக்கணும். அதோட தண்ணியோட ஈரமே மரத்துக்கு போதுமானதாக உள்ளது. நீங்கள் டைரெக்டாக அந்த ட்ரிப்பை கொண்டு நீங்கள் ரூட் ஜோனை இல்லை தண்டை ஒட்டி நீங்கள் தண்ணி கொடுக்கும்போது மரங்கள் அதிகமாக நோய்வாய்ப்படுறதுக்கும் அழுகல் நோய்க்கும் இன்னொன்று பட்டு போவதுக்கும் வாய்ப்பு அமையும். அதனால் மரம் தண்ணி நம்ம விடும்போது

0: நீர் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப மழைக்காலத்துல எப்படி நம்ம பழமர கன்றுகளை இன்னும் கவனமா பராமரிக்கணும்?
1: இப்போ தண்ணி நம்ம ட்ரிப் இரிகேஷனாவே நம்ம பண்ணாலும் கூட இந்த ட்ரிப் வந்து எப்பவுமே மரத்துல இருந்து ஒரு அடி தள்ளி தான் நம்ம தண்ணி கொடுக்கணும். அப்போ அந்த சொட்டு நீர் நீங்க பண்ணா கூட தண்ணி டைரக்டாவே அந்த மரத்துடைய தண்டுல படக்கூடாது. நீங்க மரத்துல இருந்து ஒரு அடி தள்ளி மண் அணைத்து அதுல இருந்தா நம்ம தண்ணி கொடுக்கணும். மரங்கள் வளர வளர அந்த அடி கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி நம்ம 2 அடி 3 அடி தள்ளி இருந்தா தண்ணி நம்ம கொடுக்கணும். அதோட தண்ணியோட ஈரமே மரத்துக்கு போதுமானதா உள்ளது. நீங்க டைரக்டா அந்த ட்ரிப்பா கொண்டு நீங்க ரூட் ஜோன் இல்ல தண்டை ஒட்டி நீங்க தண்ணி கொடுக்கும் போது மரங்கள் அதிகமாக நோய் வாய்ப்படுறதுக்கும் அழுகல் நோய்க்கும் இன்னொன்று பட்டு போவதுக்கும் வாய்ப்பு அமையும். அதனால் மரம் தண்ணி நம்ம விடும்போது நம்ம மரத்திலிருந்து 1 அடியாவது மினிமம் தள்ளி தான் தண்ணியை கொடுக்க வேண்டும். இது மரத்துடைய வளர்ச்சியை பொறுத்து நம்ம 2 அடி 3 அடி 4 அடி வரையும் நம்ம கொடுக்க வேண்டும். மழை காலத்தை பொறுத்தவரை நம்ம வந்து எப்பவுமே தண்ணி தேங்காத அளவு நம்ம பாதுகாத்துக்கணும். ஏன்னா தண்ணி தேங்கி இருந்தோம்னா, இப்போ எலுமிச்சை பொறுத்த மரத்தவரில் 2 நாள் 3 நாள் தண்ணி தேங்கி இருந்தோன்னா இலைகள் பழுத்து காய்கள் கொட்ட ஆரம்பிக்கும். அதேமாரி பப்பாளி மரத்தை பொறுத்தவரையும் தண்ணிகள் 1 நாள் 2 நாளைக்கு மேலே தண்ணி நின்றுனா வேர் அழுகல் நோய் வந்து மரம் பட்டு போயிடும். மாமரம்னா 1 வாரம் வரை தண்ணி தாங்கி நின்றுக்கிடும். அதனால் பொதுவாக நம்ம மரத்து தண்ணிக்கு மாமரங்களை பொறுத்தவரில் வட்டப்பாத்தி அமைத்து நீர் பாசனம் செய்வது ரொம்ப நல்லது.
0: இப்போ பழமர கன்றுகள் அப்படின்னு சொல்லும்போது இதற்கான உர மேலாண்மை நம்ம என்னென்னலாம் செய்கிறது ரொம்ப நல்லது?
1: பழத்தில் உர மேலாண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கவாத்து பண்ண உடனே இமிடியேட்டாக உடனே நம்ம உரம் வைக்கணும். வருடத்துக்கு 2 முறை நம்ம பொதுவாக உரம் வைக்கிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலையில் 1 முறையும், 2வது முறை வந்து டிசம்பர் ஜனவரி மாதமும் 1 முறையும் நம்ம வைக்கிறோம். இப்போ இதில் பொதுவாக நம்ம உரம் வைக்கிறது என்னென்னா, மாமரத்தை பொறுத்தவரையில் நம்ம உரம் வந்து ஆகஸ்ட் செப்டம்பர்லேயே வச்சுவிடணும். ஏன்னா நம்ம வந்து பூ பூக்க நேரத்தில் இந்த உரம் வைக்கிறது தவிர்க்க வேண்டும். ஏன்னா நீங்கள் அந்த பூ பூக்க நேரத்தில் யூரியாவோ மற்ற உரங்களை நீங்கள் வைக்கும்போது அது பூ பிடிக்காமல் தளிர்களே அதிகமாக உற்பத்தி உண்டாகிறோம். அதனால் நம்ம வந்து மாமரத்தை பொறுத்தவரையில் ஆகஸ்ட் செப்டம்பர்லேயே உரம் வைத்தணும். 2வது நிலை உரம் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மார்ச்சில் வைத்து விட வேண்டும்.
0: பழமர கன்றுகள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் சொல்கிறது பூச்சி தாக்குதல், அதே சமயம் நோய் தாக்குதல் அதிக அளவில் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அப்படியே அதோட உற்பத்தி வந்து நிறைய குறைஞ்சிருது. சில சமயம் பார்க்கும்போது அந்த பூக்கும் தருணத்தில் பூக்களே வந்து அதிக அளவில் குறைஞ்சு போயிடுது. இந்த மாதிரி இதை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும்?
1: பூ பூக்கிறதுக்கு முன்னாடி பொதுவாக புது தளிர்கள் வரும்போது பூச்சிகளுடைய சாறு உறிஞ்சி பூச்சிகள் அதிகமாக தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். அதேமாதிரி மழை சீசனோ இல்லைன்னா பனி சீசனமோ இல்லைன்னா கிளவுடி வெதராக இருக்கும்போது அந்த நோய்கள் பவுட்ரி மில்டியோ இல்லைன்னா டவுனி மில்டியோ ஆந்த்ராக்னோஸ் போன்ற டிசீஸுகள் அதிகமாக வருவதற்கு தக்க காலநிலையாக உள்ளது. அதனால் பூ பூக்கிறதுக்கு முன்பாகவே நம்ம வந்து சாறு உறிஞ்சி பூச்சிக்கான கண்ட்ரோல் மெஷர் நம்ம எடுத்துக்கிறது நல்லது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் உழவர் உலகம். ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்றது மாதிரி பண்ணி நிறைய அந்த மிக்ஸ்டு அதாவது கலப்பு தோட்டமாக இப்போ நிறைய அமைச்சிட்டு இருக்காங்க. இதோட நன்மை என்னவா இருக்கு?
1: இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ நம்ம வந்து இனிஷியலாக நம்ம வந்து மரம் நட்டுருப்போம், மரப்பயிர்களை பொறுத்தவரை அதோடைய வருமானம் நம்ம கிடைக்கிறதுக்கு 2 வருடம் 3 வருடம் இல்லை 4 வருடம் வரை ஆகும். அந்த இடைக்கட்ட காலத்தில் நமக்கு வந்து பண்ணை பராமரிப்புக்கான செலவுகளும் அந்த பராமரிப்பு தொழிலாளிக்கு வேண்டிய செலவும் நம்ம வந்து ஈடுகட்டுறதுக்கு இந்த இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் வந்து ரொம்ப உகந்ததாக இருக்கும். இதில் நீங்கள் வந்து இந்த மாவோ இல்லைன்னா தென்னை தோப்பு பொறுத்தவரை இன்டர் கிராப்பிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இன்டர் கிராப்பிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாமரம் நம்ம நடுறோம், மாமரத்தை நடும்போது அதோடைய வருமானம் தரக்கூடிய வருடம் பார்த்தீங்கன்னா 3 வருடம் 4 வருடம் ஆகும். இந்த இடையில அந்த நிலம் வந்து நம்ம தண்ணியும் அந்த நிலத்தையும் எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா ஊடு பயிர் நம்ம அதிகமாக சாகுபடி செய்யலாம். இந்த ஊடு பயிரில் நம்ம வந்து பல பயிர்களை பொறுத்தவரை நம்ம வந்து பப்பாளியை வந்து மாமரத்துக்கு இடையில ஊடு பயிர் செய்யலாம். அதே மாதிரி கொய்யா நம்ம பண்ணலாம். ஒரு 3 வருடத்துக்குள்ளே இந்த பயிர்களே நம்ம அதுலேருந்து வருமானம் எடுத்துக்கலாம். இது போக நல்ல வளர்ந்த மரத்தை மாமரத்தோப்புலேயும் நம்ம வந்து காய்கறிகளும் அதுபுறம் மஞ்சள் இஞ்சி போன்ற ஊடு பயிர்கள் நம்ம பயிரிடு செய்யலாம். தென்னை மரத்தை பொறுத்தவரை நம்ம வாழை போடலாம், அதேமாதிரி ஊடு பயிராக அதுக்குள்ள பெப்பர் போடலாம், அவக்கடை பண்ணிக்கலாம், ஜாதிக்காய் பண்ணலாம். இந்த மாதிரி ஊடு பயிர் நம்ம அதிகமாக பண்ணும்போது நம்ம வந்து அதிகமான வருமானங்கள் கிடைக்கின்றன.
0: பல மரக்கன்றுகள் நடவு அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் வந்து காலநிலை மாற்றம் அப்படின்றதுனால நிறைய இடர்பாடுகளை சந்திக்க வேண்டியது. முதல்ல பார்த்தா இந்த காலத்துல மழை பெய்யும் அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி பெய்வதற்கு இருந்தது. ஆனா இப்ப என்னன்னா கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டே வருது, நினைப்பதற்கு ஏற்றபடி இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் மாறி வரும் சூழல் அப்படின்றது. இந்த குளோபல் வார்மிங் அப்படின்றது எல்லா பக்கமே இது ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது விவசாயிகள் இதுக்கு ஏத்த மாதிரி இன்னும் என்னென்ன மாற்றங்களை அவங்களுக்குள்ள செஞ்சுக்கிட்டு
1: உள்ளது. இது போக நம்ம மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மல்ச்சிங் நம்ம அதிகமாக இதில் வந்து மல்ச்சிங் பார்த்தீங்கன்னா

0: தென்னார்கழிவு மற்றும் மல்ச்சிங் சீட் இருக்கு, அப்புறம் வீடு மேட் இருக்கு, இதை வைத்து நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜெல் வந்து நம்ம இருக்குது, அந்த ஜெல்லையும் நீங்கள் வந்து வாட்டர் ஹோல்டிங் வந்து அதிகமாக இருக்கும். ஜெல்லையும் நம்ம மண்ணில் மிக்ஸ் பண்ணாலும் வாட்டர் ஹோல்டிங் அது அதிகமாக இருக்குது. இது போக மேலே வந்து ஸ்ப்ரேயிங்க்கு வந்து லலோனின் ஒரு ஆயில் ஒன்று இது பண்ணுறோம். அதுக்கப்புறம் சுண்ணாம்பு நம்ம தண்டுலெல்லாம் சுண்ணாம்பு அடித்து விடலாம். சுண்ணாம்பு அடிக்கும் போதும் மரம் வந்து அதிகமான வெப்பத்திலேருந்து பாதுகாத்துக்கலாம்.
1: இப்போ பழமரங்கள் நடவு செய்யணும் அப்படின்னா விவசாயிகளுக்கு துறை நிபுணராக உங்களுடைய ஆலோசனைகள் என்னவாக இருக்கும்?
0: பல பேர் நடவு செய்யணும் என்று விரும்புகிற விவசாயிகள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் மண்ணும் அப்புறம் வந்து விற்பனை செய்யலாம். எந்த பயிர் பல பயிர்களுக்கு அதிகமாக லாபம் கிடைக்கிறது அதை பொறுத்து நீங்கள் பயிர்களை நீங்கள் தேர்வு செய்யலாம். இந்த பயிரை தேர்வு செய்தாலும் உங்கள் மண்ணுக்கு உங்கள் சூழ்நிலைக்கு எந்த ரகங்கள் அதிகமாக வளரும் என்பதை கருத்தில் கொண்டு அந்த ரகத்தை நீங்கள் நடவு செய்ய வேண்டும். அதே போல் கண்டுகள் நீங்கள் வந்து தரமான நர்சரியிலிருந்து இருந்தால் கண்டு ஒட்டு செடிகளே நீங்கள் வாங்கி நட வேண்டும். மேலும் நம்ம வந்து இப்போ எலுமிச்சை நடணும்னா மண்ணில் வந்து சுண்ணாம்பு மண் இல்லாமல் இருந்ததை நம்ம கருத்தில் கொண்டு இருக்கணும். சப்போஸ் சுண்ணாம்பு மண்ணோ இல்லைன்னா நல்ல கடினமான பாறைகள் இருந்தால் எலுமிச்சை சாகுபடி தவிர்த்து மற்ற வறட்சி தாங்கி வளரக்கூடிய கொடுக்காப்புளி, நாவல், பெரு, அதாவது இளந்த பழம், வாட்டர் ஆப்பிள், இந்த மாதிரி ரகங்களை நீங்கள் பயிர் செய்யலாம். இந்த பயிர்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து அதிகமான செலவுகள், இடுபொருள் செலவு கம்மி, பராமரிப்பு கம்மி, ஆனால் விளைச்சல் அதிகமாக உள்ளது. அதே போல் நல்ல வருமான தரோட பயிர்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எலுமிச்சை பார்த்தீங்க பொறுத்தவரையில் நம்ம வந்து ரெகுலராக ஆண்டு முழுவதும் நம்ம வருமானம் கிடைக்கும். அதேமாதிரி அவகடா இருக்குது, டிராகன் நல்ல ஒரு வருமான பயிர். அதுக்கப்புறம் ஃபேஷன் ஃப்ரூட்ஸ், இதுவும் நீங்கள் வந்து காலநிலை உங்களுக்கு அதாவது காற்று ஈரப்பதம் 60-80 இருக்குன்னா நீங்கள் ஃபேஷன் ஃப்ரூட்ஸை வந்து சாகுபடி செய்யலாம். இது ஒரு நல்ல வருமான பயிராக உள்ளது.
1: பழமரக்கன்றுகள் நடவு செய்யும் முறை அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு என்னென்ன முறைகளை, என்னென்ன பராமரிப்பு உத்திகளை நம்ம கையாண்டோம் அப்படின்னா அதை லாபகரமாக கொண்டு செல்ல முடியும் அப்படின்றதுக்கான நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப அழகாக பொறுமையாக எங்களுக்காக பதிலுரைத்தீங்க. நிலையத்தின் சார்பாகவும் விவசாய பெருமக்கள் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்.
0: நன்றி.
2: இதுவரை பல மரங்களின் நடவு முறைகள் குறித்து தேனி மாவட்டம் பெரியகுளம் தோட்டக்கலைத்துறை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பழவியல் துறை உதவி பயிற்றுனர் முனைவர் சி சங்கர் அவர்களின் நேர்முகம் கேட்டோம். உடன் உரையாடினார் ஆர்.பி. பரிமளாதேவி அவர்கள்.

இனி தொடர்வது வேளாண் தகவல். தென்னையில் காய்ப்பு திறனை அதிகரிக்க உதவும் வழிமுறைகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். அதிக காய்கள் காய்க்கும் தென்னை மரத்தை பெற சரியான உர மேலாண்மை, நீர் மேலாண்மை மற்றும் பராமரிப்பு முறைகளை பின்பற்ற வேண்டும். நுண்ணூட்ட சத்துக்கள் நிறைந்த தொழு உரம், நுண்ணுயிரி உரங்களான அசோஸ் பயிரில்லம், பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஷ் பாக்டீரியா மற்றும் வேம் ஆகியவற்றை கலந்து பயன்படுத்துவது காய்ப்பு திறனை அதிகரிக்கும். தென்னை மரத்தில் குறும்பை உதிர்வை தவிர்க்க சில வழிமுறைகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். சில தென்னை மரத்தில் எப்பொழுதும் குறும்பை உதிர்ந்து கொண்டே இருக்கும். இதனால் மகசூல் குறையும். மரத்திலிருந்து 5 அடி தூரத்தில் 1.5 அடி ஆழம், 1 அடி அகலத்தில் வட்ட வடிவமாக ஒரு பாத்தி அமைத்து அதில் 1 கிலோ கொழுஞ்சி, 1 கிலோ எருக்கை இலை தழைகளை போட்டு அதில் மண்ணை போட்டு மூடிவிட வேண்டும். கொஞ்ச நாளில் குறும்பை உதிர்வு நின்றுவிடும். குறும்பை உதிர்வுக்கு காரணம் நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறைதான். அவற்றை கொழுஞ்சியும் எருக்கும் சரிப்படுத்தும். உயிர் உரங்களான அசோஸ் பயிரில்லம், பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஷ் பாக்டீரியா, மைக்கோரைசா வேம் ஆகியவற்றில் ஒவ்வொன்றிலும் 5 கிலோ அளவில் எடுத்து 100 கிலோ தொழு உரத்தில் கலந்து தென்னை மரத்தை சுற்றி போட்டுவிடலாம். மேலும் தென்னை மரங்களுக்கு சரியான அளவில் சரியான நேரத்தில் இடாமல் இருப்பதே மகசூல் குறைய முக்கியமான காரணமாகும். பொதுவாக பருவ மழைக்காலத்தில் மண்ணில் மிதமான ஈரம் இருக்கும்போது உரமிடுதல் அவசியமாகும். தென்னையை பொறுத்தவரை பரிந்துரை செய்யப்படும் உயிர் உரத்தை 2 சம அளவாக பிரித்து பருவமழை காலங்களில் இடலாம். நீர் மேலாண்மை என்பது வறட்சி காலங்களில் தேவையான அளவு நீர் வழங்குதல் மகசூலை அதிகரிக்க உதவியாக இருக்கும். சரியான நேரத்தில் சரியான உரத்தை இடுவதனால் வளமான தென்னையை பெற முடியும். இதுவரை வேளாண்

தகவல் கேட்டோம். இனி தொடர்வது இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனை. மார்கழி மழை மண்ணுக்கு உதவாது. மார்கழி மழை மண்ணுக்கு உதவாது, இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும். விடைபெறும் முன், மீன் அமிலம் என்பது ஒரு சிறந்த இயற்கை உயிரி உரமாகும். இதனை செடிகளுக்கு தெளிப்பதனால் செடிகள் பசுமையாக வளரும்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3
1: மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
0: இனி தினந்தோறும் காலை 12
1: மனதை வருடும் மெல்லிசை பாடல்களாய் கேட்கலாம்
0: மெல்ல வரும் பாட்டு.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3:32
0: இருபட பாடல்கள்.

0: வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில்
1: பிற்பகல் 3-2 மடல் எழுதி காத்திருக்கும் நேர் நெஞ்சங்களின் மனம் விரும்பிய பாடல் மற்றும் விமர்சன கடிதங்களோடு காற்றில் விரையும் கடித மலர்கள்.

0: இரவு 9 மணிக்கு புதியதோர் உதயமாய்
1: இணையவழி நேயர் நிகழ்ச்சியாக இணைய ஓசை. இணைய ஓசை,
0: இது நேயர்களின் இதய ஓசை.
1: கேட்க தவறாதீர்கள், தினந்தோறும் இரவு 9 மணிக்கு.

நேர்கள் அனைவருக்கும் அன்பான இனிமையான இரவு வணக்கம். நேரம் இரவு 9 மணி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்களை இந்த அற்புதமான இரவு பொழுதில் நாம் கேட்க இருக்கின்றோம். அதாவது கமெண்ட்ஸ்களை கேட்க இருக்கின்றோம். எனது கமெண்ட்ஸை கேட்க இருக்கணுமா? ஆமாம் நேர்களே, புத்தம் புது நிகழ்ச்சியாக இது இணைய ஓசை மதுரை பண்பலை MADURAIPANBALAI அப்படின்ற நமது வானொலியின் முகநூல் பக்கத்தில் தினந்தோறும் இணைய ஓசை நிகழ்ச்சிக்காக பதிவிடப்படும் பதிவுகளின் கீழ் நேர்கள் பலர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை ஒவ்வொன்றா வாசித்து காட்டி ரசிக்க காத்திருக்கின்றோம். இந்த அற்புதமான இரவு பொழுதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புகளாக கவிதைகள், கதை இந்த மாதிரி வந்துட்டுருக்கு. இன்றைக்கி இணைய ஓசையில் என்ன? ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் இன்றைய இணைய ஓசை நிகழ்ச்சியில் ரெட்ரோ ரிதம்ஸ், மனம் விரும்பும் ரெட்ரோ பாடல்களாக நேர்களின் விருப்பமாக கமெண்ட்ஸில் வாசிக்க காத்திருக்கின்றோம். பல நேர்கள் வரிசையாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொன்றா வாசிக்க இருக்கின்றோம். நேர்களே கமெண்ட் பண்ண

அனைத்து அன்பர்களுக்கும் ஒரு அறிவிப்பாக காத்திருங்கள். இந்த ஒரு மணி நேரம் அதனை தான் வாசித்து என்னென்ன பாடல்கள் கேட்டிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் கேட்க இருக்கின்றோம். முதலாவதாக எந்த கமெண்ட்ஸை வாசிக்கலாம் அப்படின்னு எனக்கு ஆர்வமாக இருக்குது. நிறைய ரெட்ரோ பாடல்கள் கேட்டிருக்காங்க. இந்த ஒரு நேயர் ஆர் சோமசுந்தரம் அவர்கள் சிவபுரியிலிருந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஒருதலை ராகம் படத்திலேருந்து, அடடா, ரெட்ரோ ரிதம்ஸ்க்கு ஏற்ற ஒரு பாடல் கேட்டிருக்காரு. இதோ முதல் பாடலாக கேட்டு வந்துடுவோம்.

அற்புதமான பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். நேரம் இரவு 9:07 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ரெட்ரோ ரிதம்ஸ் இணைய ஓசை நிகழ்ச்சியில் மதுரை பண்பலை என்ற முகநூல் பக்கத்தில் நேர்களே, இப்போ நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உடனே போங்க, கமெண்டில் சொல்லுங்கள், பின் பண்ணியிருப்போம் போஸ்ட்டை. இணைய ஓசை அப்படின்ற அந்த பதிவுக்கு கீழே கருத்து பட்டகத்தில் உங்களுக்கு பிடித்த ஒரு ரெட்ரோ பாடலை கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை இப்போ உடனே கேட்கலாம். ஸோ நேர்களை டக்குன்னு ஃபோன் எடுங்க, ஃபேஸ்புக்கில் போங்க, நம்ம மதுரை பண்பலை பக்கத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு ரெட்ரோ ரிதம்ஸில் பாடல் கேட்டிருக்கோம். ஒரு அன்பு நேயர் யாருங்கிறது மாயாண்டி ஞானகுரு அவர்கள் பருவ ராகம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒந்தனையருக்காக கேட்டு வந்துடுவோம்.

இணைய விவசாய நிகழ்ச்சியை கேட்டிருந்திருக்கின்றோம். ஆகாஷ்மணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இணைய விவசாய நிகழ்ச்சியில் இன்னைக்கு ரெட்ரோ ரிதம்ஸ் கேட்டுட்ருக்கோம். ரெட்ரோ பாடல்கள் நேர்கள் வரிசையாக கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு பாடல்களாக கேட்டு ரசித்து இணைந்திருக்கின்றோம் நேர்களே. நீங்களும் கமெண்ட் செய்யலாம், பாடலை கேட்கலாம். மதுரை பண்பலை அப்படின்ற முகநூல் பக்கத்தில் கேட்கப்பட்டிருக்கும் அந்த பதிவின் கீழே கருத்து பெட்டகத்திற்குள்ள உங்களுக்கு பிடித்த பாடலை கேளுங்க. அடுத்ததாக யார் எந்த பாடலை கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். அதற்கு முன்பாக பன்னீர்செல்வம் அப்படின்றவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, நிகழ்ச்சி சிறப்பாக அமைய இனிய நல்வாழ்த்துக்கள். செங்கல்பட்டுலேருந்து பன்னீர்செல்வம் அப்படின்றத வாழ்த்துக்களாக சொல்லியிருக்காரு, அவருக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்குவோம். அடுத்ததாக அதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஆனந்த முருகன் அவர்கள் வந்து இனி இரவு வணக்கம் ரெட்ரோ ரிதம்ஸ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க தனது கமெண்ட் மூலமாக. அடுத்ததாக பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாளபுரம் சுவாமிநாதன் அவர்கள் அந்த ஒரு நிமிடம் திரைப்படத்திலிருந்து ஒரு ரெட்ரோ பாடல் கேட்டிருக்காரு. இதோ கேட்ட அந்த நேயர்க்காகவும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் கேட்டு வந்துடலாம்.

0: பழைய கனவு உனக்கு எதற்கு கலையட்டுமே, நமது கதையை உலகம் முழுதும் புகழட்டுமே.
1: டேய் மச்சான், டக்குனு ஒரு கவிதை சொல்லேன்.
2: எதுக்குடா கேக்குற?
1: ஐயோ, அது அப்புறமா சொல்றேன், எனக்கு இப்ப உடனே ஒரு கவிதை வேணும்.
2: உன்னோடு பேசிய வார்த்தைகள் யாவும் பின்னணி இசையாய் மனதை வருடுகிறது. பல்லவி சரணம் தேடி.
1: ஆஹா, மிரட்டி விட்டப்போ. எங்க உன்னோட சொல்லு.
2: உடனே கேட்டா எப்படிரா? உன் கண்களே 1000 வார்த்தைகள் பேசுகிறது. அப்படி என்றால் நமக்கு இடையே இருக்கும் இந்த மௌனம் பொய்தானே?
1: ஆடாடா பின்றியே, ரொம்ப தேங்க்ஸ்ரா, வரேன்.
2: டேடே, எதுக்குன்னே சொல்லாம கவிதை வாங்கிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க?
1: அதெல்லாம் ஒரு விஷயமா தாண்டா, அப்புறமா சொல்றேன்.
2: டேய் இப்பயே சொல்றா.
1: ஐயோ, அது கமெண்ட் பண்ணதாண்டா.
2: கமெண்டா? புரியலையே.
1: இத கேளு. ஆம் நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தினமும் இரவு 9 மணிக்கு புத்தம் புது நிகழ்ச்சியாக இணைய ஓசை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிகளாக கதை, கவிதை, அழகிய நினைவுகள், பிடித்த பாடல்கள் என உங்களுக்கு தோன்றும் என்ன அலைகளை மதுரை பண்பலை என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் கேட்கப்படும் பதிவுகளின் கீழ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதை நமது ஆகாஷ்வாணியில் தினமும் இரவு 9 மணிக்கு இணைய ஓசை நிகழ்ச்சியில் கேட்கலாம். இணைய ஓசை, இது இதய ஓசை. நேரம் இரவு 9:20. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இணைய ஓசை நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கின்றோம் நேயர்களே. மதுரை பண்பலை அப்படின்ற முகநூல் பக்கத்தில் நீங்களும் கமெண்ட் செய்து கொண்டே இருக்கின்றீங்க. அதுவும் என்னால் பார்க்க முடியுது. அதையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை அடுத்தடுத்த பாடல்களாக கேட்கலாம். அடுத்ததாக பாடல் கேட்டு கமெண்ட் பண்ணியிருக்கும் நேர் யாருங்கிறது அப்படிங்கிறீங்களா? இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது உடனே ஒரு கமெண்ட் வந்துச்சுன்னா, அப்படி அந்த பாடல் போயிட்டுருக்கும்போதே நான் பார்த்துட்டு இருந்தேன், டக்குன்னு ஒரு நேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கர்நாடக மாநிலத்திலேருந்து பிரகாஷ் அவர்கள் ஆட்டோ ராஜா திரைப்படத்திலேருந்து ஒரு அற்புதமான ரெட்ரோ ரிதமாக கேட்டிருக்காங்க. இணைய ஓசை நிகழ்ச்சியில் ரெட்ரோ ரிதம் சில இதோ பாடல் ஆட்டோ ராஜா திரைப்படத்துக்காக கமெண்ட் பண்ண அந்த நேர்க்காகவும் கேட்டுக்கிட்டு இருக்க அனைத்து நேர்களுக்காகவும் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்த பாடலை அடுத்ததாக இசைத்திடுவோம்.
3: சங்கத்தில் பாடாத கவிதை அங்க

0: தூண் என் கைகளில் சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை
1: சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்களை நமது வானொலியில் நாளை முற்பகல் 11:02 கண்ணாடி மளிகை. கண்ணாடி மளிகையில் நாளை இயற்கை விவசாயம், இயற்கை விவசாயத்தில் ஈடுபட்டு வரும் மதுரை வாடிவட்டி தனிச்சயம் கண்மணி அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் ஆர் செல்வமீனா அவர்கள். நேரலை நாளை முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகையில் இயற்கை விவசாயம் பற்றிய சந்தேகங்கள், கருத்துக்கள் போன்றவற்றை பகிர்ந்துக்கணும் போல இருந்துச்சுன்னா நாளை முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகையில் அழைக்கலாம். 04-5-2 என்ற மதுரையின் முன்னணைப்போடு 25-30-170 என்ற எண்ணிலும், 25-30-171 என்ற எண்ணிலும் நாளைய கண்ணாடி மாளிகை இயற்கை விவசாயம்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி AGM.

0: chn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: டைரக்டர் உங்க அமுதேஸ்வர் பேசுறேன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நிகழ்ச்சி எல்லாத்தையும் கேளுங்க, நானும் உங்களோட சேர்ந்து கேட்கிறேன்.
2: சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்க செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

இணைய யோசை நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆகாஷ்மணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் இன்று ரெட்ரோ ரிதம்ஸ் பகுதியாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. அற்புதமான ரெட்ரோ பாடல்களை நேயர்கள் தொடர்ந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு பாடல்களாக கேட்டுகிட்டு இருக்கோம். அவங்களோட தேர்வுகளும் ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இன்னொரு குறிப்பிடத்தக்க விஷயம் இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வழக்கமாக காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதிக்கு கடிதங்களிலும் அனைத்து அன்பர்களும் முகநூல் பக்கத்தில் நமக்காக கருத்து பெட்டகத்தில் கருத்துக்களை தெரிவிச்சிட்ருக்காங்க, பாடல்களை கேட்டுட்ருக்காங்க. அது மகிழ்ச்சி. கடிதத்தின் வழியாக நம்ம பேசிகிட்டு இருந்தோம், இப்போது கடிதத்தின் வழியாகவும் பேசுவோம், அதே நேரத்தில் இந்த முகநூலில் இணையத்தின் வழியாகவும் பேசுவோம், இணைய ஓசையிலும் பேசுவோம் அப்படின்றது இன்னொரு கூடுதல் சிறப்பு. அடுத்ததாக ரெட்ரோ பாடல் கேட்டு இந்த ரெட்ரோ ரிதம்ஸை மேலும் அலங்கரிக்க செய்ய காத்திருக்கும் அடுத்த நேயர் யாருங்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பாடல் கேட்கலாம்? வெற்றி விழா திரைப்படத்துலேருந்து ஒரு நேயர் பாடல் கேட்டிருக்காங்க. ஆஹா, ரெட்ரோ ரிதம்ஸ்க்கு ஏற்ற பாடலே கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சிவபுரியிலிருந்து சோமசுந்தரம் அவர்கள் கேட்ட அந்த நேயருக்காகவும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் இதோ இன்னும் காத்துட்ருக்காங்க. வேகமாக போய் கமெண்ட் பண்ணுங்கள், பாடலை கேட்டுருவோம்.

நேரம் இரவு 9:33 நம்ம ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் இணைய ஓசை நேர்களின் கருத்துக்களை கமெண்ட்ஸ் வழியாக பார்த்து வாசித்து ரசித்து இணைந்திருக்கின்றோம். இது இணைய ஓசையில் ரெட்ரோ ரிதம். ரெட்ரோ பாடல்களை ஒவ்வொரு நேர்களும் தங்களுக்கு பிடித்த பாடல்களை கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதை ஒவ்வொன்றாக கேட்டுட்ருக்கோம். வரிசை அற்புதமான தேர்வுகள், அந்த நேர்கள் தேர்வு செய்கிற பாடல்கள் ரொம்ப நேர்த்தியான தேர்வு அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக பாடல் கேட்டு கமெண்ட் பண்ணியிருக்கும் அந்த நேர் யாருங்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராதாகிருஷ்ணன் அவர்கள் தேனியிலிருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தங்கமகன் படத்திற்காக ஒரு ரெட்ரோ பாடல் கேட்டிருக்காங்க. இதோ கேட்டுட்டு வந்துடுவோம். நேர்களே, மீண்டும் ஒரு அறிவிப்பாக செலவாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். போய் டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மதுரை பண்பலை அப்படின்ற முகநூல் பக்கத்தில் பின் பண்ணி வச்சுருப்போம் அந்த போஸ்ட்டை. அது கீழே இருக்க கப்ப கருத்து பெட்டகத்துக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான பாடல் வந்துகிட்டே இருக்குது.

அடுத்ததாக கமெண்ட் பண்ணியிருக்கும் நேயர் யாரு? இணைய விவசாய நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இன்றைய இணைய விவசாய பகுதியில் ரெட்ரோ ரிதம், அழகான ரெட்ரோ பாடல்களை நேயர்கள் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒவ்வொன்றா பார்த்து ரசித்து கேட்டுட்ருக்கோம். அடுத்ததாக நாம் கேட்க இருக்கும் ஒரு பாடல் தங்க மனசுக்காரன் திரைப்படத்துக்காக யார் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீரசுந்தரி அவர்கள் திருமூலஸ்தானத்திலிருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதோ பாடல் கேட்டலாம்.

இணைய யோசனை நிகழ்ச்சி கேட்டு நினைந்திருக்கின்றோம். நேரம் இரவு 9:44 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலகில் இன்றைய இணைய யோசனை நிகழ்ச்சியில் ரெட்ரோ ரிதம்ஸ் ரெட்ரோ பாடல்கள் ஒவ்வொன்றாக வரிசையாக நேயர்கள் கமெண்ட் செஞ்சுட்டே வராங்க. அதை நம்ம வாசித்து கேட்டு இணைந்திருக்கின்றோம். ரசித்தபடி என்ன ஒரு அற்புதமான இரவு பொழுது இல்லையா? ஒவ்வொரு பாடல்களாக டக்கு டக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, நானும் வெற்றி விழா பாடலை விரும்பி கேட்டேன், என் பெயர் சொல்லவே இல்லையே. ஐயா, உங்கள் பேர் சொல்லி தான் அந்த பாடல் இசைக்கப்பட்டது. ஒரு அன்பு கட்டளையாக கேட்டிருக்காரு. அதே மாதிரி அதிசய பிறவிலிருந்து தான் அந்த கும்மிக்குட்டி அப்படின்ற பாடலை மன்னார்குடி சசிகலா தியாகராஜன் அவர்கள் கேட்டிருக்காங்க. கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் இந்த பாடல் இப்போ தான் மாலை தன்றலில் இசைக்கப்பட்டது. எஜமான் திரைப்படத்திலிருந்து ஒருத்தவங்க பாடல் கேட்டிருக்காங்க. அந்த பாடலை கேட்டுட்டு வந்துடுவோமா? ஒரு ரெட்ரோ ரிதமாக எஜமான் படத்திலிருந்து ஜோதி சதீஷ் அவர்கள் கேட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பாடலை கேட்டுட்டு வந்துடுவோம். நேர்களை நீங்களும் டக்குன்னு 9:44 ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 15 நிமிடம் தான் இருக்குது. டக்குன்னு எத்தனை பாடல்களை கமெண்ட் பண்ண முடியுமோ அத்தனை பாடல்களை கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு, நம்ம ஆகாஷ்வாணி மதுரை நேர்களுக்கு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். மதுரை பண்பலை MADURAIPANBALAI அப்படின்ற ஒரு முகநூல் பக்கத்துக்குள்ளே போனீங்கன்னா நாங்கள் அந்த போஸ்ட்டை பின் பண்ணி வச்சுருப்போம். அந்த பதிவு கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த பாடல் இசைக்கப்படும். அற்புதமான இரவு பொழுதில் பாடல்களை கமெண்ட்ஸ் வழியாக கேட்டு ரசித்து நினைந்திருக்கின்றோம். இதோ பாடல் எஜமான் திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்களே, நமது வானொலியில் நாளை காலை மணி 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க தகவல்கள் வழங்க உள்ளார் முனைவர் ஆர் ரீனா அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாளை காலை மணி 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எஸ் விமல் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 6:35 ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தி பகுதியில் கொய்யா சாகுபடி குறித்து பாலமேடு கோணப்பட்டி விவசாயி பி ராமநாதன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். நாளைய காலை பொழுதே ஆகாஷ்வாணியோடு தொடங்குவோம். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வாழ்க்கை தத்துவங்கள் நிறைந்த பயனுள்ள நிகழ்ச்சியாக, அதனைத் தொடர்ந்து 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் சுற்றுச்சூழல் சார்ந்த அறிவியல் செய்திகளாக, அதனைத் தொடர்ந்து 6:35 ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி விவசாய பெருமக்களுக்கு பிரத்யேக தகவல்களாக ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையோடு ஒவ்வொரு நாளையும் துவங்குவோம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றது தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம்.

0: சொல்லுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆறு மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா ரெண்டு விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: வணக்கம், நான் கார்த்திக் நேதா, பாடலாசிரியர். நீங்க கேட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள், நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.
4: இசையின் ஸ்வரங்களில் இன்பத்தின் மயக்கம், என் இசை பாடல்களில் இணைந்திருக்கின்றோம். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
5: நேரம் 9:54 ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் இணைய ஓசையில் இன்று ரெட்ரோ ரிதம். ரெட்ரோ பாடல்கள் ஒவ்வொன்றாக வரிசையாக நேயர்கள் கமெண்ட் செஞ்சுட்டே வந்துட்டு இருக்காங்க, அதை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் எப்படி போச்சு அப்படின்னே தெரில. ரொம்ப அழகான பாடல்களாக நேயர்கள் கேட்டீங்க. நிறைவான பாடலாக யார் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, எந்த பாடல் கேட்கலாம் அப்படின்றது எனக்கே பெரிய குழப்பமாக இருக்குது. நிறைய நல்ல பாடல்கள் தொடர்ந்து கேட்டுருக்கீங்க. நமக்கு இருக்கிறது இந்த ஒரு மணி நேரம் இந்த இணைய ஓசை. அதனால் இப்போ நிறைவு பாடலாக எதை கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிமாலா ஸ்ரீதேவி அவர்கள் கைத்தறி நகர்லேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரெட்டை வாழ் குருவிலிருந்து ஒரு அழகான ரெட்ரோ பாடல். இதோ பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. கேட்ட அந்த நேர்காகவும், கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேர்களுக்காகவும் அந்த பலப்பெறும் பாடலோடு நிறைவேறுகின்றது இன்றைய இணைய ஓசை நிகழ்ச்சியில். கமெண்ட் செய்த முயற்சித்த கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து நேர்களுக்கும் நன்றி. நேர்களை, நாளையும் நமது மதுரை பண்பலை ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒரு இணைய ஓசை போஸ்ட் பண்ணுவோம். அதில் ஒரு தலைப்பு இருக்கும், ஒரு கவிதை இருக்கலாம், அங்கே ஒரு கதை இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான பகுதியை வந்து பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்திருக்கலாம். இல்லை ஒரு பாடல், தேன் மலை நேற்று வளம் வந்துச்சு, ஒரு அழகான பழைய பாடல் கேளுங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி ரெட்ரோ ரிதம்ஸ் வளம் வந்து கொண்டு இருக்கின்றது. நாளைக்கு ஒரு 90s அப்படியா இருக்கலாம், இல்லை ஒரு லேட்டஸ்ட் ஹிட் பாடல் கேளுங்க அப்படின்னு இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்களும் போய் அதில் உங்களுக்கு பிடித்த பாடலை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கு இந்த அந்த பதிவை, அந்த போஸ்ட்டை ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். நாளைய இணைய ஓசை நிகழ்ச்சியிலும் தொடர்ந்து நம்ம எப்போவுமே பேசிக்கிட்டே இருக்கணும் கமெண்ட்ஸ் மூலமாக அப்படின்ட்டு. இன்றைய நிகழ்ச்சியில் டாடா பை பை சொல்லிக்கிறது நான் அறிவிப்பாளன் முத்துசெல்வம். நன்றி நேர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:00. பட்டுச்சிறகு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க காத்திருக்கிறார் கிளாரா அவர்கள். வாங்க.
2: வணக்கம் நேர்களி. மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பட்டுச்சிறகு. இனிமையான பாடல்கள், இரவு நேரத்தின் இனிமையை ரசிக்கும் பாடல்களாக பட்டுச்சிறகு. இன்னைக்கு பட்டுச்சிறகுல இரு உள்ளங்கள் சந்திக்கின்றன, பேசுகின்றன. ஆம் நேர்களை, இரண்டு பேர் சந்திக்கிறாங்க, பேசுறாங்க. ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் உயிருக்கு உயிராக நேசிக்கிறார்கள். அப்ப அந்த பொண்ணு சொல்றான், என் மனசுல ஒரு ஆசை இருக்கு, அதை நான் சொன்னா நீ செய்வியா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதற்கு அவன், தனக்கு பிரியமானவர்களினுடைய ஆசையை நிறைவேற்றுவதுதானே என் கடமை, சொல்லு உன்னுடைய ஆசை என்னன்னு சொல்லு, நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றான். அவளுடைய ஆசை என்னவோ அதை அவன் நிறைவேற்றுவானா கேட்கலாம். பட்டுச்சிறகுல பட்டுச்சிறகு பாடல்களோடு காத்திருப்பது கிளாரா.

0: கேட்டு இருக்கோம் நேர்களே, பட்டச்சிறகு மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. சரி, அவளுடைய ஆசை என்ன அப்படின்னா, அவ மனசுல நிறைய தமிழ் திரைப்பட பாடல்கள் இருக்கு. அந்த பாட்டுல முதவரிய சொன்னா, எனக்காக நீ கவிதை சொல்லுவியா அப்படின்னு கேக்குற. அதற்கு அவனும் சரின்னு சொல்லிட்டான். ஏன்னா அவனுக்கு கவிதை எழுதுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அவ மனசுல என்ன பாட்டு இருக்கு, அதற்கான கவிதை அவன் சொல்றானா, கேக்கலாமா பட்டு சிறகுல?
1: மணியே மணிக்குயிலே,
0: மணியே மணிக்குயிலே, இந்த பாடல் வரி வச்சு எனக்கான கவிதைய சொல்ல சொல்லி அவ கேக்குறான். அவனும் அவளுக்கான கவிதைய சொல்றான். மணியே மணிக்குயிலே, என் மனதை கொள்ளை கொண்ட கிளியே, உன் குரல் கேட்ட போது என் தூக்கம் போனதடி, உன் வழி பார்த்த போது என் உலகம் மாறுதடி. மணியே நீ சிரித்தால் முத்துக்கள் சிதறுதடி, நீ நடந்தால் தரையில் பூந்தோட்டம் பூக்குதடி, நீதான் என்றென்றுமே கவிதை பாடிடும் குயில்.

0: கேட்டுட்டிருக்கோம் நேர்களி பட்டுச்சிறகு.
1: தன்னன்னாதீனம் தன்னன்னாதீனம் தன்னன்னன்னா.
0: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: தன்னன்னாதீனம் தன்னன்னாதீனம் தன்னன்னன்னா.
0: அவன் சொன்ன கவிதையை கேட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அடுத்தடுத்து பாட்டினுடைய வரிகளை சொல்றா, அவன் கவிதையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அடுத்த பாட்டினுடைய வரி என்ன? மல்லியே மல்லிப்பூ போல் சிரிக்கிறவளே, என் மனதையும் கொள்ளை அடிக்கிறதே. உன் கூந்தல் வாசம் காற்றில் வருகுதே, அதை தேடி என் கண்கள் அலையுதே. மல்லியே ஒரு வார்த்தை சொல்லடி, என் காதலுக்கு பதில் சொல்லடி.

பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். நேர்களி பட்டு சிறகு அவள் பாடல் சொல்ல, அவன் அவளுக்கான கவிதை சொல்ல நகர்ந்து கொண்டிருக்கிறது பட்டு சிறகு. அடுத்த பாடல் வரி. மானே மரகதமே, நெஞ்சில் வாழும் ஓவியமே, இரவில் கனவு பகலில் நினைவு,

0: இரவு நேர பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். பட்டுச்சிறகு
1: ஒரு மந்தாரப்பூ வந்தா மந்திரமா,
0: மந்தாரப்பூ இத வச்சு அவளுக்கான கவிதைய கேக்கிறதுக்காக அவளோடு காத்துட்டு இருக்கா. மந்தார பூ போல சிரிக்கும் மஞ்சள் பூ முகமே, எந்த மந்திர பூவே, மனசுக்குள்ளே பூத்தவளே, உன்னை பார்த்தால் நெஞ்சுக்குள் மின்னல் போல ஏதோ வருமே, அதுதான் காதலா.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: மனம் விரும்பும் பாடல்களாக உலா வந்து கொண்டிருக்கிறது பட்டுச்சிறகு. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாடல் வரி சொல்ல, அவன் அவளுக்கான கவிதை சொல்ல, இப்படியாக நகர்ந்து கொண்டிருக்கிறது நேர்களே பட்டுச்சிறகு. இப்போது அடுத்த

சிறுகூட்டில் உள்ள குயிலுக்கு சின்ன சிரிப்பு இருக்கு. அந்த சிரிப்புக்குள்ளே என் உசிறு இருக்கு. என் கூடு நீதானே, என் பாட்டும் நீதானே, என் வாழ்வும் நீதானே. குயிலே, என் கூட்டுக்கு வருவாயா? என் காதல் கூட்டில் குடி வருவாயா?

0: பட்டுச்சிறகாய் சிறகடித்துக் கொண்டிருக்கிறது பட்டுச்சிறகு. மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: வானத்துல வெள்ளி ரதம் அது வீதியில வந்ததென்ன.
0: வானத்தில் வெள்ளிரதம் உன் முகம் போல மின்னுதே, மேகத்தில் மஞ்சள் நிலவு உன் சிரிப்பு போல ஒளிருதே, என் மனதில் நீ இருக்க என் இருளெல்லாம் விலகிருக்க, இப்போது நீ என் அருகிலிருக்க.

பொண்ணுக்கு, சின்ன பொண்ணுக்கு, அழகான அவள் கண்ணுக்கு, பூமுடித்த அவள் கூந்தல் பின்னலுக்கு, இதெல்லாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் என்னவளுக்கு, ஆசையாய் கவிதை சொல்லும் என் மனசு என்றுமே என்

விரும்பி கேட்கும் பாடல்களாக பட்டுச்சிறகு தாங்க கேட்டுட்டு இருக்கோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல்

பூ பூ பூத்த சோலை உன் அழகு கண்ட மாலை. பூ பூ பூத்த சோலை மொத்தத்தில் நீதான் என் வாழ்க்கை. உன் கூட வாழணும் அதுதான் என் ஆசை.

நிறைவடைகிறது பட்டுச்சிறகு. இன்னைக்கு பட்டுச்சிறகுல இரு உள்ளங்களினுடைய உரையாடல். அவளின் ஆசை, அதாவது பாடல் வரியில முதல்ல இருக்கிற வார்த்தையை வைத்து அவளுக்கான கவிதை எழுத சொல்லி ரசித்தாள். அவனும் அவள் ஆசையை நிறைவேற்றினான். பட்டுச்சிறகு கவிதை வரிகளோடு நிறைவடைய காத்திருக்கிறது நேர்களை. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். கிளாரா.

0: மதுரை பண்பலை 103.3 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
1: வசந்த காலம் தேடி வந்தது.
2: திவ்யா ஒரு நிமிஷம்
3: தயவு செஞ்சு கை விடுங்க.
2: நான் உங்கள்கிட்ட ஒன்னு சொல்லணும்.
3: கை விட்டுட்டு சொல்லுங்களேன் பிளீஸ். எனக்கு பிடிக்கல.
2: என்ன பிடிக்கல? நான் தொடர்ந்து உனக்கு பிடிக்கலையா?
0: உங்க எஸ் என் சுரேந்தர்
1: பேசுறேன்.
0: தொடர்ந்து கேளுங்க மதுரை பண்பலை 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் நாளைய நிகழ்ச்சிகளின் தொகுப்பை நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்கலாம். நாளை காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசை முதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலா கேட்கலாம், 6:02 புதிய காலை, 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஆர் ரீனா அவர்கள், 6:15 புதிய காலை நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இந்நாளின் சிறப்பு நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எஸ் விம்மல் அவர்கள். அதைத் தொடர்ந்து காலை 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் கொய்யா சாகுபடி குறித்து பாலமேடு கோணப்பட்டி விவசாயி பி ராமநாதன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். அதைத் தொடர்ந்து காலை 6:45 நற்றினை பதிப்பகம் வழங்கும் இன்று சொல்வோம் நன்று சொல்வோம் வழங்குகிறார் முனைவர் வைகை செல்வன் அவர்கள். 6:50 துறைசி, 6:55 பூந்தளிர், 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்பூக்கள், 7:25 ஸ்ரீக்கு பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியில் கேரள மாநில பள்ளிப்புறம் ஸ்ரீ மகாலட்சுமி திருக்கோவில் வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்பூக்களின் தொடர்ச்சி, 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாய் கேட்கலாம், 8:02 பாட்டு வேணுமா, 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நாளை காலை 8:55 திரைசை, 9 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாய் கேட்கலாம், 9:02 ட்ரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. அதைத் தொடர்ந்து 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலா கேட்கலாம். நாளை காலை 10:02 மெல்ல வரும் பாட்டு, 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலா கேட்கலாம், 11:02 கண்ணாடி மாளிகை. இயற்கை விவசாயத்தில் ஈடுபட்டு வரும் மதுரை வாடிப்பட்டி தனிச்சியம் கண்மணி அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் ஆர் செல்வமீனா அவர்கள். மதியம் 12 மணிக்கு விழிப்போம் வெல்வோம் புற்றுநோய் விழிப்புணர்வு குறித்து நேரலை நிகழ்ச்சி, பங்கேற்பவர்கள் டாக்டர் கலைபாரதி, டாக்டர் முரளிக்கண்ணன் மற்றும் டாக்டர் கிருஷ்ணகுமார் அவர்கள், நெறி அழுகை விக்னேஷ் அர்ஜுனன். மதியம் 1 மணிக்கு வசந்த கானங்கள், 2 மணிக்கு தெம்பாங்கு பாடல்கள், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலா கேட்கலாம், 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலா கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 3:02 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 3:32

இருபட பாடல்கள். 4 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை கேட்கலாம். 4:02 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:30 பண்பலையின் ஆட்டக்களம். 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை கேட்கலாம். நாளை மாலை 5:02 மாலை தென்றல். 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை கேட்கலாம். 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 அந்திப்பூக்கள். 7 மணிக்கு நலம் தரும் நவராத்திரி. சக்தி மாரியம்மன் கோவில் ஆரப்பாளையம். 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை கேட்கலாம். 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 இலக்கிய உலா. மயூரகிரி கோவை பேருரை வழங்குபவர் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை உதவி பயிற்றுனர் முனைவர் சி அருணன் அவர்கள். 9:00 இணையோசை. 10:00 பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை. இனி இதை நிறைவு பெறும். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 தேனும் பாலும். அதைத் தொடர்ந்து நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவத் பாரதி தமிழ் 102.3 மெகாசின் அலைவரிசை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இதுவரை நாளைய நிகழ்ச்சிகளின் தொகுப்பை நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்டோம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 தேனினும் இனிய கீதமாய் கேட்கலாம் தேனும் பாலும். நிகழ்ச்சியை தரும் முதல் பாடலாய் அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து.

இன்னிசை கீதமா கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேர்களே, இது தேனும் பாலும். நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்திலிருந்து.

நிரவான ஒரு மணி 25 நிமிடத்தில் கேட்டிருக்கும் நேர்களே, இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 தேனும் பாலும். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் காதலிக்க நேரம் இல்லை. திரைப்படத்திலிருந்து

ஞானவரோடும் காவிய பாடல்களாய் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேரிலே இது ஆகாஷ்வாணி மறைப்பண்பலை 103.3 தீனம் பாலும் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அன்னை இல்லம் திரைப்படம்.

நேரபானூர்மணி 46 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் நேர்களை. எஃப்எம் ரெயின்போ 103.3 தேனும் பாலும். காலத்தால் அதி அழியாத காவிய கானமாக தான் கேட்டுட்டே இருக்கும் நிகழ்ச்சி. திரும்ப அடுத்த பாடலாய் சிவகாமியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து.

இதுவரை நேர்கள் கேட்டு ரசித்த நிகழ்ச்சி தேனும் பாலும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. இதுவரை நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் சாந்தினி.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். காற்றின் மொழி.

0: சமத்தா நீங்க அசடா, சமத்தா இருந்தா கொடுத்தேளா, அசடா இருந்தா மறுப்பேளா.
1: ஏண்டி புதுசா கேக்குறேன்?

0: மந்திரம் வந்தா பொல்லாத வண்டி கிட்டு.
1: என்னத்தை செய்வேன்?
0: சொன்னத்தை செய்வேன்.
1: வேற என்ன செய்வேன்?
0: அடக்கி வைப்பேன்.
1: அதுக்கும் மேலே
0: பல்ல உடைப்பேன்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

எப்படியோ காரியோ இப்போதே நடக்கணும், எப்படியோ காரியோ இப்போதே நடக்கணும், அப்படியே ஜாலியாக கைப்பிடியா போக.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

ஓம் பேர போட்டு நாம் பாடும் பாட்டு கேட்டா

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 4:10. நேயர்கள் இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 100.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் திருப்புலிவனம் இ உத்திரகுமரன் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்கலாம். மேடவாக்கம் ஆர் குமாரவேல் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது நட தனுமனிஷம் என்று தொடங்கும் சித்தரஞ்சனி ராகம் ஆதிதாளம்.

0: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பையூர் எம் பார்த்தசாரதி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
1: பள்ளிகொண்டா ஆர் ராமதாஸ் அவர்கள் தவில்.
0: சாரசமுகி ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. ராகம் கௌடமல்ஹார், ரூபக தாளம்.

நேரம் 4:25. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது. சடநந்த தாண்டவம் என்று தொடங்கும் அச்சுததாசர் இயற்றியது பகுதாரி ராகம் ஆதி தாளம்.

நேரம் 4:38. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது. அடமோடி கலதே என்று தொடங்கும் தியாகராஜர் இயற்றியது சாருகேசி ராகம் ஆதிதாளம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் எமது காலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இனிய காலை வணக்கம் நேயர்களே. இன்று சக ஆண்டு 1948 அஸ்வினா மாதம், 24ஆம் நாள் பராப வருடம், புரட்டாசி மாதம், 29ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை.

0: நுட்பமாக கேட்டு ஆராய்ந்து அறியும் கேள்வி ஞானம் உடையவர்கள் சில சமயம் பிழைபட உணர்ந்தாலும் முட்டாள்தனமான வார்த்தைகளை சொல்ல மாட்டார்கள். குறள் எண் 417 அதிகாரம் கேள்வி.
1: பிழைத்துணர்ந்தும் பேதமை சொல்லார் இழைத்துணர்ந்து ஈண்டிய கேள்வியவர்.
0: நுட்பமாக கேட்டு ஆராய்ந்து அறியும் கேள்வி ஞானம் உடையவர்கள் சில சமயம் பிழைபட உணர்ந்தாலும் முட்டாள்தனமான வார்த்தைகளை சொல்ல மாட்டார்கள். குறள் எண் 417 அதிகாரம் கேள்வி.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகளின் தொகுப்பை நிகழ்ச்சியின் நேரமாய் கேட்கலாம். இன்று காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசையமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை கேட்கலாம், 6:02 புதிய காலை, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஆர் ரீனா அவர்கள், 6:15 புதிய காலை, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் எழுதி வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எஸ் விமல் அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் கொய்யா சாகுபடி குறித்து பாலமேடு கோணப்பட்டி விவசாயி பி ராமநாதன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். அதைத் தொடர்ந்து இன்று காலை 6:45 நற்றினை பதிப்பகம் வழங்கும் இன்று சொல்வோம் நன்று சொல்வோம், வழங்குகிறார் முனிவர் வைகை செல்வன் அவர்கள், 6:50 துறைசை, 6:55 பூந்தளிர், 7 மணிக்கு காந்தியஞ்சலி பகுதி 68, அதைத் தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், கேரளா மாநில பள்ளிப்புறம் ஸ்ரீ மகாலட்சுமி திருக்கோவில் வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள், 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், அதைத் தொடர்ந்து 8:02 பாட்டு.

வேணுமா? இன்று ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழலாம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரையிசை, 9:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலா கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. இன்று காலை 10:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலா கேட்கலாம். 10:02 மெல்ல வரும் பாட்டு. 11:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலா கேட்கலாம். 11:02 கண்ணாடி மாளிகை. இயற்கை விவசாயத்தில் ஈடுபட்டு வரும் மதுரை வாடிப்பட்டி தனிஷியம் கண்மணி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் ஆர் செல்வ மீனா அவர்கள். மதியம் 12:00 விழிப்போம் வெல்வோம். புற்றுநோய் விழிப்புணர்வு குறித்து நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர்கள் டாக்டர் கலைபாரதி, டாக்டர் முரளிகண்ணன் மற்றும் டாக்டர் கிருஷ்ணகுமார் அவர்கள். நெறியாழ்கை விக்னேஷ் அர்ஜுனன். மதியம் 1:00 வசந்த காலங்கள். 2:00 தெம்மாங்கு பாடல்கள். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாய் கேட்கலாம். 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாய் கேட்கலாம். 3:02 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 3:32 இருபட பாடல்கள். 4:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாய் கேட்கலாம். 4:02 வசந்தன்கு வழங்கும் ஆட்டக்கலம். 4:30 ஆட்டக்கலம் பண்பலையின் ஆட்டக்கலம். 5:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலா கேட்கலாம். இன்று மாலை 5:02 மாலை தன்றில். 6:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலா கேட்கலாம். 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 அந்திப்பூக்கள். 7:00 நலம் தரும் நவராத்திரி. 8:00 செய்தி அறிக்கை சென்னையஞ்சலாய் கேட்கலாம். 8:05 பட்டாமூச்சிகள். 8:30 இலக்கிய உலா. மயூரகிரி கோவை பேருரை வழங்குபவர் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை உதவி பயிற்றுனர் முனைவர் சி அருணன் அவர்கள். 9:00 இணையோசை. 10:00 பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை இனிதே நிறைவேறும். 11:00 நிகழ்ச்சியும் நேரம். 11:05 தேனும் பாலும். பிறகு நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் 102.3 மென்சன் அலைவரிசை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இதுவரை இன்றைய நிகழ்ச்சிகளின் தொகுப்பை நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்டோம். இது FM Rainbow 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz உடன்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5 மணி. இனி தொடர்ந்து கேட்கலாம் பக்தி மாலை.

வாழ்க்கை எனும் பயணத்தில் சில நேரங்களில் நம்முடைய மனதிற்கு ஆறுதல் தேவைப்படுகிறது, சில நேரங்களில் நம்பிக்கை தேவைப்படுகிறது, இன்னும் சில நேரங்களில் நம்மை வழிநடத்த ஒரு தெய்வீக சக்தியின் துணை தேவைப்படுகிறது.

0: இதுவரை கேட்டது பக்தி மாலை.
1: டீ கடையில் அமர்ந்திருந்த முதியவரிடம் அருண் என்ற இளைஞர், நீங்க பார்க்க எங்க அப்பா மாதிரி இருக்கீங்க, ஒரு டீ குடிப்போமா என்று தன் தந்தையை பற்றிய நினைவுகளோடு கேட்டான். இருவரும் டீ குடித்த பின் பணம் கொடுக்க சென்ற அருணை தடுத்த முதியவர், பணம் அப்பாதான் கொடுப்பேன் என்றார் சிரித்தபடி. தன் தந்தையை நினைவுபடுத்தி அருணை கண்கலங்க செய்துவிட்டார்.
2: இப்படி உங்களுக்கும் சுவாரஸ்யமா குட்டியா கதை எழுதுவது பிடிக்குமா? அப்போ உடனே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இணைய ஓசை நிகழ்ச்சிக்காக ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் இரவு 9 மணி இணையவோசை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிகளாக கதை, கவிதை, அழகிய நினைவுகள், பிடித்த பாடல்கள் என உங்களுக்கு தோன்றும் என்ன அலைகளை மதுரை பண்பலை என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் கேட்கப்படும் பதிவுகளின் கீழ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதை நமது ஆகாஷ்வாணியில் தினமும் இரவு 9 மணிக்கு இணைய ஓசை நிகழ்ச்சியில் கேட்கலாம். இணைய ஓசை, இது இதய ஓசை.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

நேரம் காலை 5:30 25 ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இனி கேட்கலாம் இறையருள் பெறும் நேரமாய் இசை அமுதம்.